எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: காணொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனத இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் இருந்தா கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் போது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துருந்தா.
4: அங்க எல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுல அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: சரிடா கண்ணு. ஏமா ஒரு மாவு பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாவு பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தி ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் அவங்க கல்ச்சர்னு பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்னா குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்லை, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பானில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில், சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். இன்றைக்கு திருக்குறளுடைய முதல் அதிகாரத்துல இரண்டாவது குறளை பற்றி பார்ப்போம். இறை வணக்கத்துல இரண்டாவது குறள், கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாழறிவன் நற்தாள் தொழார் எனின். மீண்டும் சொல்கின்ற, கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாழறிவன் நத்தால் தொழார் எனின். இங்க ரொம்ப உங்களுக்கே புரிந்திருக்கும், கற்றதனால் ஒருவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவு பட்டங்கள் பெற்றிருந்தாலும், அவனுக்கு அறிவு இருக்கிறது என்று நாம் சொன்னால் கூட, உண்மையான அறிவு என்று எப்பொழுது சொல்லலாம் என்று சொன்னால், எவ்வளவு படித்திருந்தாலும் இறைவனை புரிந்து கொள்ளாமல், இறைவனுடைய சக்தியை புரிந்து கொள்ளாமல், இறைவன் இருக்கிறான் என்பதை உணராமல் அவனை வணங்காமல் இருந்தான் என்று சொன்னால் அவன் பல கற்றும் கல்லாதவன் என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் ஏட்டு படிப்புல தன் பெயருக்கு பின்னாலே அவன் பட்டங்களை போட்டுக்கொண்டே போகலாம், ஆனா உண்மையான அறிவு என்று சொல்லுவோம் என்று சொன்னா எவ்வளவு படித்திருந்தாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது, நம்மை ஆட்டு வைக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தாதான் அவன் கற்ற கல்வி எல்லாம் உண்மையான பயனுடையது. அப்போதுதான் அவன் உண்மையிலேயே கல்வி அறிவு பெற்றவன். இல்லை என்று சொன்னால் அந்த அறிவு இருக்கிறதே தவிர அது முழுமை அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்க வள்ளுவர் சொல்கின்றார், ஒருவன் எல்லாவற்றையும் கற்றுவிட்டான் என்று சொன்னால் கற்றதனால் ஆய பயன், அதனால் இருக்கக்கூடிய பயன், அதனால் என்ன யூஸ் என்று நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல தூய்மையான அறிவின் வடிவாக இருக்கக்கூடிய வாளறிவன், தூய்மையான அறிவை கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய நல்ல அடிகளை, நத்தால் தால் என்று சொன்னா இங்க பாதங்களை அடிகளை தொழவில்லை என்று சொன்னால் அவனுடைய கல்வி

0: பயனற்ற கல்வி, அவன் கற்றதெல்லாம் வேஸ்ட் என்று இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். அப்பா, அவன் கற்ற கல்வியினால அவனுக்கு எந்த பயனுமே கிடையாது. எப்படி ஒருவன் எவ்வளவு கற்றாலும் வீட்டுக்கு பிள்ளைதான், தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு மகன்தான். அப்போ அந்த இடத்துல எப்படி அவன் பெற்றோர்களை நடத்த வேண்டுமோ அதே போல எங்கள் இறைவன் என்று சொல்லக்கூடிய தந்தையை நாம் போற்றவில்லை என்று சொன்னால், வணங்கவில்லை என்று சொன்னால், நமக்கு எந்த அறிவு இருந்தாலும் எவ்வளவு பட்டங்கள் இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை, அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது என்று அடித்து சொல்லிவிடுகின்றார் வள்ளுவர். இதை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே அதனுடைய உண்மை புரியும். அப்போ அந்த இறைவனை வணங்குவதில் எந்த கடவுளையுமே அவர் சொல்லலை, ஒரு சக்தியை சொல்லி நீ அந்த சக்தியை வணங்கவில்லை என்று சொன்னால் நீ பல கற்றும் கல்லாதவன் என்று இங்கே அழகாக சொல்லுகின்றார் நம்முடைய வள்ளுவப் பெருந்தகை. நன்றி, வணக்கம்.
1: You're listening to MOP Community Radio 107.8.
2: Tati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Tati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the surgery to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer Care can help you. Call the helpline number 9876-543210.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நல்ல நிகழ்ச்சி.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாடம் வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல்கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்ச்சியில் எம்ஓபி சமுதாய வானொலி ஸ்டுடியோலேருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குறது நான் அருணா. என் கூட பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்த சகோதரி ஜெயா இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நேற்றுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு எபிசோடில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் சகோதரி ஜெயா அவங்கக்கிட்ட. அந்த பதிலை நான் இப்போது அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறேன். அந்த பதிலோடு இந்த நிகழ்ச்சியை தொடக்கலாம். வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம். ஓம் சாந்தி. ஆக்சுவலாக நாம் வந்து பல விஷயங்களை வந்து கற்றுக்கிறோம், நம்முடைய மனதில் பகிர்ந்து கொள்கிறோம், பதித்து கொள்கிறோம், அதுக்கப்புறமா நாம் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம படித்து சில விஷயங்களை கற்றுக்கிறோம், பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கிறோம், கேட்டு சில விஷயங்களை கற்றுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எதையெல்லாம் நாம் அந்த மாதிரி கற்றுக்கொள்கிறோமோ அதை வந்து நாம் நம்முடைய செயலாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ நாம் ஒரு செயலாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை திரும்ப திரும்ப நாம் செய்யும் பொழுது தான் அது நம்முடைய ஒரு ஹேபிட்டாக ஆயிடுது, ஒரு பழக்க வழக்கமாக ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, நிறைய ஒரு சில தேவையே இல்லாத வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகிறோம் டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொன்னீங்க. ஈவன் சின்ன குழந்தைங்க கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா உறவுகள்லேயும் கூட அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக நாம் ஏன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் அடிக்ட் ஆகிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. பல சமயங்களில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பர்டிகுலர் வார்த்தை, இந்த பர்டிகுலர் வேர்டு வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். குழந்தைகளுக்கு கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய இன்டென்ஷன் இல்லை, நாம் வந்து நம்முடைய உணர்வு வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு இன்டென்ஷன் வந்து அவங்கள அப்படி திட்டணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் அது வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு வார்த்தையாக நாம் யூஸ் பண்ணி அவங்கள வந்து சத்தம் போடுறோம், திட்டுறோம், ஏன்னா அப்போ தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, அந்த வார்த்தையை மற்றவர்கள் நம்மோடு பேசும்பொழுது யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், அது நாம் கேட்கணும். கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த வார்த்தையை வந்து மற்றவர்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதே வார்த்தையை மற்றவர்கள் தன்னோடு பேசும்பொழுது யூஸ் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நிச்சயமாக கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வார்த்தை தனக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால தான் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே வந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை வந்து இது கடினமான வார்த்தைகள் அப்படின்னு நாம் தான் வந்து வச்சுட்ருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து நாம் வந்து பல விஷயங்களை கேட்குறோம், மற்றவங்கள் வந்து பேசுகிறாங்க, அதை நம்ம கேட்குறோம். ஸோ கேட்குற விஷயங்களை நமக்குள்ளே வந்து நாம் பதித்து கொள்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்முடைய காது அப்படின்றது வந்து ஒரு அங்கம், மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அங்கமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய கேட்கும் சக்தி என்பது இங்கே வேலை செய்யுது. இப்போ நான் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை அப்படின்னா,

அவர்களை மகிழ்ச்சி படுத்தலாம், இந்த வார்த்தையை யூஸ் பண்ண அவர்களை வேதனைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஸோ என்னுடைய கேட்கும் சக்தியை நான் இதுக்காக உபயோகப்படுத்துகிறேன். இப்போ இந்த இடத்துல நாம் வந்து என்ன ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்கள் இப்போ வந்து யாராவது கோபமாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே மற்றவங்க வந்து கோபமாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நான் உடனே என்ன எடுத்துக்குவேன்னா, என்ன வந்து அந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசிட்டாங்க அப்படின்றத நான் எடுத்துப்பேன். இப்போது அதே வார்த்தையை இல்லை அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நான் ஒரு நல்ல மூடில் பேசுனாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். இப்போ நானும் நல்ல மூடில் இல்லை, எங்கிட்ட பேசுகிறவரும் ஒரு நல்ல மூடில் இல்லை, அவர் சத்தம் போடுறாரு அப்படின்றப்ப என்ன பண்ணுவேன்னா, உடனே அவர் வந்து என்னை அவமரியாதைப்படுத்திட்டாங்க, என்னை மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு அதை என்னுடைய மனசுக்குள்ளே நான் வச்சுக்குவேன். ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, எனக்கு ஒரு நேரம் வளரும்பொழுது, இந்த வார்த்தையை திரும்பவும் அவருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை அவர் எனக்கு மேலதிகாரியாகவோ இல்லை என்னை விட பெரியவங்களாகவோ இருந்தான்னா என் நேரடியாக அவங்கக்கிட்ட யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், வெளியில் போய் வேறு யார்கிட்டையாவது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், கேட்கக்கூடிய சக்தியை நான் பயன்படுத்துகிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, அதை அவங்க ஒரு வாட்டி சொல்கிறாங்க அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்குள்ளே அதை எத்தனை வாட்டி சொல்கிறேன், பல முறை சொல்கிறேன். அதுக்கப்புறமா மற்றவர்கள்கிட்ட அதை எத்தனை வாட்டி சொல்கிறேன், இன்னும் பல முறை. ஸோ அவங்க ஒரு வாட்டி சொல்கிறாங்க அதே வார்த்தையை நான் 100 முறை எனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறேன், 1000 முறை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு முறை, ரெண்டு முறை, 100 முறை, 1000 முறை இல்லை, பல சமயங்களில் நான் வாழ்நாள் முழுவதும் கூட அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப திரும்ப எனக்குள்ளே நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கேட்டு வச்சுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உபயோகப்படுத்த ஆரம்பிப்பேன். ஒரு சில சமயம் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணவே இல்லை, பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி நான் வந்து கோபமாக பேசவே மாட்டேன், இந்த மாதிரி நான் தகாத வார்த்தைகளை என்னுடைய வாயிலேருந்து வரவே வராது, ஆனால் இப்போ எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல அதை கேட்குறாங்க, அதை வந்து மனம் என்பது புண்படுகிறது. ஸோ இந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தைக்கு புண்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த வார்த்தையை எனக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களை புண்படுத்த வேண்டும், மற்றவர்களை வந்து நான் கஷ்டப்படுத்தணும், இல்லை மற்றவர்களுக்கு இதே மாதிரி வழியை கொடுக்கணும் அப்படின்னா, உடனே அந்த வார்த்தையை அவங்க மேலே போகும். இப்போ எனக்கு வந்து அந்த வார்த்தை புண்படுத்தவே இல்லை. ஒரு சில சமயம் சின்ன குழந்தைங்க வந்து அது அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாமல் எங்கேருந்தோ கேட்டுட்டு வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சொல்கிறது யார், நம்முடைய குழந்தை. நமக்கு நல்லா தெரியும் அதுக்கான மீனிங் அந்த குழந்தைக்கு தெரியாது, அதற்கான அர்த்தம் அந்த குழந்தைக்கு தெரியாது, கண்டிப்பாக அந்த குழந்தை என்னை புண்படுத்துவதற்காக சொல்லலை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வார்த்தை நம்முடைய மனசில் நிற்காது. ஸோ நம்முடைய மனதில் எந்த வார்த்தை என்பது நிற்கிறதோ, நம்முடைய மனதிற்கு நாம் மறுபடியும் எதை இந்த வார்த்தை கடுமையான வார்த்தைன்னு சொல்லி கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமயத்தில் மற்றவர்களுக்கு வழியை கொடுப்பதற்காக, மற்றவர்களை புண்படுத்துவதற்காக கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ அகெயின் நாம் வந்து நம்முடைய மனதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, வார்த்தைகளுக்கு என்னை கஷ்டப்படுத்தக்கூடிய சக்தி கிடையாது. வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது வெறும் வார்த்தைகள் தான், அதை நான் வந்து பிடிச்சி வச்சுக்க போகிறதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து குப்பை தொட்டியில் போட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, அதை நான் ஏன் வந்து மிகவும் மதிப்பு இருக்கக்கூடிய என்னுடைய மனதில் நான் வச்சுக்கணும். நம்ம வீட்டில் வந்து குப்பை தொட்டியை வந்து காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறோம், எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே கொட்டிடுறோம். ஸோ அதை ரெண்டு நாள் வச்சுருந்தா என்ன ஆகும், நிச்சயமாக வந்து ஸ்மெல் வந்துடும், அதுக்கப்புறமா நோய்கள் பரவும்.

0: ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை, வலி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, வேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய மனசில் வந்து போட்டு பதிச்சு வச்சுக்கிட்டு, அதை ரொம்ப நாளாக வச்சுட்டு, அதை பற்றி பேசிட்டு, அதை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டு, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் வலியோடு வெளியே மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வரும். ஸோ இதை நாம் வந்து சாதாரணமாக கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து மீன் பண்ணலை, நான் வந்து சொல்லணும்னு நினைக்கலை, குழந்தைங்க தானே, க்ளோஸாக இருக்கிறவங்க தானே, அவங்க தானே, நல்லதுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் எந்த ஒரு வார்த்தை மற்றவர்களை நோகடிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுமோ, அதை ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அந்த வார்த்தையை நம்முடைய அகராதியிலேருந்து நாம் நீக்கிடணும். அகெயின், அந்த வார்த்தையை நம்மீது வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த கவனமும் கொடுக்க வேண்டாம், அதுக்கு எந்த அர்த்தத்தையும் நாம் கொடுக்க வேண்டாம். அது குப்பை தொட்டியில் போட வேண்டிய விஷயம். ஸோ நம்முடைய மனதில் எடுத்து வைத்துக்கொள்ளக்கூடாது.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். பட் அதாவது வந்து ஒரு சில கருவி இருக்கும், அது தேவையில்லாத விஷயத்தை அப்படியே டெலீட் பண்ணிவிடும். அதை டெலீட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து திருப்பி வரவே வராது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருவி, அந்த கருவிங்கிறது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மனசை அதை ஸ்கேன் பண்ணி தேவையானதை மட்டும் உள்ளே வச்சுட்டு தேவையில்லாததை தான் டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மனசை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக மனம் ஒரு பூந்தோட்டம், அதில் நிச்சயமாக நல்ல பூக்கள் எப்பயுமே மனம் வீசிகிட்டு இருக்கோம். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷத்துக்கு கொடுக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கி இந்த எபிசோடில் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம காது மூலமாக கேட்டு அது மூலம் நம்மளையும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் நம்ம எப்படி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கேட்டோம். அடுத்த எபிசோடில் வேறொரு பிரச்சனையை நம்ம பற்றி அலசி அதற்கான தீர்வுகளை சகோதரி ஜெயா அவங்கக்கிட்டேருந்து கேட்கலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இப்போது உங்ககிட்டேருந்து விடைபெறுறது அருணா. வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்ச்சியிலேருந்து பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா அவர்களுடன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் உங்ககிட்ட சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கை உங்கள்

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the air.
2: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: ஹே, நவராத்திரி, தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தின்னு லைனாக பண்டிகைகள் வருது. போய் ட்ரெஸ் வாங்கணும், நகை வாங்கணும், விதவிதமாக பட்சணம் செய்யணும், நினச்சி பார்த்தாலே தலை சுத்துது. சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் பண்ண வேண்டிய வேலையை நினச்சா இப்போவே களைப்பாக இருக்குது.
1: ஏன் அப்படி சொல்கிற? பண்டிகைனாலே சந்தோஷம் தானே? ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் எத்தனை விஷயமும் மருத்துவமும் இருக்குது. உனக்கு நவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? இல்லைனா தீபாவளி அன்னைக்கு ஏன் காலங்காத்தால் எழுந்துக்கிறோம்னு தெரியுமா? எனக்கு இன்னும் என் பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது.
2: ஐயோ, ஏன் பாட்டி காலங்காத்தாலேயே எழுப்பி விடுற? பாரு, 3 மணி தான் ஆகுது.
3: இன்னைக்கு தீபாவளி பண்டிகைமா, சீக்கிரம் எழுந்துக்கோமா.
2: பாட்டி, 3 மணி தான் ஆகுது.
3: 3 மணி என்னம்மா என்னம்மா, சீக்கிரமா எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இன்னைக்கு பண்டிகை கொண்டாடணும்மா, சீக்கிரம் எழுந்துக்கோமா. அப்புறம் பட்டாசு எல்லாம் வெடிக்கணுமே, சீக்கிரம் எழுந்துக்கோ.
2: சரி சரி, இதோ வரேன், இருங்கோ. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, அந்த காலத்துல பட்டாசு எல்லாம் இருந்ததா?
3: அந்த காலத்துல எல்லாம் கிடையாதுமா, பட்டாசு எல்லாம் கிடையாது.
2: அப்ப நீங்க 3 மணிக்கு எதுக்கு எழுந்துப்பீங்க?
3: இல்ல, 3 மணிக்கு எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு எல்லாம் வேலையில நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணணும் இல்லையாமா, அதனால வந்து சீக்கிரமா எழுந்து புதுசு கட்டிண்டு எல்லாம் பண்ணணுமா.
2: அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
3: அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்வீட் எல்லாம் பண்ணணும், எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சொந்தக்காரா பெரியவாள்லாம் வருவா, அவள்கிட்ட எல்லாம் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் எல்லா ஃப்ரெண்டாத்துக்கும் போகணும், அதனால தான் சொல்றேன் சீக்கிரம் எழுந்து எல்லாம் பண்ணிக்கோமான்ட்டு.
2: இதுல இத்தனை விஷயம் இருக்கா? ஏன் பாட்டி, எதுக்கு தீபாவளின்னு செலிப்ரேட் பண்றோம்?
3: தீபாவளி நரகாசுரனை வதம் பண்ண தானம்மா, அதனால நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம்.
2: ஓ, நான் கூட கேட்டிருக்கேன், அந்த அவர் சாகும் போது இனிமே யாருமே மக்களை துன்புடுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போன அந்த விஷயத்த காப்பாத்துறதுக்காக தானே?
3: நம்ம வந்து நம்ம தீபாவளி பண்டிகை இப்படி கொண்டாடுறோம். நார்த்ல எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, அவ வந்து தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் லக்ஷ்மி பூஜைன்னு பண்ணி எல்லாரையும் கூட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ரொம்ப இதுவா கொண்டாடுவா. நார்த்ல அந்த மாதிரி பண்ணுவா.
2: தீபாவளியிலயே இத்தனை விதைகள் இருக்கா?
3: இருக்குமா, எல்லா பண்டிகைக்கும் எல்லாம் இருக்குமா.
2: அப்ப பாட்டி, பண்டிகைகள்னு சொல்றீங்களே, நவராத்திரியை எப்படி பாட்டி செலிப்ரேட் பண்றோம்?
3: நவராத்திரி வந்து 9 நாள் கொண்டாடணுமா. மாலை அமாவாசை அன்னைக்கு கொலு வைக்கிறதுக்கு சாஸ்திரம்.

0: இன்னைக்கு வந்து கலசம் வச்சு நிறைய மண் பொம்மை எல்லாம் வச்சு எல்லாம் பெருமாள்கள்லாம் பொம்மையாக இருக்கும், அதெல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணணும். முதல் மூணு நாள் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் துர்கை, அதுக்கப்புறம் சரஸ்வதிக்கு பண்ணுவோம். வந்து குழந்தைகளுக்கு தான் இந்த பண்டிகை ரொம்ப விசேஷம். டெய்லி குழந்தைகளை உட்காந்து வச்சு அதுக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு புது துணி எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். சாயங்காலம் ஆனால் சுண்டல் அதெல்லாம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு பழம் சுண்டல் எல்லாம் வச்சு கொடுப்பாம. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு கொலுவை வந்து ராத்திரி படுக்க வச்சுட்டு அப்புறம் எடுப்போம். அதுதான் ரொம்ப விசேஷம்.
1: இத்தனை இது இருக்கா, ஆனா இப்பெல்லாம் இதெல்லாம் ஃபாலோவே பண்றது இல்ல. இல்ல
0: யாருமே பொம்மை கொலுவே வைக்கிறது இல்லையம்மா. இந்த மாதிரி யாரும் இப்ப அவ்வளவு இதுவா கிராண்டா கொண்டாடுறதே கிடையாது.
1: ஆனா இப்ப கூட நார்த்ல எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க,
0: பண்ற கோவில்கள் எல்லாம் இப்பவும் ஒளி வச்சு கோவில்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா பூஜை பண்றாமா.
1: சரி, நவராத்திரி பத்தி சொல்லிட்டேன், தீபாவளி பத்தி சொல்லிட்டேன், பொங்கல் பத்தியும் சொல்லுங்களே.
0: பொங்கல் வந்து பொங்கல்னாக்க மூணு நாள் பண்டிகைமா பொங்கல்ங்கிறது. முதல் நாள் வந்து போகின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் எடுத்து கொளுத்திட்டு வந்து வடை பாயசத்தோட பண்ணி புதுசு கட்டிப்போம். அடுத்த நாள் பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நல்லா கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பானையில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணி அது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு மற்ற நாள் வந்து கணுப்பொங்கல்னு சொல்லிட்டு கிராமங்கள்லாம் நல்லா எல்லா விதமான சாதங்கள்லாம் கலந்து காவேரியில் தண்ணி இருக்கும். அங்கே சொந்தக்காரா ஃப்ரெண்டு எல்லாருமா போய் காவேரியில் உட்காந்து கணுப்பிடி வைப்பாள். கணுப்பிடி வைக்கிறதோட சாஸ்திரம் என்னன்னா அவளோட அண்ணா தம்பிகள்லாம் நல்லா இருக்கணுங்கிறது அண்ணா தம்பிக்கோசரம் அந்த பண்டிகை கொண்டாடுவார். எல்லாரும் காவேரியில் போய் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக வருவார். சாயங்காலம் வந்து மாட்டுப்பொங்கல்னுட்டு எல்லாரும் மாடை கொண்டு வந்து வீடு வீடாக வந்து அதுக்கு வந்து துணியெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு குங்குமம் மஞ்சளிட்டு அதை கொண்டாடுவோம். அதுதான் ரொம்ப விசேஷம், மூணு நாள் பண்டிகை அது.
1: ஓ, அப்ப இப்ப ரக்ஷாபந்தன் சொல்றதான் நம்ம கண்ணு பொடின்னு சொல்லி வச்சோம் அந்த காலத்துல.
0: ரக்ஷாபந்தன்ங்கிறது வேற, கணுப்பொங்கல் வேறமா. கணுப்பொங்கல் வந்து இந்த காலத்துல வந்து காணும் பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சினிமாவுக்கு போறது எல்லாரையும் பாக்குறதுன்னு வச்சிருக்க. அந்த காலத்துல அதை கணுப்பொங்கல் சொல்லிட்டு இந்த மாதிரி பொங்கல் இது பண்ணுவோம்.
1: இல்ல, நீங்க கண்ணு பொடி காக்கா பொடிலாம் வைக்கிறது வந்து
0: அது வந்து கணு அன்னைக்கு கார்த்தால வந்து அண்ணா தம்பி நன்னா இருக்கிறதுக்கோசரம் நாலு விதமான சாதங்கள் கலந்து மாடியில வெளியில வச்சு ஒரு வேலை வந்து அந்த மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து இருக்கும் அதை அப்படியே எடுத்துன்னு போய் அதுல வச்சு வந்து அதுக்கு வந்து ஆரத்தி காப்பி எல்லாம் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப விசேஷம்.
1: ஓ, இதுல இப்படியா? என் பாட்டி, தீபாவளி நவராத்திரி பொங்கல் மூணுத்தை பத்தியும் பேசிட்டோம். நம்மளுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஃபெஸ்டிவல், ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் அப்படின்னு வேற ஏதாவது இருக்கா?
0: சில பேருக்கு நோன்புன்னு உண்டுமா, சில பேருக்கு வந்து சில பேர் வந்து நோன்புன்னு கொண்டாடுவா, சில பேர் வந்து இந்த அந்த ஆடி மாதம் அன்னைக்கு அம்மனை வர வச்சு அது ஒரு பூஜை பண்ணுவா, அம்மன் இதுன்னு பண்ணுவா. அது ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒரு ஒரு சம்பிரதாய பிரகாரம் பூஜை பண்ணுவாம்மா.
1: பட் மேஜரா நம்மளுக்கு இந்த மூணு தான், நவராத்திரி தீபாவளி பொங்கல் தான் மேஜர்.
0: மூணு பண்டிகை தான் நமக்கு முக்கியம்.
1: ஏன் பாட்டி, அப்ப ஆடி மாசம் சொல்றாளே அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா?
0: ஆடி மாசங்கிறதுமா, ஆடி வந்து ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் ரொம்ப விசேஷமா. அது வந்து அம்மனுக்கு உகந்த நாள், அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி தீ மீதி எல்லாம் பண்ணுவா. ஆடி வெள்ளிக்கிழமை வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறேன்னு விட்டு கோவில்கள்ல அம்மன் கோவில்கள் எல்லாம் புத்து இருக்கும். அந்த புத்துக்கு வந்து பால் பால் தெளிச்சு அந்த வந்து வெத்தலை பழங்கள்லாம் வச்சு இது பண்ணி நைவேத்தியம் பண்ணி அங்கே வரவா சுமங்கலிகளுக்கெல்லாம் அதில் வெத்தலை பார்க்க கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி மாதம்தான் அம்மன்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம். ஆடி பண்டிகை அன்னைக்கு முதல் நாள் ஆடி மாதம் பிறக்கிறது வந்து ஆடி பண்டிகைன்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து நல்லா தேங்காய் பால், தேங்காயை பிழிஞ்சு தேங்காய் பால் வெல்லம் போட்டு தேங்காய் பால் பண்ணி நைவேத்தியம் பண்ணி வரவாளுக்கெல்லாம் கொடுப்பேன். ஆடி மாதம் ரொம்ப விசேஷமானனால ஆடி மாதம் எந்த வேண்டிண்டி எது கோவில்களுக்கு போய் என்ன பக்தியோடு பண்ணாலும் அது வந்து நல்லா நடக்கும். அதனால ஆடி மாதம் ரொம்ப விசேஷம். ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷம்.
1: அப்போ மார்கழி மாதம்,
0: மார்கழி மாதங்கிறது வந்து 30 நாள் கொண்டாடுவோம்மா. அதாவது அது வந்து ஆண்டாளுக்கோசரம் பண்ணுறது. ஆண்டாளுக்கு பேர் வந்து சூடி கொடுத்த சுடர் கொடின்னு பேர். 30 நாள் 30 ஸ்லோகங்கள் இருக்குது. கார்த்தால் 4 மணிக்கு எழுந்து அதை நல்லா குளிச்சுட்டு நல்லா மடியாக பொங்கல் பண்ணி டெய்லி வந்து அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பாசுரம் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு ஸ்லோகங்கள் சொல்லணும். 30 நாள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த வந்து ஆண்டாளுக்கு வந்து அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். அது ரொம்ப விசேஷம். அது முன்ன வந்து முக்கியமாக வைஷ்ணவாளுக்கு அது வந்து ரொம்ப விசேஷம்.
1: அப்பா நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லயே இத்தனை விஷயங்கள் இருக்கா?
0: நிறைய இருக்குமா? நிறைய இருக்கு.
1: ஆனா நீங்க சொல்றதை கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கே நான் வந்து போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க சொன்ன கதை எல்லாத்தையும் சொல்ல போறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா. எல்லா விஷயமும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நான் நிச்சயமா போய் சொல்றேன்.
2: நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு தெரியாம போச்சு. நல்ல நாள் அதுவுமா நல்லதே நினைச்சிட்டு சந்தோஷமா பண்றது எவ்வளவு முக்கியம்னு பாட்டி சொன்னதை கேட்டுதான் எனக்கு தெரிஞ்சது.
3: இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் மீ ஆர்ஜே பூஜா அண்ட் ஆர்ஜே தாரிணி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது பாசம் வித் பாட்டி இன் நம்ம MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆப்ரேட் ஆர்.

0: ஏழு புள்ளி எட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணவல்ல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: ரோட்டில் வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: பேசுறது ஸ்வேதா.
1: இது உங்க ஃபேவரட் ஷோ ஓரம் போ. இது ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
0: இன்னைக்கு நம்ம பேச போறோம் பிரச்சனை என்னங்க, தலையான விஷயம், தலையில ஓடிட்டு இருக்க விஷயம், ஹெல்மெட், ஹெட் கியர், கிராஷ் அப், பிரெயின் பக்கெட், எப்படி வேணா சொல்லலாம். அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 900 BC அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஆமாங்க, மகாபாரதம். ஏன் நம்ம வார்ஸ்ல கூட இங்கிலீஷ் படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்களே, நம்ம வார்ஸ்லலாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க.
0: அதை கூட விடு நிஷா, இப்போ போயிட்டு இருக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பார்த்துருக்கியா?
1: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடஞ்சிருக்கு, போடாம என்ன ஆக போதோ.
0: July 1st இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் டூ வீலர் ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
1: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
0: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
1: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா, நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
0: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க.
1: அது பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா ஸ்வேதா, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போட முடியும் சொல்லு.
0: சில பேர் இத அப்படியே விட்டாலும் சில ஹையர் ஆஃபிஷியல்ஸ்லாம் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜில் கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, 71 பேர் அங்கே டூ வீலர் யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்றைக்கி ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ளே அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க.
1: ஓ, செம்ம கரஸ்பாண்டன்ட்ப்பா. ஏன் நம்ம ஆஃபீஸஸில் கூட ஆஃபீஸர்ஸுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
0: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
1: இப்போ போலீஸஸ்லாம் அது கூட விடு ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
0: ராலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் டே தினம் தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பார்க்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
1: ஏ, நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
0: அதை விடுங்க, இப்போ காலேஜ் பசங்க, காலேஜ் போனோடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக்கை வாங்கி கொடுத்துட்றாங்களா, பேரண்ட்ஸே ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்கில், சோல் கூரஸ் ஆடம்பரம், ஹெல்மெட் அத்தியாவசியம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
1: கண்டிப்பா ஸ்வேதா, இப்ப இருக்க பசங்க ஹெல்மெட்டையும் தலையில ஹெட்செட்டையும் மாட்டிட்டு போறாங்களே தவிர ஹெல்மெட்டை மாட்ட மாட்டேங்கிறாங்களே.
0: ஆனா இதுக்கு நிறைய டீமெரிட்ஸ் மெரிட்ஸும் இருக்கு.
1: நம்ம இப்போ நீ கூட சொன்னிய ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு.
0: ஆமா ஆமா, அவளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்ல.
1: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி விழுதே நிறைய பேர்
0: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் எடுத்து வைக்கிறாங்க. July 1st இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
1: ஆமாங்க, July 1st வேலைச்சேரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்,
0: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசுதான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நிலைமை தாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறத விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
1: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு.
0: யா, போலாமே.
1: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிஷா
0: அண்ட் ஆர்ஜே ஸ்வேதா ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைன்னா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூன்ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்டை போட்டுட்டு வாழ்க்கைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இது உங்க ஓரம் போஷியோ. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் இதே கேட்கலாங்க. ஹெல்மெட் போடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
2: ஏன் ஹெல்மெட் அவங்களை மக்களை ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறதுனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன். ஸ்டே ட்யூன்.
1: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி 107.8. நாங்க இப்போ ஒழுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேக்குறேன். சார், உங்க பேர்?
3: என்னோட நேம் வந்து மோகன்ராஜ்.
1: எங்க வர்க் பண்றீங்க சார்?
3: நான் இங்க ஒருடல வர்க் பண்றேன்.
1: ஓகே. ஹெல்மெட் நீங்க வந்து இப்போதான் போட ஆரம்பிச்சிங்களா இல்ல எப்பவுமே போடுவீங்க?
3: இல்ல, நான் எப்பவுமே ஆல்வேஸ் வேர்.
1: ஹெல்மெட் போடுறது பிளஸ் நினைக்கிறீங்களா இல்ல மைனஸ் நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் போடுறது பிளஸ்.
1: கவர்மெண்ட் ரூல் சில பேர் சொல்றாங்க, இல்ல ஹெல்மெட் போடுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா?
3: இல்ல, அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நம்மளோட சேஃப்டி அது.
1: ஓகே சார், தேங்க் யூ சார்.
3: கண்டிப்பா வந்து டூ வீலர் ஓட்டுறவங்க கண்டிப்பா வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் வந்து அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டி அது. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்.
1: தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ ஸோ மச்.
2: நம்ம இங்கே நுங்கப்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம். இங்கே ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பற்றி கேட்க போகிறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர்
4: விஜய் அருண்.
2: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
4: மனபாத்ரா.
2: மனபாத்ரா, குட் சார். நீங்கள் ஹெல்மெட் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
4: 200 ரூபாய் கட்டாமல் இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டால் தான் என்ன கேட்டால் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது, ஏன்னா சைடில் வருது என்ன வருதுன்றது தெரியாது. மேண்டேட்ரின்னு சொல்கிற ரீசனுக்காக தான் ஹெல்மெட் வாங்கிட்டு சுற்றுறோமே தவிர இன்ட்ரெஸ்டோடலாம் போடலை.
2: ஸோ 500 தான் ஹெல்மெட் போடுறீங்க?
4: கண்டிப்பாக.
1: ஹலோ, நான் உங்கள் அஜய் ஸ்வேதா பேசுகிறேன், கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசலில் இருந்து. இங்கே நான் ஒரு சார் மீட் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட ஹெல்மெட் போடுறது மெரிட்ஸ் பற்றி கேட்போம்.
5: ஹலோ, மை நேம் இஸ் மாரிமுத்து மேம், ஐ அம் வாக்கிங் மனுபத்ரா. மேம், இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு இங்கே அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக டிராஃபிக் நான் வருது. இங்கே ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் அளவுக்கு ஒன்று பைபாஸில் போகணும். நம்ம இந்த டிராஃபிக்கு ஹெல்மெட் அதுவும் கம்பல்சரி பேக் சைடில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணுறவங்க போகணுன்றது ரொம்ப புட்டாள்தனமான ஒரு விஷயம் தான்.
1: அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து சரியில்லைன்னு சொல்ல
5: லாஜிக்கே இல்லாத ஒன்று தான் மேடம். அது ஒன்றும் தேவையில்லாத அவ்வளோ ஒன்று டிராஃபிக் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வருது. இதில் எதுக்கு டிராஃபிக் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒன்றும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா கிடையாது சென்னைக்கு, இது கம்பல்சரி கிடையாது.
1: வரும்
6: You are listening to MOP Vaishnav

0: Stay tuned.
1: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends, and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip, and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music, and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive. And that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: மக்களே, இது எம்ஓபி சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, உங்க பேர்?
3: என் பேர் உமாள்.
2: ஒரு நிமிஷம், எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டி?
3: எஜுகேஷன் கவுன்சிலர்.
2: எஜுகேஷன் கவுன்சிலர். ஆண்டி, இந்த ஹெல்மெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டி?
3: ஹெல்மெட் போட சொல்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர், நானே பார்த்துருக்கேன், ரோட்டில் வந்து பப்ளிக் விழுந்து அடிபட்டு அது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தானே சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக போடணும். நான் இதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன்.
2: தேங்க்ஸ் ஆண்டி. நீங்கள் வந்து சொல்லுங்கள்.
3: கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுறது வந்து நல்லது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கீழே விழுந்தா கூட, ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்டில் பார்த்துருக்கேன், தலையில் அடிபடாமல் தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில் வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில் வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால் அவங்க கண்டிப்பாக போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
2: தேங்க்யூ ஆண்டி. இதோ ஸ்வேதா அஜய் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ, திஸ் இஸ் ஆஜே ஸ்வேதா. இன்னும் நாங்கள் நுங்கம்பாக்கல் தாங்க இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போகிறோம், மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது. அவரை கேட்கலாம். சார், உங்கள் பேர்?
4: நிஷாந்த்.
2: என்ன
4: பண்ணுறீங்க? வேலை செய்யும்.
2: சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா?
4: கஷ்டமாக தான் இருக்குது ஹெல்மெட் போடுறதுன்னு சொல்லுது. அதுவும் அது ஹெல்மெட் போடுறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசனை இந்த சாப்டரை வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்புள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணேன்?
2: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக
4: இருக்கு. அவங்க சொல்கிற மாதிரி முன்னோட்ட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்.
2: சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் எல்லாரும் ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, பட் பீப்புள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நாங்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து அதிகபட்சமான 600 கிட்ட உயிரிழக்கிறது ஹெல்மெட் போடாததுனால தான். ஸோ இப்படி இருந்தோம், நீங்கள் ஹெல்மெட் போட வேணான்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு மட்டும் நான்.
4: ஹெல்மெட் போட்டால் நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட்டே ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி வேணும் இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறது வந்து ரேஷ் டிரைவிங் சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தான், அவங்க டீமுக்குள்ளே ஓட்டுறது ரேஷ் டிரைவிங்.
2: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புளுக்குள்ளே இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் சிக்னலில் நிற்கிற ஒரு பைக் டிரைவர், அவரோட வைஃப் ஃபினான்சர் போயிட்டு இருக்காங்களா? ஐ எம் சாரி. இன்னும் நாங்கள் அவங்க கிட்டே கேட்குறோம், ஹெல்மெட் போடுறது மெரிட்டா டிமெரிட்டா? அவர் இப்போ போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ சார், உங்கள் பேர்?
5: ஆல்ஃபிரட். என் நேம்
0: ஆல்ஃபிரட் ஆல்ஃபிரட்
5: ஓகே சார் நீங்க வர்க் பண்றீங்களா
0: ஆ வர்க் பண்றேன் நான்
5: நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஹெல்மெட் போடுறது
0: இட்ஸ் a good idea தான் பட் ஆனா டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன் பட் பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இப்ப பிரேக் போடும்போது
5: ஆனா சார் நாங்க என்ன சர்வே படிக்கிறோம்னா வண்டி ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்கார்றவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட்னா இன்ஜூரி ஜாஸ்தியா இருக்கும்
0: இருக்கு கரெக்ட் தான் நான் அது தப்புன்னு சொல்லல பட் வந்து அதுலயும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்குல்ல அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கண்டிப்பா
5: ஓகே சார் தேங்க் யூ சார்
6: ஓகே மக்களே நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்ல இருந்து நிறைய பேர் கிட்ட ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கலாம்
7: யே ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் எஸ் அம்மா நான் கிளம்புறேன் பாய்
8: டே டே டே முள்ள போடா
7: சரிமா

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: ஹலோ மக்களே, நான் உங்க ஆஜி நிஷா. இது உங்க ஓரம் போஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்க நம்ம டிராபிக் போலீஸ் பாத்திருக்கோம். அவர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். நம்ம சார் கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். ஹலோ சார்,
2: சொல்லுமா. என்னமா பேர்? ஜெயபால்மா. உங்க டிராபிக் எட்கான் சொல்லு
1: சார. இப்போ வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹெல்மெட் போடுறது அவசியம், கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா?
2: 95% இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 5% பண்ணல, அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்ல ரெடி ஆகிடும்
1: சார். இப்போதைக்கு ஏதாவது யாராவது பிடிச்சிருக்கீங்களா? யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது சீஸ் பண்ணிருக்கீங்களா?
2: ரேஞ்சில் ஆஃபீஸர்ஸ் வெக்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க
1: சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
2: அப்படி பரப்போம். ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டணும், ஜென்ரலாக எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ், லைசன்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருந்தால் அதை வாங்கி வச்சுட்டு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க.
1: ஓகே சார்.
2: ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் வெஹிக்கிள் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
1: ஓகே சார். இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஹெல்மெட் போடுறது?
2: ஹெல்மெட் வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுமா, அது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்றைக்கி உயிரிழப்பு நிறையா, கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால் இம்பார்ட்டண்டாக ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுகிறோம்.
3: You're listening to MOP Community Radio 107.8.
4: கண்ணா, கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்கலாம். பல்லு சரியில்லைன்னா பல் செட் மாட்டிக்கலாம். வேகமா போனோம்னா கியரை மூணுல போட்டு ஓடலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட் போட்டுட்டோ வண்டிய ஓட்டு.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: கொஞ்சம்
1: without helmet
0: sir neenga solradha enna helmet vandu safe ah illati disadvantage
1: safe it is safe
0: thank you sir thank you sir Ajay Shweta reporting from MOP community radio 107.8 hello idu Shweta reporting from MOP community station ipo varaikku nam ella vayasana avanga teenagers kku ipo oru avaru anna vandirkaru avaru super bike vechirkaru so avara poi kekpom enna da helmet podradnala advantage ah disadvantage ah unga sir unga peru
2: enoda peru Armugam
0: ah inga sir work pandringa
2: IDFC
0: ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம் நினைக்கிறீங்களா
2: அப்சல்யூட்லி இட்ஸ் வெரி அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள் ஆக்சுவலி தே ஆர் சேவிங் தேர் லைஃப் அண்ட் என்ஷூரிங் த ஃபேமிலி
0: அப்போ ஷுர் சார் ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை
2: இல்லை அப்சல்யூட்லி நாட் பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேஃப் மை செல்ஃப் So, helmet is mandatory for the people.
0: Thank you, sir. This is RJ Shweta reporting from MOP Community Station 107.8. ஹலோ மக்களே இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன் இது உங்க ஓரம் போ ஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஹலோ மக்களே இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில உங்ககிட்ட கேட்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் அக்கா உங்க பேர்
3: என் பேர் சசி
0: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா
3: இல்ல நான் ஸ்டூடெண்ட்
0: என்ன காலேஜ்
3: இப்போதான் முடிச்சிருக்கேன் லயோலாவில் ஜாயின் பண்ண போகிறேன்
0: சூப்பர்க்கா இப்போ வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க
3: ஹெல்மெட் நிச்சயமாக அவசியமானது தான் ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் யோசிக்கிறாங்க அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க தடுக்கி விழுந்தால் அங்கங்கே ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு ஸோ ஹெல்மெட் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள்
0: சூப்பராக சொன்னாங்க அக்கா சொல்லுங்க அக்கா நிறைய பேர் ஒன்று ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க அதை எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போட சொல்லி
3: ஹெல்மெட் அவசியம் எதுக்கு சொல்றேன்னா திடீர்னு யாராவது பின்னாடிலேருந்து தட்டி விட்டு நீங்கள் கீழே விழுந்தா கூட தலை அடிபடாமல் இருக்கும் தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் இதை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடுங்க நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டா தான் ஃபேமிலியும் நம்மளை பார்க்க முடியும் ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்
0: தேங்க்யூ சார்
3: பை
0: ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ இப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம் ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்போம் சார் உங்கள் பேர்
4: என்னோட பேர் பால் சரிங்களா சூலமேட்லேருந்து வரேன் சரிங்களா ஜூலை ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க சரிங்களா கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லா தான் அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன் சரிங்களா நிறைய யூஸ் இருக்குது அதனால் எல்லோரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோட ஆசை அவ்வளோதான்
0: சார் சின்ன பசங்கனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றாங்க அதாவது டீனேஜர்ஸ்னால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க
4: அது டீனேஜர் அது எதுவும் பண்ண முடியாது நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்
0: தேங்க்யூ சார் அஜய் ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ
5: கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: பின்னாடி இந்த ஆர்டர் போட்டாலே ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃபை இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட்டு போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருனா பின்னாடி இருக்கிற ஹெல்மெட் வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கும் ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
6: நினைக்கிறீங்க அட்வான்டேஜ் தான். சரி, எந்த இஷ்யூஸும் இல்லை, யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதவங்க திடீர்னு யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் மாதிரி இருக்கும், பட் அது குறைக்கிறோம். வெயில்
6: நிறைய பேர் வந்து, அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்குது, ஸ்கின் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், சேஃபாக ஃபீல்
8: பண்ணுறோம். From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
9: பொதுநலன்
10: கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: ஒருத்தவங்க கிட்டே கேட்கறோம்.
11: It's an advantage because if there is any accident or something, you be safe. You don't get a serious head injury or something, because head injury is very serious and you can anything can lead due to head injury.
6: So okay, unga pera
11: Sonam.
6: Department
11: BCom ISM second year.
6: Thank you Sonam. This is Sarj Shweta from MOP Community Radio 107.8. Ippo nama college student orthongale kekkalam.
12: நான் சந்தியா, தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டுருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைடில் பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதை போடுறதுனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டுலாம் பழகினதில்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைடில் ஏதோ ஹார்ன் கேட்குதா, சத்தம் கேட்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
6: ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன?
12: அப்படிலாம் இல்லை, பாய்ஸ்லாம் பண்ணுறதை விடவா நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற போகிறோம். நாங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனவே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டலனா கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி விட்டால் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
9: ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: இது நம்மளோட, இது நம்மளோட உடம்பு, அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக மட்டும்தான்.
1: கேட்டுட்டே இருங்க, கேட்கறாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபில் இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
4: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.

0: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப்லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப்லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், 1800-200-0113.
1: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
2: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா itself will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய், ஹாவ் எ நைஸ் டே.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதுதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலி நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
4: MOP சமுதாய வானொலி 107.8 டாக்டரை கேளுங்கள், இது ஒரு நேரலை நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கொண்டிருப்பது நான் உங்க பவித்ரா மற்றும்
1: கீதா.
0: இன்னியோட நிகழ்ச்சி லைவ் ஷோ. இன்னியோட லைவ் ஷோக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்றதோட இன்னியோட டாபிக் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ல.
1: ஆமா, இன்னைத்த டாபிக் என்னன்னா டாக்டரை கேளுங்கள். இதுக்கு நம்ம கூட ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறது டாக்டர் சரவணன், MPT ஆர்த்தோ.
0: குரோம்பேட்ல இருக்கிற வந்து பார்வதி ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்புறம் இல்லாம தனியா வேற கிளினிக் வச்சுட்டு வந்து அவங்க வந்து இப்ப வந்து நடத்திட்டு வராங்க. இவங்க கிட்டதான் வந்து இன்னைக்கு ஆர்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு முட்டி சம்பந்தமான பற்றின பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பத்தி இதை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு பேசுறோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது அதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133. நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 6512133. ஹலோ டாக்டர். இது வரைக்கும் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து போன் வளர்ச்சி வந்து நின்றோம். சின்ன வயசுல வந்து அதிகமாக போன்ஸ் இருக்கும், பெரிய வயசுல வந்தவனே அந்த ஒரு 207 போன்ஸ்க்கு மேலே வராதுன்ட்டு. அந்த அது ஏன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு?
2: இப்போ பார்த்தீங்கன்னா போன் வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து 18 வரையிலும் உங்களுக்கு வந்து போன் வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அது வந்து பை நேச்சர் உங்களுக்கு. அதில் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போன் வந்து ஆசிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து டெவலப் ஆகும், அதனுடைய எலும்புகள் வந்து வலுவான நிலைக்கு வந்து முதிர்ச்சி அடையாமல். அதனால வலுவான நிலைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு போன்கள் வந்து வளர்ந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ 18 வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன், அதாவது வந்து அந்த க்ரோத் பிளேட்னு ஒன்று இருக்குது, அதாவது ஒவ்வொரு எலும்புலையும் வந்து எலும்பு மஞ்சைகள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரோத் பிளேட் வந்து வளர்ச்சி அடைந்து ஒன்னோட வந்து ஒட்டி அது வந்து ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான் 18 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இதுதான் வந்து போனோட வந்து வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும். அந்த போன் மேலே கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கார்டிலேஜின் சொல்லுவாங்க, தசைகள் சொல்லுவாங்க, நார்கள் சொல்லுவாங்க, அப்புறமேட்டு நரம்புகள் சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான, நம்ம எப்படி உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா 3 வேளை, அது மாதிரி அதுக்கு தேவை வந்து நியூட்ரிஷன் பார்க்க போனால் பிளட் சர்க்குலேஷன். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான தசை நார்களோ இல்லை ரத்த ஓட்டங்களோ வந்து டெவலப் ஆகி 18 மேலே வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து எலும்புடைய வளர்ச்சி.
0: இதுக்கு வந்து சின்ன வயசுல அவங்க சாப்பிடுற ஃபுட் இதெல்லாம் வந்து
2: இது வந்து முக்கியமான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். அவங்க வந்து சின்ன வயசுல சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்கள் உங்களுக்கு, ஃபுட் ஹேபிட்ஸு, இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இப்போ லைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுல வந்து ஏன் வந்து மில்க் வந்து அதிகமாக கொடுக்குறாங்கன்னா மில்கில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அசுலஸ் வந்து ப்ரோட்டீன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படும். உங்களுக்கு சின்ன வயசுல கொடுக்கக்கூடிய அனைத்து ஃபுட்டுகளும் பாத்தீங்கன்னா குழந்தையினுடைய குரோத் ஹார்மோன் வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய உணவுகள். லைக் வந்து மில்க் கொடுப்பாங்க, ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு வந்து வீட் கொடுப்பாங்க, ரைஸ் கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அரிசிகள் இருக்கு இல்லைங்களா, நொய் கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் உடைச்சி அதாவது 6 மாதத்துக்கு மேலே வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கஞ்சியில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா புரதச்சத்துக்களும் இருக்கும். அது வந்து வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு பொதுவாக பார்க்க போனீங்கன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் லைஃப்பில் இருக்கோம், யாருமே வந்து குழந்தைய வந்து அவ்வளோ இதுவாக வந்து கவனிக்க முடிய மாட்டேன், எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீச்சு சில இதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அங்க வந்து குழந்தைகளை விட்டுட்டு அவங்க வந்து இப்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒர்க் வந்து இப்ப சொசைட்டில வந்து எடுத்துக்கிட்டு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான உணவு வகைகள், பழங்கள், எல்லா விதமானதும் கொடுத்து குழந்தைய வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு குழந்தைக்கு வந்து. அதுதான் வந்து பேசிக். இப்ப எப்படி நம்ம வந்து நல்ல ஸ்கூல்ல படிச்சதான் குழந்தை வந்து மூளை நல்லா வளரும், நல்ல அறிவாளியாக வருவான்னு வந்து தேடி தேடி போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து உங்களுக்கு அதுதான் வந்து ஃபவுண்டேஷன், அதுதான் வளர்ச்சியின் வந்து ஆரம்பம். ஸோ உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா வளர்ச்சிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
0: இப்போ வந்து நீங்க உணவுகள் தான் முக்கியம்னு சொல்றீங்க. இப்போ வந்து நம்ம போன்ஸ் அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான அதாவது என்ன மாதிரி விதமான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும்?
2: இல்லை உங்களுக்கு வந்து 18 வயசு வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கிறதுனால எந்த விதமான உணவுகள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. 18 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து உணவு பழக்க வழக்கத்தில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். லைக் வந்து வந்து ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துக்கூடாது, உங்களுக்கு ஃப்ரை ஐட்டம் வந்து நிறைய எடுத்துக்கூடாது, நான்வெஜ்கள் வந்து தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டுக்க முடியும் இருக்கும் உங்களுக்கு.
1: இப்போ சின்ன பசங்க வந்து சின்ன வயசுல இந்த சிப்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
2: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வந்துருச்சு, அதை தான் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. பட் அதனால வந்து பின்னாடி வந்து சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. ஏன்னா போதுமான சத்துக்கள் வந்து அதில் கிடைப்பது கிடையாது உங்களுக்கு. உடம்புக்கு வந்து தேவையான அனைத்து விதமான புரத சத்துக்களும் வந்து அந்த இதில் வந்து கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு. அதனாலையும் அவங்க வந்து வளர்ந்து பெரியவங்களானாலும் அவங்களுக்கு அந்த எந்த லெவல் ஆஃப் குறைபாடுகள் அதில் கம்மியாக இருக்கோ அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டில் அந்த விதமான சில பாதிப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். பட் அதை நவடேஸ் வந்து அதை சரி பண்ணுற அளவுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு உங்களுக்கு. அதை சரி பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. பட் அதை வந்து அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்குற அந்த மாதிரி ஐட்டம்லாம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு.
1: பால் எவ்வளவு முக்கியம்?
2: பால் வந்து ரொம்ப ரொம்ப பாலில் தான் வந்து கால்சியம் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து இது வந்து உலக அறிஞ்ச ஒரு உண்மை உங்களுக்கு. ஏன்னா வந்து பால் தான் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து அப் டு இன்னைக்கு வந்து 90 இயர்ஸ் 95 இயர்ஸ் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரலையும் வந்து விரும்பி சாப்பிட்றது பால். பால் வந்து என்ன ஏன் முக்கியமானது அப்படின்னா உங்களுக்கு ஈஸி டு டைஜஷன் உங்களுக்கு. அதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உடம்புக்கு எந்த ஒரு உபாதைகளும் பண்ண போகிறது கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு அனைத்து சத்துகள் இருக்கு, முக்கியமாக வந்து கால்சியம் இருக்கு உங்களுக்கு. ஸோ கால்சியம் தான் வந்து மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, எலும்புனுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தை பருவத்தில் வந்து அப் டு 3 இயர்ஸ் வரலையுமே வந்து மதர் ஃபீடிங் கொடுத்தா தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு. கடையில் வாங்கி கொடுக்கறத விட உங்களுக்கு வந்து மதர் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் வந்து அனைத்து விதமான நோயற்ற உணவுகள் வந்து குழந்தைக்கு வந்து போகுது அப்படின்னா அது வந்து த்ரூ த மதர் ஃபீடிங். ஸோ அதனால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே எல்லாம் பிறந்த குழந்தைலேருந்து டெய்லி வந்து 2 டம்ளர்ஸ் வந்து பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. உடம்புக்கு வந்து எந்த ஒரு விதமான நோய்களும் வராமல் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அதாவது வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் உங்களுக்கு.
1: குழந்தைங்க பற்றி பேசியிருந்தோம், இப்போ டீனேஜர்ஸ் வந்து இந்த டயட்டிங் இதெல்லாம் போகிறதுனால அந்த மில்கில் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க இன்டேக் ஆஃப் மில்க். அதை பற்றி சொல்லுங்க.
2: ஸோ இப்போ டீனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 18 இயர்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டீனேஜில் வந்து அவங்க வந்து என்ன கான்செப்ட்னா ஸ்லிம்மாக இருக்கணும், எஸ்பெஷலி வந்து லேடிஸ் ஸ்லிம்மாக இருக்கணும், அழகாக இருக்கணும், யூத்தாக இருக்கணும், யங்காக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நிறையா விதமான வந்து டயட்ஸுக்கெல்லாம் போகிறாங்க. பட் அது எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்குன்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் வந்து ஒவ்வொரு விதமான வந்து டயட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பட் வந்து டயட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அது எந்த மாதிரி உணவுகள் கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த ஃப்ரை ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தா உடம்புக்கு வந்து எந்த ஒரு விதமான நோய்களும் வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஃப்ரை ஐட்டம் மெயின்லி, ப்ளஸ் வந்து இந்த சைனீஸ் ஃபுட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
1: இப்போ வந்து நீங்களே முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க டெக்னாலஜி எல்லாம் நிறைய முன்னேறி இருக்குன்ட்டு. இப்போ பாலில் கூட வந்து அந்த அதில் இருக்கிற ஃபேட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்கிம்டு மில்க்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி எடுக்கும்போது அதில் வந்து கால்சியம் அதெல்லாம் எடுத்துடுவாங்களா?
2: இல்லை
1: ஒன்லி ஃபேட்ஸ் அந்த மாதிரி தானா?
2: இல்லை இல்லை, ஓ அதாவது வந்து அந்த மாதிரி மில்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை உங்களுக்கு. அந்த மாதிரி மில்க்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து அடல்ட் ஸ்டேஜில் தான் வந்து கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த ஃபேட் இல்லாமல் சாப்பிடக்கூடிய அந்த மில்க்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் 40 மேலே உங்களுக்கு அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து உடம்புல வந்து வெயிட் விழுந்துருச்சு, வெயிட்டை கம்மி பண்ணும், அதனால் ஃபேட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த மாதிரி மில்க் வந்து ஓரியன்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க. யூஸ்வலாக நார்மல் மில்க் அதாவது எஸ்பெஷலி வந்து இந்த பசும்பால்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மில்க்லாம் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
0: ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம சமையல் பத்தி எல்லாம் அதாவது சமையல்னு சொல்றதோட வந்து இந்த சாப்பாடு விஷயத்த பத்தி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம அதிகமா வந்து ஈஸியா வந்து எதுனாலும் ஒரு கீழே விழுந்தாலும் சரி எது செஞ்சாலும் சரி டக்குன்னு வந்து காலை வந்து சுளுக்கு பிடிச்சிக்கும், அந்த இதுக்கு வந்து காரணம் என்ன சுளுக்கு பிடிச்சிக்கிறது ஸ்ப்ரெயின்?
2: இப்போ பார்த்தீங்கன்னா சுளுக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தமான ஏஜ் குரூப்பு அப்படின்ற சொல்கிறத விட இப்போ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்து சுளுக்கு பிடிக்கின்றது காமன் ஆயிடுச்சு. அதாவது மசில் ஸ்ட்ரெயின், மசில் ஸ்ப்ரைன் அந்த மாதிரி வருது. ஸோ அது எப்படின்னா இப்போ இவங்களுடைய இந்த உணவு பழக்க வழக்கம் தான் மெயினாகவே உங்களுக்கு வரும். உங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புல உள்ள தசைகளெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் வந்து டயட்டு டயட்டு டயட்டுன்னு இருக்கிறதுனால மசில்கள் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு 20 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஓடியே போக முடியும் அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு சாப்பிட்டா தான் அவனால் ஓடி போக முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து தான் போக முடியும் உங்களுக்கு. ஏன்னா மசில் எல்லாம் வீக் ஆயிடுது, உங்களுக்கு மசிலுடைய ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் மசில் ஒர்க்குனால தான் அங்கங்கே உங்களுக்கு வந்து சுளுக்கு பிடிக்கிறது வந்து காமன் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி இப்போ வரக்கூடிய யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டர் உலகத்தில் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ டயட் எடுத்துக்கிறதுக்கோ எதுக்குமே வந்து சரியான வந்து ஒரு நேரகாலம் இருக்கிறது இல்லை. அது இல்லாமல் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய தூக்கம் எல்லாமே வந்து பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு மசில் எல்லாமே வந்து டோட்டலாக வீக்காக ஆரம்பிக்குது. ஸோ மசில் வீக்னஸ் இருக்கிறதுனால தான் அடிக்கடி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இங்கேருந்து சும்மா ஒரு 2 ஸ்டெப் இறங்கும் போது கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து மசில் கேட்ச் ஆயிடுது. ஸோ மசில் வீக்னஸ் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலர் டயட் எடுத்துக்கிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லியும் காலையிலையும் நைட்டும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஹெல்த்துக்காக வந்து ஒதுக்கி அந்த பேசிக் எக்ஸசைஸ்ன்னு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அது பக்கத்தில் உள்ள ஒரு தெரப்பி சென்டரோ இல்லை வந்து ஒரு டாக்டரோ இல்லையா எஸ்பெஷலி ஃபிசியோதெரப்பி சென்டர்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு சுளுக்கெல்லாம் பிடிக்குது சார், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தாராளம் தேவல் கேடியும் உங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க வந்து கரெக்டான ஒரு வழிமுறைகளை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு அதை பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி மசில் கிராம்பு மசில் கேட்ச் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த எஸ்பெஷலி வந்து இப்போ வரக்கூடிய வந்து இந்த டிஸ்க் ப்ராப்ளம் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது வந்து ஸ்பைனில் வரக்கூடிய டிஸ்க் ப்ராப்ளம், அது கழுத்து எலும்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து முதுகு தண்டுவடை எலும்பாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய வந்து ஜவ் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா இந்த மாதிரி வந்து லேக் ஆஃப் மசில் ஒர்க்னால தான். மசில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மசில் வந்து நல்லா வேலை செய்யும், ஒரு குறிப்பிட்ட மசில் ஆஃப் மசில் வந்து வீக் ஆகும். அந்த வீக்கன் மசில் குரூப்பை வந்து நம்ம பயன்படுத்தி வேலை செய்யும்போது லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்டிங் ஒர்க் தான் நிறையா இருக்கும் உங்களுக்கு. பேக்வர்ட் பெண்டிங் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. யாருமே வந்து பேக் சைடில் வந்து வளைஞ்சி பண்ணக்கூடிய ஒர்க்குகள் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரண்ட்டு முன்னாடி பார்த்து பண்ணக்கூடிய ஒர்க்குகள் தான் அதிகம். அதனால் வந்து ஃப்ளெக்ஸர் ஐ மீன் முன்னாடி உள்ள தசைகள் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும், பின்னாடி உள்ள தசைகள் முதுகுக்கு பின்புறம் உள்ள தசைகள் எல்லாம் வந்து வீக்காக இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஜவ் ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரெகுலர் எக்ஸசைஸ் மெக்கானிக்கல் வேர்ல்டில் வந்து நம்மளும் மற்றவங்களோ மாதிரி வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும், அது வந்து மெயினாக பண்ணணும்.
0: இது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒர்க் பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, யாரும் வந்து பேக்வர்ட் சைடில் அந்த இது பண்ணுறதுல. இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேயே எடுத்துட்டாலே வந்து எத்தனையோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. இப்போ நிறையா வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ண வேண்டிய மாதிரி ஒர்க் ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதே வந்து இன்னும் சில பேருக்கு வந்து நான் உட்காந்த இடத்துலையே வந்து செய்கிற வேலை, சில பேருக்குலாம் வந்து சில பேருக்கு வந்து ஹெவி வெயிட் தூக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த போன்ஸ் மசில்ஸ் அந்த இதெல்லாம் வந்து எந்த மாதிரி டிஃபர் ஆகும், அவங்களோட பாடிக்கு அவங்க வந்து எந்த மாதிரி ஏற்ற விதத்தில் அவங்க வந்து அவங்கள நடத்திக்கணும் அந்த மாதிரி எல்லாம்?
2: இப்போ வந்து மெயினாக வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து உடம்புல வரக்கூடிய வியாதிகள் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ எஸ்பெஷலி அவங்களுக்கு தான் வந்து ஆர்த்தோ ரிலேட்டடில் ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து பக்கத்தில் எங்கேயாவது வந்து ஒரு தெரப்பி சென்டரோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் சென்டரோ அங்கே வந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து உபாதைகள்லாம் இருக்குது, என்ன மாதிரி வந்து ப்ராப்ளங்கள் இருக்குது, என்ன மாதிரி பெயின் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வருது, அதெல்லாம் வந்து அவங்களோட வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அதை கேட்டு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயின் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, லைக் வந்து இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க, லைக் வந்து இந்த ஆட்டோ கார் டிரைவர்ஸு, ப்ளஸ் வந்து இப்போ அந்த மார்க்கெட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாட் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய மசில்கள் எல்லாமே நல்லா வேலை செய்யும், அவங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்த் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு, அதனால் அவங்களுடைய மசில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் ஆர்த்தோ ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒயிட் காலர்ஷிப் ஒர்க்கில் இருக்காங்க இல்லையா, லைக் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன்ஸு, ப்ளஸ் வந்து இந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி, லைக் வந்து ரொம்ப வந்து இந்த கார்லேயே ட்ராவல் பண்ணுறது, சில பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பேக் பெயின் வந்து ரொம்ப காமனாக வந்துடும். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்டர்வல் இல்லாமல் வந்து வண்டி வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ லைக் வந்து இங்கே சிட்டியில இருந்து வந்து கிண்டி வரலையும் போகணும்னு பார்த்தீங்களா, டூ வீலர்ஸில் போகும்போது ஹெவி ஸ்ட்ரெயின் ஆகும், ஏகப்பட்ட டிராஃபிக்ஸ் இருக்குது உங்களுக்கு, எல்லா டிராஃபிக்கை நிறுத்தி நிறுத்தி போகும்போது மசிலோட ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து ரோடு கண்டிஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி ரோடு கண்டிஷன் மோசமான உள்ளதெல்லாம் டூ வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயின்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம நம்மளுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வண்டிக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ட்ராவலிங் பண்ணுறதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும் நம்ம. பட் எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஒர்க் பண்ண தான் ஏர்ன் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுல என்னென்னா எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம், எப்படி வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம், எந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணலாம், இதெல்லாம் அவங்க வந்து கற்றுட்டு பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உடம்புல உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து சுமூகமாக ரன் பண்ண முடியும் உங்களுக்கு.
0: இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட் பற்றி பேசிட்டு இருக்கிறது, ஸ்லீப் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ ஸ்லீப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மாதிரி,
2: ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே வந்து மினிமம் 6 hours வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது உங்களுக்கு. அதுதான் வந்து பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்ட் பீரியட் உங்களுக்கு. பிரெயினுக்கு வந்து நம்ம கரெக்டான ரெஸ்ட் பீரியட் கொடுத்தாதான் அது வந்து அடுத்த நாள் வந்து ஃபுல் டே வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நம்ம வந்து கை காலை விட உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூக்கத்தில் இருந்தால் கூட வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தாதான் அது அடுத்த நாள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட், இந்த பிபிஓலாம் வந்ததுக்கப்புறம், நைட் ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது உங்களுக்கு. நேச்சர்லேருந்து வேரி ஆகிறாங்க, டிஃபர் ஆகிறாங்க. ஸோ நேச்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9 to 5 வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ், அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம்னா உங்களுக்கு பாடியோட கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 1 திருப்பி பிரேக் விட்டு திருப்பி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 அந்த மாதிரி வைக்கிறது ரீசன் வந்து இதுதான். அந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் செக்டர்லையும் சரி ப்ரைவேட் செக்டர்லையும் 8 hours அப்படின்னு வச்சுங்க. 8 hoursக்கு மேலே என்னன்னா அந்த மசில் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து மீறி போகும் உங்களுக்கு, வீக்காக ஆரம்பிக்கும். அதனால வந்து தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக வந்து தூங்கினா தான் உங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ், மற்ற மசிலோட ஒர்க்கு, மற்ற ஜாயிண்டோட வேலைகள் எல்லாம் ப்ராப்பராக நடக்கும் உங்களுக்கு. தூக்கம் வந்து இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஃபிசிக்கலில் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும்.
0: இன்னும் பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து டாக்டர் சரணன் கிட்ட கேட்க போறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது நிகழ்ச்சி டாக்டரை கேளுங்கள். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்பி சந்திக்கலாம். கீப் டியூன் டு MOP சமுதாய வானொலி.
3: நம்ம

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: குடிக்காத சிகரெட் குடிக்காத கெடுக்காத உடம்ப கெடுக்காத குடிக்காத சிகரெட் குடிக்காத கெடுக்காத உடம்ப கெடுக்காத நீ ரோட்ல குடிச்ச உன்னை போலீஸ் பிடிக்கும் நீ வீட்டுல குடிச்ச உன் பிள்ளையும் குடிக்கும் மறக்காத அத நீ மறக்காத அதனால் குடிக்காத சிகரெட் குடிக்காத குடிக்காத சிகரெட் குடிக்காத கெடு

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி எனம் குடிக்காதே ராசா சிகரெட்ட குடிக்காதே.
0: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிர நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: யூ ஆர் லிஸ்னிங் டு MOP சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிக்கொண்டிருப்பது நான் உங்க பவித்ரா மற்றும் கீதா. இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. நம்ம வந்து டாக்டர் சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்கோம். கீதா, இது வரைக்கும் நம்ம டாக்டர் சரவணன் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா?
5: அவர் வந்து கால்சியத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லியிருந்தாரு, மில்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி. பட் அப்புறம் வந்து சின்ன பசங்க வந்து எப்படி அவங்களோட ஃபுட் சிஸ்டம், அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து போன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்றது, அதை பத்தியும் சொல்லியிருந்தாரு. பைக்ஸ் பத்தி பேசியிருந்தாரு, பைக் நம்ம டிராவல் பண்றது, IT ப்ரொஃபஷனல்ஸ், நம்ம ப்ரொஃபஷன், ஸ்லீப், இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு க்வெஸ்சன் மைண்ட்ல வருது டாக்டர். இதுல வந்து பைக்ஸ் பத்தி பேசியிருந்தோம், இப்ப வந்து நிறைய கஸ்டம் பைக்ஸ் அண்ட் பைக்ஸே வந்து கஸ்டம் ஆகி வர டிசைன்ல வந்து இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு வந்து போன்ஸ் அஃபெக்ட் பண்றது?
6: இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நவடேஸ் வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயினை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அந்த பெயினை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஒவ்வொருடைய பைக் கம்பெனிஸும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரக்கூடிய வந்து சில மாடிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம யங்ஸ்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்களே ஒழிஞ்சு, கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பைக்கில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் வந்து சொல்கிற மாதிரி இந்த 40-60 அந்த ஸ்பீடுக்கு அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பாடியில் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் சென்சர்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ அதனால் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸும் இப்போ வரக்கூடியதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதை நம்ம வந்து அந்த ரெகுலராக வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால தான் உங்களுக்கு வந்து பெயின் எல்லாம் வருது. அதில் முக்கியமாக என்னென்னா பாஷர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வந்து பாஷர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களுக்கு, பேக் வந்து சீட்டில் வந்து கரெக்டாக வந்து சீட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும், ப்ராப்பர் வெயிட் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், உங்களுக்கு வந்து பைக்ஸ் வந்து பெயின் வந்து வராத அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்து காமனாக வரக்கூடிய பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலியும் இடுப்பு வலியும் தான் காமனாக வரும் உங்களுக்கு. அது என்னென்னா அவங்கள வந்து எக்ஸசிவ் யூஸ், ஒரு நாளைக்கு வந்து சில பேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியே ஆகணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட இவன் தான் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் தான் வர முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒரு அடல்ட் ஏஜில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்லன்னா ஓகே, மிஞ்சி போனால் ஒரு 3 இட்லி சாப்பிட்லாம். அதுவே வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டா என்ன உங்களுக்கு வாமிட் தான் வரும். அந்த மாதிரி தான் பாடியோட மசிலோட ஒர்க்கும் அந்த மாதிரி தான். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுதோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பெயின் வந்து கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எஸ்பெஷலி பேக் பெயின், நெக் பெயின் தான் இதில் காமனாக இப்போ வர இந்த ஜென்ரேஷனில் வந்து பேக் பெயின், நெக் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70s 80s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மாடிஃபிகேஷன் வந்து பைக்கில் கிடையாது, இந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் கிடையாது, இந்த அளவுக்கு வந்து ரோடு கண்டிஷன் கிடையாது. அவங்களாம் வந்து ஃப்ரீ ஏர் இருந்து ஹெல்த்தி ஃபுட் இருந்தது, நல்லா ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் லைஃப் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப் போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட 2-வீலர் வேணும், சைக்கிள் வேணும், கார் வேணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் டிபெண்டடாக ஆகிட்டீங்க. உங்களுக்கு இண்டிபெண்டடாகவே வர முடியல, உங்களுக்கு டிபெண்டடாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய மசிலோ போனோ உங்கள் பாடி ஸ்ட்ரக்சரோ எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க்காக பண்ண மாட்டேங்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியே போயிட்டுருங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இது
4: ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்க்கும் இது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கும் ஏதாவது டிபெண்டன்ஸ் இருக்கா?
6: ரெகுலர் ஈட்டிங்ஸ் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து டயட் வந்து இருக்கணும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அன்வான்ட் டைம்ஸில் சாப்பிட்றதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும் உங்களுக்கு. அன்வான்ட் டைம்ஸில் வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 10 o'clock வந்து டிஃபன் சாப்பிட்டாருனா திருப்பி 11 o'clock வந்து பசிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவார் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும்.
4: ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் வந்து நம்ம ஜென்ரலான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து ஒரு நம்ம கால்லன்ட்டு எடுத்திருந்தோம்னா காலில் வந்து அந்த கணுக்காலில் அந்த இது பாதத்துலலாம் வந்து ரொம்ப வலி ஏற்படும். சும்மா ரொம்ப தூரம் நடந்தாலே வந்து குதிகால் வலி அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுது. அது வந்து எதனால் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்குது?
6: குதிகால் வந்து வலி வரத்துக்கு வந்து காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன், சின்ன சின்னதாக நான் சொல்கிறேன். குதிகால் வந்து எஸ்பெஷலி வந்து யாருக்கு வந்துன்னா லாங் ஸ்டாண்டிங் பாஷர் உள்ளவங்களுக்கு வந்து காமனாக வரும். ப்ளஸ் வந்து ஹவுஸ் மெய்டு அவங்களுக்கு வரும். ப்ளஸ் வந்து ஹோமில் வந்து நிறையா ஒர்க் பண்ணுற தண்ணியில் நின்றுட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது காமனாக வருது. ஒபீசிட்டி அவங்களுக்கு வந்து இது காமனாக வந்து குதிகால் வருது. இப்போ வரக்கூடிய யங்ஸ்டருக்கு வந்து குதிகால் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஹை ஹீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய ப்ரெஷர், நம்ம பாடியினுடைய வெயிட் வந்து உங்களுக்கு த்ரூ த குதிகால் வழியாக தான் கீழே வந்து போகுது. உங்களுக்கு ஏற்றுக்கு உங்களுக்கு வந்து அந்த பாடி வெயிட் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து நார்மல் ஃபுட்வேர். உங்களுக்கு இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து ப்ரெஷர் வந்து பாயிண்டட் ஆகும். உங்களுக்கு உங்கள் பாடி வெயிட் வந்து கரெக்டாக அந்த எலும்பு பேர் வந்து குதிகால் எலும்பு இல்லைங்க. அந்த குதிகால் எலும்பில் வந்து உங்களுக்கு பாயிண்டடாக போகும்போது என்னங்கன்னா அந்த குதிகால் எலும்பை சுற்றி உள்ள ஜவ்வுகள் எல்லாம் வந்து நசுங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நசுங்கும் போது அந்த ஜவ்வில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வளர்ச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து குதிகால் வருது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் த மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம் ஃபீமேலுக்கு வந்து இந்த குதிகால் வலிகள் வந்து காமனாக வருது. உங்களுக்கு அதிகமாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னா காமனாக வருது. இதுக்கு வந்து என்னென்னா உடம்பில் வந்து போதுமான அளவுக்கு வந்து கால்சியம் இருக்கிறது இல்லை. ப்ளஸ் வந்து அவங்க வந்து நிறைய நேரம் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய வந்து சமையல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் நம்ம மாற்றிட்டுருக்கோம். எல்லாம் நின்றுட்டே பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து கீழே அடுப்பு இருந்தது, கீழே உட்காந்து எழுந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நின்றுட்டே ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நிறைய போயிட்டுருக்கு உங்கள் கால்களில். அதனால் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து வீக்கன் ஆகி இந்த மாதிரி குதிகால் வலியெல்லாம் வந்துட்டுருக்கு. ப்ளஸ் லைக் வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிறாங்க இல்லைங்களா, சுகர் இருக்குது சார், டாக்டர் நடக்க சொன்னார் அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. எது எல்லாம் எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு வரைமுறை ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குதிகால் வலிகளெல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும். குதிகால் வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நியர்பை பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த குதிகால் வலிகளை வந்து சரி பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அந்த குதிகால் வலிக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் அவங்களே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த குதிகால் வலி வந்து வராமல் வந்து தவிர்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிகால் வலியை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு நிறைய செப்பல்ஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு நிறைய செப்பல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் செப்பல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா இந்த குதிகால் வலியை வந்து நம்ம தவிர்க்க முடியும்.
4: இப்போ வந்து நீங்கள் ஹை ஹீல்ஸ் அதெல்லாம் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த ஹை ஹீல்ஸ் போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த முட்டியும் வந்து கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணும். அதனால் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் முட்டிங்களுக்கு வரும்?
6: ஹை ஹீல்ஸ் வந்து போடுறதுனால என்னென்ன ப்ராப்ளம், எஸ்பெஷலி வந்து லேடிஸ் வந்து ஹை ஹீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. இப்போ இருக்கிற வந்து யங் ஜென்ரேஷன், அதாவது வந்து எஸ்பெஷலி வந்து ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் இல்லை வந்து ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எங்கே லேடிஸ் ஐ மீன் யங்ஸ்டர் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஃபேஷனாக வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் அதனுடைய ட்ராபேக்ஸ் என்னென்னா இப்போ நான் முன்னதே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குதிகாலில் வலி ஏற்படும். உங்களுக்கு அடுத்தாப்பில் என்ன குதிகால் வலியை வந்து பேர் பண்ணுறதுக்கு என்னென்னா நீங்கள் முட்டியில் வந்து ஸ்ட்ரெயின்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் முட்டிக்கு வந்து அந்த வலி வந்து ஷிஃப்ட் ஆகும். உங்களுக்கு முட்டியிலேருந்து என்னென்னா உங்களுக்கு வந்து முதுகு தண்டுவடத்தை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். நான் முன்னமே உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து முதுகு தண்டுவடத்தில் வந்து ஜவ்வுகள் வந்து நிறைய இருக்குது, டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்க்குகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு. ஹை ஹீல்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய்வு வந்து நிறைய தள்ளி போகிறது உண்டு. அதனால் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வருது. ஸோ இதனால் என்ன இன் ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு இந்த ஆஃப்டர் மேரேஜ் வரக்கூடிய அந்த கேரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து இதனால் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. உங்களுக்கு ஹை ஹீல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ் போட்டு வலிகள் வந்ததுன்னா அந்த ஹை ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வலிகளுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் இன் ஃபியூச்சர்ஸ் வராமல் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஹை ஹீல்ஸ் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு
5: முதுகில் இருக்கிற ஜவ்கள் பற்றி பேசியிருந்தீங்க, அப்போ வந்து ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு வந்து லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது டெய்லி.
6: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து நம்ம காலேஜஸில் வந்து நிறையா புக்ஸ் வச்சு படித்த மாதிரி இப்போ ஸ்கூல் லெவல்லே வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா 10 books 15 books வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி இதை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் உங்களுக்கு. அதாவது போனுடைய வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. லைக் வந்து உங்களுக்கு கேட்டாக்கர் வச்சுக்கலாம், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகள் வந்து தூக்காமல் யாராவது வச்சுட்டு எடுத்துகிட்டு போனால் வந்து வளர்ச்சிகள் வந்து பாதிப்பு அடையாமல் இருக்கும். இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே நிறையா வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட வராங்க. இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் வந்து கேரி பண்ணுறதுனால அவங்களுடைய எலும்பு வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். உங்களுக்கு தவிர்க்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது, அதை தவிர்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தவிர்க்க முடியும். உங்களுக்கு முதுகு வலியெல்லாம் வராமல் இது பண்ண முடியும்.
5: ஸ்கூல்ஸ் வந்து இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணலாம் இல்லையா?
6: உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு உங்களுக்கு. அங்கே உள்ள டீச்சர்ஸ், கரஸ்பாண்ட், பிரின்ஸ்பால் எல்லாத்துக்குமே வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. அவங்களும் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்காக வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. புக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய ஆயாமாஸ் பாய்ஸ் இதெல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து அவேர்னஸ் வந்து நிறைய மீடியாஸ் வந்துருச்சு உங்களுக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கனால அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில சில சேஞ்சஸ் எல்லாம் நிறைய ஸ்கூலில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிகள் வந்து எலும்பினுடைய வளர்ச்சிகள் வந்து பாதிப்படுறது இப்போ நவடேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு.
5: ஒரு 4th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பேகே வந்து ஏதோ ஒரு 10 kg மூட்டை இருக்கிற மாதிரி தான் தூக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ பெருசாக அவங்க வந்து பேகை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்து அது சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து எல்லோரும் கூன் போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே வந்து சில டைம் வந்து அதே வந்து ஹேபிட்டாக வேறு நடக்கும்போதே வந்து கொஞ்சம் சாஞ்சிட்டு நடக்கிறது அந்த இது.
6: நான் உங்களுக்கு முன்னே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இதில் என்னென்னா அந்த 4th standard படிக்கக்கூடிய பையனால் வந்து ஒரு 2 kg 3 kg வெயிட்டு தான் தூக்கிட்டு போக முடியும்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த வேக்சினுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 10 kg இருக்குது. உங்களுக்கு வந்து ஓவர்லோடுன்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஓவர்லோடர் வரும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த அந்த முதுகு தண்டு இடத்துல உள்ள எலும்புகள் வந்து வலுவடைஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து அதற்கு தேவையான வந்து சக்தி இருக்க மாட்டேங்குது, ஸ்ட்ரெங்க் இல்லை அதில். ஸோ அது வந்து வலுவை இழந்து உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பொசிஷனை வந்து மாற்றிக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த முதுகு தண்டுவடத்தின் வளர்ச்சிகள் எல்லாம் பாதிப்படைந்து அவங்க வந்து முன்னாடி கூன் விழுந்த மாதிரி ஆயிடுறாங்க. அதெல்லாம் இப்போ நவடேஸ் வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸே வந்து ரொம்ப தேர் வந்து வெல் எஜுகேட்டட். உங்களுக்கு இப்போ வரக்கூடியது எல்லாமே வந்து படிச்சுருந்தா வராங்க உங்களுக்கு. அவங்களே வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. அவங்களே வந்து டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே கூட்டின்னு போய் விடுறாங்க. அதனால் குழந்தைகள் வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா எதிர்காலத்தினுடைய இந்தியா வந்து அவங்க தான்ங்கும்போது அவங்கள ரொம்ப கேர் எடுத்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் ஒன்றும் ப்ராப்ளங்கள் இனி ஃபியூச்சரில் வந்து வராது உங்களுக்கு.
5: கூன் விழுறத பற்றி பேசியிருந்தோன்னா அந்த கம்ப்யூட்டர் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து அது பெரிய பாதிப்பு கொடுக்கறது இல்லையா?
6: கண்டிப்பாக வந்து ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த முன்னே சொன்ன மாதிரி டிஸ்க்கு ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு. அந்த டிஸ்க்கு ப்ராப்ளம் வந்து பெயின்களை வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அந்த பெயினுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாஷரை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்தா பெயின் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம், இல்லை வந்து சைடில் வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பெயினுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பாஷர் வந்து அலைன்மெண்ட் வந்து மாறுது. அதனால் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க உட்காந்துருக்கக்கூடிய சீட்டிலேருந்து எழுந்து ஜஸ்ட் ஒரு 2 seconds நின்றுட்டோ இல்லை 2 seconds வாக் பண்ணிட்டோ திருப்பி வந்து அந்த சீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பாஷர் வந்து வேரியேஷன் இருக்கும். அந்த அவங்களுக்கு பாடியினுடைய அந்த வெயிட் ஷிஃப்டேஷன் வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி டிஸ்க் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் எல்லாமே வந்து தவிர்க்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐடி ஃபீல்டு வரும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது மக்கள்கிட்ட. இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணால் பெயின் வருமா, ஸோ இந்த பெயினை எப்படிலாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. இப்போ வந்து எல்லா ஐடி செக்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்க, நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. அவங்க பெயின் வந்த உடனே போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பெயினை வந்து எப்படிலாம் வந்து அரெஸ்ட் பண்ணலான்ட்டு நிறைய எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து லாங் சிட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ண, ரொம்ப நேரம் உட்காந்து கடுமையாக உழைக்கிறத வந்து கம்மி பண்ணு. ப்ளஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன வேரியேஷன் பண்ணிக்கலாம், பொசிஷனல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது. மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிட்டிங் பொசிஷனை வந்து அப்பப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பெயின்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும்.
4: டாக்டர், இப்போ வந்து நம்ம குறிப்பாக சொல்ல போனால் ஹீட், அதாவது இப்போ முதுகு வலிக்குது, நான் வந்து என் அம்மாகிட்ட சொன்னாலோ இல்லை பாட்டிக்கிட்ட சொன்னாலோ உடனே வந்து சுடுத்தண்ணி நான் ஒத்துலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுடுத்தண்ணி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வந்து இப்போ வந்து ஹாட் வாட்டர் இல்லைனா வந்து ஐஸ் எல்லாம் வச்சு தான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த என்ன மாதிரி ரியாக்ட் நம்ம உடம்புக்கு பண்ணுது, அது எப்படி வந்து நம்ம பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்றதை பற்றி சொல்கிறீங்களா?
6: லைக் நல்ல கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது. இது வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏதாவது திடீர்னு வந்து ஒரு சுளுக்கு பிடிச்சிட்டாவோ, ஒரு தோள்பாட்டியில் ஒரு வலி வந்துருச்சுனாவோ என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து ஐஸ் போட்டு தடவுறது, உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து குட். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு வைத்திய முறைகள். உங்களுக்கு அது கொடுத்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரிலீவ் ஆகலை, ரிலீஃப் ஆகலை, பெயின் வந்து அக்ரிவேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை வந்து பார்த்து அவரிடம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் மாற்றி பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ நவடேஸ் வந்து ஐஸ் க்யூப் மசாஜின்றது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு. என் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெயின் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் மசாஜ் தான் கொடுப்பாங்க. அது அந்த ஐஸ் க்யூப் மசாஜ் தான் உங்களுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குது, அதாவது ஸ்கின் லேயரில் வந்து எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு மேலே உள்ள சென்சரி நரம்புகள், தொடு உணர்வு நரம்புகளும் இருக்கும். அந்த ஐஸினுடைய வேலை என்னென்னா அந்த தொடு உணர்வு நரம்புகளை வந்து மறுக்க செய்யுது உங்களுக்கு. அது மறுக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட டைம் வரையும் உங்களுக்கு வந்து வலிகள் வந்து கம்மியாக இருக்கும். மோரோவர் வந்து இப்போ ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டுட்டால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோட்டுய சின்ன சின்னமாக தசை நார்கள் வந்து கிளிய ஆரம்பிக்கும். அதில் ஏற்படக்கூடிய ரத்தங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வரும், வெளியில் வந்து அதை தான் உங்களுக்கு வந்து வீக்கம் வந்துருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கீழே விழுந்துட்டு வீக்கம் வந்துருச்சு. அந்த வீக்கம் வரதுக்கான காரணங்கள் என்னென்னா அந்த எலும்பு மேலே கவர் பண்ணியிருக்கக்கூடிய தசைகள், தசை நாறுகள், உங்களுக்கு வந்து கார்ட்டிலேஜஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அடிபட்டு நசுங்கி அதில் வந்து ரத்தங்கள் வந்து வெளில வரும். உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. ஸோ அந்த ரத்தம் அதிகமாக போக்க வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப் வைக்கிறது. ஐஸ் க்யூப் வச்சோடனே என்னென்னா உங்களுக்கு வந்து ரத்த குழாய், ரத்த நாளங்கள் வந்து சுருக்கிடும் உங்களுக்கு. அதாவது வேஷோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது, உங்களுக்கு ரத்த நாளங்கள் வந்து சுருக்கும் போது உங்களுக்கு வந்து வீக்கங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுவே வந்து ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது உங்களுக்கு. இந்த சுடுதண்ணி ஓத்தரம், இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ஓத்தரம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை வந்து அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏதுன்னு வந்து நீங்கள் அதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு மருந்துகளோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுகளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரியாயிரும்.
4: இன்னும் மேலும் பல விஷயங்கள் டாக்டர் சரவணன் கிட்ட கேட்க போறோம். இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி லைவ் ஷோ. நீங்க உங்களோட டவுட்ஸும் வந்து கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133. டாக்டர் கிட்டயே கேட்கலாம் நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும். நீங்க வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம் நம்ம.
7: ஹாய்,
8: சீச்சி, ரோட்ல எப்படி துப்புறான் பாரு.
9: கூச்சமே இல்லாம குப்பியும் போடுறான்
8: இவங்கள எல்லாம்.
10: அடுத்த நாள்
9: ஏய் அங்க பாரு, அவனை தான் நம்ம நேத்தி பார்த்தோம்.
8: ஏய் ஆமா, ஹி இஸ் மிஸ்ஸிங்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு.
11: முக்கிய செய்திகள். சென்னையில் பிரபலமான இடங்களில் ஒரு சில நபர்கள் திடீர் என்று காணவில்லை. காணாம போவதற்கு முன்னால்
12: அவங்க பப்ளிக் பிளேசஸ் அசிங்கப்படுத்துவதையும் ரோட்ல குப்பை போடுறதையும் டிராபிக் ரூல்ஸ் மீறதையும் இத போல சமுதாயத்தை சீரழிக்கும் குற்றங்களை செய்ததை அங்க இருந்த பலர் பார்த்தாங்க. இத பத்தி ஹே ஹலோ யாருங்க நீங்க?
13: நான் தாண்டா அன்னியன். சமூகத்தை அசிங்கப்படுத்துறவங்க, டிராபிக் ரூல்ஸ் மீறவங்க, ரோட்ல எச்சு துப்புறவங்க என்கிட்ட தான் இருக்காங்க. இவங்களை கருட புராணம் படி நான் தண்டிக்க மாட்டேன். Instead, I'll drive some sense into their heads. உங்க ஊரை நீங்க தான் ஒழுங்கா வச்சுக்கணும். நான் ஒரு கடுமையான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை திருத்திக்கோங்க.
14: நாளை இந்தியா நம் கையில், அதை அழகிய பூங்காவை மாற்றுவோம்.

0: பயத்தை போடுங்க, வண்டிய சேஃபா ஓட்டுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் இருக்கோம். டாக்டர் சரவணோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், ஆர்த்தோ பத்தி. டாக்டர், நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறது ஃப்ராக்சர் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? அதாவது நம்ம சும்மா சாதாரணமாக விழுந்துனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருவாங்க, அப்புறம் அந்த பெயின் போயிடும், அப்புறம் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். பட் வாட் ஆர் த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் அ ஃப்ராக்சர்?
1: அதுலேயும் வந்து ஸ்ப்ரெயினுக்கும் வந்து ஃப்ராக்சருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வேறு தெரியறதில்ல. இப்போ ஸ்ப்ரெயினாக இருந்தாலும் அதுலேயும் வந்து ஸ்வெல்லிங் வரும்போது வந்து இது வந்து ஃப்ராக்சராக இருந்தாலும் இது வந்து ஸ்ப்ரெயினாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டியில் வச்சு அப்படியே சரி பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் கழிச்சிட்டு வந்து டாக்டர் கிட்ட பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள்.
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்சர் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை போகும்னா 2 முறை போகும். ஆனால் நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நிறைய ஆக ஆக அவங்களுக்கு வந்து அதனுடைய சத்தங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இதுக்கு காரணங்கள் என்னென்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸில் வந்து ஒன்று வந்து 2-வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம், இது ஒரு டைப் ஆஃப் இருந்தாலும் ஹவுஸ்ஹோல்டு ஃப்ராக்சர்ஸ்ன்னு நிறைய நடக்கும். வந்து ஹவுஸ்ஹோல்டு ஆக்சிடென்ட்ஸ்னு நிறைய இருக்குது. அதாவது வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கால்சியம் லெவல்கள்லாம் கம்மியாகும் போது சும்மா சாதாரண எங்கள் தாத்தா நடந்து போயிட்டே இருந்தார் டாக்டர், திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு செப்பல் கீழே கிடந்து அதை பார்க்காம அதில் கால வச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க டாக்டர், ஒரே வீக்கமாக இருக்குது, நான் ஐஸ் கியூப்லாம் வச்சேன் சரியாயிடுச்சு, இப்போ மறுபடியும் பெயினாக இருக்குங்களே, ஏன் வந்து பெயின் குறையில, கையை தூக்க முடியல அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எய்டு வந்து இந்த ஐஸ் கியூப் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணுறது வந்து ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு. அந்த இம்மிடியேட்டாக வந்து நியர்பை எந்த மருத்துவ இருக்காரோ அவரிடம் வந்து நீங்கள் வந்து கூட்டின்னு போயிட்டு அதற்கு தேவையான டயக்னோசிங் ப்ராசஸ் நிறையா வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பேசிக்காகவே வந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கமோ ஒரு வலியோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கை காலை வந்து மடக்கி நீட்ட முடியல, மடக்குனா வலி இருக்குது, நீட்டினா வலி இருக்குது, இல்லை கையை வந்து மேலே தூக்க முடியல, ரொம்ப வலியாக இருக்குன்னா அது பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேன்னு ஒரு டயக்னோசிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதில் என்ன விதமான சேஞ்சஸ் இருக்குன்னு அந்த மருத்துவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். அந்த மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய வீக்கமோ வலியோ வந்து வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஆயில்மெண்ட் போட்டு தேய்க்கிறது, ஜெல்லு போட்டு தேய்க்கிறது, ஐஸ் கியூப் வச்சு தேய்க்கிறது, 2 நாள் விட்டு பார்த்துக்கலாம், 3 நாள் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து தவிர்க்கணும் உங்களுக்கு. ஏன்னா அது கீழே விழுந்ததில் வந்து என்ன மாதிரி உள்ள அடிபட்டுருக்கு, என்ன மாதிரி தசைகள் வந்து அடிபட்டுருக்கு, இல்லை என்ன மாதிரி வந்து இரத்த குழாய்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றது வந்து ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை ஒரு வந்து ஒரு நர்சிங் ஹோமோ ஒரு ஹாஸ்பிட்டலோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கூட்டின்னு போயிட்டு அதுக்கு தேவையான டயக்னோசிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சிட்ருக்கிறது வந்து தவிர்க்கணும். நீங்கள் விழுந்த உடனே வந்து வீட்டில் ஆள் இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க, ஈவினிங் வரணும், சாயந்தரம் வரணும், அந்த மாதிரி வந்து சாக்கு போக்கு சொல்லி நீங்கள் வந்து நேரங்களில் வந்து வளர்த்துறத விட்டுட்டு யாரோ பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்து நெய்பர் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதனுடைய பின் விளைவுகள் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 20 இயர்ஸ் பாய் வந்து கீழே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டுருச்சு, அடிபட்டோடனே ஸ்வெல்லிங் இருந்தது, ஐஸ் கியூப் வச்சாரு, சரியாயிடுச்சு. ஆனால் அந்த 20 இயர்ஸ் பாய்க்கு வந்து அந்த டைமுக்கு வந்து எங்கேஜ்ன்றதுனால உங்களுக்கு வந்து சரியாயிரும் உங்களுக்கு. ஆனால் அதுவே இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அவர் வந்து ஒரு 5 இயர்ஸோ இல்லை ஒரு 20 இயர்ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து வலி வர ஆரம்பிக்கும். அதற்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ். ஸோ அப்போ விழுந்தப்போ வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்காதனாலையும் ப்ராப்பரான வந்து பண்ணாதனாலையும் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாதனாலையும் மசில்கள் எல்லாம் வீக் ஆகி உள்ளுக்குள்ளே உள்ள ஜவ்வுகள் எல்லாம் அடிபட்டு அதை வந்து சரியாக ஹீல் ஆகாமல் அடுத்தடுத்து மேலும் மேலும் ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வேர் அண்ட் டியர் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே உங்களுக்கு வந்துவிடும். இப்போ வரக்கூடிய முட்டி வலிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, முட்டி வலிகள்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் வருது. அப்படின்னா இந்த மாதிரி அடிபட்டு வரக்கூடிய காயங்கள் வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்து லைன்ல வெயிட் பண்றாங்க, காலர் கிட்ட பேசலாம்.
2: ஹலோ
3: ஹலோ
2: சொல்லுங்கம்மா. ஹலோ
3: ஹலோ
2: சொல்லுங்க.
3: என் பேரு ருக்மணிங்க.
2: சொல்லுங்கம்மா.
3: நான் வந்து ஒரு காலேஜ்ல படிக்கிற மாணவி.
2: சொல்லுங்க.
3: எனக்கு ஒரு சின்ன டவுட். எங்க அம்மாக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்லிப் டெஸ்க் வந்திருந்துச்சு. ஏன்னா அவங்க பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்க.
2: ஓகே.
3: இந்த இப்ப வந்து நாங்க பிசியோதெரபிக்கு போறோம்.
2: சரிமா.
3: அவங்க வந்து நர்வும் சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
2: சரிமா.
3: அப்ப அவங்க சொன்னாங்க யாருக்கு வேணா இந்த மாதிரி பிசியோ ஸ்லிப் டெஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னோட ஏஜ் நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் இருந்தா எனக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு இப்ப அது கண்ணுல பார்த்தாலும் எனக்கு வந்து ஒன்னும் பயமாயிடுச்சு.
2: அப்படி எல்லாம் பயப்படாதீங்கம்மா. ஸ்லிப் டெஸ்க் வரதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அம்மாவுக்கு வந்து வயசானதுனால, கீழே விழுந்ததுனால, அவங்களுடைய உடம்புல உள்ள தசைகள் எல்லாம் வந்து வீக்கா இருந்ததுனால ஸ்லிப் டெஸ்க் வந்து வரது வந்து காமனா இருக்கு. உங்களுக்கு வரும்ன்றதெல்லாம் அப்படிலாம் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ப்ராப்பரான சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதாவது வந்து வருமுன் காப்பும் அப்படின்ற மாதிரி, அதாவது ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தென் கியூர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க இப்பயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பயம் வரது வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு, சரிங்களா? இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் இல்ல வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இந்த ஏஜ்ல வருமா இல்ல வந்து இப்ப எனக்கு வந்துருமா அப்படின்ற உங்களுக்கு பயம்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு, சரிங்களா? சோ உங்களுக்கு
3: அப்ப இது வந்து ஸ்லிப் டிஸ்க்னு வந்துச்சுனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நம்ம ஸ்பைனல் கார்ட்ல ஒண்ணு வந்து கொஞ்சம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது போன் இவங்க கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோமா? ஏன்னா பிசியோதெரபிஸ்ட் போயும் அம்மாக்கு ரொம்ப ரிலீஃப் வரல. அப்ப நியூரோ சர்ஜன் கிட்ட போனோமா இல்ல யாரு கிட்ட போனா பெட்டரா இருக்கும்?
2: இல்லம்மா, நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய அந்த இதெல்லாம் நீங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? நீங்க உங்க பக்கத்துல உள்ள ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவரையோ இல்ல வந்து ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரையோ இல்ல வந்து ஒரு நரம்பு டாக்டரையோ வந்து நீங்க போய் அப்ரோச் பண்ணி உங்களுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்லிப் டிஸ்க் எல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதை வந்து கேன் பி கியூரபிள், உங்களுக்கு அதை வந்து சரி பண்ண முடியும். பட் என்னன்னா கொஞ்சம் நாட்கள் வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு. இம்மிடியட் ரிலீஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க மருத்துவர் சொல்வார் இதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணனா வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் இருக்கு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதை நீங்க பண்ணுங்க. பிளஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ட்ராவலிங் பண்ணாதீங்க. அது மாதிரி உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே சரியாயிரும்.
1: மற்றும் பல நேயர்களும் வந்து நீங்களும் கால் பண்ணணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133. திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், 6512133. நம்ம டாக்டர் சரவணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி.
0: 40 வயசு அந்த ஏஜ் பத்தி நீங்க சொல்றது, ஆஸ்டியோபரோசிஸ் அப்படிங்கிறது பல நாடுகள்ல ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிசீஸ், அண்ட் இப்போ இந்தியாவுக்கும் அது வந்திருக்கு. இதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு மக்கள்கிட்ட, பட் நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட சொல்லுங்க.
2: ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறமே எஸ்பெஷலி ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து உடம்புல வந்து கம்மியாகிறதுனால போன்கள் எல்லாமே வந்து மென்மையாயிரும் உங்களுக்கு, ரொம்ப சாஃப்டன் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கால்சியம் இருக்கிறது இல்லை, அதனால ரொம்ப சாஃப்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து எலும்புகள் வந்து ரொம்ப வீக்க வலுவு அடைந்து விட்டது உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏஜ் குரூப்லாம் வந்து கீழே விழுந்தவுடனே வந்து உங்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, லைக் வந்து ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான நிறைய வந்து மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அது நியர்பை பக்கத்தில் உள்ள ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோ ஒரு டாக்டரோ ஒரு யாரோ ஒரு மருத்துவரை வந்து அணுகி அதுக்கு தேவையான வந்து இப்போ வந்து டெஸ்ட்டுகள்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ நம்ம உடம்பு வந்து ஆஸ்டியோபோரோசிஸா இல்லை ஆஸ்டியோபீனியா வீக்காக இருக்குதா இல்லை ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு நிறைய வந்து டயக்னோசிங் ப்ராசஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்களோட போனீங்கன்னா அவங்க வந்து சில டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லெவலில் இருக்கீங்க, இதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் முறைகள்லாம் பண்ணணும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே ரெகுலராக வந்து ஒரு 6 months once வந்து ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி வந்து நீங்கள் வந்து டாக்டரை அணுகி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வருது இயர்லி ஒன்ஸ் வந்து ஹெல்த் செக்அப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து டோட்டல் பாடி செக்அப் அந்த மாதிரி கூட நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 40 வயசுக்கு மேலே வந்து வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம்னு விட வேண்டாம். எந்த ஒரு வழியாக இருக்கட்டும், எந்த ஒரு உடம்பு உபாதைகள் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள மருத்துவரை அணுகி அது என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு

0: கிடைக்குது, எஸ்பெஷலி மில்கில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த சீஸ் மில்க்கு அந்த மாதிரி சில இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து நிறைய கிடைச்சிட்டுருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருமே கால்சியம் எடுத்துக்கிறதுனா டாக்டர் வந்து கால்சியம் சாப்பிட சொல்லிட்டார் அப்படின்ட்டு நீங்கள் பேசாமல் நிறைய வந்து சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு அதுக்குன்னு வந்து சில வரைமுறைகள்லாம் இருக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்பெஷலி வந்து மில்க்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டம்ளர் வந்து மில்க் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு. இப்போ ஆக்சிடென்ட்னாலே வந்து மேக்ஸிமம் வந்து எலும்பு உடையிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த தர்மா கேர் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப காமனாக ரோட் சைடில் நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்டுன்றது வந்து யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அடிபட்டு இருந்தாலும் எந்த பாகங்கள் வந்து உங்களுக்கு அடிபட்டு கையோ காலோ எதுவாக இருந்தாலும் அந்த அதனுடைய பொசிஷனை வந்து மாற்றாமல் அதனுடைய பொசிஷன் வந்து மாற்றாமல் அதுக்கு தகுந்த பிறகு எதையாவது ஒரு ஒரு கிளாத்தோ ஒரு பேண்டேஜ் கிளாத்தோ எதுவும் பக்கத்தில் உங்களுக்கு நியர்பை கிடைக்குதோ அதை வச்சு வந்து உங்களுக்கு அந்த பார்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேஃப் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து அடிப்பட்ட உடனே அவர்களை வந்து கண்ட மாதிரி வந்து தூக்கி அப்படி இப்படி போடாமல் உங்களுக்கு வந்து சேஃபாக லைங் போஷரில் படுத்துருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவரை வந்து அருங்கினீங்கன்னா அவங்க வந்து தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு இப்போ ரோட் சைடில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ காப்பாற்றிடலாம் உங்களுக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஹலோ ஹலோ
2: ஹலோ
0: சொல்லுங்கம்மா.
2: சார் நான் சாவித்ரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
2: ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டோட அம்மாக்கு நீங்க இப்போ ட்ரிப் லிஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா?
0: ஆமாமா.
2: அவங்க ஓவரா வெயிட் தூக்கினதுனால அவங்களோட ஸ்லிப் டிஸ்க் ஆயிடுத்துங்க. ஆனா இப்போ all kind of physiotherapy, all kind of exercises எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த எக்ஸசைசஸ்ல ப்ராபப்ளி போகாது அப்படின்றாங்க. அண்ட் அவங்க சர்ஜரி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் தென் இது என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லா 100% கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 50% சரியாகும் இல்லைன்னா பெட் ரெஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றது? இப்போ ஆக்சுவலி நம்ம என்ன நினைக்கிறோம்னா பிராணிக் ஹீலிங் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட என்ன ஒப்பீனியன் சார் உங்களுக்கு?
0: இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லிப் டிஸ்க் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து எங்க இருக்கு? உங்களுக்கு வந்து கழுத்து பகுதியில இருக்கா இல்ல வந்து இடுப்பு பகுதியில இருக்கா?
2: It's right at the base.
0: உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு மருத்துவரை வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அவரு என்ன சொல்றாரோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. மோரோவர் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. அதாவது வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேக் மசில்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து பண்ணிட்டதுனால உங்களுக்கு வந்து ஜவ்வுகள் வந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த திருப்பி வந்து அந்த ஜவ்வுகள் வந்து உள்ளே போகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படனா நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. அதான் மோரோவர் நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. பிளஸ் வந்து கொஞ்சம்
2: அதான் சார் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்க சார், அவங்க பிரஸ்கிரைப் பண்ணாங்க சார், ஆனா அது எதுவுமே வர்க் ஆக மாட்டேங்குது.
0: எல்லாமே பாத்தீங்கன்னா
2: ஆயின்மென்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அது கூட வர்க்
0: என்ன சொல்றாரு அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து நீங்க இந்த சர்ஜரி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் சார் அப்படின்னா நீங்க அதுக்கு அவாய்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்லோவா பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, பிளஸ் வந்து எக்ஸசைஸ் பண்றது, பிளஸ் வந்து இந்த எக்ஸ்டர்னல் அப்ளைன்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெயின் வந்து குறைஞ்சிரும். பிளஸ் வந்து நீங்க பக்கத்துல உள்ள உங்க டாக்டர் என்ன சொல்றாரு அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கீங்க.
2: சரி

0: உங்களுக்கு கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும், சரியாகும், உங்களுக்கு சரியாகாமல் வந்து போகாது உங்களுக்கு. ஸோ உங்கள் மருத்துவர் என்ன சொல்கிறாரு அது பிரகாரம் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க.
1: தட் வாஸ் வெரி குட் க்வெஸ்சன். நீங்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி சொல்லியிருந்தப்போ, இப்போ வந்து நிறைய கால்சியம்க்கு பதிலாக ஃபுட்ஸில் இருக்க கால்சியம்க்கு பதிலாக இப்போ டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ் அது மாதிரிலாம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
0: இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனிங் வந்து நிறைய டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து 500 mg போட்டால் நல்லாயிருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வந்து 200 mg வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, உங்களுக்கு கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் எல்லாம் போடுறாங்க. அது வந்து எந்த டைப் ஆஃப் கால்சியம் எப்படி உங்களுக்கு போடணும் அப்படின்றது உங்கள் மருத்துவர் தான் வந்து அதை டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து நீங்கள் யாரை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த மருத்துவர் தான் உங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து உங்களுக்கு செட் ஆகும், இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு உங்கள் மருத்துவர் தான் வந்து அதை டிசைட் பண்ணும். பட் வந்து கால்சியம் டேப்லெட் எடுக்கிறதுனால ஒன்றும் விளைவுகள்லாம் எதுவும் வராது. ஏன்னா நீங்கள் தனியாக கடையில் வாங்கி போடுறத வந்து தவிர்க்கணும். நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு, ஸோ நான் வந்து போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு வாங்கி போட்டு சரி பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தவிர்த்துட்டு உங்கள் டாக்டரை நீங்கள் வந்து பார்த்து உங்கள் டாக்டர் வந்து அதுக்கு தேவையான சில டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து குறைவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். வந்து நீங்களாக போயிட்டு கடையில் போட்டு வாங்கி சாப்பிட்றதுன்றது வந்து அவ்வளோவா உங்கள் உடம்புக்கு வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால் உங்கள் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது.
1: கம்ப்யூட்டர் யூஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்போ கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலாக வந்திருக்கிறது மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் மெசேஜிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து என்னெல்லாம் பாதிப்புகள் வருது நம்ம ரிஸ்ட் அது மாதிரி?
0: ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நான் போயிருந்தேன். நான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃபோன் யூசேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 80%னா அங்கே 100% இருக்கும் உங்களுக்கு. அவங்க வந்து ஃப்ரம் வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து அவங்க வந்து நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மொபைல்ஸ்ன்றதோட எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் தே ஹேவிங் வந்து மொபைல் ஃபோன்ஸ். உங்களுக்கு அதை வச்சு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பாதிப்பு அடையுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஸ்ட்ல இருந்து ஃபிங்கர்ஸ்க்கு வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் பாதிப்பு அடையுது. உங்களுக்கு நரம்புகள் எல்லாம் பாதிப்பு அடையுது. அது பாதிப்பு அடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நரம்பு தளர்ச்சி மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வீக்னஸ் வந்து வந்துடுது. தசைகள் எல்லாம் ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணுறதுனால அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பட்டன்ஸ் ஃபைன் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மோர் வந்து பிரெயின் ஸ்ட்ரெயினாகவும் உங்களுக்கு ஐயும் உங்களுக்கு ஸ்ட்ரெயினாகவும் ப்ளஸ் நம்ம ரிலேட்டடில் பார்க்க போனீங்கன்னா தசைகள் எல்லாம் வீக்காகி வலிகள் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வலிகள் வர ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வீக்னஸ் தான் வரும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறது இதெல்லாம் தேவைக்கு மட்டும் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவைக்கு மட்டும் பண்ண எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ரீசனே வந்து எமர்ஜென்சி யூஸ். ஸோ அதை வந்து நம்ம தப்பான முறைகளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தப்பு. உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இது பண்ணாவே அந்த மாதிரி இதை பண்ணலாம். உறவு வந்து மெசேஜ் வந்து இந்த சின்ன யங்ஸ்டரில் வந்து நிறைய அனுப்புகிறாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி கையில் வரக்கூடிய வலிகள் எல்லாம் கம்மி பண்ண முடியும். இல்லைனா கையில் வரக்கூடிய வலிகள் அதிகமாகிடும். ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரைட்டிங் இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு. ஸோ பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிங்கர்ஸில் பெயின் வர ஆரம்பிச்சுனாமே உங்களுக்கு வந்து ரிஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து எல்போ, அதுக்கப்புறம் வந்து தோள்பட்டை, தோள்பட்டையிலேருந்து உங்களுக்கு வந்து கழுத்து பகுதிக்கு வந்து வலிகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்ம.
1: இப்போ வந்து நீங்கள் ஷோல்டர் பெயின்ஸ் அதுன்னு சொல்கிறீங்க. ஷோல்டர் பெயின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஃப்ரோசன் ஷோல்டர்னா அது வந்து எப்படி பெயின் இருக்கும், அதை வந்து அதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அதாவது ஷோல்டர் பெயின்றது வந்து ஃபோர்ஷன் ஷோல்டர்ன்றது எடுத்த உடனே யாருக்கும் வராதுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரில் வரக்கூடிய வலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் நம்ம கீழே விழுந்திருப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அந்த ஏஜில் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் விட்டதுனால அந்த குரூப் ஆஃப் மசில் எல்லாம் வீக்காகிறதுனால, வீக்காகிறதுனால என்ன உங்களுக்கு அந்த மூட்டு பகுதி அதாவது தோள்பட்டியில் வந்து மூவ் ஆகக்கூடிய அந்த மூட்டு அந்த பந்துக்கு என்னன்னு சொல்றது தமிழ்ல, அந்த பந்துக்கு என்ன என்னதுன்னா உங்களுக்கு வந்து இறுக்கத்தன்மை அடைய ஆரம்பிச்சது. ஸோ இறுக்கம் அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும், அதாவது உங்களுடைய வேலைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். வேலைகள் ஏன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி. ஸோ வலி தான் வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் தான் வந்து யாராலையுமே வந்து பேர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து தலைக்கு மேலே கையை தூக்குனா வலிக்குதுன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தலைக்கு கீழே நம்மளுடைய ஒர்க்குகள் எல்லாம் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின்ஸ் அதாவது தோள்பட்டை பந்துக்கெண்ணம் வந்து இறுக்கம் அடைய ஆரம்பிக்கும். இறுக்கம் அடையும் போது தான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஷன் ஷோல்டர்னு வருது. அந்த இறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோள்பட்டையில் 4 முக்கியமான தசைகள் இருக்குது. அந்த தசைகளில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி வந்து ஃபோர்ஷன் ஷோல்டர் வருது. ஸோ இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் வந்து இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதாவது கீழே விழுந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து ஹீலிங் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும், இரண்டாவது ரீசன் வந்து 40 வயசுக்கு மேலேயினாலையும், முக்கியமாக வந்து நீரழிவு உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்டி வலின்றது காமன். ஸோ அதுக்கு ரீசன் வந்து அன்னோன் ஃபேக்டர், உங்களுக்கு வந்து அதுக்கு காரணங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. பட் உங்களுக்கு டயபெட்டிக் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து தோள்பட்டை வலின்றது வந்து ரொம்ப காமனாக வர ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் தெரப்பி, ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க நடங்க நடங்க நடங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி வந்து நடக்கிறது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், ஆனால் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். அந்த ஏஜுக்கு உங்களுடைய வயசுக்கு என்ன மாதிரி எவ்வளோ தூரம் நடந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நடந்துக்கணும். தோள்பட்டை வலிக்கு முக்கியமாக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சிகள் நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு தோள்பட்டையில் வரக்கூடிய அந்த ஃப்ரோஷன் ஷோல்டரை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனால் வந்து பயிற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சிகள் வந்து என்ன விதமான பயிற்சிகள், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து உங்கள் மருத்துவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். அவரிடம் நீங்கள் வந்து அணுகி இந்த மாதிரி எனக்கு தோள்பட்டையில் வலி இருக்குன்னா அவர் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பார். அந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரோஷன் சொல் அதாவது இறுக்கத்தன்மையான தோள்பட்டையை வந்து நம்ம தவிர்க்க முடியும்.
1: இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த பிரேக்லேருந்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த டிஸ்க்ஸ் பற்றி நிறைய பேசியிருந்தோம், அதை கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ப்ரோக்ராம்.
2: உங்ககிட்ட பேசியிருப்பது நான் உங்கள் பவித்ரா மற்றும் கீதா. இது வந்து லைவ் ஷோ, டாக்டரை கேளுங்கள். நம்ம டாக்டர் சரவணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். திரும்பி வந்து நம்ம அவர்கிட்ட பேசலாம்.
3: சித்ரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
4: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
5: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன்தான் நான் இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
6: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
3: சரியாக கூறினாய் சித்ரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்க கிட்ட பேசிக்கொண்டிருப்பது நான் உங்க பவித்ரா மற்றும் கீதா. அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கோட நிகழ்ச்சி வந்து டாக்டரை கேளுங்கள். நம்ம வந்து டாக்டர் சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்னோம், டாக்டர் சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்கோம்ட்டு. அவர்கிட்ட வந்து நம்ம கண்டினியூ பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லலான்ற ஒரு முடிவோட இருக்கேன் நான். இப்போ என்ன கீதா, செய்யலாமா?
1: ஷுவர்.
0: ஓகே, இப்போ வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் என்னென்னா சீஸ், அப்புறம் மில்க், யோகாட், அப்புறம் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அதுலலாம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து நட்ஸ், ஆல்மண்ட், பீநட்ஸ், அப்புறம் வந்து இதுலலாம் வரு ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் அதுலலாம் வந்து நிறைய வந்து கால்சியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு எதாவது தெரியுமா கீதா,
1: இந்த வெஜிடபிள்ஸில் பச்சை காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பினாச், அதாவது கீரை, இதுலலாம் வந்து நிறைய அயனும் இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட உணவில் வந்து அதிகப்படியாக சேர்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அயன் டெஃபிஷியன்சி வந்து பசங்களுக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு நல்ல அயன் உள்ள சாப்பாடை வந்து கொடுக்கணும்.
0: அதுவும் முக்கியமாக வந்து சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தான் வந்து அயன் டெஃபிஷியன்சி அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து யாருமே வந்து இந்த காய்கறிகள் அதுவும் கீரைனாலே வந்து எல்லாம் பயந்து ஓடுவாங்க அந்த அளவு சொன்னாங்க. அதுதான் நேத்தோட லைஃப் ஜங்க் ஃபுட்ல கூட வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், கீரை வகையெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பத்தி எல்லாம். அதே மாதிரி தான் கீரை வகையெல்லாம் வந்து அயன் சக்தி வந்து அதிக பண்ணுது. இப்போ வந்து அயன் சக்தி வந்து நம்ம கால்சியம் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து எப்படி எடுக்கணும்னா வந்து நம்மளோட உடம்புல வந்து விட்டமின் சி அது வந்து அதிகமா அது விட்டமின் சி இருந்தாதான் ஒரு போதுமான நிலை இருந்தாதான் வந்து அந்த கால்சியம் அயன் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுன்ட்டு வேற சொல்றாங்க.
1: அதாவது 4 வயசு 4 மாசத்துலேருந்து 6 மாசத்து வரை இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அயன் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம வந்து அந்த சிறு இதெல்லாம் கொடுக்குறோம்ல, குழந்தைகளுக்கு வந்து அந்த செர்லாக் அது மாதிரி இருக்கிற உணவுகள் எல்லாம் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி
0: இன்னும் முக்கியமா சொல்ல போனோம்னா கால்சியமும் அயனும் வந்து தாய்ப்பாலில் தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 1 வயசு வரைக்கும் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னு வேற சொல்றாங்க.
1: அதே மாதிரி மில்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்க் வந்து அன்றாடமா நம்மளே சின்ன வயசுல இருக்கிறதாமா நிறைய பால் நிறைய நம்ம விளையாட்டு வந்து நடுவு நடுவில் கூப்பிடுவாங்க பால், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு விளையாட்டு தான் முக்கியமா தோணிருக்கும், பட் பாலுங்கிறது வந்து நம்ம ஓல்டர் ஏஜ்ல போக போக அதோட யூஸ் வந்து நம்மளுக்கு நிச்சயமா கண்டிப்பா தெரியும்.
0: அயனும் வந்து இந்த மாதிரி ஃபிஷ், அப்புறம் வந்து மீட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமா அயன் சக்தி இருக்கு. அயன் வந்து ஒரு ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஒரு 18 கிராம்ஸ் ஆஃப் அயன் வந்து ஒரு நாளைக்கு தேவைன்னு சொல்லியிருக்கு. அதே வந்து குழந்தைங்க அந்த வளர்ற குழந்தைங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து 7 to 10 கிராம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 500 கிராம்ஸ் ஆஃப் இது வந்து 500 கிராம்ஸ் ஆஃப் அயன் வந்து ஒரு வயசுல இருந்து 3 வயசு இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு வேணும் அப்படின்ட்டு வேற சொல்றாங்க. அதே வந்து 4 to 8 இயர்ஸ்க்கு வந்து 800 கிராம்ஸ் சொல்றாங்க.
1: கால்சியம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறத நேற்றுக்கு வந்து நம்ம ஒரு காலர் சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, அதனால வந்து அதாவது ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஃபுட்ஸ் தான் இது மாதிரி அன்ஹெல்த்தியாக போகிறது அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற ஃபுட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்.
0: அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்ஸ் வந்து எல்லாமே வந்து டேஸ்ட்டாக செய்கிறதும் செய்யாததும் வந்து நம்ம செய்கிறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக சீஸ் யூஸ் பண்ணாலும் வந்து அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதுல இருந்து நல்ல விஷயம் கால்சியம் கிடைச்சாலும் வந்து அதிகமா போச்சுன்னா வந்து அது ஃபேட் எல்லாம் வந்து அதிகமாயிடும். அதனால வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராப்பர் இது இப்போ வந்து நிறைய இது கடைகள்லாம் போனாலே வந்து அந்த சார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும், அந்த என்னென்ன ஃபுட்ஸ்ல வந்து என்னென்ன கேலரிஸ் இருக்கு, எவ்வளோ அதுல இருந்து எவ்வளோ பர்ன் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கும். அந்த சார்ட் படி வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா வந்து அது வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கு, நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
1: மில்க் பத்தி பேசிட்டு இருக்க, சோய் மில்க்னு இப்போ ஒன்று வந்திருக்கு, அதுவும் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப உடலுக்கு வந்து ஊட்டம் கொடுக்குற ஒரு ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம்.
0: அண்ட் அப்புறம் வந்து உடம்புக்கு வந்து இந்த அயன் கால்சியம் எல்லாம் இருக்கிறதுக்காக வந்து விட்டமின் டியும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் விட்டமின் சியும் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஜூஸஸ், சிட்ரிக்ஸ், ஃப்ரூட்ஸ்,
1: சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்
0: அந்த இதிலலாம் வந்து இருக்கு.
1: ஆரஞ்ச், லெமன், இதெல்லாம் வந்து ரொம்ப சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், இதுலலாம் வந்து நிறைய விட்டமின் சி வந்து நிறையவே இருக்கு.
0: அது வந்து கால்சியம் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது வந்து எங்கன்னா வந்து நம்மளோட ஹோல் ஸ்கெலிட்டனில் அதாவது போன்ஸ்லலாம் தான் வந்து இது இருக்குன்ட்டு. அது வந்து 99% ஆஃப் கால்சியம் வந்து போன்ஸில் தான் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க.
1: நம்ம போன செக்மெண்ட்டில் பார்த்த மாதிரி டாக்டர் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி பேசியிருந்தாரு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் உமன் எல்லாருமே வந்து அவங்க ஹெல்த்தை பற்றியும் வந்து கவனிச்சிக்கணும். ஃபேமிலி கவனிச்சிக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், பட் ஹெல்த்தையும் வந்து கவனிச்சிக்கணும். அவங்க ரெகுலராக சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், கால்சியம் நிறைய இருக்கிற ஃபுட் சாப்பிடணும், டாக்டர்கிட்ட ரெகுலராக செக்அப்புக்கு போகணும். ஸோ இதெல்லாம் அவங்க சில ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க.
2: தண்டுவடத்தில் வரக்கூடிய ரெண்டு எலும்புக்கும் இடையில உள்ள ஒரு ஜவ்வு தான் வந்து டிஸ்க். அந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பல்போசிஸ் அனுலர் ஃபைப்ரோசிஸ் ரெண்டு லேயர் வந்து கவரேஜ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காமனாக ஸ்லிப் டிஸ்க் எப்படி வருதுன்னா பை ஆக்சிடென்ட், அந்த இதில் வந்து காமனாக நடக்கும் உங்களுக்கு. வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கீழே விழுந்துருப்பாங்க, இல்லைனா வந்து டூ வீலரில் ஹிட் ஆகிருக்கும் அந்த மாதிரி கேசஸில் வந்து ரொம்ப காமன். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா ஓல்டேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்ட்ரெயின் ஒர்க் அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஸ்லிப் டிஸ்க் வந்து காமன். இது காமனாக வந்து இப்போ வரக்கூடியது வந்து ஸ்பைனில் எங்கே அப்படின்னா கழுத்து எலும்புகளையும் முதுகு எலும்புகளையும் தான் ரொம்ப காமனாக வரக்கூடியது. இந்த டிஸ்க்னா ஸ்லிப் டிஸ்க்ன்றது வந்து காமன் டேர்ம். அது வந்து ஸ்லிப் டிஸ்க் வந்து ஃபுல்லாலாம் வெளியில் வந்தால் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நகரக்கூட முடியாது. அது என்னென்னா ஒன்று வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம் உங்களுக்கு, அதாவது வீக்கம் இருக்கலாம், இல்லை வந்து ஹெர்னியேஷன் வீக்கம் இறங்கி இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைனா வந்து அது வெளியில் வந்து பக்கத்தில் உள்ள அந்த ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய நரம்புகளை வந்து பிடிச்சிட்டு இருக்கலாம் உங்களுக்கு. ஸ்லிப் டிஸ்க் அப்படின்றது வந்து அந்த டிஸ்க் ஃபுல்லாகவே வெளியில் வந்துடுறதில்ல உங்களுக்கு, வந்து வீக்கம் அதில் வரக்கூடிய ஹெர்னியேஷன் வீக்கம் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அது வந்து நரம்புகளை வந்து பாதிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு காலில் வந்து வலி ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ காலில் வலி வருதுன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து பல்ஜாயிருக்கு, உங்களுக்கு நரம்புகள் வந்து தொட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இமிடியேட்டாக வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்து அதுக்கு தேவையான டயக்னோசிங் ப்ராசஸ் எல்லா டெஸ்ட்டுகளும் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை சரி பண்ண முடியும். மோரோவர் நான் மறுபடியும் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்கள் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஆர்த்தோ ரிலேட்டடில் அந்த ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம் அதற்கு தேவையான ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் தவிர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா எதிர் வந்து 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ 1 இயரோ 2 இயர்ஸோ 5 இயர்ஸோ கழித்து திருப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு அந்த வலிகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் இன் த மெக்கானிக்கல் வேர்ல்டு, வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு ஏர்னிங் த மணி. அதனால வந்து டெய்லி நம்ம வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுன்றது வந்து நம்ம காலகட்டத்தில் இருக்கும். அதனால வந்து அதற்கு தேவையான நம்ம உடம்புகளை வந்து ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரெங்க்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை என்னென்னா ரெகுலர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ண அது எந்த விதமான எக்ஸசைஸாக இருக்கலாம் அது வந்து உங்களுடைய மருத்துவரை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஜென்ரலைஸ்டு எக்ஸசைஸாக டோட்டலாக பண்ணுறதா, இல்லை வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கு எந்த பார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, முட்டியில் வலி இருக்குது அதுக்கு தகுந்தமான எக்ஸசைஸு, இல்லை குதிகால் வலி இருக்குது அதுக்கு தகுந்தமான எக்ஸசைஸு, ஸ்லிப் டிஸ்க்கா அதுக்கு தகுந்தமான எக்ஸசைஸு, அது மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸு தெரப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய உங்களோட மசலுக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் வந்து ரெகுலராக போகும், அதற்கு தேவையான ப்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: இப்போ வந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறதோட அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது ஒரு பெயின் அப்படின்னா வந்து அதிகமாக வர்றது வந்து அதிகமாக ஆக்டிவிட்டிஸ் செய்கிற இடம், அது வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸில் வர இன்ஜுரிஸ் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் அவங்க வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சொல்லுங்க.
2: இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததோட இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னே வந்து ரொம்ப காமனாக வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளப்புலையும் ஒவ்வொரு வந்து ஸ்போர்ட்ஸ் செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸு ஒரு தெரப்பிஸ்ட் வந்து உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து என்ன மாதிரி விளையாட்டுகளுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்து முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு இருக்கவங்களுக்கு அந்த வார்ம் அப் எக்ஸசைஸை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விளையாட்டு காயங்கள் வந்து ரொம்ப தவிர்க்க முடியும். அதாவது வந்து வார்ம் அப் இல்லாமல் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து விளையாட்டு காயங்கள் வந்து ரொம்ப காமனாகிடுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்கிற உங்களுக்கு ப்ராப்பர் வந்து கைடு இருக்கிறது இல்லை, உங்களுக்கு தகுந்த மாதிரி

0: உங்களுக்கு எப்படிலாம் ஓடினா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட உடம்பை வந்து மாற்றிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்னாடி வந்து ரெகுலர் எக்ஸசைஸ், வார்ம் அப் எக்ஸசைஸ், ரெகுலர் வந்து கைடன்ஸ் வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு காயங்களை வந்து கம்மி பண்ண முடியும். விளையாட்டு காயங்கள்னு பார்க்க போனால் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் அந்த மாதிரி பெயின் வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து இந்த டென்னிஸில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது எல்போவில் வரக்கூடிய ஒரு பெயின் உங்களுக்கு. இந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிளில் வரக்கூடிய வந்து லிகமெண்ட் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியெல்லாம் அத்லெட்ஸில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா நீ ஜாயின்ல வரக்கூடிய ஜவ்வுகளில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்பர் வந்து கைட்லைன்ஸ்னாலையும் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு காயங்களை வந்து தவிர்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ
1: இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுன்னும் போது வந்து ஒரு ஃபுட்பாலோ இல்லை கிரிக்கெட்டோ எதுனாலும் வந்து அவங்க வந்து ஓடும்போது வந்து கண்டிப்பாக வந்து விழுறவங்க விழுறது வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே செய்கிறோம். அப்போ வந்து அதிகமாக வந்து அடிபடுறது வந்து நம்மளோட கை முட்டியும் அப்புறம் வந்து கால் முட்டியும் தான் அடிப்படும். அப்போ வந்து அடிபடும் போது வந்து அப்போ வந்து அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அப்புறம் வந்து ஜாயின்ட் ஸ்வெல்லிங் அந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன மாதிரி எல்லாம் இது பண்ணலாம்.
0: இல்லை உங்களுக்கு வந்து நீல வந்து உங்களுக்கு வந்து அடிபடும் உங்களுக்கு, அடிபட்டாலும் வந்து ஜவ்வில் தான் உங்களுக்கு வந்து
1: பாதிப்பு.
0: ஸோ அது வந்து லிகமெண்ட், அதாவது ரொம்ப காமனாக முட்டியில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து பண்ணால் ஆன்டீரியர் குருசியேட் லிகமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது மேலே உள்ள எலும்பையும் கீழே உள்ள எலும்பையும் வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லிகமெண்ட் உங்களுக்கு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே விழுகும்போது வந்து காயங்கள் ஏற்படும். அதற்கு தகுந்தார் போல் வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து டயக்னோசிங் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த டயக்னோசிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி காயங்கள்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும். ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிங்கன்னா கூட சரியாயிடும் உங்களுக்கு.
1: இங்கே இப்போ சிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து தொண்டை கட்டினாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து ரெகுலராக வந்து அடிபட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் சில டிப்ரெஷன்ஸ் வருமா? ஹவு டு தே ஓவர்கம் இட்?
0: இல்லை அவங்களுக்கு வந்து சில டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மோரோவர் வி ஆர் இந்த ஹியூமன் பீயிங்கில் உங்களுக்கு நமக்கு தான் சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குது. ஸோ மற்றவங்க நல்லா ஓடுறாங்கன்னா நம்மளால் ஓட முடியும். அதுக்கு காரணம் என்ன? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லேக் ஆஃப் மசில் ஒர்க்கு தான். நம்ம வந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுற. ஸோ நம்ம அதை நம்ம சரியாக பண்ணணுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ டிப்ரெஷனுக்கு இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை உங்களுக்கு. எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பர் கைட்லைனோட உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம டிப்ரெஷன்ஸ் எல்லாமே.
1: முக்கியமாக ஆர்த்தோனாலே இது தான் முக்கியமாக கேட்பாங்க. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து வயசாகிட்டுக்கு அப்புறம் வந்து தான் எல்லாருக்குமே வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே வரவங்களுக்கு முட்டி பெயின் அப்புறம் வந்து இடுப்பு வலி, ஷோல்டர் பெயின் அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன?
0: உங்களுக்கு வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து 40 வயசுக்கு மேலே தான் வந்து பாடியில் வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது பாடியில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுகளும் வந்து தேய ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த தேய்மானத்தை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காகவும் தேய்மானத்தை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காகவும் தான் இவ்வளோ பயிற்சிகள், இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ விதிமுறைகள்லாம் வந்துருச்சுங்க. அதை வரும்போது ஃபாலோ பண்ணும். 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேய்மானத்தினால் வரக்கூடிய வியாதிகள். 40 வயசு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு உங்களுக்கு, நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு, நிறைய சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து நிறைய வந்து இமெயில்ஸ், இன்டர்நெட்டு நிறைய வந்துருச்சு. அதில் வந்து தேர் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேரண்ட் இயர் இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான் வருது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ரெகுலர் செக்கப், உடம்புல வந்து எந்த அளவுக்கு வந்து கால்சியம் இருக்குது அதை வந்து தரவாக செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பெயின் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான எக்ஸசைஸ்கள் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இந்த வலிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வலிகள் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும் உங்களுக்கு.
1: நம்ம எக்ஸசைஸ் பற்றி நிறைய பேசியிருந்தோம். இப்போ வந்து ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஒரு ரகம், பட் வந்து ஃபிட்னஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஒரு சைட், பட் அவங்க பண்ணுற சில எக்ஸசைஸ் அதாவது ஜிம்க்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதாவது ஸ்ப்ரெயின் ஆகுது சொல்கிறாங்க, இங்கே சுளுக்கிட்டு இருக்க சொல்கிறாங்க. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் தெம்?
0: நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து என்ட்ரி ஆயிடுச்சுன்னா, இப்போ லைக் வந்து எடுத்துக்கங்களேன், ஒரு ஒரு முட்டி வலி வந்து ஒரு 60 வயசு ஒருத்தருக்கு வந்து முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா வலியை கம்மி பண்ணணும். வலியை கம்மி பண்ணிட்டு தான் அடுத்தாப்புல வந்து அந்த மசிலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து முட்டி வலி வந்த உடனே வலிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காமையே தசையை சரி பண்ணால் சரியானு டாக்டர் சொன்னான்ட்டு நீங்கள் போயிட்டு தசைக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா வலிகள் அதிகமாகும். ஸோ அதனால் என்னென்னா தேவையான பொழுது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், தேவையான பொழுது வந்து அந்த வலிக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எய்ம் என்னென்னா நம்ம பெயினை கம்மி பண்ணணும். செகண்ட் எய்ம்னா இந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். சரி, இந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ரெகுலரைசேஷன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஃபிட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபிட்னஸ்ன்றதை வந்து இருக்கக்கூடிய தசைகளை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதாக தான் ஃபிட்னஸ் சென்டர். ஸோ இங்கே தெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஃபிட்னஸுக்கும் வந்து கொஞ்சம் சின்ன வேரியேஷன் தான். அங்கே வந்து ப்ரீவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். இங்கே வந்து பெயின் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட்னஸ் சென்டர் வந்து ப்ராப்பர் கைடோட ஒரு 25 இயர்ஸ் பாய் இருக்காங்கன்னா அவனுக்கு என்ன கேஜ் ஆஃப் வெயிட் வந்து ஷோல்டர் வந்து லிஃப்ட் பண்ண முடியும் அந்த லெவல் ஆஃப் வெயிட்டை தான் வந்து லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை என்னால் வந்து நிறைய தூக்க முடியும், என்னால் வந்து 50 கிலோ தூக்க முடியும், 100 கிலோ தூக்க முடியும் அப்படின்னா ஓவர் வெயிட் உங்களுக்கு, ஓவர் மசில் ஒர்க், ஓவர் ஸ்ட்ரெயின், அதனால் வந்து உங்களுக்கு வலிகள் ஆரம்பிக்கும். அதனால் ப்ராப்பர் கைடோட ப்ராப்பர் வெயிட்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபிட்னஸில் வரக்கூடிய அந்த மசில் கிராம்ப்பு, மசில் ஸ்ட்ரெயின்னு, டிஸ்க்கு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும் உங்களுக்கு.
1: இப்போ வந்து இன்னும் நிறையா பேசலானாலும் டைம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆஸ் அ டாக்டராக எல்லாருக்கும் வந்து நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க?
0: என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா டெய்லி வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் வந்து டயட் எடுத்துக்கோங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை வந்து நீங்கள் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். செல்ஃபாக நீங்களே வந்து டாக்டர் ஆகிடாதீங்க, நீங்களே வந்து செல்ஃபாக மெடிசன் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டு வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீல்டுலேயும் எல்லா அட்வான்டேஜ் அட்வான்ஸ்டு டெக்னிக்கலும் வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் வந்து நிறைய ப்ராப்ளத்தை எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெடிக்கல்லையும் வந்து அதே மாதிரி வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு டெக்னாலஜிஸ் வைஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸும் நல்ல சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து செல்ஃபாக மெடிசன் எடுத்துக்கிறது, செல்ஃபாக டயக்னோஸ் பண்ணி, செல்ஃபாக நீங்களே வந்து வீட்டில் இருந்து உங்களையும் நீங்கள் பாதிச்சுக்கிட்டு உங்களை சுற்றி உள்ளவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதனால் உங்களுடைய டோட்டல் ஃபேமிலியே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காம நல்ல விதமாக நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு மருத்துவரை அணுகி அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய கைட்லைனில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிங்க நீங்கள். இது என்னோட ஒப்பீனியன்.
1: ஓகே டாக்டர், இது வரைக்கும் வந்து எங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. கீதா, இது வரைக்கும் வந்து நம்ம டாக்டர் சரவணன் சார் சொன்னதெல்லாம் கேட்கும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சதுல.
2: ஆமாம், நம்ம வந்து உச்சி முதல் பாதம் வரை எல்லா ப்ராப்ளம்ஸ், அதாவது ஆர்த்தோ ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை எப்படி இந்த போன்ஸ், கால்சியம், அயர்ன் இதெல்லாம் பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு.
1: இதெல்லாம் வந்து கேட்கும் போது வந்து உனக்கு என்ன தோணுது?
2: ஐ திங்க் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். டாக்டர் இப்போ சொல்லி இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நம்ம இந்த மாதிரி டிசீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி உள்ள அவேர்னஸ் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டு, அதாவது வந்ததுக்கு அப்புறம் போய் அதை பற்றி கவலைப்படுறதோட நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சில ப்ரிவென்ஷன்ஸ் எடுத்துட்டு அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: அதுதான் சொல்லிட்டு கூட இருந்தாங்க ஒரு தடவை ஒரு கேள்வியில் வந்து நான் ஃப்ரோசன் ஷோல்டர் கூட சொன்னாங்க, ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே கை தூக்க முடியலன்னா என்னென்னு. அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எக்ஸசைஸ் தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து சின்ன பேசிக் எக்ஸசைஸ் டெய்லி வந்து ஒரு 10 times வந்து கையை தூக்கிட்டு நான் தூக்கி கீழே விடுறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட இது வந்து பாடி இது லெவல் வந்து மெயின்டைன் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம்.
2: அதே மாதிரி டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதனாலையும் வருது. இந்த கம்ப்யூட்டர், செல்ஃபோன்ஸ் இதனாலையும் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம்.
1: நம்ம இதுலேயும் வந்து நான் இன்னும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். செல்ஃபோனும் போதே வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் என்னென்னா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது பண்ணாங்களாம். ரெண்டு செல்ஃபோனை வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு எக் வச்சாங்களாம், ரா எக். அந்த எக் வந்து ஒரு கால் அந்த இந்த செல்ஃபோன்லேருந்து மற்ற செல்ஃபோனுக்கு ஆப்போசிட் செல்ஃபோனுக்கு கால் பண்ணதில் ஒரு 1.5 minutes வந்து ஒரு 10 minutes வந்து அந்த எக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சான். அடுத்த ஒரு 2 hours வந்து அந்த எக்கே வந்து பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரேடியேஷன் வந்து அந்த செல்ஃபோன்ஸ் மூலமாக இருக்குன்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த செல்போன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அப்போ வந்து நம்ம காதில் வச்சு அவ்வளோ நேரம் பேசும்போது வந்து அந்த ரேடியேஷன் வந்து நம்மளோட பிரெயின் அந்த நம்ம பாடியை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்றது இதுலேயே தெரியுது.
2: கண்டிப்பாக ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரியவங்க வர நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மொத்தமாகவே மாறி இருக்கு. முன்னாடி இருந்ததோடு இப்போதைக்கு வந்து ரொம்ப நிறையவே மாறி இருக்கு, நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. ஆனால் வந்து புக்ஸோட சுமை வந்து இன்னும் குறையல. நம்ம எவ்வளோதான் டெக்னாலஜிஸ் வந்தாலும் பேக்ல வந்து இன்னும் பசங்க வந்து பெரிய மூட்டை தான் எடுத்துகிட்டு போகிறோம்.
1: பெரிய மூட்டையை வந்து நம்ம குறைக்கணும்னா வந்து இலேர்னிங் மெத்தட் வந்து எடுத்துட்டு வரணும். இலேர்னிங் மெத்தட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு.
2: அந்த கான்செப்ட் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கூடிய சீக்கிரமா அந்த கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களுக்கு.
1: பசங்களுக்கு வந்து எல்லாம் வந்து எப்படினாலும் வந்து பசங்க வந்து அந்த பாக்குற விஷுவலா தான் வச்சு வந்து அவங்க வந்து கிராப் பண்றாங்களே தவிர அந்த புக்ஸ்ல படிக்கிறதுனால வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமா அவங்க மைண்ட்குள்ள நுழையாது. அதனால வந்து எல்லாமே வந்து இ லேர்னிங் மெத்தடா இருந்ததுன்னா வந்து இன்னும் நல்லா கிரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமா, டாக்டர்கிட்ட பேசுதோன்னு சொன்ன மாதிரி எதிர்கால இந்தியா வந்து இவங்க யங்க ஜென்ரேஷன் கையில தான் இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம பேஸ் போடணும், அங்கேதான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும்.
1: பேஸ்ன்னு யங்க ஜென்ரேஷன் போது அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கேர் எடுத்துக்கணும். பேரண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா வந்து அவங்க வந்து ஹெல்த்தியாகவும் நல்லா இதாக இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராப்பர் டயட் அவங்க மெயின்டைன் பண்ணணும். எல்லாம் வந்து நேற்று ப்ரோக்ராமில் கேட்ட மாதிரி வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா சின்ன வயசுலயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து ஒரு அடல்சன்ட் ஏஜில் வரும்போது வந்து அப்போ வந்து அவங்கள வந்து அப்பயே பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 40 இயர்ஸில் வந்து அது என்ன ப்ராப்ளம் வருமோ அந்த அடல்சன்ட் இயர்லேயே வந்துடும்.
2: ஆக்சுவலாக பேரண்ட்ஸே இவங்களுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்காங்க. பேரண்ட்ஸே வந்து நல்ல ஹெல்தி ஃபுட்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா தானே பசங்க வந்து பேரண்ட்ஸை பார்த்து கற்றுப்பாங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்கள பார்த்து கற்றுக்குறாங்க. அது போல் இது மாதிரி ஃபுட் விஷயத்துலேயும் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுப்பாங்க.
1: எங்கே சுற்றி வந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து ஃபுட் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. அதனால எல்லாருக்கும் வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புறது ஃபுட்டை வந்து சூஸியாகவும் நல்லா என்ன விட்டமின்ஸ் என்ன ப்ரோட்டீன்ஸ் கால்சியம் அயன் எல்லாம் வந்து ரிச்சாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க
2: வித் ப்ராப்பர் எக்ஸசைஸ்.
1: ஓகே, இது இதுக்கு மேலே வந்து எங்களால் பேச முடியாதுன்னு போல இருக்கு, டைம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க பவித்ரா மற்றும்
2: கீதா.
1: இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது டாக்டரை கேளுங்கள். நம்ம இன்னைக்கு பேசினது வந்து டாக்டர் சரவணன் கிட்ட.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
4: our pride.
5: ஹலோ
6: ஹலோ,
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும்போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidu vittrunga, unga nalathukagum ellarum nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நீங்க

is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

நிதானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறுரூவா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லு சில்லு எடுத்துன்னு வந்தேன். சில்லு கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்குது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ் கிட்ட இடம் உரிங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குனாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
3: Stay tuned.
4: Hello to everyone out there listening to our program. What is the first thing that comes to your mind when there is sun sending the scorching heat and when there is clouds showing what they are capable of with their showers? Yes, it is food. But ironically, we are going to talk about the food we waste every day. So, for the next 15 minutes, we are going to talk about food wastage with me, RJ Tarini, through MOPCRS 107.8 FM. Our community, our radio, our pride. Food wastage is a concept that has been there for decades, but not much has been done for it. But it is a very noble topic that has to be discussed. There is a class of people who cannot get 3 meals a day, and there is another class of people who waste the food that they get. First, two of our friends are going to discuss the reasons and some interesting facts on food wastage. Then, we have an interview from a volunteer from an NGO named Food Bank. For the last segment, we have common people around us to share us their thoughts on food wastage from their view. Let's get a basic idea about food wastage from Aarti and Rupa, who can tell us why people waste their food, which country leads in food wastage, and some other interesting facts.
5: So hi guys, this is Aarti here. I'm going to tell you all the different ways how people waste their food. So I think the first and the foremost reason can be when too much food has been prepared or too much food has been put on the plate. It usually happens when the servers put on the plate without our knowledge. The second reason might be when the food wasn't used on time, like when people skip their breakfast or lunch or dinner. Sometimes the food gets spoiled for not using it on time. Sometimes it forms a type of bacteria where it looks and smells bad, so it gets wasted. Or sometimes the food was badly prepared and did not taste great. The reason can also be partially used food, which includes food not used but also leftovers, which ends up at the back of the fridge but never get reused. Other reason is when it is not used before date. This usually impacts things like bread and other staples that waste away. Some people eat too much food where they eat far more than they need. Sometimes

0: Sometimes the restaurant portions are too large for the consumers to eat it. Some people take the leftovers, but most of the people don't. So it gets wasted. Food gets wasted even because of improper storage. We have some food where it should be stored under certain conditions. So when it is not done, it gets wasted. We can take cheese as an example, where it needs to be stored in cool place. It also depends on the shipping period, that is when the food isn't shipped on time. When we can have dairy product as an example, where it gets spoiled for delay in the shipping. Sometimes we cook food and then we plan for an outing. So that time also the food gets waste. Now our friend is going to share some interesting facts about food wastage.
1: This is Rupa and I'm going to share some interesting facts that will indulge you into wastage of food. Here is some thoughtful information that will kindle you. 1.3 million tons of food are wasted every year all around the world. Imagine if food wasted was a country, it would be the third largest producer of carbon dioxide. It is found that just one quarter of all wasted food could feed the 795 million unnourished people all around the world who suffer from hunger each and every day. Ratio of food wasted in rich countries, which is 222 million tons, is approximately equivalent to all of the food produced in sub-Saharan Africa region. The total amount of food waste in Europe alone could feed 200 million hunger people. It makes us feel for this pathetic situation. And to be added more to this, it is not just a matter of few lakhs of rupees. If food is wasted, there is so much of water wasted used in agriculture, manpower and electricity, lost in food processing industries and to contribute to so much of deforestation that occurs because of this sector. 25% of fresh water used to produce food is ultimately wasted. Even a million of people still don't have access to drink water to quench their thirst. When you calculate the figure in cubic kilometer, this is more than an average river. While taking the above facts into consideration, the actual worth of money per head in India from food wastage comes to whopping 58 crores. According to the survey done by an organization which works towards to reduce hunger, it is found that in the year 2013, 20 crores Indian people skip their night supper in order to reduce their weight. The urban Indian is said to be increasing in wasting more food over the years and recently are contributing about 35% of all food wasted in the country. The most regretful thing is that about 7 million children die in the year 2012 just because of hunger or malnutrition. When people are not about to get their food, they can contribute to those who are suffering to have at least per meal per day. Food wastage has been increased. As a result, many young lives have decreased.
2: Thank you, Rupa and Aarti, for your fabulous facts. Now, what can be the remedies that can be taken against food wastage? There are many corporate houses which has taken steps for reducing food wastage by delivering the unused food to NGOs, which work towards having a hunger-free nation. Now, let's hear from a person who is a part of an NGO named Food Bank and their activities, and this interview is by RJ Kirtana.
3: Hi, I am Kirtana. We are going to talk with Sneha Mohandas, who is the part of NGO named Food Bank, who do a great job to reduce the food wastage.
4: Manakam, na Sneha Mohandas, founder of Food Bank India.
3: மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணும் போது நம்ம ஊர்ல எப்படி இருக்கு ஃபுட் வேஸ்டேஜ்லாம்?
4: ஓகே, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது வந்து அதிகமாக தான் இருக்கு. இந்த எங்கெங்கெல்லாம் அதிகமாக வந்து ஃபுட் வேஸ்டேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மெஜாரிட்டியாக வந்து கல்யாண மண்டபம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு சமைக்க சொல்லுவாங்க, அன்னைக்குன்னு பார்த்து மழையோ இல்லை ஏதோ ஒரு எல்லாருக்குமே அவங்களவங்களோட சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ பட் அந்த 1000 பேருக்கு சமைச்ச சாப்பாடு வந்து அங்கே வந்து டோட்டலாக வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அவங்களுக்கு என்னென்னா, இதை வந்து எப்படி அதை எடுத்துகிட்டு போய் அதை யூஸ் பண்ணணும் அது எதுவுமே தெரியாமல் அவங்க ஜஸ்ட் பிளைண்டாக அதை வந்து வேஸ்ட் பண்ணியோ இல்லை அப்படியே விட்டு கெட்டு போயோ அது மறுநாள் யூனோ லைக் அதை கிளீன் பண்ணும்போது தான் அதை பற்றி அவங்க வந்து கவலைப்படுறாங்க. ஸோ இது வந்து அந்த மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் த மோஸ்ட் யூனோ த கண்ட்ரி ஹூ வேஸ்ட் த கம்ப்ளீட் ஃபுட் வேஸ்ட் வெஜ்ஜை வந்து இங்கே அதிகமாக நடக்குது.
3: ஃபுட் வேஸ்டேஜை எப்படி தடுக்கலாம்?
4: ஓகே, ஃபுட் வேஸ்டேஜை நம்ம எப்படி தடுக்கலாம்னா, இதை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எதர் நீங்கள் வந்து அதை ஏதாவது ஒரு நல்லா வெல் பேக்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மேரேஜை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு என்ஜிஓவோ இல்லை எதுக்காவது, இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனாக ஒரு கல்யாணம் நடக்கும்போது அந்த மண்டபம் நம்ம சூஸ் பண்ணுறோம் அது எல்லாருமே வந்து ப்ரீவியஸாகவே பண்ணி வச்சுடுவாங்க. அதே போல் இந்த சாப்பாடு வந்து இப்படி வீண் அடிச்சா அது வந்து என்ன பண்ணலாம், ஸோ பக்கத்தில் இருக்க என்ஜிஓஸோ இல்லை ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர்ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அதை அவங்க தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து போய் கண்டிப்பாக பேசுகிறோம். ஸோ நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 1/3 இந்தியா இஸ் த மோஸ்ட் ஹங்கர் நேஷன். ஸோ இந்த ஹங்கர் நம்ம எப்படி தடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீணாக்குற சாப்பாடே நம்ம பசி விட்டுறவங்களுக்கு கொடுத்தா இது கண்டிப்பாக இந்த வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈவன் இன் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லேயும் இது வந்து வேஸ்ட் ஆகுது. எப்படின்னா அம்மா வந்து ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்துருப்பாங்க, அந்த பசங்களுக்கு பிடிக்காது, எண்ட் ஆஃப் த டே அதை போய் குப்பை தொட்டியில் தான் கொட்டுவாங்க. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக அது நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க அது. ஸோ அதை எப்படி தடுக்கலாம்னா, மேபி யூ கேன் கிரியேட் அ கம்யூனிட்டி இங்கே காலேஜில் உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வச்சு, லைக் இந்த ஃபுட் வேஸ்ட் ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, ஐ வாண்ட் டு டொனேட் திஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒன் செட் ஆஃப் குரூப். இப்போ இப்படி எப்படி நீங்கள் இந்த ரேடியோ கம்யூனிட்டி இருக்கோ அது போல் யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் அ வித் இன் யோர் பீப்புள், ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வச்சோ சம்திங், யூ கேன் கோ டு டாக் டு யர் பிரின்சிபல், இதுக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சு யூ கேன் ஜஸ்ட் கோ அரவுண்ட். இதை எப்படி நம்ம தடுக்க முடியுங்கும் போது அந்த பிடிக்காத சாப்பாடு தே கேன் கம் அண்ட் டொனேட் டு த கம்யூனிட்டி. ஸோ தட் செட் ஆஃப் வாலண்டியர்ஸ் கேன் கோ அரவுண்ட் இன் யூர் காலேஜ். இப்போ நான் வர வழியில் பார்த்தாலே ஒரு 10 பேர்கிட்ட நான் பார்த்துருப்பேன், ஹோம்லெஸ் பீப்புள் ஹூ ஆர் டயிங் ஃபார் ஹங்கர். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் போய் கொடுத்துட்டு வரலாம். மேபி இது ஒரு ஆக்டிவிட்டியாக கூட நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லா காலேஜஸ்லையும் ஸ்கூல்ஸ்லையும் இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்தால் கண்டிப்பாக இந்த ஃபுட் வேஸ்ட்டுங்கிறது இருக்காது.
3: உங்கள் என்ஜிஓவில் எப்படி வேஸ்டான ஃபுட் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறீங்க?
4: ஓகே, ஆக்சுவலாக எங்கள் என்ஜிஓவில் வந்து ஃபுட் வேஸ்டேஜ் பற்றி நாங்கள் பண்ணல, பட் அப்படி எங்களுக்கு கால்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நாங்கள் அதை எப்படியாவது ஒரு என்ஜிஓஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கோ நாங்கள் அது வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுடுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் எங்கள் வாலண்டியர்ஸே போய் கலெக்ட் பண்ணி கொடுப்போம், அப்படி இல்லைனா அவங்கள டைரக்ட் பண்ணி கொடுத்து அவங்களே போய் கொடுக்க சொல்லியிருப்போம்.
3: உங்கள் என்ஜிஓவை பற்றி சொல்லுங்கள்.
4: ஓகே, எங்கள் என்ஜிஓ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் ஹங்கர் ஃப்ரீ நேஷன், அதாவது பசியின்மையை வந்து தடுக்கிறது தான் எங்கள் என்ஜிஓ வந்து சார்ந்தது. இந்தியாவில் வந்து பசிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அதுக்கான அவேர்னஸ் தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் என்ஜிஓவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் குக் ஃபுட், அதாவது வீட்டில் டெய்லி நம்ம சமைக்கிற சாப்பாடே வந்து ஒன்றோ ரெண்டோ எக்ஸ்ட்ராவாக சமைச்சு அதை இல்லாதவங்களுக்கு போய் கொடுக்கறது தான் எங்களோட ஆக்டிவிட்டி. இது போல் எங்களுக்கு 18 சாப்டர்ஸ் இருக்குது ஆல் அரவுண்ட் இந்தியாவில். ஸோ லைக் புனே, டெல்லி, பாம்பே, ஹைதராபாத் இது மாதிரி 18 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ தமிழ்நாடுலையும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இது மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஒருத்தங்க வீட்டில இருந்து ஒரு ஒரு சாப்பாடு கொடுத்தாலே அந்த ஹங்கர் என்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அதுதான் இதுல வந்து நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு.
3: நீங்க எதை பெஸ்ட் சொல்யூஷனா நினைக்கிறீங்க ஃபுட் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு?
4: பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, நம்மளுக்கு தேவைக்கு என்ன வேணுமோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், நம்ம ஆசைப்படுவோம், நிறைய ஆசைப்படுவோம், எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து போட்டுடும், பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வயிறு வந்து இவ்வளோண்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் அந்த ப்ரிகாஷன் இருக்கணும். அதே போல் வீட்டில் சமைக்கிறவங்களோ சரி, சரி இத்தனை பேர் தான் இருக்க போகிறாங்க, இது தான் அவங்களுக்கு பிடிக்கும், அது தெரிஞ்சவங்க மேபி அதை சமைக்கலாம். அதே போல் எண்ட் ஆஃப் த டே நீ அவங்க போயிட்டு அதை டொனேட் கூட பண்ணலாம், அப்படியே வேஸ்ட் ஆச்சுனாலும் அதை ரீசைக்கிள் பண்ணலாம்னா, பட் ரீசைக்கிள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லதுன்னு தெரில. பட் இப்போ வர எல்லாமே கெமிக்கல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் வருது, எல்லா வெஜிடபிள்ஸுமே அதை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் மேபி அது சில குவாலிட்டியான ஃபுட் நீங்கள் அப்படி சாப்பிடலாம், அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிடலாம். பட் அகெயின் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யர் ஹெல்த். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த மைண்ட் செட் வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இருந்தால் தான் இது வந்து தடுக்க முடியும்.
3: உங்கள் என்ஜிஓவில் நடந்த எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்கள்.
4: ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த சென்னை ஃப்ளட்ல எல்லாருமே வந்து ஒரு மெமரிஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கும் அப்படி தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 2000 ஃபுட்டுக்கு மேலே நாங்கள் ஃப்ளட் அப்போவே போய் கொடுத்தோம். அது எப்படின்னா இவ்வளோ இடுப்பு கலவு தண்ணி இருக்கும் போதே நாங்கள் வந்து ஒரு போட்லாம் ரெடி பண்ணி, ஸோ அதை குக் பண்ண பெரிய பாத்திரம்லாம் வச்சுட்டு தள்ளிட்டு போய் அது ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்கானது மீன் ஜாலியானதுன்னு சொல்லுறதை விட அது வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம். அண்ட் இன்னமும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டால் அஃபெக்ட் ஆகி இன்னமும் அவங்களுக்கு வந்து ரியாப் கிடைக்காம இன்னமும் வந்து அவங்க அந்த ரோட் சைடில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்ஸ் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகும்போது வந்து அவங்க எங்களை வந்து பிடிச்சி இது பண்ணி விட்டுட்டாங்க, ஏங்க இத்தனை நாளாக வந்து தராமல் இருக்கீங்க அப்படி இப்படி, இல்லைம்மா நாங்கள் கவர்மெண்ட்லாம் இல்லை நாங்கள் ஒரு என்ஜிஓ அப்படின்னு பண்ணி. ஸோ அது ஒரு சில ஃபன்ஸான விஷயம்லாம் இருக்கும். ஸோ அது இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான்.
3: தேங்க்யூ மேம், உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து நிறைய தாட்ஸ் ஷேர் பண்ணதுக்கு.
4: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸால தான் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியும். எப்படி என்டர்டைன்மெண்ட்னு ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட நம்ம செயல்படுறதா கண்டிப்பாக ஃபுட் வேஸ்டேஜ்னு இல்லை எதுக்காக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் ரியலி அட் அ கிரேட் பிளஷர்.
5: தேங்க்யூ.
2: Did you all get the interview with Sneha Mohandas? It was exciting, isn't it? Now, let's go for a break. You are listening to MOP Community Radio 107.8. Our community, our pride.
6: Hey, this party is awesome.
7: I know, but I'm so full. I gotta chuck all this extra pasta.
6: Maybe you shouldn't waste it.
7: Chill out, man. What could happen? It's just one plate of food.
8: Every day, many unfortunate people suffer from hunger, and it is our duty not to waste food. Waste not, want not. Produced and brought to you by MOPCRS 107.8 FM.

0: Here is our last session, and now let's hear the voice of common people who cook food for their family daily and their efforts to reduce food wastage.
1: வேஸ்டான சாப்பாடுலாம் என்ன பண்ணுவீங்க?
2: நல்லா இருந்தா சூடு பண்ணி சாப்பிடுவோம், கொஞ்சம் நல்லா இல்லைன்னா தூக்கி அரைச்சோம், காக்காய்க்கு போட்டுரும். அவ்வளவுதான்.
1: அது வேற எப்படி நீங்க அதை ரீசைக்கிள் பண்ணுவீங்க? வேற எப்படி திரும்ப அதை யூஸ் பண்ணுவீங்க?
2: அது பண்ண மாட்டோம். வேற எதனா சார்ச்சி போட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட திட்டமா தான் போடுவோம்.
1: இது இந்த ஃபுட் வேஸ்டேஜ் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? சாப்பாடு கரெக்டாக பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்?
2: டம்ளர் ஒன்று இருக்கு, அந்த அளவு சாப்பாடு போட்டு வடித்து அழகாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றோம். இப்போ பழ ஜின்ஸுங்க வந்து இந்த திராட்சை ஆப்பிள் இதெல்லாம் கலந்து சாப்பிடுவோம். அவ்வளோதான்.
1: உங்கள் வீட்டில் வேஸ்டான சாப்பாடுலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
3: நாங்கள் வேஸ்ட்டாக ஆக்க மாட்டோம். அப்படி மிஞ்சிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட முடிஞ்சதை சாப்பிடுவோம். யூஸ் பண்ண முடியாததை வேஸ்ட்டாக தான் போவோம், தூரம் தான் போடணும்.
1: சரி, அப்படி நீங்கள் அது ரீயூஸ் பண்ணணும்னா அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க?
3: ஓவனில் வச்சு சூடு பண்ணி தான் சாப்பிடணும். வேற
1: சரி, என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்ணுறதுக்கு?
3: கரெக்டாக அளவாக பொங்கினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டுனா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். என்றைக்காவது ஆக தான் செய்யும், அது கரெக்டானு வராதுல்ல.
1: உங்கள் வீட்டில் சாப்பாடு மீது போனால் என்ன பண்ணுவீங்க?
4: அதான் வேஸ்ட் பண்ணாமல் மாட்டுக்கு வச்சுருவோம்.
1: ரீயூஸ் பண்ணுவீங்களா? ரீயூஸ் பண்ணுவீங்களா?
4: பண்ண மாட்டோம்.
1: இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி வேஸ்ட் பண்ணாமல் குறைக்கிறது?
4: திட்டமாக செஞ்சுப்போம், அவ்வளோதான்.
1: உங்கள் வீட்டில் மீந்து போன சாப்பாடை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது கொடுத்துருவோம், இல்லைனா வேஸ்ட்டு தான். ரீயூஸ் பண்ணுவீங்களா? முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம். என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் ஃபுட் வேஸ்டேஜ் குறைக்க? அளவாக சமைச்சா ஃபுட் வேஸ்டேஜ் கண்டிப்பாக ஆகாது. வீட்டில் சாப்பாடு மீந்தால் என்ன பண்ணுவீங்க?
2: வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம்.
1: ரீயூஸ் பண்ணுவீங்களா?
2: இல்லை, அப்போவே கொடுத்து விட்ருவோம்.
1: இந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகிறதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்?

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: Appa, enakku neenga cycle vaangi tharingla?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்போ செலவு அதிகமாகுது.
1: சீன் டூ. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் த்ரீ. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோவிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் ஃபைவ்.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பாரு ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: You're listening to 107.8 FM, a community of pride. MOP CRS 107.8 FM.
0: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே வரலட்சுமி கார்த்திகேயன். பாடசாலை போதுமே, உன் வறுமை தூரம் போகுமே, நாடே முன்னால் போகுமே, நீ பூமி ஆழ வாடா வாடா. சோ இந்த வரிகள்லயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு. ஒவ்வொரு வருஷமும் புது புது ஆர்டிஸ்ட் சினிமால அவங்க அவங்க என்ட்ரிய கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அந்த மாதிரி 2020ல இந்தியாக்குள்ள என்ட்ரி கொடுத்தது தான் கோவிட் 19. ஆரம்பத்துல ஒரு புரியாத புதிராதாங்க இருந்துச்சு. இந்த லாக்டவுன், பேண்டமிக், குவாரண்டைன் புது புது வார்த்தைலாம் வேற கத்துக்கிட்டோம். நல்லா ஃப்ரீயா ஜாலியா ஆஃபீஸ் ஸ்கூல்னு போயிட்டு இருந்த நம்ம எல்லாரையும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருச்சுங்க இந்த கோவிட். வேலையெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமா மாறிச்சு. நேர்ல போய் அட்டன் பண்ற கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸஸா மாறிச்சு. நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போயிருச்சு. படாத பாடுபட்டு இப்பதான் ஒரு வழியா அந்த ஃபேஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் வெளியே வந்திருக்கோம். நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை, ஒரு ஃபால்னா அது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த கோவிட் என்ன, அதுக்கு முன்னாடில இருந்தே நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கு, இப்பவும் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு ஃபிளாட் வாங்கணும்னா நிறைய விஷயங்களை பார்ப்போம். அதுல மெயினா ஒண்ணுன்னா பக்கத்துல ஸ்கூல் இருக்கான்னு தான் பார்ப்போம். ஃபிளாட் விக்கிறவங்க கூட அட்வர்டைஸ் பண்றப்போ பள்ளிக்கூடத்திற்கு மிக அருகாமேல் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இப்படி சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் ஈஸியா அவைலபிளா இருக்கிறப்போ நிறைய கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி இன்னும் எட்டா கனியா தாங்க இருக்கு. சரி, நானே பேசிட்டு இல்லாம நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் இத பத்தி நகைச்சுவையா சொல்றத கேப்போம்.
2: குழந்தைகளின் கல்விதான் இந்தியாவை உயர்த்தும் சொல்ற டாக்டர் அப்துல் கலாமுடைய போட்டோவை மாட்டி வச்சுட்டு ஒரு ஏழை குழந்தையோட கல்வியை ஸ்டாப் பண்றே, இது அநியாயம் இல்லையா?
0: மறைந்த நடிகர் விவேக் சார் கல்வி எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு அழகா எடுத்து சொல்லிருக்காரு. இத மாதிரி கல்வியோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு ஈவித்ய லோக்கான ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய ரூரல் ஏரியாஸ்ல எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. சோ இப்போ இன்னைக்கு நம்ம கூட மிஸ் காயத்ரி ரமேஷ் இருக்காங்க. வெல்கம் மேம். சோ மேம பத்தி சொல்லணும்னா அவங்க ஈவித்ய லோக்காவோட தமிழ்நாடு ரூரல் செக்டர் ஆபரேஷன்ஸ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவித்ய லோக்கானா என்ன அண்ட் ரூரல் எஜுகேஷனை பத்தி இவங்க கருத்து என்னன்னு இன்னைக்கு ஒரு நேர்காணல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், வெல்கம் டு அவர் ரேடியோ ஸ்டேஷன். ஈவித்ய லோக்கானா என்ன, அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன, அண்ட் நீங்க ஏன் ஈவித்ய லோக்கா ஜாயின் பண்ணீங்க?
3: வணக்கம், வாழ்க வளமுடன். திஸ் இஸ் ஹவு எவ்ரி டே அட் ஈவித்ய லோக்கா ஸ்டார்ட்ஸ், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு TN சென்டர்ஸ். அதர்வைஸ் இட்ஸ் மல்டிலிங்குவல் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ். ஸோ ஈவித்ய லோக்கா இஸ் அ நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் which is actually striving for quality education in rural government school in the remotest villages of India. We saw an acute teacher shortage a decade back across all these schools. So, Evidya Loka actually is a brainchild of two people, one Mr. Satish Vishwanathan and another one is Mr. Venkatramanan Sriraman. These both had that urge to give back something to the society they live in, and what best could be more than education to the children. And incidentally, both of them are very passionate teachers, though they are technically qualified and coming from different walks of a professional life. They actually went through the rural scenario and decided, okay, education is the best thing that we can work upon, and rural children also deserve that place to have that equal opportunity to learn everything and anything that comes their way. There should be no barricade as a urban child or a rural child. So Ividyaloka actually sprung in 2010. Slowly the journey moved. We started from one school, then to two schools, and we are still moving. So the mission of Ividyaloka is quality education to rural children, which addresses the teacher shortage. We are a big team now. We started from the scratch. We are a big team now. We are operating across 10 states across India. We are trying to cover as much as remote schools where there is a need for the children to have to learn everything that they need to learn. So about my journey at Ividyaloka, so I joined Ividyaloka as a volunteer way back in 2012. So I wanted to see if I can do something for the society. So I started as a meager volunteer, then becoming attached to the children, I thought, okay, they also deserve that opportunity to learn. So what is my part? Then slowly I moved into an admin role where I managed the TN centers for Ividyaloka. Currently, I am the state coordinator for Ividyaloka in managing Tamil Nadu centers in the rural sector. So for me, it's a complete transformation from a homemaker to someone who's striving to do something a little bit for the society.
0: Thank you so much, ma'am. As students, hope we also get to join hands with Ividyaloka and contribute something.
3: I think Ividyaloka is all about passionate volunteers. So you have passion, you want to do something, you're always welcome at Ividyaloka, and we have the doors kept always open for people with a passion to step in.
0: Thank you, ma'am.
4: எஜுகேஷன் வந்து ஒரு பேசிக் நீட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல லேக் ஆஃப் எஜுகேஷன் சொசைட்டியை ரொம்ப பாதிச்சிருக்கு?
3: சி, லேக் ஆஃப் எஜுகேஷனுங்கிறத விட லேக்குங்கிற வார்த்தை வந்து, இன்ஃபேக்ட் வியர் ஆல் லிவிங் இன் அ மெட்ரோ, ஸோ நம்மளுக்கு வந்து லேக்குங்கிற வார்த்தையே தெரியாது. வென் வாட் வி ஸ்பீக், இன்னைக்கு கேப் கிடைக்கல, இன்னைக்கு பவர் இல்லை, தட்ஸ் வாட் வி கால் லேக். பட் வென் வி கோ இன் டு த வில்லேஜஸ் வி ரியலி நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லேக். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த சினாரியோ வேர் ஐ எம் ஒர்க்கிங் இன், லேக் இஸ் த பேசிக் ஃபெசிலிட்டி. Just step into a government school in a metro and a government school in a village, you will see a huge difference. The first lack is the infrastructure. Is there a proper building? There is a question mark. Children have benches to sit on? That's a question mark. Is there enough drinking water in that particular school? That's a question mark. And of all things, do they have enough teachers to teach them? That's a big question mark. It's not a generic scenario, but I'm talking about the places where this can also be place. Like India is almost 80% of villages, and I can definitely vouch half of this scenario is prevalent in across all the village schools or villages in India. In fact, to be very particular, I think 1 lakh is the mode of transport. How do children even communicate? How do children commute from their homes to the schools? What if the village or there is no such school in their own proximity? So lack அப்படிங்கறது நிறைய விஷயத்துல இருக்கு. ஆனா அதையும் தாண்டி, when we see children coming out from rural schools, we know that they are ready to face any challenges.
4: ஸோ ரூரல் ஏரியாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு ஈவித்ய லோகா எந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்கு மேம்?
3: ஸோ I'll just give you a gist of what exactly Evidya Loka does. So Evidya Loka is focusing on addressing teacher shortage and quality education in the remote village schools. We generally focus on the vernacular medium of that particular state. So in Tamil Nadu it's going to be Tamil medium schools, in Andhra it's going to be Telugu medium schools. So what we do, we tie up with local NGOs in those particular states who are actually doing a lot of community service, and through them we get hold of the schools which need an external support for their children to learn. Then we, through the proper channel of taking governmental permissions, we get into the school, we make them understand what Evidya Loka is going to do for them, and then finally we have our own digital infra placed inside the school, and we connect volunteers from across the globe. Since this is a virtual platform, there is no need for people to step inside the school premises. We just take the time slots from the school. Actually, when I say people from across the globe, we have people from more than 100 countries for us as volunteers, depending on their availability of timings and the language that they are comfortable to speak in. We assign them to various states and various schools, and we deliver classes for English, maths and science. We focus on the curriculum of that particular state. As an addition, we want the children to learn English. It's not that English theriyalena பெரிய விஷயமா இல்லை, பட் இங்கிலீஷ் கேன் ஆல்சோ பூஸ்ட் அப் யுவர் மொராலே வென் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் டோர்ஸ். ஸோ நாட் ஜஸ்ட் த கரிக்குலம் பேஸ்ட் இங்கிலீஷ், வி ஆல்சோ டெல் தெம் ஹவு டு பி கான்ஃபிடென்ட் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த இங்கிலீஷ் கரிக்குலம். ஸ்மால் ஸ்மால் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ இட் வுட் பி அமேசிங் டு சீ தட் வாட் இஸ் அ பொட்டென்ஷியல் ஆஃப் அ ரூரல் சைல்ட். Though they come from government schools, we don't get to see, like, I think being artists or media students yourself, ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்கிற ஆர்ட் டேலண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ வண்டர் திங். We cannot even judge that, okay, does it come from a 10-year-old child or a 12-year-old child. So everybody has that potential, but how is it brought out? So not just striving to take them to the academic curriculum, we also are working to give them an exposure to the outside world by displaying their own skills, so that not just education but also a co-scholastic scenario can help them progress in the it's definitely a competitive world.
5: ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்ஸ் வித் கம்யூட்டிங் டு ஸ்கூல்ஸ், ப்ராப்ளம்ஸ் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்ளம்ஸ் வித் ரீசோர்ஸஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ வாட் இஸ் இட் லைக் ஃபார் கேர்ள்ஸ் இன் தீஸ் வில்லேஜஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்கூல்? ஆர் தே கோயிங் டு ஸ்கூல் ஆர் லைக் வாட் இஸ் த சினாரியோ ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜென்ரல் மேம் இன் தீஸ் வில்லேஜஸ்?
3: சி எக்ஸ்பிளிசிட்லி எதுவுமே தெரியாது. ஒரு வென் யூ கெட் இன் டு அ வில்லேஜ், யூ டோன்ட் கெட் டு சீ இஃப் தேர் இஸ் அ ஜெண்டர் பயஸ் வென் இட் கம்ஸ் டு எஜுகேஷன். ஸோ அட்லீஸ்ட் இன் த ப்ரைமரி அண்ட் தி ஹை ஸ்கூல் விச் வி கால், ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் டில் 8th ஸ்டாண்டர்ட் தே கால் இட் அஸ் மிடில் ஸ்கூல் ஆர் அப்பர் ப்ரைமரி ஸ்கூல். ஸோ அது வரைக்கும் தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அ ஜெண்டர் பேரிகேட், பிகாஸ் கவர்மெண்ட் ஆஃபர்ஸ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸ் லைக் மிட் டே மீல் ஸ்கீம், அவங்களுக்கு வந்து புக்ஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, அண்ட் we also get to see that the children need not actually travel much to the school. So romba minji minji pochna walking distance would be a kilometer. So till the பிரைமரி ஸ்கூல் ஆர் த ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூல் லெவல் வி டோன்ட் சி. பட் வென் த சில்ட்ரன் மைக்ரேட் ஃப்ரம் மிடில் ஸ்கூல் டு அ ஹை ஸ்கூல் வேர் தி ஹாவ் டு கோ டு கிளாஸஸ் 9 to 12, பிகாஸ் வி இன்சிஸ்ட் ஆன் அ சைல்டு கம்ப்ளீட்டிங் அ ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ 8th standard-லேருந்து 9th standard ஒரு நாட் ஜஸ்ட் அ கேர்ள் சைல்டு, அ சைல்டு கோயிங் டு ஸ்கூல், அப்போ வந்து இந்த லேக் வந்து இன்னும் நிறையா தெரிய ஆரம்பிக்கிறது. ஸோ த நியரஸ்ட் ஹை ஸ்கூல் வுட் பி அட்லீஸ்ட் அ மினிமம் ஆஃப் 5 kilometers அவே. ஸோ லோக்கல் கம்யூனிகேஷன் இருக்கா, மழை வந்தால் பஸ் வருமா, டஸ் எவ்ரி பேரண்ட் ஹாவ் அ சைக்கிள் ஆர் அ டூ வீலர் டு ட்ராப் தம் ஈவன் அட் ஸ்கூல். ஸோ இதெல்லாம் நிறையா க்வெஸ்சன் மார்க் இருக்கும்போது தேர் வி சி அ பிட் ஆஃப் அ ஜெண்டர் பயஸ். ஸோ வி சி சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள் சைல்டு கெட்டிங் ட்ராப்ட் அவுட் ஆஃப்டர் கிளாஸ் 8 just because of the fact that they are not able to continue their education because of the distance that they had to cover or the lack of awareness in the parents. But as of now, I think we are completely ruling it out. In fact, government schools alla vandu paakumbodhu we have a very clear cut scenario. Every child continues the education till that whatever the end grade in that school, and the school themselves ensure that every child from their school gets admitted for an higher education in that school. And with all those exposure, not just we as an NGO do, there are many people, there is an awareness being created. We see girl children are doing more wonders than boys actually, and we try to actually educate the parents. See, education varumbod it's not just teaching the children but also to tell the parent what your child is capable of and how to support them. So we are actually in that process also involving the parents. So 100% scenario maaridutun solla maten, but we are definitely progressing rapidly in the way of girl children continuing their education, completing their school education or even higher education.
6: But this is definitely a happy thing to know.
4: Yes,
6: because I feel a lot of girl childs are being stopped from going to school, but this rapidly there's a progress in that, and this definitely is a happy thing to know, for us to know.
5: Ma'am, so has the pandemic affected this growth rate in education at any point?
3: Pandemic growth rate of education சொல்ல மாட்டேன். Pandemic has actually interimly stopped children from only going to the school. It has not stopped them from learning. Of course, for every one of us, in fact, பெரிய மெட்ரோஸ்ல இருக்க நம்மளுக்கே வந்து when there was a lockdown announced in March 2020, till I think for 3 months, we didn't know what to do, where to go. So that particular period was a dark zone for everybody. And we also learnt, okay, we have a life like this to live. So it's not just a village or a urban thing, it was common for all. But when the new academic year usually sets in at June, okay, so appa June la varumbodhu in the 3 months it gave us a time to think that okay, we know it's a pandemic, it's not a small issue. So pandemic bodhu we should be looking at a futuristic prospect of what can be done. So we started doing our homework, how the children, okay, now that we know there's a lockdown across the country, the children cannot move out even of their houses, but what is that we can do to keep the children engaged? Forget about teaching them nee english padik vendam tamil padik vendam, but how can you keep them engaged? வீட்டு கதவை திறந்து வெளியில போக முடியாது. When more than 3 people get together, we know we have a fear of that the COVID has an impact. But how can we keep the child engaged? So we started doing our homework then. So I would say it's an interim barricade that came in our way, actually, which taught us to do a lot of homework and explore more options to see that okay, if the child does not go to school, how can or what can we do to keep the child learning on? சோ ஆக்சுவலி அட் ஈவித்யாலோகா வி ஸ்டார்டட் டீச்சிங் த சில்ட்ரன் ஃப்ரம் ஜூலை 2020 இட்செல்ஃப். ஸோ ஜூனில் ஸ்கூல் திறக்கும், தெர் வாஸ் அ மந்த் கேப். வி ஸ்டார்டட் டீச்சிங் சில்ட்ரன் இன் ஜூலை 2020 ஃப்ரம் தேர் ஹோம்ஸ். ஸோ த க்ரோத் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டாப் ஆயிருக்கு நிச்சயமாக இல்லை. த சில்ட்ரன் ஆக்சுவலி ஸ்டார்டட் லேர்னிங் மோர், தெர் வாஸ் மோர் ஃபோக்கஸ். பட் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னென்னா, the children were not in school. We were not able to address all the children. If there are 20 children in a class, we may not be able to address all 20 children, but we definitely did justice to at least 50-75% of the children.
4: ஸோ மேம், பேசிக் ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு கொண்டு போகிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆன்லைன் அப்படிங்கிற மோட் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது? ப்ளஸ் அவங்க சைட்லேருந்து எந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் இருந்தது மேம்?
3: வென் வி ஸ்டார்டட் திஸ் ஆன்லைன் மோட் ஆஃப் எஜுகேஷன், இட் வாஸ் நாட் ஜஸ்ட் டஃப் ஃபார் சில்ட்ரன் டு அடாப்ட், இட் வாஸ் டஃப் ஃபார் எல்டர்ஸ் டு அடாப்ட். So the first question was, நாங்கள்லாம் நேரில் பாடம் நடத்தும் போதே பசங்க வந்து கவனிக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து ஆன்லைனில் நடக்கும்போது என்ன வந்து கவனிச்சிட போகிறாங்க? ஸோ த ஃபஸ்ட்டு திங் வாட் வி டிட் வாஸ் மேக் தம் அவேர் தட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி வர்ச்சுவல் மோட் ஆஃப் டீச்சிங். ஸோ வி நீட் டு என்ஷுர் தட் ஓகே, இட்ஸ் அன் இன்டராக்டிவ் மோட், இட்ஸ் நாட் அ ஒன் வே. லைக் ஒரு டிவியை ஆன் பண்ணால் பேசிட்டே இருப்பாங்க, பசங்க கவனிக்கிறாங்க இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். அ டீச்சர் இஸ் டீச்சிங், அ சைல்டு இஸ் ரெஸ்பாண்டிங் ஃப்ரம் தி அதர் எண்ட், அண்ட் அ டீச்சர் இஸ் டீச்சிங் பேஸ்ட் ஆன் வாட் த சைல்டு நீட்ஸ் ஆர் ரெஸ்பான்ஸ். இன்ஃபேக்ட் காமிக்கலி ஸ்பீக்கிங், அ டிகேட் பேக் ஒரு ஸ்கூலில் இந்த டிஜிட்டல் ஆக்சுவலி ஆர் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் அ பிக் ஸ்கிரீன் டெலிவிஷன், அ நார்மல் சிஸ்டம் ஆனால் வித் அ பிக் ஸ்கிரீன் டெலிவிஷன், ஸோ தட் த சில்ட்ரன் ஹாவ் அ ப்ராடர் வியூ. So when a teacher's face popped, the child thought that something magical is happening. They thought that it was not a live person who's coming in the screen, but some automated robo which came. Slowly from there, we actually materialized the curiosity of the child. The child wanted to know, screen la yaar varanga? அவங்க எதுக்கு வராங்க? நாங்க எதுக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஸோ தேர் வேர் சோ மெனி க்வெஸ்சன்ஸ் ரன்னிங் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த லிட்டில் சில்ட்ரன். ஸோ வி தாட் தட் ஓகே, ஸ்டார்ட் மெட்டீரியலைசிங் ஆன் த க்யூரியாசிட்டி ஆஃப் த சைல்டு, வாட் த சைல்டு வாண்ட்ஸ் டு நோ. தென் ஸ்லோலி வி டோல் தெம் ஓகே, எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் த்ரூ த புக்ஸ், பட் இட் கேன் ஆல்சோ பி டன் த்ரூ மெனி ஆடியோ விஜுவல் எய்ட்ஸ் லைக் ஆடியோ லெசன்ஸ், வீடியோஸ் ஆர் ஈவன் இமேஜஸ், 3D இமேஜஸ் விச் கேன் கேப்சர் த அட்டென்ஷன் ஆஃப் த சைல்ட் பட் ஸ்டில் மேக் த சைல்டு லேர்ன், நாட் டிஸ்ட்ராக்ட் them away from their academics, but they can learn more and more. So the first challenge was to create an awareness that this is also for education and not for any entertainment purpose only. And number two, the children were the ones who got adapted to this setup first, more than the teachers. So down ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் த சைல்டு நியூ ஓகே, அக்கார்டிங் டு த டைம் டேபிள் இன் இஸ் ஆன்லைன் கிளாஸ் ரூம், ஹி வாஸ் தேர் இன் த கிளாஸ் 5 மினிட்ஸ் பிஃபோர் த திங். ஸோ வென் த ஸ்கூல் டீச்சர் ஆஸ்க் வாட் இஸ் இட் ஹேப்பனிங், ஹீ சேஸ் மை ஆன்லைன் கிளாஸ் இஸ் தேர் அண்ட் ஐ எம் கோயிங். ஸோ விச் கிரியேட்டட் த க்யூரியாசிட்டி இன் த ஸ்கூல் டீச்சர் டு கம் இன் டு த ரூம் அண்ட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங் தேர். So actually here the child gave us the chance to create the connect between an online, what is a virtual teaching to the people, to the school teachers in the rural schools.
4: So ma'am, online education பண்ணக்கப்புறம் நீங்க Gmeet or WhatsApp மூலமா எப்படி வந்து converse பண்ணுவீங்க students கூட?
3: ஓகே, ஸோ இந்த பேண்டமிக்ல வந்து ஒரே சேலஞ்ச் நான் சொன்ன மாதிரி, பீப்புள் கெனாட் ஸ்டெப் அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ். வி ஆர் டீலிங் வித் சில்ட்ரன் இன் த ரிமோட் வில்லேஜஸ். ஸோ இங்கே சிட்டியில் இருக்கிற மாதிரி எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது. ஹார்ட்லி ஒன் இன் 5 or 6 household will have a smartphone. The other challenge is, does every village have a proper connectivity? So when it comes to school, we ensure a proper connectivity. நாங்கள் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது அங்கே வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ அன்இன்டரப்டட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். பட் வென் யூ கோ இன் டு த ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்ஸ், தேர் இஸ் ஆல்வேஸ் அ லேக் ஆஃப் கனெக்டிவிட்டி ஆர் அ ஃப்ளக்சுவேட்டிங் கனெக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட், அஃப்கோர்ஸ் த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் we call it learn from home, LFH. The first phase of LFH, when we started collecting data about how many smartphones were available. In fact, one blessing in disguise was, due to the lockdown, the parents were also at home. அப்ப வந்து அப்பா அம்மாக்களும் வேலைக்கு போகல. So phones இருந்தது. ஸோ எத்தனை பேர்கிட்ட ஃபோன் இருந்தது, யார்கிட்ட வந்து எந்த ஏரியாவில் கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது. And see, there is no need for a rural parent to have a data pack for a phone. Avangaloda phones vandu just for a call sake. So avangalukku vandu we just like what we did for the school teacher, we collected the phone numbers from the villages through the volunteers, because movement was restricted. யாராலையும் வெளியில் போக முடியாது. Who will go and collect phone numbers? We went around, collected phone numbers with the help of governmental support. We actually educated the parents. Okay, பசங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. We don't know when the school is going to reopen. Let us use the phones to reach out to the children. So we need to tell them that, okay, நீ உங்களால் டேட்டா பேக் போட முடியலையா, நாங்கள் டேட்டா பேக் போடுறோம். பட் வி வில் ஆல்சோ என்ஷூர் தட் த சைல்டு யூசஸ் த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் நாட் ஃபார் பிளேயிங் கேம் ஆர் வாட்சிங் அன்வான்ட் வீடியோஸ் விச் இஸ் ஆக்சுவலி வெரி காமன் இன் யங்ஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபேஸ் ஒன்ல வி குடன்ட் ஹாவ் மச் சில்ட்ரன். பட் எங்கெல்லாம் ஃபோன் நம்பர் கிடைச்சதோ வி குரூப்டு தெம். We also thought that ஒரு ஸ்கூலில் ஒரு இடத்துல உட்காரும்போது வி வேர் ஏபிள் டு அட்ரஸ் 20 ஆர் 25 சில்ட்ரன். பட் ஒரு ஒரு வீட்லேருந்து இருக்கும்போது வி டென்ட் வாண்ட் அ பிக் கேதரிங். வி வாண்டட் ஒன்லி 3 ஆர் 4 சில்ட்ரன் இன் அ குரூப். ஸோ வாட் வி டிட் வாஸ் வி கலெக்டட் 5 நம்பர்ஸ் ஆர் 10 நம்பர்ஸ். ஸோ அஞ்சு அஞ்சு பேராக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு டீச்சர்கிட்ட அவங்க வந்து தி யூ யூ கேன் டீச் தீஸ் 5 சில்ட்ரன் ஆர் 6 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வி கனெக்டட் அ வாலண்டியர் டீச்சர் டு தெம். ஓகே, ஸோ வேர் எவர் த கனெக்டிவிட்டி வாஸ் குட், ஸோ த கிளாஸஸ் வேர் ஹேப்பனிங் த்ரூ ஜி மீட். லைக் தே ஷெட்யூல் 2 கிளாஸஸ் இன் அ வீக். வி ஆல்சோ டெல் த பேரண்ட்ஸ், ஓகே இஃப் யூ ஹாவ் அ 6th ஸ்டாண்டர்ட் சைல்டு, ஓகே உங்கள் பையனுக்கு வந்து வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து காலம்பரை 10 மணிக்கு கிளாஸ், ஸோ ப்ளீஸ் கிவ் த ஃபோன் டு ஹிம் பை 9:55 ஸோ தட் த சைல்டு இஸ் ரெடி வித் த ஃபோன். வி ஆல்சோ டெல் த சைல்டு தட் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் அ கிளாஸ் ரூம், ஸோ சிட் வித் அ ஃபோன், யுவர் நோட் புக் ஆர் அ புக் வாட் எவர் இட் இஸ் அண்ட் அட்டன் டு த கிளாஸ் ரெகுலர்லி ஃபார் தட் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் 45 ஆர் 50. ஸோ ஒரு 5 to 6 பீப்புள்ங்கிறதுனால த வாலண்டியர் டீச்சர் ஹேட் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ். Okay, wherever the connectivity was not so good for a live connect, so Gmeet la and the definite ah vandu live ah connect pannadhukku or bandwidth venum. Appadi illadha modhu what we did was we still made WhatsApp groups of, but we circulated lessons to them. We had audio lessons. We made the volunteer teacher actually recorded an audio, sent it through the WhatsApp group, sent a small homework in the same WhatsApp group, made the child do the homework and revert it back in the group, and slowly started engaging every child. So connectivity strong ah irundhadna live classes panninom, connectivity idhuva media kara irundhadna we went in for WhatsApp based classes. This was actually phase 1 of pandemic where we didn't know, like our motto was to make the child learn. Phase 2 was actually எங்களுக்கு வந்து to connect every child. What is that we can connect every child? So by the time pandemic was also, people awareness ஜாஸ்தியாக போயிடுத்து. We know what are the safety measures to be taken. So we actually tried exploring different modes of learning to them.
7: Ma'am,
5: இந்த பேண்டமிக் போது கவர்மெண்டே தே ஹேட் கம் அப் வித் சம் இனிஷியேட்டிவ். ஸோ தீக்ஷா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்லி அன் இ போர்ட்டல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தே கேன் அட்டெண்ட் கிளாஸஸ் அஸ் இன் லைக் தேல் ஹாவ் ஆக்சஸ் டு டெக்ஸ்ட் புக்ஸ் விச் ஆர் ரெடிலி அவைலபிள் ஆன்லைன் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சா மேம்? பிகாஸ் டிவிலையும் ப்ரோக்ராம்லாம் போட்டிருந்தாங்க, வானொலி ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் how much did it reach the audience, and the audience being the students during the pandemic, how much did those government initiatives help the students, or how much did you utilize those you know things to sort of teach children, ma'am?
7: See, the I can answer this in two parts. One, so Deeksha is an app. ஸோ ஒரு ஒரு லெசனுக்கும் ஒரு ஒரு கியூஆர் கோட் இருக்குது. அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் வீடியோ லெசன்ஸ் வரும். அகெயின், யூ நீட் அ ஸ்மார்ட் ஃபோன், யூ நீட் அ கனெக்டிவிட்டி. ஸோ வி ஆர் மைக்ரேட்டிங் பேக் டு வாட் இவிதியா லோகா இஸ் டூயிங். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது அப்படின்னா வி ஆக்சுவலி கிளப்டு. ஒன், நம்பர் டூ, அஃப்கோர்ஸ் வி ஆல்சோ கெப் டெல்லிங் பீப்புள், அதாவது இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாக வந்து சில்ட்ரன் வேர் கிவன் லெசன்ஸ். ஐ திங்க் எவ்ரிடே ஹாஃப் அன் அவர் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இது பண்ணிட்டு இருந்தாங்க. வி டென்ட் கெட் மச் இன் டு தட். அஃப்கோர்ஸ் வி என்கரேஜ் சில்ட்ரன் டெல்லிங் தட் சி டு கீப் யுவர் லேர்னிங் ஆன். நம்மளுக்கு ஸ்கூல் என்றைக்கு திறக்க போகிறதுன்னு தெரியல, அதுக்காக வி கெனாட் ஜஸ்ட் சிட் ஐட்லி அட் ஹோம். அண்ட் எவ்ரி all day long you cannot always learn from your smartphones also. So whenever you have classes, attend the classes in your phone. Whenever possible, pick up your books and read. Do watch Kalvi TV if you have it. Again, see, சிட்டி லெவல்லையோ இல்லாட்டி ஒரு மாதிரி செமி ரூரல் லெவல்லையோ பீப்புள் ஹேட் ஆக்சஸ் டு டெலிவிஷன்ஸ். ஸோ அந்த கல்வி தொலைக்காட்சி பார்க்கறது இட் வாஸ் அ கிரேட் பூன். பட் வென் யூ டாக் அபவுட் வில்லேஜஸ் மச் இன்டீரியர், எத்தனை பேர் வீட்டில் டெலிவிஷன் இருக்கு? ஓகே, பட் ஸ்டில் வி ஆல்சோ சா ஸ்கூல் டீச்சர்ஸ் டேக்கிங் தட் இனிஷியேட்டிவ் ஆஃப் சென்டிங் வீடியோ லெசன்ஸ் ஆர் ஆடியோ லெசன்ஸ். ஸோ வி வேர் ஆக்சுவலி ஆப்ரேட்டிங் இன் அ டிஃப்ரெண்ட் பாத் ஆஃப் லைவ் கிளாஸஸ் ஆர் வாட்ஸ்அப் கிளாஸஸ். பட் வி ஆல்சோ கெப்ட் த ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்ஃபார்ம்ட் ஆன் வாட் வி வேர் டூயிங் டு தயர் சில்ட்ரன். ஸோ வி மேட் ஷுர் தட் வி ஆர் நாட் ஆக்சுவலி கிராசிங் த பாத்ஸ். ஸோ பசங்க படிக்கணும், அது யார் மூலமாக படித்தா என்ன, அண்ட் பசங்க வந்து கம்ஃபர்டபுளாக படிக்கணும் வித்தவுட் அ ப்ரெஷர் ஆன் தெம். ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் விளையாடலாம் படிக்கலாம், வீட்டில் உட்காந்துட்டு வந்து படிக்கணுங்கிறது தட்ஸ் அ லாஸ்ட் திங் அ சைல்டுஹுட் வாண்ட் டு டூ இன் த வேர்ல்ட். ஆனாலும் வி மேட் த சைல்டு ரியலைஸ் தட் ஓகே திஸ் இஸ் த ஏஜ் வேர் யூ ஹாவ் டு லேர்ன், யூ ஹாவ் நோ அதர் கோ. ஸோ வி என்ஷூர் தட் வாட் த கவர்மெண்ட் டஸ் அண்ட் வாட் வி டூ மே நாட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், பட் டெஃபினெட்லி நாட் கிராசிங் பாத். The child is benefited by both methods of learning. That's the only thing we had in mind during the entire pandemic phase.
4: மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியலாக டீச்சர்ஸ் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜியை தவிர்த்து வேறு என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க மேம்?
7: மோஸ்ட்லி இட் வாஸ் டெக்னாலஜி. அதாவது வென் வி சே வி மேக் அ குரூப் ஆஃப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இஃப் ஐ எம் அ டீச்சர் ஐ கெட் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Okay, so my job is to teach them max. So I pick up 2 days. So my intention would be those 6 students should attend all sessions. Okay, what happens is non-technology related issues enna agum appadina slowly when people start settling with this lockdown, parents started taking their phones back. நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ த சைல்டு வில் நாட் ஹாவ் த ஃபோன். ஓகே, ஸோ தட்ஸ் அ நாட் அ டெக்னாலஜி இஷ்யூ, பட்ஸ் அ ப்ராக்டிக்கல் இஷ்யூ. த பேரண்ட் இஸ் அவே ஃப்ரம் ஹோம், ஸோ ஹீ ஹேஸ் டு டேக் த ஃபோன். த சைல்டு டசன்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். தட் வாஸ் நம்பர் ஒன். ஸோ வாட் வி டிட் வாஸ் வி அட்ஜஸ்டட் டு த டைம் ஷெட்யூல் ஆஃப் த பேரண்ட். ஸோ வி ரெக்வெஸ்டட் ஆர் வாலண்டியர்ஸ் சின்ஸ் இட்ஸ் லேர்னிங் ஃப்ரம் ஹோம் வீல் ஜஸ்ட் செக் வித் த பேரண்ட் நீங்கள் எத்தனை மணிக்கு போறீங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரீங்க வை டோன்ட் யூ கிவ் அஸ் தோஸ் டைமிங் ஸோ தட் வி கேன் புட் யுவர் சைல்ட் இன் தட் பர்டிகுலர் குரூப் மேபி இஃப் தே கம் பேக் அட் 5 o'clock ஆர் இஃப் தே கம் பேக் அட் 6 o'clock அந்த பேச்சஸில் உங்கள் பசங்க போடுறோம் உங்களுக்கும் உங்கள் பசங்க படிக்கணும் எங்களுக்கும் பசங்க படிக்கணும் தட் ஒன் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வாஸ் கண்டினியூட்டி இன் லேர்னிங் ஸோ சின்ஸ் வி அட்ரெஸ்ட் ரூரல் பாப்புலேஷன் வி ஆல்சோ டோல் தெம் தட் ஓகே இஃப் யூ ஹாவ் அன் ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு ஜுரம் வரா மாதிரி இருந்தது இஃப் யூ ஆர் ஃபீலிங் கோல்டு ப்ளீஸ் ஸ்டாப் அட்டெண்டிங் கிளாஸஸ் இட் மே நாட் பி கோவிட் பட் ஸ்டில் வி வாண்ட் டு என்ஷூர் தட் த சைல்டு இஸ் ஹெல் அண்ட் ஹெல்த்தி வைல் அட்டெண்டிங் கிளாஸஸ் ஸோ வென் த சைல்டு இஸ் நாட் ஹெல்தி அண்ட் ஹீ ஸ்டாப்ஸ் அட்டெண்டிங் கிளாஸஸ் மேபி ஃபார் 1 or 2 weeks த கண்டினியூட்டி இஸ் லாஸ்ட் ஸோ தேர்ட் வீக் Though we ask, go back to the child and telling them, okay, you're okay now, you come back to the classes, that child's interest or the parents' push to the child mattered a lot to keep the continuity of learning on. So, on a holistically, technology issues தான் வந்து மேஜரா ஃபேஸ் பண்ணோமே தவிர நான் டெக்னிக்கல் இஷ்யூஸும் வந்து இல்லவே இல்லை பிகாஸ் வாட் த பேண்டமிக் டாட் த பேரண்ட் வாஸ் எவ்ரி சைல்டு குட் லேர்ன் அண்ட் எவ்ரி பேரண்ட் வாண்டட் த சைல்டு டு லேர்ன் ஸோ எவ்ரி பேரண்ட் வாஸ் சப்போர்ட்டிவ் இன் ஆர் நாங்கள் என்ன பண்ணினோமோ அதை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தேவர் ஆல் வெல்கம் ஃபார் இட் ஸோ நான் டெக்னிக்கல் கிளிச்சஸுங்கிறது குறைச்சலாக தான் இருந்தது for when it comes to learning through pandemic
6: mom ipo covid phase la adaptation vandu we had to adapt to new changes in life how did teachers adapt to this and parents eppadi adapt pannikittanga idella inda changes ella pudusa irundhuchu obviously nammal students itself have in the people the students who are in city knows to use gadgets and everything but the students in rural areas may not know the use I mean how to use the gadgets so in the adaptation la eppadi avanga how did they react to it and how their perception on
7: see at evidya loka actually oru village liyum when we start a center we started through a partner ngo there so the partner ngo there actually has a person for every center as a who to monitor or to run the operations of classes whom we call as class assistant so in the pandemic la in the LFH classes aarambikkum bodu we took the help of that person in that village see I am in Chennai I have a cluster of centers in Thiruvannamalai I cannot even travel to Thiruvannamalai and see what is happening so my point of contact in that particular village is the class coordinator so I pick up a call with her tell them that okay unga school la ethana pasangalta smartphones irukko number vaangunga grade wise number vaangunga okay so then we put them into batches okay then we tell her okay we first tried through Skype but Skype was too huge because simple reason adhaadu the quality of smartphones available in urban is much better than the smartphones available in the rural sector so Skype is a big thing to accommodate in a phone then appa da vandha the Gmeet was had a lower bandwidth so what we told them was okay we actually communicated through the coordinator the Gmeet ingra or app irukku idha download panikonga indha link ah vandha pasangalta kudutha avanga phone la download panikka solunga anjanja pasangala or whatsapp group create pannunga class irukkumbodhu that teacher she will send a Gmeet link in that particular whatsapp group maybe 10 minutes before the class So the coordinator, what she will do is, she will join the link first, call all children to say that the class is getting started. People will come in. யாருக்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ ஐதர் தே ட்ரை டு ரிசால்வ் ஆன் வாட் இஸ் த இஷ்யூ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அதர்வைஸ் இஃப் இட் இஸ் தட் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் தேர் கண்ட்ரோல் தே கம் பேக் டு அஸ் அஸ் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் மேடம் இந்த ஆப்பில் வந்து இந்த இஷ்யூ இருக்கு இவங்களால ஜாயின் பண்ண முடியல ஸோ வி ட்ரை டு ஃபிகர் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் ஸோ we taught them to use the gadgets productively. கிளாஸ் இதில் தான் இருக்கும், ஸோ நீங்கள் இப்படி போங்க. அதே மாதிரி ஒன்ஸ் அ கிளாஸ் இஸ் ஓவர் ஆன் ஜி மீட், தட் பர்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப் வில் ஹாவ் த ஹோம் ஒர்க். ஸோ த டீச்சர் வில் சென்ட் த வாட்ஸ்அப் குரூப். ஸோ பசங்கள்கிட்ட என்ன சொல்லுவோன்னா, ஹோம் ஒர்க்கை வந்து காப்பி பண்ணிட்டுருங்க, ஃபோன்ஸை வந்து பேரண்ட்ஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஹோம் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் கிளிக் த ஃபோட்டோ ஆஃப் தட் பர்டிகுலர் ஹோம் ஒர்க், அப்லோட் இன் த சேம் வாட்ஸ்அப் குரூப். தென் யூ ஹாவ் நோ நீட் ஃபார் அ ஃபோன். So we also tell the parents, class ஒரு மணி நேரம் அட்டன் பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க முடிக்கிறாங்களான்னு பாருங்க. ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் மேபி தட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் அ சைல்ட் கெட்ஸ் டு ஹாவ் அ ஃபோன் மேபி ஃபார் 1.5 hours a day. ஸோ for the learning purpose we taught the child to use that particular gadget, and since Gmeet was very popular and a easy tool, getting adapted was very easy for the children. In fact, not just the classes, we did parent teacher meeting ellame naanga the Gmeet la dhaan pannom. We called all parents together, we created a link, we created all parents to come together to see pasanga enna pandranga, neenga eppadi pasangalukku vandu support pandringa, what you feel like, is this really positive in the life of your child. Now it's very happy to see that almost at E Vidyaloka every child who has a smartphone has a Gmeet app downloaded. Because it was very easy, it was user friendly, and more than anything we made sure that it was productively used for learning purpose only. So adaption theriyama irukkaratha kattukkaradhukku children were ready, so it was easy for us also to teach them.
6: Parents evlo cooperate pannanga for all these initiatives that were taken by E Vidyaloka.
7: So phase 1, நாங்கள் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ணுறது தான். ஏன்னா பேரண்ட்ஸ்டேந்து ஃபோனை வாங்கி பசங்களுக்கு கொடுக்கணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு முதல் தெரியணும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட போய் நாங்கள் வந்து இது வந்து லேர்ன் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட், வாலண்டியர்ஸ் வந்து பாடம் நடத்த போகிறாங்க, ஸ்கூல் எப்போ திறக்கும் தெரியாது, பசங்க திருப்பி ஸ்கூலுக்கு எப்போ போவாங்கன்னு தெரியாது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு சம்மர் பிரேக்குக்கு அப்புறம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போனாலே வந்து தே டென் டு ஃபர்கெட்.

0: 10 minutes. அவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த மாதிரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே மேக்ஸ் கிளாஸ் இருக்கு, ஸோ பசங்களை வந்து கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க. 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி லாகின் பண்ண சொல்லுங்க. இந்த டைமுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க வந்து போனை திருப்பி வாங்கிக்கலாம். நிச்சயமா தினமும் ஹோம்ஒர்க் கொடுப்போம், ஸோ பசங்க ஹோம்ஒர்க் பண்றாங்களா நீங்க பாருங்க. பண்ணிட்டு இன்ஃபேக்ட் வி என்கரேஜ் பேரண்ட்ஸ் வந்து பசங்க வந்து நோட்புக்ல ஹோம்ஒர்க் பண்ணும்போது கீழே வந்து உங்க சைன் பண்ணுங்க. சைன் பண்ணிட்டு அதை வந்து போட்டோ எடுத்து பசங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட சொல்லுங்க. அப்படின்னு சொல்லும்போது the parents were also a minor part of this learning process. So educating the parent has actually helped us in making this LFH program a big success. So poga poga vande, in fact we involved parents in competitions. Independence Day more the lockdown. ஸோ பசங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ நாங்கள் என்ன பண்ணினோன்னா பசங்களை வீட்டிலேருந்து வரைய சொன்னோம். வீ டிட் அ ரங்கோலி காம்படிஷன். ஸோ அப்போ என்ன சொன்னோம்னா பசங்கள்ட்ட, யூ கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் ஒன் ஆஃப் த பீப்புள் அட் யுவர் ஹோம். ஸோ வி வர் சர்ப்ரைஸ் டு சீ தாத்தாஸ் அண்ட் பார்ட்டிஸ் கம்மிங் அவுட். ஸோ வென் த சைல்டு ட்ரூ அ ட்ராயிங், த எல்டர்ஸ் அட் ஹோம், த சிப்ளிங்ஸ், அவங்கெல்லாம் வந்து கலர் ஃபில் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை எங்களுக்கு அனுப்பும்போது தே ஆல்சோ நோ தட் ஓகே த சைல்டு இஸ் டூயிங் சம்திங் குட். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோ இல்லாட்டி ஒரு சங்கிங் காம்படிஷன் வரும்போதோ அந்த பர்டிகுலர் சைல்டு பாடித்து இல்லாட்டி இது பண்ணினாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் வித் த பேரண்ட். So, wherever we could involve the parent, but we informed them beforehand. We didn't take them for a surprise. இது நடக்க போகிறது, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்களையும் இன்வால்வ் பண்ணதுனால. பட் ஃபார் த ஃபஸ்ட் ஃபேஸ் வேர் எவ்ரி படி வாஸ் ஆக்சுவலி ஃபியரிங், முதல் பேண்டமிக்னு வந்தவுடனே எல்லாருக்கும் பயம் வந்தது. ஸோ அந்த பயம் பயம் போனதுக்கப்புறம் வி ஹேட் அ huge support from almost all parents, not just, I'm not talking about one state or two state, across the states we had parent giving us that support. In fact they came back to us also with a very good feedback. இல்லாட்டி வந்து என் பையன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் மேடம் நீங்க சொல்லுங்க, ஐ எம் சீயிங் ஹிம் ஒர்க்கிங், அதாவது ஹோம்ஒர்க் இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான், ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ ஹிம். ஸோ தட் இஸ் அ இன்வால்மெண்ட் ஆஃப் அ பேரண்ட். வி டோன்ட் வாண்ட் தம் டு டீச் த சில்ட்ரன் ஆர் பை நீ புக் எடுத்துன்னு உட்காந்துருக்கேன் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். பட் மானிட்டர் த சில்ட்ரன் அட் ஹோம், சப்போர்ட் த சில்ட்ரன், என்ஷுர் தட் வாட் எவர் இஸ் வாட் த எஃபர்ட் வி டேக் ஃப்ரம் ஆர் சைட் இஸ் ரீச்சிங் த சைல்ட் on proper time. So parental support vandu it was enormous. At one point vandu we didn't know that ipdi irukuma naanga nenachada aarambikkala, it was so tremendous.
1: So ma'am, online education vandu women ku vandu evlo helpful ah irundhathu, ena sila perku paadi like 8th mudichadukaprom ஸ்கூலுக்கு நிறைய பேர் அனுப்புறது இல்ல, ஆன்லைன் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலான ஒரு ஒரு சோர்ஸா அப்படின்னு கேக்குறேன்.
0: See, one, I think when we started this virtual platform, we told them that okay, a child should complete at least school education. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஹாவ் தட் செல்ஃப் மோட்டிவேஷன் டு ரீட் ஃபர்தர். நாங்கள் ஒரு கிராஜுவேஷன் பண்ணணுமோ இல்லாட்டி நான் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் அக்வயர் பண்ணிக்கணும், ஆனால் ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி வரும். ரூரல் செக்டாரில் வந்து இந்த 8th அப்புறம் ஸ்கூல் மாறணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து ட்ராப் அவுட்ஸ் இருக்கும். ஓகே, பட் எவ்ரி டீச்சர், அதாவது எவ்ரி ஸ்கூல் டீச்சர் வுட் வாண்ட் தேர் to see their child coming up in future. So school liye vanda avanga enna pandranga appadina, each standard mudicha pasangala definitely neenga 9th seirunga inda school la poi seirunga appdin solvanga. But when we started, our volunteer teachers actually opened the doors more wide for these children. Okay, so see, ivlo learning opportunities irukku, ivlo skills neenga acquire pannalam. It is not just a BA, BSc or BCom degree, adhaiyum taandi neenga nariya kattukalam, nariya varalam. So when they get to hear about continuing education from many people, so oru pakkam school teachers solranga, innoru pakkam

0: ஆன்லைன் டீச்சர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்லோலி சி ஒன் அ சைல்ட் ஆல்சோ கெட்ஸ் அ ஃபீலிங் தட் இல்லை நான் நிறையா படிக்கணும் அண்ட் தே கோ பேக் டு த பேரண்ட் அண்ட் ஆல்சோ சே இல்லை எங்கள் ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்காங்க இப்படி படித்தா இப்படி வரலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டா வந்து இது மாதிரி லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது த பேரண்ட் ஆல்சோ ஹேட் ஸ்லோலி ஸ்டார்டட் ஹேவிங் தட் அவேர்னஸ் ஸோ ஐ திங்க் when it comes to a woman or girl child just as I said in the beginning drop out ngaradu ipo vandu definitely koranjinde varudhu I think maybe 5 years down the lane the drop out ngra prachaniye irukadu because we have seen that the awareness for education is still more and with so much of government schemes and so much of passionate volunteers every child is getting to learn so that even the remotest village child is getting to learn not just through school teachers but also through technology abdingumbodhu I know people are feeling that it is their responsibility to make their child learn so girl child learning definitely on a futuristic thought looks very bright
1: during the pandemic especially like in the beginning of the pandemic there were lots of migrants in madri nepal la vandirupanga illana northeastern states la vandirupanga so avangalukku vandha enna na like were their children affected in any way in terms of the like in terms of education during the pandemic avangaloda children specifica
0: See, this is off the record, when it comes to Vidyaloka, we are very particular about teaching school children. But living in a society, we are definitely responsible to answer this. So migrants, paathinga first phase of lockdown, avanga irundha edathiley irundhutanga. Adhanal onnum theriyala. But when they know that okay lockdown continue aagudhu inime inga ukkandru nammalaala onnum panna mudiyadhu anga we have to migrate appingumbod definitely it got affected I wouldn't say no 100% migrant oda children got affected but a stream of or a strike of lightning bangala what we thought was when they went back to their hometowns and settled there we saw many volunteers coming up and taking education for children so pasangalla vandaachu there why should the children sit idle so so distributing books making them learn or notebooks kudutha pandrathu some effort was taken because we saw actually migrants moving in bunches ஒத்த ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணினாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பட் ஐ மே நாட் பி ஏபிள் டு ரெப்ரசன்ட் த என்டையர் பாப்புலேஷன் பட் யார் யாரெல்லாம் ஹோம் டவுனுக்கு போனாங்களோ பீங் அன் என்ஜிஓ செக்டர் ஐ டெஃபினெட்லி சா தட் தெர் வர் மெனி என்ஜிஓஸ் ஹூ took this the education during pandemic very seriously and put in all their efforts so they made sure that okay if a volunteer who has taken proper permission from the government to get into a street so she went into the street அங்க இருக்கிற ஒரு நாலு பசங்களுக்கு வந்து பேசிக்கா என்ன சொல்லணுமோ மேபி இன்னைக்கு வந்து ஒரு ஏபிசிடி எழுத சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னா நாலு நாள் நீங்க ஏபிசிடி எழுதுங்கம்பாங்க இல்லாட்டி ஒரு ரெண்டு டேபிள் சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா டூ டேஸ் கழிச்சு டேபிள் சொல்லுங்க அப்படிவாங்க ஸோ வாட் எவர் எஃபர்ட் தே கேன் புட் ஃபார் கீப் மேக் த சைல்ட் லேர்ன் தட் ஹேப்பன்ட் அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட் இஸ் அ மைக்ரண்ட் ஆர் இட் இஸ் த லோக்கல் லைட் ஹூ இஸ் லிவிங் தேர் ஐ திங்க் every effort was taken to make the child learn and stop them from that deprived status nichayama
2: pudu pudu innovations la vandirukku technologies la so is it a boon to the education sector adu vandu so basically it definitely is a boon to education sector but how is it helpful for underprivileged
0: see when you say innovation it is positive otherwise you don't say it's an innovation ரைட் ஸோ ஒரு ஆஸ்பெக்டை நம்ம வந்து இனோவேஷன் டேர்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா லெவலில் டெஸ்ட் பண்ணியிருப்போம் இது வந்து இஸ் இட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் இன் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் For example, at Evidyaloka, when we started this learn from home, though our mode was pasanga padikinom, ana how will we reach? பசங்க வருவாங்களா, பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களா, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒத்துப்பாங்களா, வில் தேர் பி அன் இம்பாக்ட், அதாவது வில் ஆர் த இஸ் த சைல்டு ரியலி லேர்னிங். ஓகே, ஸோ ஃபைனலி வி டர்ம்ட் LFH இஸ் அன் இனோவேஷன், லேர்னிங் ஃப்ரம் ஹோம் இஸ் அன் இனோவேஷன், சைல்டு லேர்ன். ஸோ சிமிலர்லி இனோவேஷன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இனோவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ இன்னைக்கு இருக்கிற இனோவேஷன் வந்து ஃபேஸ் ஒன்னா நாளைக்கு வந்து இது ஃபேஸ் டூல போகிறது, அவ்வளோதான். இட் தேர் இஸ் நத்திங் கால்ட் அன் எண்ட் பாயிண்ட். அண்ட் இனோவேஷன் இன் டெக்னாலஜி, த மேக்னிடியூடு ஸோ ஸோ எனார்மஸ் தட் எனக்கு தெரிஞ்சு த ஃபியர் ஷுட் பி ஒன்லி தேர் இன் தி அர்பன் ஏரியா. The use of gadgets, availability of gadgets லாம் வந்து அர்பனில் வந்து நிறையா இருக்கு. And children also have much access to it. But when it comes to the rural sector or the so-called underprivileged children, it's a luxury for them. So when it is a luxury and we want or we educate them to use that particular luxury for developing themselves, உங்களோட லைஃப்ல நீங்க வந்து மூவ் அஹெட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜியை பாசிட்டிவா ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க. டெக்னாலஜி கேன் பி புட் இன் டு யூஸ் போத் ப்ரொடக்டிவ்லி அண்ட் ப்ரொடக்டிவ்லி. ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. சீ தட் இட் இஸ் குட் ஃபார் யூ, see that it doesn't hampers your progress. அந்த மாதிரி யூஸ் பண்ண அவங்கள வந்து எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இனோவேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பூன். இஃப் யூ ஃபெயில் டு எஜுகேட் தெம், ஜஸ்ட் அஸ் ஐ சே, ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு படிங்க, வீடியோ லெசன்ஸ் இருக்கு பாருங்க, இஃப் யூ கேன் கனெக்ட் டு அ டீச்சர், டீச்சர்கிட்ட டவுட் கேளுங்க, ரைட். ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைன். இல்லை நான் வந்து கேம்ஸ் தான் விளையாடுவேன், நான் வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னா, சி ஐ எம் நாட் சேயிங் இஸ் ராங், பட் வாட் இஸ் த டைம் ஆர் வாட் இஸ் ஹவு இம்பார்ட்டண்ட் யூ ஃபீல் தட் யூஸிங் அ கேஜெட் இஸ் அன் இன்எவிட்டபிள் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். சி வி ஆல்வேஸ் சே சின்ன வயசில் தான் விளையாட முடியும், maybe if I pick up a phone now, Candy Crush looks alien to me, right? But 10 years back, Candy Crush was like, okay, but it was a literally a crush game. Okay, so if we should also give that liberty to the children to have that entertainment quotient also, but not at the cost of your progress. So technology, when rightly delivered by right person at the right time, is definitely a boon. But when it is misinterpreted or miscommunicated, then it becomes a bane. அது வந்து not just underprivileged children, for any children. நம்மளுக்கே வந்து lockdown has taught that life is not on phones. ஓகே, இன்ஃபேக்ட் லாக்டவுனில் வந்து ஃபோனெல்லாம் தூக்கி வச்சுட்டெல்லாம் வந்து தூங்கியிருக்கோம், பாட்டு கேட்டிருக்கோம், we had enjoyed with family and all. Okay, we know that, okay, life, there is life beyond technology also. A realistic world is there. Okay, so now we know to draw a line of demarcation. Technology use pananona pannuvom, technology len thalli irukka mudiyana thalli irpom, but technology cannot be removed from life. World is running on technology and we have to run along with the world. Abding bodu a proper and positive use is definitely going to be the order of the day, actually.
1: Ippo vandu I think 2021 la I had read one report saying that edtech companies such as Byju's and all of the other Indian edtech companies vandu I think VC funding le they had acquired some $1.3 billion US dollars abdin na padcha ma'am. But நான் இன்னொரு சர்வேயும் படித்தேன், அது ஸ்கூல் சர்வேன்னு ஒன்று படித்தேன் மேம். இப்போது ஐ திங்க் பேண்டமிக் மொத்தம் வந்திருக்கு, அதில் வந்து என்னென்னா 24% ஆஃப் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒன்லி 8% ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஹேவிங் ஆக்சஸ் டு எஜுகேஷன் டியூரிங் த பேண்டமிக் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் இருந்தது மேம். ஸோ வென் யூ சி $1.3 billion இன் விசி ஃபண்டிங் அண்ட் ஒன்லி 24% இன் எஜுகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் the whole of India, what do you think about that?
0: It's a very big number when it comes to funds. Okay, the pandemic portha varikum, I think the first priority was health. Okay, so many people wanted nammale paathukom evlo per vandu just because their livelihood was spoiled. Okay, so evlo how had they contributed for the people? ஓகே, இது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் ஹெல்த். மாஸ்க் வாங்கி தரோம், சானிடைசர் வாங்கி தரோம். த நெக்ஸ்ட் வாஸ் எஜுகேஷன். ஏன்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஆஃப் த மைண்ட் செட் தட் த சைல்ட் ஷுட் கோ டு ஸ்கூல் ஒன்லி தென் ஹீ வில் லேர்ன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே 2020 வரைக்கும் இருந்தோம். ஓகே, ஆனால் திஸ் பேண்டமிக் ஹாஸ் ஷோன் அஸ் த வே தட் learning is only a process. Adha vandu nee education and learning can be done anywhere if you have a proper channelized, if you have a proper channel. It may be at home, it may be at school, it may be someone. So the funds poured in. Actually vandu I don't know, see I generally don't believe in this so called big survey or data. Ena most of them are based on sampling. Okay, so how many of you know how many villages are there? Or like whenever I go talk about Evidya Loka, my first question would be how many government schools are there in India? One of you just give me a number. How many government? It's millions actually. ஸோ ஒரு ஒரு ஸ்கூல்லையும் வந்து மினிமம் வந்து ஒரு 4-5 டீச்சர் இருக்கணும் அப்படின்னா வி ஆர் ரன்னிங் டு க்ரோர்ஸ் பட் வி டோன்ட் ஹாவ் தட். ஓகே, ஸோ அங்கேயே வந்து நம்மளால வந்து அந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ வென் இட் கம்ஸ் டு அ சர்வே இட்ஸ் டன் ஆன் அ சாம்பிளிங். ஐ டூ அக்ரி தட் வி ஆர் ஃபண்ட்ஸ் ஃப்ளோயிங் இன், பட் in this pandemic we have also seen that funds are actually utilized properly when it comes to the EdTech scenario. See, even paid platforms have become free platforms. We have seen volunteers just like, see, Evidya Loka saw a surge in college children taking classes for our children. எங்களுக்கு காலேஜ் கிடையாது, வி ஆர் ஹேவிங் ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்லி இன் திஸ் பர்டிகுலர் டைம், ஸோ வி ஆர் ரெடி டு டேக் கிளாஸ். இட் வாஸ் ஈஸி ஃபார் தெம் டு கனெக்ட். சி, ஃபார் அன் 18 ஆர் 19 ஓல்டு டு கெட் கனெக்டட் டு அ 10 ஓல்டு வாஸ் அன் ஈஸி டாஸ்க். ஒரு சிங்கிங்கோ, ஒரு டான்சிங்கோ, ஒரு ஆரிகாமியோ, ஒரு இட் வாஸ் ஈஸி டு சேனல். ஸோ டெஃபினெட்லி எட்டெக் சினாரியோ டெவலப்டு, பட் பர்சன்டேஜ் என்ன, மார்ஜின் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சினாரியோ எடுத்துக்கணும். சாம்பிளிங் வில் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல். அண்ட் தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஒன் டைம் ஃபண்ட்ஸ், ரைட்? ஸோ பீப்புள் ஆர் கோயிங் டு கீப் ஒர்க்கிங். ஐ வுட் சே தி ஐரனி இஸ் ஆர் இஃப் ஆல் தி எட்டெக் கம்பெனிஸ் குட் ஃபோக்கஸ் யூனிஃபார்ம்லி. See, without an urban and a rural barricade, I think neenga solra number vandu it will bridge up. The 24-8 ingarathu maybe it will slowly start looking on a balance. We also know that, see, that may not happen. That's a very long story. That may not happen, but definitely margin vandu it will come down. Ena now we are adapted to two types of learning. One in-school learning, one out-of-the-school learning. அதாவது ஆன்லைன் மோட் ஆஃப் எஜுகேஷன், ஆஃப்லைன் மோட் ஆஃப் எஜுகேஷன், ரெண்டுத்துக்கும் வி ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். ஓகே, ஸோ ஸ்கூல் போய் படிக்கலாம், ஸ்கூல் போகாமையும் படிக்கலாம். ஸ்கூல் போகாமல் படிக்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வி ஆர் ஆல்சோ சீயிங் பீப்புள் சப்போர்ட் கம்மிங் இன், ஃபண்டிங் சப்போர்ட் கம்மிங் இன், அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு நோ இஸ் மை ஃபண்ட் பீங் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்ட். வி ஆர் ஆஸ்கிங் க்வெஷ்சன்ஸ், Okay, so if I'm paying 1,000 rupees for a child or a something to happen, I definitely go and ask, right? Where are you utilizing it? Okay, so the questioning capacity has increased because we have realized the value of money in this lockdown. Okay, so what an impact theriyadu nichayama vandu whatever funds that has been coming, if properly utilized, will help us in bridging the gap between the how it is being taken to the rural or the urban sector.
3: Thank you so much, ma'am. It was a very insightful session.
0: Actually, thank you so much. Like, it's heartwarming to see that youngsters like you have decided to take up something to see what happens in the other part of the society. நம்ம மெட்ரோவில் இருக்கோம், மெட்ரோவில் என்ன பண்ணுறோம்னு பார்க்காம வி லிவ் இன் அ சொசைட்டி. த சொசைட்டி ஹேஸ் நோ பேரிகேட் ஆஃப் அ வில்லேஜ் ஆர் அ சிட்டி. ஆல் ஆஃப் அஸ் லிவ் இன், வி ஆல் பிலாங் டு அ நேஷன். வி வாண்ட் ஆர் செல்ஸ் டு ப்ராக்ரஸ் அலாங் வித் எவ்ரிபடி பிஹைண்ட் அஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், ஆன் ஆர் சைட்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் வாட் ஆக்சுவலி யுவர் பேப்பர் இஸ் எய்மிங் அட். லெட் அஸ் நாட் actually repeat the word called underprivileged in the coming days. There should be no word called a privileged or underprivileged. A student is a student wherever he or she is, and let's try to do what is our role to the society and keep spreading that message also. Give back to the society. When the society has taught you so many good things, it's our responsibility to give back to the society we live in. So I think that's a huge responsibility on youngsters like you, and especially when it comes to people like you who are there in the media thing, it's an added responsibility for you to not just spread the message but also to be role models.
2: Yeah. Let's hope there's no underprivileged and privileged the words in future, and let's hope that the equal opportunities are given for both sections of the society.
0: Exactly. There are opportunities, utilization of opportunities also should be there, and the impact of the utilization opportunity should also be very transparent, so that we don't get to listen to question of is it really happening. It is happening. Let us strive to make things happen much more on a larger scale across all parts of the society.
2: Thank you so much, ma'am.
0: Thank you.
3: Thank you, Ms. Gayathri Ramesh. ரூரல் எஜுகேஷனை பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கும் நேயர்களுக்கும் புரிகிற மாதிரி பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்கள் நற்பணியை மேலும் தொடர ஈவி தெலோகாவுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் லிசனிங். திஸ் ப்ரோக்ராம் இஸ் ப்ரெசன்டட் டு யூ பை ஐஸ்வர்யா அரவிந்த், நாகஸ்ரீவல்லி, நிர்மலா அண்ட் சுபிக்ஷா ஃப்ரம் 3rd பிஎஸ்சி விஜுவல் கம்யூனிகேஷன். கல்வி என்பது தேவையல்ல, அத்தியாவசியம். எல்லோருக்கும் கல்வி, இது உரிமை அல்ல, உயிர் மூச்சு. திஸ் இஸ் ஆர்ஜே வரலட்சுமி கார்த்திகேயன் சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து காலப்போக்கில் ஆரம்பிச்சாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாம எவ்வளவு மீடியா சொன்னாலும் எவ்வளவு டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம தான் காரணம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலே ஏதோ ஒண்ணு வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், நீங்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வணக்கம், நான் லவ் குரு, எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மள மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும், பழி வாங்கறதுக்காக வாழ்ந்து காட்டணும், ஆனா இல்ல, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மைனா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: நேத்திக்கு நம்ம சுந்தரி மேம் கிட்ட இருந்தே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ் எப்படி பண்றது அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்னலாம் தேவைன்னு, அவங்க ட்ரெயினராகவும் இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம இன்னும் பல விஷயம் பேசலாம். கேளுங்க காசு மேல காசு ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் மேம். ஸோ ஆஸ் எ ட்ரெயினராக நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரைனிங்க்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள்.
1: நான் முதல்ல எனக்கு இந்த சாக்லேட் கற்றுக்கிறது வந்து எங்கள் மருமக தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க சிங்கப்பூரில். ஸோ அதை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே தாதா குக்கரி கிளாஸஸில் போய் சாக்லேட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் 2-3 times நானே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக வருதா அண்ட் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் நான் சாக்லேட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸஸும் எடுக்கிறேன்.
0: ஸோ மேம், நீங்கள் சாக்லேட்ஸ் கற்றுக் கொடுக்கறது தவிர உங்கள் குக்கரி கிளாஸஸில் வேறு என்னென்னலாம் கற்றுக்கு?
1: நான் ஐஸ்கிரீம், எக்லெஸ், கேக்ஸு, புட்டிங், மைக்ரோவேவ் குக்கிங், ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ், ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது கற்றுத்தரேன்.
0: இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது மெயினாக ரொம்ப விரும்பி வந்து கேட்டு கற்றுக்கிறது?
1: மெயினாக வந்து கேக், எக்லெஸ் கேக்ஸ், எக்லெஸ் கேக்ஸும் ஐஸ்கிரீம்ஸும் கற்றுக்குறாங்க. ஸோ ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்னால அதுவும் வந்து கற்றுக்குறாங்க.
0: மேம், ஸோ நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து தயார் பண்ணியிருக்கீங்க, நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருப்பீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் சத்யமூர்த்தி பாக்யலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க எங்ககிட்ட வரும்போது பெயிண்டிங் கற்றுக்கணும்னு வந்துட்டு சாக்லேட் தான் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் நான் சொல்லி கொடுத்ததுனால அவங்க சாக்லேட் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனாக பண்ணிகிட்ருக்காங்க.
0: ஸோ ட்ரைனிங் நிறைய பேருக்கு கொடுக்கறத பற்றி சொன்னீங்க. இப்போ சம்மர் கேம்ப் தான் வந்து எல்லோரும் விரும்பி வருவாங்க, பிகாஸ் அந்த வருஷத்துலேயே இந்த சம்மரில் மட்டும்தான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, கற்றுக்கணுன்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் சம்மர் கேம்ப் ஏதாவது நடத்துகிறீங்க?
1: எடுத்திருக்கேன். ஒரு TCS அவங்க பசங்களுக்கு கேம்ப் எடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் போயிட்டு அவங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது, ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் டீச் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது இல்லாமல் இங்கேயே எங்கள் வீட்லேயே நான் வந்து கிளாஸ் எடுக்கிற இடத்துலையும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி குக்கரி கிளாஸஸ், சாக்லேட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் கேக் எடுத்திருக்கேன். கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 varieties ஆஃப் கேக்ஸ் இருக்குது எக்லெஸ் கேக்ஸ்லேயே. ஸோ அதில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஃப்ரெஷ் ப்ளம் கேக் அண்ட் வெனிலா கேக். ஸோ இந்த 3 basic கேக் கற்றுக்கிட்டாவே அவங்க வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து பண்ணலாம். லைக் காஃபி கேக் பண்ணலாம், டேட் கேக் பண்ணலாம், ஃப்ரூட் கேக் பண்ணலாம். ஸோ அதோடு இல்லாமல் நான் ஐசிங்கும் டீச் பண்ணுறேன். ஸோ ஐசிங் என்னும்போது கேக்கோட டெக்கரேஷன். டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஐசிங்கும் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங்கும் இருக்குது. ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக் வந்து உங்களுக்கு 1 week வரலும் வச்சுக்க முடியும். அதே எக்கு கேக்கானா உங்களுக்கு ஒரு 15 days வரலாம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோட பேர் வந்து சுந்தரி. என்னோட கம்பெனி நேம் வந்து ஷில்பா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஷில்பா குக்கரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8.
0: ஸோ தேங்க்யூ மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நிச்சயமாக என்ன மாதிரி நம்ம லிசனர்ஸும் உங்களோட கேக் ரெசிபீஸ், நீங்கள் கேக்கை பற்றி சொன்ன பல விஷயம், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, பயனும் அடைஞ்சிருப்பாங்க. நான் இப்போது இவங்க கிட்டே போய் இந்த சாக்லேட் எப்படி பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கோங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சுந்தரி மேமோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பயணத்தை பற்றி பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது காசு மேலே காசு ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 with me, Ajay Shukla.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஸ்ருதி ஆன் காசு மேல காசு ஷோ. நம்ம ரெண்டு நாளா சுந்தரி மாம் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்களோட குக்கரி மற்றும் சாக்லேட்ஸ் பண்றத பத்தி, அவங்க ட்ரைனிங்க கொடுக்கறாங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவங்களோட இன்னொரு சைட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். வெல்கம் டு தி ஷோ மேம்.
1: தேங்க்யூ.
0: ஸோ நீங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர், நீங்க ஒரு ரொம்ப பெரிய ட்ரெயினர்ங்கிற பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருந்தோம். உங்களோட இன்னொரு சைட், நீங்க ஒரு ரொம்ப ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பர்சன் நாங்க கேள்விப்பட்டோம். சின்ன பசங்களுக்கு கூட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பீரியட் இருக்கு. பெரியவங்கெல்லாம் தாஞ்சூர் பெயிண்டிங்னு நிறைய பெயிண்டிங் எல்லாம் பண்றாங்க. ஸோ பேசிக்கா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா என்ன மேம்?
1: ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்றது அது ஒரு கலை தான். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அதை பற்றி கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் சில்ட்ரன்ஸ்க்கும் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஃப்ரம் அபவுட் 10 இயர்ஸ்லேருந்து நான் எடுக்கிறேன். டில் 60 இயர்ஸ் வரலாம் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்ன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ், கிளாஸ் பெயிண்டிங், மியூரல்ஸு. கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 to 5 வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்பெஷலி இப்போது வந்து ட்ரெண்ட் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங். எல்லாருக்குமே தாஞ்சூர் பெயிண்டிங்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, கற்றுக்கணுன்ட்டு அதில் சம்பாதிக்கலான்ற ஒரு எய்மும் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து எங்கிட்ட தாஞ்சூர் பெயிண்டிங்கை வந்து கற்றுக்குறாங்க.
0: ஸோ மேம், நீங்கள் வந்து இப்போது சில்ட்ரனுக்கு பண்ணுற பெயிண்டிங்கை பற்றி சொன்னீங்க. ஸோ பசங்க வந்து என்ன மாதிரியானதுலாம் கற்றுக்கலாம்? பிகாஸ் சின்ன பசங்களால் வந்து கிளாஸ் பெயிண்டிங்கோ இல்லை தாஞ்சூர் பெயிண்டிங்கோ கற்றுக்க முடியாது. சின்ன பசங்க கற்றுக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா எது இதெல்லாம்?
1: நார்மலி பெயிண்டிங் லைக் கிளாத் எம்போசிங், கிளாஸ் பெயிண்டிங்கும் பண்ணுறாங்க. ஏன்னா வர பசங்களே கிளாஸ் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு தான் வராங்க என்கிட்ட. ஸோ அதனால் கிளாத் எம்போசிங், கிளாஸ் பெயிண்டிங்ஸு, அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ்லேயே நான் டீச் பண்ணுறேன் மெயினாக. அது இல்லாமல் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் லைக் ஸ்டிக்கிங்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி எல்லாமே கற்றுத்தரேன்.
0: வீட்டை அலங்காரம் பண்ணுறதுங்கிறது வந்து புது விஷயம் இல்லை, ரொம்ப பழைய விஷயம். அதுவும் நம்ம கையாலேயே பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். எல்லாரும் அதை பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க டிப்ஸ்? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுக்கறது மூலமாக எப்படியெல்லாம் வீட்டை அலங்கரிக்கலாம்?
1: வீட்டில் அலங்கரிக்கிறது மெயினாக பூஜை அறைக்கு பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங் கற்றுக்கலாம். அது இல்லாமல் ஹாலில் பார்த்தீங்கன்னா மியூரல்ஸ் பெயிண்டிங்ஸ், இல்லைன்னா மதுபானி பெயிண்டிங், அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குது. வார்லி அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம வகுப்பறையில் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம்.
0: குக்கரிக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்காமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸுக்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இதோட ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ அண்ட் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒருத்தவங்க கற்றுக்க வந்தாங்கன்னா?
1: ஸோ ஃபார் சில்ட்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் கிளாஸ்க்கு நான் வந்து 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். அதில் ஒரு 7 to 8 ஐட்டம்ஸ் கற்றுத்தரேன். ஸோ கிளாஸ் பெயிண்டிங் எல்லாமே, வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து கற்றுத்தரேன். ஸோ பெரியவங்களுக்கு வரும்போது அதே சம்மர் கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்மால் சைஸில் வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் கற்றுத்தருவேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5000 ருபீஸ் இருந்தால் ஒரு 4 பெயிண்டிங் கற்றுக்கலாம்.
0: மேம், இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு இதை பிஸ்னஸாக ஆக்கினா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா?
1: இருக்க முடியும். அவங்க இதே மாதிரி என்ன மாதிரி ட்ரைனிங்காகவும் எடுக்கலாம், இல்லை அவங்க படம் பண்ணி சேலும் பண்ணலாம். தாஞ்சூர் படமெல்லாம் பண்ணிட்டு சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு டீச்சிங் தான் வேணும்னவங்க டீச்சிங்கும் பண்ணுறாங்க.
0: நிறையா பெயிண்டிங்ஸை பற்றி சொன்னீங்க. ஸோ ஒரு ஒரு பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது சொல்ல முடியுமா?
1: ஒவ்வொரு ஊரோட பெயிண்டிங் தான் பேர் வந்து மதுபானின்றது, அது ஒரு ஊர்லேருந்து வர பெயிண்டிங். அது வந்து ஒரு இப்போ துணியிலேவே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன வந்து பேப்பரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா பெயிண்டிங்குமே வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ணணும்ன்ட்டு எல்லாமே அந்த மெத்தடை எடுத்து ஃபேப்ரிக்கில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தாஞ்சூர் பெயிண்டிங் தான் மெயினாக வந்து சாமி படமாக இருக்கிறதுனால எல்லாருமே லைக் பண்ணுறது அது ஒன்று தான்.
0: ஸோ இப்போ கையால் பண்ணுற கலையில் நம்ம பெயிண்டிங்கை பற்றி பேசிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தரி மேம் கழுத்தில் காதில் அணிகிற ஜுவல்லரி கூட பண்ணுவாங்களாம். அதை பற்றி நம்ம கேட்கலாம். மேம், இப்போ பெண்கள் எல்லாருமே வந்து ஜுவல்லரி மேலே அவ்வளோ ஈர்ப்பு வந்தாச்சு. எல்லோரும் மேட்சிங் மேட்சிங்காக போட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ ஜுவல்லரி பண்ண ஆரம்பிச்சிங்க?
1: ஜுவல்லரி வந்து 2010 வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னு வந்தது. ஸோ அதை போய் நான் கற்றுக்கிட்டு அப்போ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கற்றுக் கொடுத்தேன் எல்லாருக்குமே. இப்போ ட்ரெண்டு வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி. ஸோ இப்போது அதே மாதிரி தான் நானும் போய் இன்னொரு இடத்துல கற்றுக்கிட்டு வந்து தான் இப்போ நானும் டெரக்கோட்டா ஜுவல்லரி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி வந்திருக்கு. ஸோ இப்போ சில்க் த்ரெட் ஜுவல்லரியும் கற்றுக்கலாம். ஸோ அது என்ன ஆகும்னா சில்க் த்ரெட் வந்து நம்ம சாரீக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக நீங்கள் பேங்கிள்ஸ் ஆகட்டும், இயர் ஸ்டட்ஸ் ஆகட்டும், நெக்லஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம மேட்சிங்காக பண்ணிக்கலாம்.
0: ஸோ மேம், ஜுவல்லரிக்குனா டிசைனிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஜுவல்லரி டிசைனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, அதுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கணும் ஒருத்தவங்க?
1: மெயினாக அந்த கலர் மேட்சிங் தான் மெயின். இதுக்கு டிசைனிங்ன்றது என்ன, நெக்லஸ்ஸு நம்ம வந்து வெளியில் ஷாப்பில் போனீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எங்கிட்ட வரவங்க ட்ரைனிங் ஆன பிறகு நான் சொல்கிறது என்னென்னா, மெயினாக நீங்கள் கடையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் போய் ஐடியாஸை பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு கற்றுக்கிறவங்களுக்கு மெயினாக ஹோல்சேல் அட்ரஸ் எங்கே கிடைக்கும், மறுபடியும் கற்றுக்கிறது இல்லாமல் அவங்களும் பண்ணிவிட்டு அவங்களும் சேல் பண்ணணும்னா அவங்களுக்கு மெயினாக வந்து அட்ரஸ் தெரியணும். ஸோ அவங்களுக்கு நான் மெயினாக அட்ரஸ் கொடுத்துருவேன் ஃபுல்லாக, அவங்க அதே மாதிரி பண்ணி வாங்கிட்டு நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜுவல்லரிஸ் எல்லாமே.
0: நிறைய விதமான ஜுவல்லரி பற்றி சொன்னீங்க, இப்போது என்ன ட்ரெண்டுன்னு பற்றி சொன்னீங்க. இப்போது எல்லோரும் மேட்சிங் மேட்சிங்காக ஜுவல்லரி மட்டும் போடுறதுன்னு நிறுத்தாமல் எல்லோரும் பேகு கூட வாங்கி போடுறாங்க. ஸோ நீங்கள் பேகு பண்ணுவீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பேக் எல்லாம் பண்ணுவீங்க?
1: பேக்கில் வந்து க்ரோஷியா பேக் பண்ணலாம், மேக்ரோனி வச்சும் பேக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பேக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 days கற்றுக்க முடியும் ஈஸியாகவே. ஸோ அது இல்லாமல் நான் எம்ப்ராய்டரியும் கற்றுத்தரேன். ஸோ சாரீஸ் அண்ட் சுடிதார்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணணும்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எம்ப்ராய்டரியும் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் கடைக்கு பண்ணி தர டைம் இருந்தால் கடைக்கும் நீங்கள் எம்ப்ராய்டரியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். சாரீஸ்க்கு ஸ்டோன் ஒட்டி தரலாம். நிறைய இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்குது. உட்காந்து பண்ணோம்னா நிறைய சம்பாதிக்கலாம்.
0: சிம்பிளாக ஒரு பேக் பண்ண கற்றுக்கணுன்னா உங்களுக்கு என்ன தேவை?
1: மெயினாக அதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பேக் ஒயர் தான் தேவை. டைம் உட்காந்து போடுறதுக்கு வேணும். மிஞ்சி போனால் 3 days கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு பேகை.
0: மேம், நீங்கள் நிறைய கற்றுத்தரீங்க, லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கு. இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது கற்றுத்தரீங்களா?
1: இப்போது நவராத்திரி வருது, தீபாவளி வர்றதுனால அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஃப்ளவர் பூவெல்லாம் நம்மளே வீட்டில் அலங்காரம் பண்ணுறது, ஷோ ஃப்ளவர் வாஸ்க்கும் ஃப்ளவர்ஸ் நம்மளே தயாரிக்கிறது, அதில் ஸ்டாக்கிங்ஸ் ஃப்ளவர்ஸு நான் கற்றுத்தரேன். அது இல்லாமல் நம்ம பேப்பர் வச்சியும் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுத்தரேன். அது இல்லாமல் ஃபவுண்டன், வீட்டிலேருந்தே நம்ம ஃபவுண்டன்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த ஒரு நவராத்திரி கொலுவில் நம்ம ஓரமாக ஒரு ஃபவுண்டன் வைக்கிறது, அதே மாதிரி குவில்லிங்லேயும் நம்ம அலங்கார பொருள் வால் ஹேங்கிங்ஸும் பண்ணலாம்.
0: இப்போலாம் ஃபெஸ்டிவல் வந்தாச்சுன்னா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறோம் மேம். கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்மளை நாவும் வச்சுக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறோம். அந்த மாதிரி கிஃப்ட்ஸு கூட நீங்கள் பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க?
1: நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குங்கும சிமிழ் பண்ணுவோம், அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தீபாவளி என்னும்போது ஒரு டெக்கரேட்டிவாக வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி ஸ்மால் ஸ்மால் வால் ஹேங்கிங் என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்கு வெல்கம் இல்லைன்னா வரவேற்பில் இந்த தோரணம் மாதிரி அதெல்லாமே பண்ணித்தரோம் நாங்கள் தீபாவளிக்கு.
0: நம்மளோட இவ்வளோ நேரம் சுந்தரி மேம் அவங்களோட ட்ரைனிங் செஷனை பற்றியும் அவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை பற்றியும் நிறையா ஷேர் பண்ணாங்க. தேங்க்யூ மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் நிலையத்துக்கு வந்து உங்கள் டைம் ஒதுக்கினதுக்கு
1: தேங்க்யூ. என்னோட பேர் வந்து சுந்தரி, என்னோட கம்பெனி நேம் வந்து ஷில்பா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஷில்பா குக்கரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP CRS 107.8.
0: இந்த மாதிரி இன்னும் பல பேரை நம்ம சந்திக்கலாம் ஆன் காசு மேலே காசு. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க மூவி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா ஸ்டடீஸ் ஆஃப் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ், ஃபியூச்சர் ஆஃப் மீடியா இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற கருப்பொருளை மையமா கொண்டு ஒரு மிகப்பெரிய கான்க்ளேவை நடத்தினாங்க. அந்த கான்க்ளேவ்ல ஊடகத்துறையின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்தும், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஊடக உலகில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டாங்க. மிஸ்டர் சக்திவேல், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி, இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி, அவர்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. வாங்க, அவர் என்ன பேசாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ வித் அஸ் டுடே. இன்னைக்கு எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்க்கும் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோக்கும் வந்ததும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹவு இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சோ ஃபார் கோயிங்?
1: ஐ மீன், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் எம்ஓபிக்கு வந்து ஒரு 6 months பேக் வந்து ஒரு செமினார் வந்திருந்தேன், ஒர்க் ஷாப்புக்கு. ஸோ செகண்ட் டைம் வரேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் ரிட்டர்னிங் பேக் டு காலேஜ் டேஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கோயிங் பேக் டு காலேஜ் டேஸ் அப்படி ஃபீல் ஆகுது. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர்.
0: ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா ஸ்டடீஸ் நடத்தக்கூடிய இந்த கான்க்ளேவ், இட்ஸ் அபவுட் மீடியா, ஏஐ, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கான்க்ளேவ்ல. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த டாபிக்?
1: ஆக்சுவலி நீட் ஆஃப் தவறு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே டுவர்ட்ஸ் ஏஐ தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஃபிலிம் மேக்கிங் எல்லாமே, ஃபிலிம் மேக்கிங் ஆகட்டும், ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே ஏஐ நோக்கி போயிட்டுருக்கு. பட் அதை பற்றி நம்ம பேசி நம்ம அது வந்து டிஸ்கஸ் பண்ணுறது நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அ வெரி நீட் ஆஃப் தவறு டாபிக்.
0: ஸோ சார், நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறதுனால நாங்கள் கேட்குறோம், சமுதாய வானொலியில் நிறைய லோக்கல் இஷ்யூஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு எதை நம்ம காட்டணும் அப்படிங்கிறத சினிமாவும் சரி நம்ம சமுதாய வானொலி ரெண்டு பேருமே ஒரே கோலோட நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சினிமா துறையில் ஏஐ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு, அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா அது எதுவாக இருக்கும்?
1: ஆக்சுவலாக இப்போ ஏஐ இப்போ எல்லா பக்கமே வந்துருச்சு, ஹாலிவுட்டில் ஆரம்பிச்சு இங்கே கொல்லிவுட்டு எல்லா பக்கம் வந்துருச்சு. நான் ஏஐ ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம நீங்கள் ஃப்ளோருக்கு போகாமே வந்து நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஈரானில் ஒரு மூவி எடுத்தாங்க, ஐ மீன் 2026 ட்ரீம்ஸ் ஆஃப் வயலட்னு சொல்லிட்டு, ஐ மீன் டாக்கு ட்ராமா மாதிரி. ஸோ அங்கே நீங்கள் லைவில் ஷூட் பண்ண முடியாது அந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது. பட் வந்து அவங்க ஏஐ மூலமாக ஒரு படம் ஷூட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு கமர்ஷியலாக, யூடியூப்ல லிங்க் இருக்கும். ஸோ அது வந்து ஏஐ மூலமாக தான் பாசிபிள். அது நீங்கள் லைவாக பண்ண அப்படின்னா பண்ணிட்டு முடியாது. பட் ஆனால் வந்து அவங்க சொல்கிற கதையை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் சொல்லணும் அப்படிங்கும்போது ஏஐ வந்து ஒரு பெரிய டூலாக இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளும் இங்கே நிறைய படத்தில் யூஸ் பண்ணுறோம், சின்ன சின்ன படத்தில் யூஸ் பண்ணுறது. ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு புது விஷயம் வருதுன்னா அதை நம்ம அக்னாலஜ் பண்ணணும், அதை நம்ம வந்து டுவர்ட்ஸ் அதை நோக்கி தான் போயாகணும். எண்ட் ஆஃப் த டே நம்ம அப்போ தான் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அதை பற்றி பேசுறது வந்து ரொம்ப பாசிட்டிவான தான் நான் பார்க்குறேன்.
0: ஓகே. ஸோ சார், சினிமாட்டோகிராஃபிக்கு வந்ததுக்கு முன்னாடியும் சரி, இல்லை அந்த ஜேர்னியில் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாராக இருந்திருக்காங்க?
1: ஆக்சுவலி எனக்கு ஃபிலிம் மேக்கிங் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஐ மீன் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பாலுமேந்திரா சார் ரொம்ப பிடிக்கும் சினிமாட்டோகிராஃபியில். ஸோ அவர் நான் எப்படி சொல்கிறது, அவர் படங்கள் நான் பார்த்துருக்கேன், அவர் நேரில் மீட் பண்ணதில்லை. பட் அப்படி இருக்கும்போதுமே வந்து எனக்கு அவரோட ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இங்கே பார்ன் இன் ஸ்ரீலங்கா, அங்கேருந்து இங்கே வந்து புனேயில் படித்து இங்கே சென்னையில் செட்டில் ஆகிட்டு இங்கே ஒரு படம் பண்ணிட்டுருந்தார். ஸோ அவர் பிடிக்கும். அண்டு பிசி சந்திரா அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அவரை பிடிக்கும். சந்தோஷ் சிவன் லேட்டராக நான் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு நிறையா ஃபாரின் டிஓபிஸ்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது அவரோட ஒர்க்ஸாக. மீன் ரோஜர் டிக்கின்ஸு, அப்புறம் ராபர்ட் ரிச்சர்ஸ்னு ஒரு கேமராமேன் இருக்கார், அவர் பிடிக்கும். ஸோ அது நிறைய பேர் இப்போ வரைக்கும் நான் கண்டெம்பரரியும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எல்லா வர்க்குமே நான் ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். ஸோ மேஜராக சொன்னோம்னா எனக்கு இது சொல்கிறேன்.
0: ஓகே. இந்த நிகழ்ச்சியை நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஆஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரணுங்கிற ஆசை, கனவு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவங்க எடுக்க வைக்கக்கூடிய முதல் படி என்னவா இருக்கணும், அண்ட் அவங்க தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும், அதை எங்க கூட தெளிவாக பகிர்ந்துக்க முடியுமா?
1: ஃபர்ஸ்ட் அந்த டிட்டர்மினேஷன் வேணும், இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு டிட்டர்மினேஷன் வேணும். இன்னொன்று அதுக்கு வெயிட் பண்ணணும், அந்த பெர்சீவரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக வேணும். அது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஜேர்னி இருக்கும். இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஜேர்னி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஜேர்னி இருக்கும். அது எதுவுமே வந்து இன்னொருத்தர் அப்ளிகபிள் ஆகாது. பட் ஆனால் அந்த ரெண்டு ஃபேக்டர் வந்து மெயின் திங், டிட்டர்மினேஷன் அண்ட் பெர்சீவரன்ஸ். அது ரெண்டுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவ்வளோ சக்தி உண்டு. அது அப்படிங்கிற நான் பிலீவ் பண்ணுறேன் என்னோட ஜேர்னிலேருந்து.
0: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் இன்சைட் சார். கண்டிப்பாக கேட்டுருக்க நேயர்களுக்கும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ்.
1: தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு வெரி ஹாப்பி டு பி ஹியர். இப்போ தான் மேம் சொன்னாங்க 21 இயர்ஸ் ஆச்சு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ஃபார்ம் சொல்லிட்டு. எனக்கு தெரியல, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். பட் வெரி ஹாப்பி, கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்க.
0: தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.

0: upright. You're all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாரங்கள் பூமியை காக்க.
1: வணக்கம் நேர்களே, நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹோம்

0: மேனேஜ்மெண்ட் செஷனுக்கு நான் அருணா வந்திருக்கேன். என் கூட மீனாட்சியும் அகல்யாவும் காயத்ரி மூணு பேரும் வரதா இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவங்க முக்கியமாக வந்து ஒரு தோட்டக்கலை கற்றுக்கிறதுக்காக ஒரு தோட்டத்துக்கு ஒரு பண்ணைக்கு போயிருக்காங்க. ஸோ என் கூட யார் வந்திருக்கா அப்படின்னாக்க கீர்த்தனாவும் கௌசல்யாவும் வந்திருக்காங்க. இப்போது நான் வந்து அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவங்கள மட்டும் இல்லை, உங்களையும் தான். இப்போ நான் வந்து ஒரு எங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடி இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க செடி வளருங்க, அது ரொம்ப நல்லது, நிறைய வந்து உங்களுக்கு வந்து காய்கறிகள் கொடுக்கும், பழங்கள் கொடுக்கும், நிழல் கொடுக்கும் அப்படின்னு. சரி நம்மளும் வந்து ஒரு தோட்டம் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக வந்து தோட்டம்லாம் பார்த்துட்டேன், போட்டாச்சு. இப்போது அதை பார்க்குறதுக்காக தான் கௌசல்யாவையும் கீர்த்தனாவையும் கூப்பிடுறேன். வாங்க கௌசல்யா, கீர்த்தனா மாடி போலமா?
1: மொட்டை மாடிக்கே
0: சரி. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் மொட்டை மாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த பக்கம் ஃபுல்லும் வந்து காய்கறிகளாக வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கொடி வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு. இந்த பக்கத்தில் வந்து இந்த ஆர்னமெண்டல் இதெல்லாம் வச்சுருக்கு, அதை வாசனை இல்லாத பூக்கள்லாம். இது வந்து ஒரு புக்கில் தான் ஆக்சுவலாக எனக்கு ஐடியா கிடச்சிது. ஸோ இந்த ஃபார்மெட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு வந்து இந்த உரம் எல்லாம் போடணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நிறைய செலவாகும் அப்படின்ட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்ன இவ்வளோ இப்போ வச்சுருக்கீங்களே, இவ்வளோ தொட்டி வச்சுருக்கீங்களே, இதுக்கு வந்து செலவு ரொம்ப ஆகுமே அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் தான் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சே. அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த உரமெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை எல்லாமே வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா சொன்னாங்க, கௌசல்யாவும் சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்களை ரெண்டு பேருமே எங்களுடைய கெஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டுக்கு இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு எப்படி செலவே இல்லாமல், ஆனால் அதே சமயம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நல்லா காய்க்கணும், நல்லா பூக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே மேம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாடியில் ஈவன் வந்து நம்ம ஒரு கிரவுண்டில் செடி வைக்கிறது மரம் வைக்கிறதே ஒரு கனவாக இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம மாடியில் தான் மரம் வைக்க முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம் நடுகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக வெளியிருந்துட்டு ஆக்சிஜன் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால இந்த மரம் வளர்க்கறது, செடி வளர்க்கறது, இது நம்மளோட திருப்திக்காகவும் இருக்கலாம், பிளஸ் வந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து காசே செலவில்லாமல் எப்படி வந்து ஒரு செடியை வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு என்ன சொல்ல மேன்யூர் தேவைப்படும், உரம் தேவைப்படும் இல்லைங்களா. அதுக்கு வந்து ஜென்ரலாக ரோஜா செடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காஃபித்தூள் வந்து வேஸ்டானது, நம்ம வடிகட்டி இருக்கோம்.
0: ஆமாம்,
1: அந்த வடிகட்டின தூள் போட்டுன்னா ரொம்ப நல்லா வளரும், செடியை வந்து பட்டு போகாமல் நிறைய நாள் வந்து உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இந்த வெங்காய சருகை கூட அது கூட போடுவாங்க இல்லைங்களா, வெங்காய சருகை, அப்புறம் டீ தூள், அது மூணும் போட்டா வந்து ரோஸ் நல்லா பூக்கும் அப்படின்னு. பட் நம்ம வந்து இந்த ரோஜா இந்த நர்சரியில போய் நான் ஆக்சுவலா கேட்டேன், அவர் சொல்றாரு நீங்க வந்து ரோஜா செடியா இருக்கட்டும், எல்லா எந்த செடியா இருக்கட்டும் வந்து உங்களுக்கு வந்து இந்த டீ தூளோ காஃபி தூளோ இப்ப வந்து எல்லாமே வந்து ரொம்ப வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்குறாங்க, இதெல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து மிக்ஸ்ட் இல்லாம சிக்கரி மிக்ஸ்ட் இல்லாம இருந்ததுன்னா பரவாயில்ல, பட் இப்ப சிக்கரி மிக்ஸ் பண்ணி இப்ப ரெடிமேட் எல்லாமே வந்துடுச்சு, அதனால அதெல்லாம் இப்ப வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, வெறும் வெங்காய சருக்கு அது மாதிரி போடுங்க, டீ டிகாஷன் அதெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அது எவ்வளவு தூரம் உண்மை தெரியல, நான் இனிமேதான் அதெல்லாம் ட்ரை பண்ணணும்.
1: ஓகே நிஜமா மேம், ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது, அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய பண்ணலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டான மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம்னா அதுக்கு பேர் வந்து வெர்மி காம்போசைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஐ திங்க் நம்ம கீர்த்தனாவும் நிறைய அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா வெர்மி காம்போசைட் அப்படிங்கிறது ஒரு வேஸ்டான ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு போட்டிருக்கிற பொருள்கள் ஏதாவது அந்த பொருள் அப்படின்னு நம்ம சுத்தமா டஸ்ட்பின்ல தூக்கி போடாம அது திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது வெர்மி காம்போசைட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்மி கல்ச்சர் நம்ம சொல்லலாம். புழுக்கள் வச்சு எப்படி வந்து ஒரு மென்யூரா நம்ம வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பேப்பர் இல்லாத இடங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேப்பரை எழுதி உடனே தூக்கி போட்டுடாம அது திரும்ப வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப சாத்தியமாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோவில் கீர்த்தனா வந்திருக்காங்க. கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்மி காம்போசைட் கல்ச்சரில் எப்படி வந்து சுகர் கேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க.
2: ஸோ இப்போ வந்து தோழி

0: வளர்ச்சி அதிகமாயிட்டே வருது. இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை அப்சர்வ் பண்ணி இதை பார்த்ததுல என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, வெஜிடேட்டிவ் க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. அந்த ஃபேஸ் மூலியமா வந்து நம்ம இந்த கரும்பு வளர்க்கும் போது அதுல வந்து கிட்டத்தட்ட சுகர் அக்யூமுலேஷன், அதாவது சுகர் சேருது இல்ல சுகர் கேன்லேருந்து, அது வந்து நிறையவே அதிகமாயிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. அது தவிரனா இப்போ ஒரு சுகர் கேன்ல வந்து இன்டர் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. அது ஒரு சுகர் கேன்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலோ அஞ்சோ இருக்கும் ஒரு கரும்புல இருக்கிற இன்டர்நோட்ஸ். இப்போ அதை வந்து ஒரு கரும்பை வந்து இந்த வெர்மி காம்சைட் வச்சு நம்ம வளர்க்கும் போது கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வளர்க்கலாம். அது ஒரிஜினல் ஹைட்டை விட இன்னுமே 60 சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக வளர்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளோட நோட்ஸும் வந்து கிட்டத்தட்ட 4-6 நோட்ஸ் வரைக்கும் இன்னும் அதிகமாக இருக்கு. இது அதிகமாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு சர்க்கரையும் இன்னும் அதிகமாக கிடைக்குது. அதே டைமில் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100,000 மைலுக்கு நம்ம வந்து ஒரு கரும்பு தோட்டம் வச்சுருக்கோம்னா அதில் கிட்டத்தட்ட 50 டன் அப்படியே பக்கா 50 டன் வந்து நம்மளுக்கு சுகர் கேன் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ அதை தவிர இப்போ வந்து இந்த சுகர் கேன்னால இப்போ நான் ஒரு ஃபார்மர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த வெர்மி காம்சைட் வச்சு திருப்பி எடுக்கும் போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இதனால வந்து இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டன் போட வேண்டியிருக்கும் இந்த ஒரு 50 டன் நம்மளை விளைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா தான் செலவாகும். 10,000 ரூபா செலவு பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து என் தோழி கௌசல்யா சொன்னாங்கல்ல இந்த புழுக்கள் வச்சு இதை பண்ணுறாங்க அப்படின்னு, இந்த புழுக்கள் வச்சு எப்படி பண்ணுறாங்க இந்த வெர்மி காம்போசைட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து நிறைய அப்படியே ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மி கம்மியா வேஸ்டா தூக்கி போடுவோம் இல்லையா.
1: என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்
0: பாத்தீங்கன்னா மட், அதாவது கிட்டத்தட்ட அடியில இருக்கிற பிரஸ் மட் அப்படின்னு சொல்லுவோம். அடியில இருக்கிற வந்து வேஸ்டா போற மட், அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அது அதுக்கப்புறம் பேகேஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, அது தவிர வந்து ஃபிளை ஆஷ் அப்படின்னு உண்டு. இந்த மூணு ப்ராடக்ட்ஸை தான் நம்ம பேசிக்காவே யூஸ் பண்றோம் இந்த வெர்மி காம்போசைட் பண்றதுக்கு. ஸோ இதை வந்து எப்படி பண்றாங்கன்னா, இந்த மூணு ப்ராடக்ட்டையும் வந்து நல்லா கரெக்ட் மிக்சர்ல, இப்போ இது 40% அது 40%னா அந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட் மிக்சர்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு ஒரு ஓபன் தோட்டத்துல ஒரு கிரவுண்ட்ல வந்து அப்படியே ஓபன் கிரவுண்ட்ல வந்து பரப்பி வச்சிடுறாங்க. பரப்பி வைக்கும் போது ஒரு ஒரு சைஸ் அவங்கவுங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி, இப்போ ஒரு கிரவுண்ட்ல வந்து இவ்வளவுதான் ஒரு சைஸ் மேலதான் இது பண்ண முடியும்னா அதை மூட்டை மூட்டையா ஒரு ஒரு சைஸா பரப்பி அப்படியே ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாள் அதுல வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தண்ணி தெளிச்சு அதை வந்து இது பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது ட்ரை பண்ற சமயத்துல வேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மண்புழுக்களை வந்து அதுக்குள்ள கலந்து அதை வந்து ஒரு இன்னும் கொஞ்ச நாள் அந்த மண்புழுக்களை கலந்த உடனே ரொம்ப சீக்கிரமே வந்து நம்மளுக்கு இந்த வெர்மி காம்போசைட்ஸ் அப்படின்ற இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ நல்ல ஒரு என்ன சொல்றது, இப்போ வந்து நைட்ரஜன் கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதில் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுது. ஜாஸ்தியாகிறதுனால நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது. அது எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.81 2.10% வரைக்கும் நம்ம நைட்ரஜன் கண்டென்ட் நம்ம உரத்தில் வந்து ஜாஸ்தி ஆகுது. இதனால நம்ம ஆர்டிஃபிஷியல் உரம் இருக்கு இல்லையா, இந்த வெர்மி காம்போசைட் யூஸ் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியல் உரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட க்ராப் வந்து இன்னும் நல்ல க்ராப்பாக ஹெல்த்தியான க்ராப்பாக வளரும். அது தவிர வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்பன் கண்டென்ட் அதுவும் வந்து அதிகரிக்குது.
1: கீர்த்தனா கௌசல்யா, இப்போ நான் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர் திரு சேவியர் அவங்களை அறிமுகப்படுத்துறேன். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: இவங்க வந்து நிறைய வந்து இந்த வேஸ்ட் பொருள்ல வச்சு நிறைய பண்ணுவாரு, அதுவும் இல்லாம தோட்டக்கலையில இவங்களுக்கு ரொம்ப வந்து ஈடுபாடு. சோ இவங்களும் வந்து நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே இந்த சுகர் கேன் நிறைய வளரும், அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க நெல்லெல்லாம் கூட வந்து எவ்வளவு வரும் இல்லைங்களா சார். நீங்க உங்க ஊர் வந்து எது சார்?
2: எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி. பட் அங்கே வந்து நெல்லாம் நிறைய உண்டு, ஆனால் எனக்கு அந்தளவுக்குல நெல்லெல்லாம் வந்து ஒரு பழக்கம் இல்லை. பட் இப்போ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீட்டில் சாதாரணமாக நிறைய சீடிஸ் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து நிறைய சீடிஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக வீட்டில் போட்டு வச்சுருப்போம். இந்த சீடிஸ் எல்லாம் வச்சு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெக்கரேட்டிவ் பொருள் ஒன்று செய்யலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சீடிஸை வந்து நம்ம லைனாக ஒரு 5 சீடிஸ் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன லேஸ் ஏதாவது கீழே வச்சு அந்த லேஸ் மேலே இந்த ஒரு 5 சீடி.
3: ஓகே சார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சீடிஸ் வச்சு நம்ம

0: ஃபோட்டோஸ் வந்து ஆக்சுவலாக நேர்கள் ஏற்கனவே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பித்தூள் வச்சுலாம் ஸோ அதெல்லாம் போடுவாங்க. ஒரு மரம் வளர்க்கறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு சம்மந்தமாக ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி எப்படிலாம் அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது டிப்ஸ் ஐடியாஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள்.
1: செடிகள்லாம் இப்போ நம்ம ரோஸ் செடி பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இது பார்க்கலாம். இப்போது நம்ம செடிகள்லாம் என்ன பண்ணுவோம், இப்போது இந்த வீட்டு பக்கத்துலலாம் வந்து நிறைய கழுதைகள்லாம் நிறையா வந்து சுற்றிட்டு நிற்கும், அதோடைய அந்த சாணம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அதெல்லாம் வேஸ்ட்னு பறிக்க அப்படி வெளியில் தள்ளிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம இந்த நல்ல எடுத்து வச்சு கொஞ்சம் காய வச்சு நல்லா அதுக்கப்புறம் அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை தெளிய வச்சு நம்ம ரோஸ் செடிக்கு மற்ற எந்த செடிக்கு யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான உரம், அந்த செடிக்கு நல்ல ஒரு நல்ல ஃப்ளவர்டெலாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரிஜினலான ஃப்ளவர்டு வந்து அதில் கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
0: ஓகே சார், ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த வீட்டு சாணம், சாரி மாட்டு சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல், நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் இருக்கிற அந்த சாணியை வந்து அவ்வளோ வந்து கிருமிகள் எல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் வந்து இன்னைக்கு கிராமங்கள்லாம் தினமும் வந்து காலையில் எழுந்து இந்த சாணி தெளிக்கிற விஷயம் வந்து தினமும் ஒரு பழக்கமாகவே இருக்குது. நம்மளாம் யோசிப்போம் ஏண்டா இவங்க வெறும் தண்ணி தெளிக்காம கூட செய்ததெல்லாம் தெளிக்கிறாங்கன்னு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதுலேயும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குது, அந்த கிருமிகள்லாம் வராமல் தொற்று நோய்கள் எதுவும் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த சாணி வந்து ரொம்பவே பயன்படும்.
2: அதான் நீங்கள் இந்த சாணி தெளிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு இன்னொன்று வந்து என்னென்னா இந்த கதவுக்கு வந்து மஞ்சள் வைப்பாங்க. மஞ்சள் வந்து ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினி. அதை வந்து இப்போ அது வந்து நம்ம இப்போல்லாம் அந்த பழக்கங்கள் ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுறதுனால அது எதுவுமே பின்பற்றல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு புது துணிங்களுக்கு கூட நம்ம வந்து புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டு மஞ்சள் வைப்போம். சோ நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்தோட தான் செஞ்சிருக்காங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சார், உங்க ஊர்ல வந்து இந்த தூத்துக்குடி அப்படிங்கறதுனால ஃபிஷ் வந்து அதிகமா விளையறது இல்லைங்களா? அப்ப வந்து அந்த
0: சொல்லுங்க
2: அந்த மாதிரி வந்து அந்த கடல் பாசி அந்த இதெல்லாம் வச்சு ஏதாவது வந்து உரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுங்களா?
1: இல்லை, கடல் பாசி வச்சு உரமாக எனக்கு ஒன்றும் சரியாக தெரியலை. ஆனால் மீன் வந்து இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் நான் மீன்லாம் வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. என்ன விஷயம்னா அதுவே வந்து நம்ம அதிகமாக அதுக்கு ஏதாவது சாப்பாடெலாம் கொடுக்கணும் அப்படின்றது கூட கிடையாது. ஒரு தண்ணி வச்சுருந்தோன்னா அதில் ஏதாவது நம்ம வீட்டில் உள்ள வேஸ்டான பொருட்கள் கொஞ்சம் இந்த மீன் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பொறி அதெல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை போட்டு வச்சாலே போட்டாலே போதும், நல்லா அது அந்த மீன்கள்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தண்ணியையும் அது இருக்கிற இடத்தையும் அதை சுத்தமாக வச்சுக்கும், அதுவே கிளீன் பண்ணி வச்சுக்கும்.
2: வந்து இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஆர்னமெண்டல் ரோஸ் அந்த மாதிரி இருக்கிறதோடு இல்லாமல் இந்த இதெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, இந்த இப்படி படரும் இல்லையா மணி பிளான்ட்டு, இதெல்லாம் கூட வந்து மணி பிளான்ட் இருந்தால் அவங்க வீட்டில் வந்து நல்லா செல்வம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன தொட்டியில் ஒரு அட்டைப்பெட்டியிலலாம் கூட சில பேர் வீட்டில் வைப்பாங்க. ஆக்சுவலாக அது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு தெரியுமா, அது எதனால நம்ம வீட்டில் வைக்கிறோம்னு தெரியுமா?
3: அது ஆக்சுவலாக வந்து சைனீஸ் அஸ்ட்ராலஜி படி அத சொல்லுவாங்க. பேசிக்கா அது என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டு வெளியில வைக்கிறத விட வீட்டு வாச கதவு இருக்குல்ல, வாச கதவுக்கு எதிர்த்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை.
1: பட் அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த மணி பிளான்டோட அந்த லீஃப்ல வந்து ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர்ற அந்த டஸ்ட் அந்த தூசி அதெல்லாம் வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுல ஒரு ஸ்பெஷலே அதுதான், அந்த மணி பிளான்ட்ல உள்ள அந்த லீஃப் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் உள்ளுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வர விடாம அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டு ஜன்னல் எல்லாம் அந்த விண்டோலே அதுதான், அந்த மணி பிளான்ட்ல உள்ள அந்த லீஃப் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் உள்ளுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வர விடாம அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டு ஜன்னல் எல்லாம் அந்த விண்டோல எல்லாம் வந்து அதை படர விட்டுருப்பாங்க, விண்டோல அந்த வாசல்ல அதெல்லாம் படர விட்டுருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் அது இன்னும். பட் அப்புறம் வந்து அதனால வந்து நிறைய லட்சுமியுடைய வருகைகள்லாம் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமாங்க, நமக்கு இதெல்லாம் ஸ்பெஷல் தானே, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அதனால இந்த மாதிரி செடிகளும் வளர்த்த மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா சுத்தமும் கிடைக்கும்.
0: பாத்தீங்களா, சும்மா வளர்க்குற செடியில வந்து எத்தனை நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது. சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது, நீங்க சொல்ற மாதிரி லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ள வராங்க, டஸ்ட் வராம படர வைக்கிறோம். பாப்பா இந்த பிளான்ட் வளர்க்கறதுனால எத்தனை நன்மைகள் இல்லையா?
2: ஆமா கௌசல்யா கீர்த்தனா, இப்ப வந்து நடேசன் அப்படிங்கிறவர் வந்து அவர் ரிட்டையர்டு ஆயிட்டாரு, ஆனா கூட ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு அவர் வந்து இந்த மரம் இயற்கை உரம் தயாரிக்கிறதுல வந்து

0: ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டம் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து அதை எப்ப அதை வந்து சம்பாதிக்கலாம்னு கூட அவர் சொன்னாரு. இப்ப அவரு கிட்ட நம்ம பேசலாம்.
1: சரி, வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: என்னோட பேரு நடேசன், எனக்கு 68 வயசு, ஓய்வு பெற்ற இன்ஜினியர். அம்பத்தூர் எஸ்டேட்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருந்தேன். அது என்னோட பொழுதுபோக்கு கார்டனிங். அதனால என்ன பண்ண, இந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடம் வாங்கி அதுல மரங்கள் நடணும்னு ஆசை எனக்கு. அதுல ஒரு 24 ஏக்கர்ல ஒரு 20,000 மரம் நட்டிருக்கேன். முக்கியமா தென்னை மரம், அப்புறம் பலவித மரங்கள், ஒரு 70 வகையான மரங்கள். அதை விட முக்கியம் என்னன்னா, எங்க தோட்டத்துல இந்த மரங்களை நாடி பல வகை பறவைகள் வருது. என்னோட வீடு டி நகர்ல இருக்கு. இந்த பறவைகள் நாகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப இந்த என்னோட தோட்டத்துல ஒரு குடிசையில தான் இருக்கேன். ஆனா அவ்வளவு ரம்யமா இருக்கும். இப்ப நீங்க உங்க சிட்டில இருக்கவங்க எல்லாம் வேர்வை வெறுத்து வெயில கஷ்டப்பட்டு இருப்பீங்க. எனக்கு இங்க இந்த தென்னை மரங்களுக்கு நடுவே எனக்கு ஃபேன் கூட வேண்டாம், ஜிலுஜிலுன்னு காத்தடிக்கும். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமானது என்னன்னா, எங்க தோட்டத்துல உரமே உபயோகப்படுத்துறது இல்ல. எல்லாமே இந்த இலைகளையே மக்க வச்சு அதையே திருப்பி மறுசுழற்சி பண்றோம். அதனால எனக்கு செலவும் மிச்சம். அதே இதுல எங்க வீட்டுல இது நான் வந்து ஒரு 10 இங்க செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட டீனர் வீட்டுல 30 அது ஒரு தனி வீடு. முன்னாடி மாமரம், இப்ப தென்னை மரம், பின்னாடி மாமரங்கள் இருக்கு, வேப்ப மரம் எல்லாம் இருக்கு. நாங்களும் அங்க இலைகளை எரிக்கிறதே கிடையாது. அதை என்ன பண்ணுவோம், இலைகளை சேர்த்து வச்சு ஒரு குழி எடுத்து அதுல போட்டு மக்க வச்சிருவோம். அந்த மக்கின இலைகளை திருப்பி வந்து நாங்க எருவா பூச்செடிகளுக்கும் மரங்களுக்கும் உபயோகப்படுத்திடுவோம், மண்ணிலேயே புதைச்சிருவோம். ஆனா இப்ப இந்த கார்பரேஷன்ல வந்து குப்பை கலெக்ட் பண்றாங்க இல்லையா.
1: ஆமா சார்,
2: நானும் ஒரு எக்ஸ்ப்ளோரான டைரக்டரா இருக்கேன். அதனால இத பத்தி கொஞ்சம் தெரியும் எனக்கு. நாங்க என்ன பண்றோம், குப்பைய மூணா பிரிச்சிடறோம். இந்த மக்கள குப்பைய நான் வெளியில குடுக்கறதே இல்ல, அது பொன் போன்றது. அத மக்க வச்சு நாங்க செடிக்கும் மரத்துக்கும் ரோஜாப்பூ போட்டு பாருங்க, அவ்வளவு ஜோரா போக்கும். அதே சமயத்துல இந்த பிளாஸ்டிக் மெட்டல் இதெல்லாம் தனியா பிரிச்சு அந்த எங்க பழைய சாமா வாங்குற ஆளு ரெகுலரா தெரியும், இங்க வந்தா வாங்கலான்னு. அத நான் காசுக்கு வித்துறேன், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டா நமக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. இதையே தனித்தனியா நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பழைய பிளாஸ்டிக் வாங்குறவங்க அழகாக வந்து வாங்கி போயிடுறாங்க. அது மாதிரி மக்கள் சென்னையில எல்லாரும் செஞ்சாங்கன்னா இந்த கார்பரேஷனோட லோடு குறையும், குப்பை அள்ள வேண்டியது இருக்காது, அதோட தெருக்கள் எல்லாம் சுத்தமா இருக்கும். இப்ப அள்ளிட்டு போற குப்பைகளை என்ன பண்றாங்க, எல்லாம் கலந்து இலைகள், சாப்பிட்டு பாதி உணவுகள் மிச்சம், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மெட்டல் எல்லாம் ஒன்னா கலந்து இருக்கிறதுனால அந்த பெருங்குடி பக்கம் போய் எல்லாத்தையும் கொட்டி எரிக்கிறாங்க. இது அவசியமே இருக்காது. இந்த மக்கள குப்பையை நம்ம பிரிச்சோம்னாலே பாதி வந்து குறைஞ்சிரும், கார்பரேஷன்ல லோடு இதுல ஒர்க்ல பாதி குறைஞ்சிரும். அந்த மீதி இதை வந்து நம்ம காசாவும் ஆக்கிடலாம், அல்லது நம்ம யாரும் வாங்கலைன்னா கார்பரேஷன்ல வந்து இப்ப வண்டி வந்து கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட தனியா கொடுத்தோம்னா அவங்க எடுத்துட்டு போய் பாவம் அந்த அந்த சைக்கிள் தள்ளிட்டு வர்ற வண்டி தள்ளிட்டு வர்றாரு, அவரு ஒரு 10 சம்பாதிப்பாரு.
1: கண்டிப்பா சார்,
2: இந்த மக்கள் படித்த மக்கள் இதை முக்கியமா செய்யணும். அதை விட்டுட்டு கார்பரேஷன்ல குப்பை வாரல, ரோட்ல குப்பை கிடக்குன்னு நம்ம சொல்றது சரியில்ல. அதோட பாருங்க, கார்பரேஷன்ல இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க, இந்த பயோடிகிரேடபிள் சொல்றாங்க இல்லையா, அதை எரிச்சு அவங்க மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு இதே போட்டிருக்காங்க, ஒரு ஆலைய போட்டிருக்காங்க. ஆனா எல்லாம் ஒன்னா கலந்து கொடுக்கறதுனால அதை உபயோகப்படுத்த முடியல. அது நான் கொடுங்கையூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வந்து உபயோகப்படுத்த முடியல. ஏன் மக்கள் நம்ம கார்பரேஷன்ல சேர்ந்து ஒத்துழைக்க கூடாது? இது கடைசியில இதுல பாதிப்பு ஏற்படுறது மக்களுக்கு தான், அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தான், அந்த பகுதியில இருக்கவங்களுக்கு தான். எல்லாரும் சேர்ந்து நம்ம கை கொடுத்தோம்னா நிச்சயமா நம்ம கார்பரேஷனும் சுத்தமா இருக்கும், நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம். நம்ம வீட்டுல தொட்டியில வச்சிருக்க செடிகளுக்கு வேண்டிய இயற்கை எரு கிடைச்சிடும். இதை நீங்க வாங்க போனீங்கன்னா காசு கொடுத்து வாங்கணும், இதை நம்மளே தயார் பண்ணிருக்கிறதுல ஒரு தனி இன்பம். இதையே நீங்க செஞ்சு பார்க்க கூடாது.
1: ஓகே சார், அந்த அந்த இயற்கையோட அந்த பிட்டு இருக்கு இல்லையா, அந்த குழிகளுடைய அதுக்கு சைஸ் எல்லாம் எப்படி சார் அதை ஜட்ஜ் பண்ணுவீங்க?
2: அது உங்க இடத்துக்கு தகுந்தாமல செய்யலாம். நீங்க வந்து ஒரு 2 அடி அகலம், 2 அடி ஸ்கொயர் ஆழம், ஒரு 2 அடி வச்சு குப்பையை போட்டுட்டு உடனே மூடிடணும்.
1: ஓகே.
2: அல்லது என்ன, அதுக்கப்புறம் ஈ சேர்ந்துரும் அதுல.
1: ஓகே.
2: முக்கியமா இந்த மாம்பழ தோல், பலாப்பழ தோல் இதெல்லாம் போட்டீங்கன்னா பழத்தோல் எல்லாம் ஈ நிறைய வரும்.
1: ஓகே.
2: அதனால அது வரைக்கும் நீங்க ஒரு பல இலக போட்டு மூடி வச்சு குப்பை ரொம்ப உடனே என்ன பண்ணணும், மண்ணை போட்டு மூடிடணும். சின்னதா கூட இருக்கலாம். அந்த நம்ம வந்து இதை போட தோட்டத்துல எல்லாம் பிளாட்ல இருக்கவங்களுக்கு முடியாதுன்னா பால்கனிலேயே ஒரு தொட்டி, மண் தொட்டிய வச்சு அந்த மண் தொட்டியில கொஞ்சம் மக்கனை எரிச்சுல போட்டுடணும். என்னன்னா இந்த இலைகள் மக்கிறதுக்கு வேண்டிய நுண்ணுயிர்கள் அந்த மக்கனை எரியில இருந்தே வந்துரும். அந்த இலைகளை போட்டுட்டு நாங்க எங்க தோட்டத்துல என்ன செய்யறோம்னா அது மேல மாட்டு சாணி தண்ணியில கரைச்சு தெளிச்சிருவோம். அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்த மக்கனை எரிவ தண்ணியில கரைச்சு தெளிச்சீங்கன்னா அதுதான் இனாகுணம் சொல்றது, அந்த பாக்டீரியா இருக்கும் அது அந்த நீங்க போடுற இலையெல்லாம் மக்கிடும். ஒண்ணுமே இல்லாம வெறும் இதுல வச்சீங்கன்னா ரொம்ப நாள், 2 வருஷம் ஆகும். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு 3 மாசத்துல மக்கிடும். அதுவே அது கொஞ்சம் ஈரமா இருந்துகிட்டே இருக்கணும். நடுவில் நீங்க தொடர்ந்து பார்த்து தொட்டியில செய்யறத சொல்றேன், தொடர்ந்து பார்த்து ஒரே ட்ரையா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சீங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள் உயிர் வாழறதுக்கும் இந்த குப்பையா மக்கிர வைக்கிறதுக்கும் அதுக்கு
1: ரொம்ப உதவும்.
2: அது அது அது கூட நல்ல கேள்விதான். அதுக்கு நீங்க இந்த பழகைய போட்டு மூடுறச்சு அதுல ஒரு செங்கல்மை தூக்கி வச்சுட்டீங்கன்னா அது பெருசாளி இருக்கலாம், ஒண்ணும் தள்ளாது.
1: அன்னன்னைக்கு
2: எடுத்துட்டு அது மேல போட்டு மூடிடலாம். இதுல எக்ஸ்ப்ளோரால பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்மே ஒண்ணு செய்யறாங்க. அந்த ட்ரம் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆகுது. அதுல என்ன இருக்கும், அந்த மேல மூடிய திறந்துட்டு இந்த குப்பையை போட்டு மூடிடலாம். அது பக்க வாட்டுல சின்ன சின்ன துளைகள் இருக்கும், அது வழியா காத்து போகும். கீழே ஒரு ட்ரே இருக்கும், அந்த மக்கின குப்பையெல்லாம் அந்த சலடை வழியா மக்கின படம் தான் வரும், ஏன்னா இலையெல்லாம் பெருசா இருக்கும் அது வராது. மக்கிறது என்னாகும், அந்த சலடை வழியா உள்ள கீழே வந்துரும். அந்த ட்ரேயர் திறந்தீங்கன்னா உங்களுக்கு மக்கின எருவே கிடைச்சிடும்.
1: சரி, இப்போ உங்க பண்ணை பத்தி சொல்லுங்க சார். நீங்க இத வச்சு ஒரு பண்ணை மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கீங்க.
2: இது நான் வந்து உங்களுக்கு முதலே சொன்னேன் இல்லையா, நான் இயற்கை ஆர்வலர். என்னோட கருத்து என்னன்னா, நம்ம வந்து நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்க கூடாது. உலகத்துல சகல ஜீவல் ராசிகளும் மரம் செடி கொடி எல்லாரும் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு மனுஷனே இல்லைன்னா மரம் இருக்கும், இன்னைக்கு மரமே இல்லைன்னா மனுஷன் இருக்க முடியுமா?
1: இருக்க முடியாது.
2: நீங்க இருக்கிற வீடு கட்டுறதுக்கு மரம் வரும், நீங்க பழங்கள் மரம் வரும். இப்ப ஆடைக்கே வந்து இந்த ரயான் கூழ் தயாரிக்கிறாங்க, விஸ்கோஸ் தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி எல்லாத்துக்கும் மரம் வரும். அந்த மாதிரி மரங்கள் அவசியம். இந்த சில பேர் சொல்லுவாங்க இந்த பூச்சி மருந்து அடிச்சு எல்லா பூச்சியும் அடிச்சிடணும். அந்த ஆங்கிலத்துல சொல்றதுன்னா எரடிகேட் ஆல் இன்செக்ட்ஸ் மாங்க, அது தப்பு. எரடிகேட்டுங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்தக்கூடாது, இன்செக்டோட சேர்ந்துதான் வாழணும். என்னன்னா நீங்க விவசாயிகளுக்கு முக்கியமா சொல்றேன், எல்லா பூச்சிகளையும் நம்ம வீட்டுல தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கும் எல்லா பூச்சிகளையும் அழிச்சோம்னு வச்சுங்க, தேனியும் அழிஞ்சு போயிடும். இந்த மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ற பூச்சிகளும் அழிஞ்சு போயிடும். அப்ப வந்து என்ன ஆகும், 1 வருஷத்துக்கு அப்புறம் புல்லே இருக்காது, எந்த செடியும் விதைய உற்பத்தி ஆகாது. அந்த புல்லே இல்லைன்னா ஆடு மாடுகள் மான்கள் இதெல்லாம் உணவு இல்லாம செத்து போயிடும். அதுக்கு அடுத்தது இந்த செத்து போன ஆடு மாடுகளை சாப்பிட்டுட்டு புலி சிங்கம் எல்லாம் இருக்கும், 1 வருஷம் நரி இதெல்லாம் இருக்கும், 1 வருஷம் அடுத்த 1 வருஷம் அதுவும் செத்து போயிடும். நம்ம மனித மாத்திரம் இல்ல 2 வருஷம் இருப்பான், ஏன்னா இந்த ஃபுட் கார்பரேஷன் உணவுல ஸ்டாக் வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து அச்சி கோதுமை எடுத்து சாப்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மனித இனமே அழிஞ்சிடும், உலகமே சகல ஜீவன் ராசிகளும் அழிஞ்சிடும். ஆனா இந்த இன்செக்ட் பூச்சிகளை அழிக்க முடியாது, இது ஒரு ஹிப்போதெட்டிக்கல் கேஸ், கற்பனை கதைன்னு வர சொல்லலாம். அந்த தயவு பண்ணி பூச்சிகளை கொல்லணும்னு நினைக்காதீங்க. எல்லா பூச்சிகளினாலும் ஒருவித நன்மை இருக்கதான் இருக்கு.
1: ஓகே ஓகே சார், இப்போ இந்த மாதிரி நீங்க இந்த எரு பண்ணி இந்த மாதிரி வீட்லயே யூஸ் பண்றாங்க இல்லீங்களா, இது வந்து பெரிய அளவுல இல்லாம ஒரு ஒரு சின்ன அளவுல இந்த மினியேச்சர் மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு முன் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களா சார்?
2: அது எக்ஸ்ட்ரால நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.
1: ஓகே,
2: எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் டெலிபோன் டைரக்ட்ல இருக்கு, ஸ்ரீநகர்ல 22 கிரியப்பார் உள்ள ஆபீஸ் இருக்கு. இந்த மாடல் எல்லாம் வச்சிருக்காங்க, இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்க பார்த்து அந்த போட்டோ எக்ஸிபிஷன் இருக்காங்க, அது மாதிரியே நீங்க பண்ணிக்கலாம். அங்க வந்து பரமானந்தம்னு ஒரு ஒரு இது வாலண்டியர் இருக்காரு.
1: சரி சார்,
2: அவரை கேட்டா கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு.
1: ஓகே சார், அந்த தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமா சார்?
2: என்னோட தொலைபேசி என்ன?
1: உங்களோட தொலைபேசி என்னையும் சொல்லுங்க. நீங்க இப்ப ஒரு முகவரி சொன்னீங்க இல்லையா, எக்ஸ்னோரால அந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்கும்
2: அப்படின்னு.
1: அங்க அந்த முகவரி சொன்னீங்கன்னா கூட நேயர்கள் பயனடைவாங்க சார்.
2: ஆமா, இந்த எக்ஸ்னோரா ஆபீஸ் வந்து நம்பர் 22 கிரியாப்பா ரோட், சென்னை 17. அந்த பாண்டி பசார் ரோட்ல நேரா வந்து அந்த தேனாமேட்டை சேர்றதுக்கு முன்னாடி லெப்ட்ல வரும்.
1: உங்களுடைய தொலைபேசி எண் கூட சொல்லலாம் சார்.
2: என்னோட பேரு நடேசன். என்னோட தொலைபேசி எண் 26 33 0316.
1: நோட் பண்ணிருப்பாங்க சார். நேயர்கள் வந்து யாராவது அந்த மாதிரி சந்தேகங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா நீங்க அவங்களுக்கு உதவறதுக்கு காத்திருக்கீங்க இல்லையா சார்?
2: நிச்சயமா நிச்சயமா. என்னன்னா இதுதான் எனக்கு முக்கியமான இது. எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவங்கள், என்னோட படிப்பினால ஏற்பட்ட அனுபவங்கள், இதை எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொள்றேன். இங்க நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாராவது எங்க தோட்டத்தை வந்து பாக்கறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப மக்கள் மத்தியில இந்த இயற்கையை பத்தி, மரங்களை பத்தி, செடி கொடிகளை பத்தி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுது.
1: ஆமா சார்.
2: அதனால இது பேப்பர்ல பாக்குறாங்க, இந்த ஊடகங்கள்ல ரொம்ப நல்லா சொல்றாங்க, இப்ப ரேடியோல டிவில இதெல்லாம் பாத்துட்டு நிறைய பேர் வராங்க.
1: இயற்கை உரங்கள் கூட தயாரிச்சு நிறைய வீடுகள்ல கூட அது விற்பனை பண்றாங்க இல்லீங்களா? அவங்க வீட்டு தோட்டத்துக்கு இல்லாம அதுல வந்து அவங்க அந்த விற்பனை பண்றது மூலமா கூட அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க.
2: நிறைய பேர் பண்றாங்க. எனக்கு இப்ப சட்டுன்னு பேர் ஞாபகம் வரல. மயிலாப்பூர்லயே ஒரு லேடி பண்றாங்க. அவங்க ரொம்ப காஸ்ட் டு காஸ்ட் தான் குடுக்கறாங்க. அவங்க லாபம் எல்லாம் வச்சு செய்யறது இல்ல. நிறைய பேர் பண்றாங்க. அந்த இதுல அடையாறுல ஒருத்தவங்க பண்றாங்க, வேளச்சேரியில ஒருத்தவங்க பண்றாங்க. இது ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹாபினே சொல்லலாம்.
1: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பல பயனுள்ள விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ வெரி மச்.
0: கௌசல்யா கீர்த்தனா, இப்ப நம்மளோட வந்து பிரியா மேடம் வந்திருக்காங்க. நம்ம அவங்களும் நிறைய வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பெரிய தோட்டம் வேற வச்சிருக்காங்களாம். ஸோ வந்து நமக்கு நிறைய வந்து டிப்ஸ் கிடைக்கும். ஜேவியர் சார், இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த நடேசன் சார் பேசுனதுலேருந்து நீங்க ரொம்ப அப்படி பிரைட் ஆயிட்டீங்க. உங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு. என்ன ஏதாவது ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கா உங்க மைண்ட்ல?
3: இது வந்து நடேசன் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த உரம் தயாரிக்கிறதுனால அந்த செடி வந்து நல்லா வளருது. இன்னொரு விஷயம், பொல்யூஷன் வந்து கட்டுப்படுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து நம்ம பின்பற்றலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இந்த உரம் வந்து இப்போ எனக்கே வந்து இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கூட இந்த இதை ஒரு பிஸ்னஸா பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்குது. அப்போ இதை பிஸ்னஸா பண்ணணும்னா இதுக்கு நான் என்ன வேணா பண்ணலாம்? இதை வந்து எங்க பிஸ்னஸ் எங்க சேல்ஸ் பண்ணலாம்?
0: இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மயிலாப்பூரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து வீட்டில் வந்து ஆர்கானிக் உரத்தை வச்சு தயாரித்த கத்திரிக்காய், அப்புறம் வந்து இந்த மாதிரி மாவு பொருட்கள் இதெல்லாமும் வந்து விற்கிறாங்க. யார் வேணால் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சந்தை மாதிரி அது கூடுது. அங்கே வந்து அவங்க வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து உரங்களும் பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளும் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து உரம் தயாரித்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல வந்து நம்மளும் போய் அங்கே ப்ராடக்ட்டை விற்க அங்கே நல்லா வாங்குறதுக்கு வந்து நல்லா வந்து கூட்டம் கூடுது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக வந்து காய்கறிகள், ஆர்கானிக் காய்கறிகள்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும். அது வந்து விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அது வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் வீட்டில் தயாரித்த அந்த மக்கின குப்பைகளை வச்சு விளைவிச்சதுனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இது வந்து இந்த பூஷணிக்காய் அந்த மாதிரி அது புடலங்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கிலோ 10 ரூபாய் அதுனா அது கிலோ 15 ரூபாய் 18 ரூபாய்க்கு கூட சம்டைம்ஸ் அது விற்குது. ஸோ அந்த இது வந்து ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயிலாப்பூர்ல இருக்கு. அதே மாதிரி வந்து திருவான்மியூர் கிட்ட இருக்கு. நீங்க அதுல வந்து வாரம் 2 தடவை 3 தடவை பார்த்தீங்கன்னாக்க நல்ல சந்தை மாதிரி கூடும். நல்ல மக்கள் அதுல நிறைய பேர் வந்து ஆர்வமா வாங்குவாங்க. இன்னும் வந்து இந்த பேக், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கூட வந்து என்னன்னா இந்த ஆர்கானிக் அது மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க. நான் நேற்று ஹிந்துல கூட பார்த்தேன் வந்து இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி சைக்கிள், நீங்க அந்த ஆர்டிக்கிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸோ இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லிக்கு வந்து இப்ப ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்கு. இப்போ கல்யாணத்துல எல்லாம் பந்தியில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த தட்டெல்லாம் கூட அந்த மாதிரி போட்டுறாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் கப்ஸ் எதையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மாற்றிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த உரம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும்.
3: கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துக்குலாம் அந்த மயிலாப்பூர்ல அந்த இடத்துல சேவியர் உரக்கடைன்னு ஒரு அருமையான ஒரு கடையை நீங்க பாப்பீங்க. ஏன்னா நான் கண்டிப்பா இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு கண்டிப்பா இதை சேல் பண்ணும், நமக்கு லாபத்துக்காக இல்லைனாலும் மக்களுக்கு பயன்படுற விதத்துல நல்ல ஒரு கடை ஆரம்பிச்சு சேல் பண்ணுங்கிற ரொம்ப ஆசையா இருக்கேன். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம்.
4: கண்டிப்பா. சோ எனிவே வந்து எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக அதுக்கு இப்பவே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
5: இப்ப இந்த உர பிசினஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இந்த செங்கல்பட்டு திருவள்ளூர் இது மாதிரி அவுட்டர் ஏரியால இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பத்தி நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டடி பண்ண போது அங்க இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல பாதிக்கு பாதி பேர் இந்த உர தயாரிப்பை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க.

0: அப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் பெருசா இருக்கும், பின்பக்கம் தோட்டம் ரொம்ப அதிகமான இடம் இருக்கும். அந்த இடத்துல பெரிய பெரிய தொட்டி மாதிரி கட்டி இது மாதிரி உரத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டபோது, மேடம் இது மண் இல்லை மேடம், இது பொண்ணு, எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு காசை கொட்டுறது, ஒண்ணுமே இல்லாம வீட்டு வேலை செஞ்சுட்டு உள்ள இருந்தோம் நாங்க, ஆனா இன்னைக்கு எங்களை இந்த உலகத்துக்கே தெரிய வச்சது இதுதான் மேடம், இது மண் இல்லை பொண்ணு அப்படின்னு சொன்ன விஷயத்த நான் இங்க சொல்லி காசைப்படுறேன்.
1: இப்ப நடேசன் சார் கூட பாத்தீங்கன்னாக்க, முதல்ல வந்து இந்த மங்கின குப்பைய மக்கிற குப்பைய வந்து அது வந்து குப்பை இல்ல பொண்ணு அப்படின்னு தான் சொன்னார். சோ அதோட அருமை தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அதை வந்து பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து பவுன் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது, எட்டா கண்ணி ஆகுது. ஆனா அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த பவுனையாவது நல்ல விழிப்புணர்வோட இருந்து சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு வீட்லயும் வந்து கிலோ கணக்குல என்ன அதை விட ஜாஸ்தியாவே நம்ம வந்து டன் டன்னா அது பண்ண முடியும் கண்டிப்பா. ஆமா, நல்ல மழை வந்ததுன்னா விவசாயிகள் நல்ல பயனடைவாங்க, அதனால நமக்கும் அரிசி விலை நிச்சயமா குறைஞ்சிரும்.
2: ஓகே, ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்ப வந்து ஏதாவது ஒரு காய்கறி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் இதோட கொட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சீச் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுடுவோம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னுட்டு. ஆனா அந்த சீச் கொட்டைகள் தான் பாத்தீங்கன்னா இன்னொரு செடி வளர்றதுக்கு வந்து ஒரு ஆதாரமா இருக்கும். சோ அது திங் வந்து அதை தூக்கி போட்டுறாம இருக்கிற நம்ம சும்மா இருக்கிற தொட்டிகள்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அதை விதைச்சோம்னா சோ அது ஒரு நல்ல செடியா வளரும். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நான் பாத்திரம் தேடணும், இதுக்கு வந்து நான் ஒரு இடம் தேடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏதாவது உடஞ்சு போன குடங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம், மோஸ்ட்லி வந்து இந்த பானைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த கார் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேஸ்டான மெட்டீரியல்ஸ் வச்சு நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம செய்யலாம்.
1: கீர்த்தனா, இப்போ உனக்கு வந்து இந்த மாதிரி தோட்டம் போடுறவங்களை பத்தி யாராவது தெரியுமா? அவங்க வந்து எப்படி டிப்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி வந்து செடி வளர்க்குறாங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து மண்ணை மாத்தணும், தொட்டி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாத்தணும், தண்ணி எப்படி இது பண்றது? இப்போ இன்ஃபேக்ட் நான் வந்து மிந்திலாம் வந்து சொட்டு நீர் பாசனம்னு பெரிய பெரிய வயல்ல தான் பார்த்தோம், பட் இப்போ கார்டனிங்கே வந்து அந்த வகையில வந்து தண்ணி ஊத்தினோம்னா தண்ணியும் சிக்கனமா இருக்கும், அப்புறம் ஆனா நல்லா வந்து விளைச்சலும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம். சோ அந்த மாதிரி வந்து ஏதாவது யாராவது இருக்காங்களா?
3: ஒன்னு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட வீட்டுல அந்த கழிவறையிலேருந்து போகிற தண்ணியை கூட நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா கார்டனுக்கு அப்படியே நம்ம அந்த சுவேஜ் வாட்டர் வந்து அப்படியே கார்டன் அண்டர் சாயிலுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து
2: வந்து அது கண்டிப்பாக ஒரு அதுக்குன்னு தனியாக தண்ணீர் செலவு பண்ணாமல் நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: ஆமாம். ஸோ அதை தவிர வந்து எப்படின்னா,
2: ஓகே நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம்.
3: ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட மாதிரி டிப்ஸ்ன்னு பார்க்க போனால், என்னோட மாமி வந்து
1: பேர் என்ன,
3: அவங்க பேர் வந்து அன்னபூர்ணி, அன்னபூர்ணி ராமகிருஷ்ணன். அவங்க வந்து லைக் இந்த செடி வளர்க்கறது இல்லைலாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அதே மாதிரி அவங்க செடி வளர்த்த ரொம்ப நல்லா வேற வரும். ஸோ அவங்கள கேட்டோம்னா வந்து நம்ம வந்து சில டிப்ஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பாக நல்லாவே கொடுப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம்.
1: ஓகே, ஹலோ.
4: ஹலோ,
1: சொல்லுங்க மேடம். கீர்த்தனா அவங்க உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க வந்து செடி வளர்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னு. இதுல வந்து சமையல்ல தான் வந்து எல்லாரும் கை பக்குவோம் அப்படிம்பாங்க, இது வந்து செடி பக்குவோம்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பக்குவத்தை எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நாங்களும் இந்த தோட்டக்கலையில கொஞ்சம் வல்லுநர் ஆயிடுவோம்.
4: எஸ் மேடம், நீங்க வந்து அந்த ரைஸ் எல்லாம் தண்ணியில ஊற வைக்கிறோம்ல, அந்த ரைஸ் வாட்டர் யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் பிளான்ட். ஹலோ,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: அதுக்கப்புறம் வந்து நீம் லீவ், யூ கேன் டேக் யுவர் நீம் லீவ், அது வந்து தண்ணியில பாயில் பண்ண அந்த தண்ணி யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் பிளான்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த நீம் லீவ்ஸ க்ரஷ் பண்ணி அந்த லீவ்ஸ் ஆல்சோ யூ கேன் புட் இட் அரௌண்ட் யுவர் பிளான்ட்ஸ். இட் இஸ் அ நேச்சுரல் ஹெர்பல் பெஸ்டிசைட். அதுக்கப்புறம் வாட் எல்ஸ் யூ கேன், ஹலோ,
3: ஆ சொல்லுங்க.
4: அதுக்கப்புறம் வந்து வாட் எல்ஸ் யூ கேன் யூஸ் இஸ் டர்மரிக் பவுடர்.
3: ஓகே,
4: டர்மரிக் பவுடர் யூ கேன் யூஸ் அஸ் அ பெஸ்டிசைட். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பீல்ஸ் எல்லாம் இருக்கலாம், இந்த வெஜிடபிள் பீல் அதெல்லாத்தையும் உங்க பாட்ஸ் போட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நல்லா டீகம்போஸ் ஆயிட்டு இட் இஸ் அ வெரி நேச்சுரல் மேன்யூர்.
3: யூ
4: நீட் நாட் கோ டு தி ஷாப்ஸ் அண்ட் பை சம்திங்.
3: ஓகே,
4: நம்ம வீட்லயே இது மேன்யூர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வர்மி கம்போஸ்ட்ல இது கிடைக்காது, வர்மி கல்ச்சர்னு அதை கூட வாங்கி ஒரு பாட்ல போட்டு அதை யூ போட்டு பிலோ அது மேல கொஞ்சம் சாண்ட் போட்டு அந்த வர்மி கல்ச்சர் போட்டு வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாத்தையும் அதுல போடுறது ஒரு 15 days. அதுக்கப்புறம் மேல லீவ்ஸ் போட்டு மூடி வைக்கிறது.
3: ஓகே,
4: ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ ஓபன் இட் அண்ட் மிக்ஸ் இட். தட் இஸ் தி பெஸ்ட் மேனியூர் ஃபார் யுவர் பிளான்ட்ஸ்.
3: ஓகே,
4: அது ரொம்பவே நல்லா வரும்.
3: ஓகே,
4: அதே மாதிரி இந்த டம் பெஸ்ட் எல்லாம் வரதுக்கு யூ கேன் புட் நீம் பவுடர் இல்ல கெமாக்ஸின் யூ கேன் புட் ஃபார் ஆன்ட்ஸ்.
3: ஓகே, இப்போ கெமாக்ஸின் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் இல்லையா?
4: அதனால தான் அது யூ கேன் புட் இஃப் யூ நோ அது ஆப்ஷன் இல்லைன்னா இந்த நீம் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர்.
3: ஓகே,
4: இது ரெண்டுக்குமே ஆன்சர் ரொம்ப நல்லா போயிடும்.
3: ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நிறைய செடிகள் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த ஆன்ஸ் வந்துட்டு அது அப்படியே லீவ்ஸ் எல்லாம் அப்படியே சுருண்டு போயிடும்ல.
4: ஆமா,
3: சோ லைக் அந்த சுருண்டு போன அப்புறமும் அந்த பிளான்ட்ஸ் திருப்பி நம்ம வளர்க்க முடியுமா?
4: முடியும், அந்த லீவ்ஸ் மட்டும் நீங்க எடுத்து போட்டு பிக் பண்ணி
3: கட் பண்ணி
4: அதுவே இந்த டொபாக்கோ இருக்குல்ல.
3: ஆமா,
4: டொபாக்கோ யூ கேன் டேக் பாயில்ட் டொபாக்கோ.
3: ஓகே,
4: அதுக்கு அப்புறம் அந்த டொபாக்கோ பாயில் பண்ணி அந்த வாட்டர் கூல் ஆனது நீ ஸ்ட்ரெயின் தி என்டைர் டொபாக்கோ.
3: ஓகே,
4: அந்த வாட்டர் இஸ் யூ ஸ்ப்ரிங்கிள் ஆன் தி பிளான்ட் தட் இஸ் ஆல்சோ எ ஹெர்பல் பெஸ்டிசைட்.
3: ஓகே,
4: that you can use for your plants, it will give a nice shower, plant ku nalla shine kudukum adu.
3: Okay, so adu ipo undu inda vegetable enna madri vegetable waste podla ella vegetable loda peels adilam podlama
4: illa ella vegetables um podla seeds podlena nalladu because the seeds will start sprouting.
3: Okay,
4: appuram anda chediyila adu nariya chedi ore thottila nariya chedi aiduthna it is not very good for the main plant.
3: Okay,
4: அதனால முடியுமத்தன சீட் போடணும் அப்படியே நியூ பிளான்ஸ் வந்தா யூ ஜஸ்ட் பிளக் இட் அவுட் அண்ட் த்ரோ இட்.
3: ஓகே, சோ இப்போ வந்து இந்த நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு செடிலயும் பை மிஸ்டேக் வந்து நீம் இந்த துளசி இதெல்லாம் வளரும் இல்லையா?
4: வேற
3: ஏதாவது இருக்கா லைக் இந்த வெஜிடபிள் ஃப்ரூட் வேஸ்ட்ஸ்
4: என்னென்ன
3: வெஜிடபிள்ஸ் வந்து வீட்லயே வளர்க்க முடியும்? இப்போ ஒரு மொட்டை மாடியில செடி எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா சில செடிகள் மட்டும் தான் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து வளர்க்க முடியும் இல்லையா?
4: இப்ப மிளகாய் terrace garden scene you can keep or even in your balcony la kodi idellam varum vegetables like ladies finger and brinjal.
3: Okay, so other than that where edellam varum? ipo molaga namba nadiya veetle paathirpom pacha molaga varudhu. Ama andha madri ipo neenga sonnadhu vandu ladies finger um
4: brinjal.
3: So idha thavara vera enalam valak mudiyala? Ivlo dhaan valak mudiyuma?
4: இது தவிர வெரி ஈஸிலி வளர்க்கணும்னா நீங்க வந்து சில்லி போடலாம், ரெட் சில்லி இருக்கு, அந்த ரெட் சில்லிய ஜஸ்ட் பிரேக் பண்ணி அது உள்ள இருக்கிற சீட்ஸ் போடலாம்.
3: ஓகே,
4: அதே மாதிரி புதினா வந்து பை புதினா அந்த லீவ்ஸ் பிரிக் பண்ணி விட்டு அந்த புதினா ஒரு டெம்பரேச்சர் ரீப்ளான்டட் இன் தி பாட் யூ வில் கெட் நியூ புதினா லீவ்ஸ் விச் யூ கேன் யூஸ் ஃபார் at least 2-3 டைம்ஸ்.
3: ஓகே, சோ இந்த இது இந்த பிளான்ட்ஸ் வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி வாட்டர் சிஸ்டம் தேவைப்படும்? எப்படி எப்படி தண்ணி ஊத்தணும் ஒரு ஒரு பிளான்ட்ஸ்க்கு?
4: தண்ணி ஈச் பிளான்ட்க்கு டிஃபரெண்ட் காம்போசிஷன் இருக்கும். ஆனா மெயின் திங் ஃபார் க்ரோயிங் தி பிளான்ட் இஸ் அதுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டரும் இருக்கப்படாது.
3: ஓகே,
4: யூ ஷட் ஹேவ் எ ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்.
3: ஓகே,
4: ஃபர்ஸ்ட் பாட் பண்றவனே அந்த ஹோல் பாக்கெட்ல யூ கீப் எ பிரிக் ஆர் எ ஸ்டோன்.
3: ஓகே,
4: தென் யூ புட் தி மட்.
3: ஓகே,
4: அந்த மட் ஆல்சோ ஷட் பீ எ மிக்ஸ்சர் ஆஃப் சாண்ட் மட் அண்ட் மேனூர் இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்.
3: ஓகே,
4: அது மூணுமே மிக்ஸ் பண்ணி அப்புறமா யூ பிளான்ட் இட் அண்ட் தென் யூ வாட்டர் இட் டெய்லி.
3: ஓகே,
4: பிளான்ட் லைக் ஹைபிஸ்கஸ் யூ கேன் வாட்டர் ஒன்ஸ்.
3: ஓகே,
4: ஆல்மோஸ்ட் டெய்லி எது ஹார்டி பிளான்ட்ஸ் ஆர் ஷ்ரப்ஸ் எல்லாம் யூ கேன் வாட்டர் ஒன்ஸ். அதுக்கு எதுவும் ஆகாது, பட் சிம்பிள் பிளான்ட்ஸ் லைக் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வைக்கிறவங்க யூ கேன் வாட்டர் இட் ட்வைஸ் அ டே.
3: ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். எங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்யூ.
1: மேடம் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த தோட்டம் அப்படிங்கறதோட இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பிரியா மேடம் ஏதோ சொல்ல வராங்க, அதுக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
0: தோட்டம் மாதிரியே நிறைய இடங்கள்ல இந்த மீன் வளர்ப்பு வண்ண மீன்கள் வளர்ப்பும் இப்ப ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு மக்கள் கிட்ட. ஒரு சில ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வண்ண மீன்களை வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அதுல வந்து ரொம்ப பெரிய ஆளாயிட்டு வராங்க. அவங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. அந்த வண்ண மீன்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்கிரேட் ஆஃப் ஹென்னு எடுத்து அதுங்க உணவா அதை உபயோகப்படுத்தும் போது இன்னும் நல்ல செழிப்பா வளர்றது, நல்ல பெருசா வளர்றது, ஆரோக்கியமா வளர்றது அப்படின்னு கண்டுபிடிச்சு பாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மீன்கள் வளர்க்குற தொட்டிக்கு பெரிய தொட்டிக்கு மேல ஒரு அழகான கம்பி வலை அமைச்சு, அந்த கம்பி வலைக்கு மேல புறாக்களையும் கோழிகளையும் இது மாதிரி ஒரு கூடு மாதிரி கட்டி அதுல வசிக்க விடுறாங்க. அதுங்க அங்கே இங்கேயும் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அதனுடைய எக்ஸ்கிரேட்டாஸ் எல்லாம் அந்த தண்ணியில விழுந்து அவங்கள அதுக்கு தெரியாமலேயே மீன்களுக்கு உணவாகி அந்த வண்ண மீன்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதமா பல கிராமங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி சொட்டு நீர் பாசனம் மாதிரி இது சொட்டு நீர் உரம் மாதிரி ஆயிடுது.
1: கண்டிப்பா இப்ப பாருங்க, அந்த மீன்களுடைய குரோத்தே ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கும் போது அதே மெத்தட்ல நம்ம வந்து அந்த கார்டனிங்கும் பண்ணோம்னா அதுல எவ்வளவு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதுல வந்து மறுக்கவே முடியாது. அனுபவபூர்வமா நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க சார்.
5: இல்லை இப்போ வந்து அது மாதிரி மரத்துலேருந்து நிறைய இலைகள்லாம் கீழே உதிர்ந்து விழுது. இப்போ இந்த இலைகள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே பெருக்கி குப்பையில் அள்ளி போட்டு கொண்டு போய் தூரப்பட்டுறோம். இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன குழி ஏதாவது தோண்டி வச்சு அந்த குழிக்குள்ள வந்து இந்த இலைகளெல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டு கொஞ்சமாக மண்ணை போட்டு மூடி வச்சிடறோம். இப்படியே ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 6 மந்த் கழித்து அது நமக்கு ஒரு நல்ல உரமாக இருக்கும். நம்ம அதை எடுத்து அது கூட கொஞ்சம் நல்ல மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள எந்த செடி வச்சிங்கனாலும் ரொம்ப அருமையாக அந்த செடி வந்து வளர்ந்து வரும். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேணாம், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த செடியிலேருந்தே உதிர்ற அதையே உரமாக்கி நம்ம வீட்டில் உள்ள செடிகளை நல்லா வளர்க்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: இதுதான் நடேசன் சாரும் தொடக்கத்தில் சொன்னார், அவர் வந்து அவங்க வீட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து தோட்டத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த குளோபல் வார்மிங்க்கு அப்புறம் எல்லாம் நிறைய தனியார் அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்து மரம் வளர்க்குறாங்க, சாப்ளிங்ஸ் இலவசமாக சாப்ளிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போ பர்த்டே இல்லை இப்போ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோயிலெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு திட்டம் இப்போ வச்சுருக்காங்க. ஒரு ஒருத்தர் வந்து அவங்க என்னென்ன நட்சத்திரம் பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தில் வந்து மரம், அதாவது இது இன்டைரக்டாக வந்து மரம் வளர்க்குறத வந்து இது என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து அந்த அதுவும் லாஸ்ட் வீக் நமக்கு வந்து இந்த டாக்டர் வந்திருந்தார். அவர் வந்து எலும்பு முறிவு டாக்டர் தான். பட் அவங்களுக்கு வந்து இந்த மரம் வளர்க்குறதுல இந்த மண்ணை காப்பாற்றுறதுல வந்து ரொம்ப ஆர்வம். எஸ்பெஷலி வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து 2000 மரத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வளர்த்துருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா இந்த மரம் வளர்க்குறப்போ வந்து 4 விதத்தில் வந்து பார்க்கணும். அதாவது வந்து அதை சுற்றி வந்து அதுக்கு வந்து போதுமான அளவு வந்து இடம் விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கான்கிரீட்டை போட்டுடணும், தண்ணி ஊற்றணும். அப்புறம் இன்னொன்று வந்து காஞ்ச மரங்களை வந்து நம்ம வந்து வெட்டிடணும், ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து பலம் இழந்து அது நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மகிழம் மரம், 4 நாகமரம், அப்புறம் வேப்பம் மரம், தென்னை மரம், இது வந்து மூணுமே வந்து ஒன்று வந்து ஆர்னமெண்டல், ஒன்று வந்து பலன் கொடுக்கக்கூடிய மரம், இன்னொன்று வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிக நாள் வந்து இந்த சுற்றுப்புற சூழலுக்கு வந்து உதவுற மரம், பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கும், அதே சமயம் சுற்றுப்புற சூழலுக்கும் உதுமையா இருக்கும். இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா எத்தனை இலைகள் உதிருது, எங்க இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க கிட்டத்தட்ட வந்து 3 கிலோமீட்டர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்து தொடர்ந்து மரம் வெட்டாங்க. இப்போ அந்த ஏரியால வந்து ஒரு மதியானம் எங்க வெயில் அடிச்சா கூட அந்த இடத்துல வந்து பயங்கர நிழலா இருக்கும். அது வயசானவங்க எஸ்பெஷலி வந்து இந்த இளநீர் விற்கிறவங்க, மோர் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து பார்க்குன்னு தேடி போக வேண்டாம், அந்த மரத்துக்கு கீழே வந்து இருந்துருவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அசெட்டா இருக்கு அந்த அவென்யூ சுற்றி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு காலனிலையும் வந்து இந்த மாதிரி மரம் நடுறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ கார்டனிங்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து ரொம்ப சரியாக அதை புரிஞ்சிக்கிட்டாங்க. எக்ஸ்னோரா வந்து ஒரு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பேக்குக்கு முன்னாடி அந்த திரு நிர்மல் அவர் வந்து ஆரம்பித்த அந்த புரட்சி வந்து இன்னைக்கு வந்து சந்துக்கு சந்து அது வந்து அவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது.
5: அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாத்திரங்கள்லாம் அப்படியே மொத்தமாக போட்டிருப்போம். போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே வெளியில் விட்டுறோம். அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், வெளியில் விடும்போது நம்ம அந்த இந்த தண்ணி வந்து எல்லா செடிக்குமே வந்து ஒத்துக்காது. நம்ம என்ன பண்ணலாம், அதில் வந்து ஒரு நல்ல முருங்கை மரம் அது வச்சோம்னா இந்த தண்ணிக்கு அந்த செடி நீங்கள் வேறு எந்த உரமும் போடவேனா இதுவே தண்ணியுமாச்சு உரமாச்சு ரொம்ப அழகாக வளர்ந்து வரும். அதனால் இதுக்கு நல்ல ஒரு முருங்கை மரம் வச்சிங்கன்னா இந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, ஒரு செடி நல்லா வளரும்.
1: இப்போ வந்து அந்த சமையல் ரூம்ல வந்து தண்ணி வெளி வருதுன்னு சொன்னவொடனே எனக்கு வந்து ஒரு நான் கடைக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் இருந்தது. அது என்னன்னா அந்த கிச்சன் சிங்க்குக்கு கீழே வந்து நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே வந்து அந்த தண்ணி எல்லாம் அது வந்து அதுவே பிரிச்சிரும். அதாவது வந்து அதுல வந்து ஏதாவது வந்து மெட்டல்ஸோ அந்த மாதிரி இல்லாம அந்த மிச்சப்படி அந்த காய்கறி அந்த சாதம் எல்லாம் இருக்கும் இல்லையா சிங்க்ல வந்து அதெல்லாம் வந்து அதுவே கிராஷ் பண்ணி மெட்டல்ஸ் தனியா பிளாஸ்டிக்ஸ் தனியா அது தனியா ஒரு பக்கம் வந்துடும். அதுக்கு ஒரு சின்ன டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த சாப்பாட்டு கருவேப்பில அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிராஷ் பண்ணி அது வந்து ஒரு டியூப் மாதிரியா வெளியில வந்துருது. ஸோ அங்கே ஒரு நம்ம ஒரு ஃபிட்டிங்ஸ் வச்சோம் அப்படின்னா அங்கே வந்து அங்கே ஒரு கண்ணு நட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வந்து நம்மளுடைய கிச்சன்ல வர்ற அந்த வேஸ்ட் மெட்டீரியல் சிங்க்ல எஸ்பெஷலி விழருது. ஸோ அதனால நமக்கு வந்து அழுக்கு படியாது, அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிங்க் வந்து துர்நாற்றம் வீசாது. அது வந்து மோர் ஓவர் நம்மளுடைய கார்டனுக்கு நேர போறதோட அது ஹெல்த்தி வாட்டரும் வந்து அங்க கிடைக்கும்.
3: ஆனா மேடம் இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுமா?
1: இல்ல, காஸ்ட் ரொம்ப சீப்பா தான்.
0: இந்த சிஸ்டம் பேரு கார்போ ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்க காலேஜ்ல போடுறதுக்காக நாங்களும் ஒரு வாட்டி பார்த்து பேசியிருந்தோம். இந்த கார்போ ட்ரெயினை பாத்தீங்கன்னா இது இது மாதிரி வேஸ்ட் செக்ரி பண்ணி அதுவே நல்லா அதை ஃப்ளஷ் பண்ணிட்டு விடும்போது ட்ரைனேஜ் பிளாக் ஆகுற ப்ராப்ளம் கூட எங்களுக்கு வர்றது கிடையாது. ஸோ ட்ரைனேஜில் வந்து நம்மளுக்கு சுவேஜ் வாட்டரோட சேர்ந்து அப்பப்போ அடப்பு ஏற்பட்டு அடுத்தவங்களை எதிர்படுறது கிடையாது. ஸோ ட்ரைனேஜில் வந்து நம்மளுக்கு சுவேஜ் வாட்டரோட சேர்ந்து அப்பப்போ அடப்பு ஏற்பட்டு அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லாமல் ப்ளஸ் நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன தோட்டங்களும் செடிகளும் இதனால நல்ல பலன் பெறும்.
1: காஸ்ட் வந்து ரொம்ப ஆகல, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இப்போ இது ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஜேர்னலிஸ்ட் காலனின்னு இருந்தது, பத்திரிகையாளர் குடியிருப்பு. அங்க வந்து இப்ப வீடு கட்டுற அந்த சமயத்திலே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எல்லார் வீட்லயும் இந்த சிஸ்டத்தை வந்து பூத்திட்டாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரி புதுசா இப்ப நிறைய வந்து நம்ம வந்து வீடு கட்டுறப்பே வந்து மாடர்ன் ஃபிளஷ் டோர்ஸ் போடுறாங்க, அப்புறம் வந்து இந்த சிங்க் எல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கருவிகள்லையும் போட்டுட்டாங்க அப்படின்னாக்க அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஏன்னா கோடி அது இப்பெல்லாம் கோடி தாண்டிடுச்சு கட்டடங்கள். அப்படியே வந்து 20-30 லட்சத்து குறைஞ்சி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிளாட்டுங்கிறது வந்து சிட்டியில நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ மேபி அது என்ன 1000ல இருந்து அது அந்த அந்த அது வந்து ரொம்ப வந்து பட் எவ்வளவு பயனுள்ள விஷயங்களா இருக்கு இல்லைங்களா? அப்போ அது அந்த மாதிரி கருவி இது என்ன பிராண்டா வேணா இருக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து யாராவது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் இருந்தாங்க வீட்டுல அப்படின்னா அவங்களே பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமான கருவியும் கிடையாது.
3: கட்டும்போது பில்டர்ஸே
1: அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கருவியை ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இன்னொன்னு வந்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸா இருக்கும் போது அவங்க வந்து அந்த நிறைய வந்து தண்ணி வருது இல்லைங்களா, அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கிற ஒரு ஒரு ஒரு ஃபிளாட்ல ஒரு 20 ஃபிளாட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பேசேஜ்ல இருக்கிற ஃபிளாட்ஸை வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு டிரைனேஜ் மாதிரி வச்சு அந்த ஃபிளாட்ஸை சுத்தி இருக்கிற அந்த காம்பவுண்டை சுத்தி இருக்கிற மரங்களுக்கு போற மாதிரி எல்லாம் கூட இப்ப சமீபத்துல வந்து இது பண்ணிருக்காங்க எக்ஸ்டீரியர்ல. ஸோ அதுக்குன்னு வந்து ஆர்கிடெக்ட் இருக்காங்க, அதுக்குன்னு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களே அப்பக்கம் பிளான் போட்டு கொடுத்துடுறாங்க.
5: அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஊர்லலாம் வந்து நெல், இப்போ தூத்துக்குடியெலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நெல் தான் வந்து விளைச்சல் இருக்கும். இந்த நெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நார்மலாக அதுக்கு எப்பவுமே தண்ணி நிறைய இருந்துகிட்டு இருக்கணும். தண்ணி அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நல்லா நிறைய தண்ணி இருக்கணும். அதில் வந்து அதுக்கு உரத்துக்காக யூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா இந்த வேப்ப இலை. இது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஒவ்வொரு வீடு வீடாக போய் மரத்தில் வெட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அது கீழே அதாவது காஞ்சி போகிற மாதிரி இருக்கும்போது அந்த மரத்தில் உள்ள அந்த இலைகளெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அதை ஒரு 2 நாள் அப்படியே மண் தோண்டி புதைச்சி வச்சு 3வது நாள் கொண்டு போய் போடுவாங்க. நெல் வந்து அவ்வளோ ஒரு விளைச்சல் கொடுக்கும், அந்த வேப்பிலைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த கிருமியும் வந்து அந்த நெல் கதிர்களை வந்து அண்டவிடாத அளவுக்குள்ள அது வந்து பாதுகாக்குது. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் வந்து அந்த வேப்பிலையில இருக்குது.
1: வேப்பிலையை வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணீரில் போட்டுட்டு கொதிக்கிற தண்ணீரில் போட்டுட்டு அந்த வேப்பிலையை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இங்கிட்டு நம்ம குளித்தோம்னா அது வந்து துர்னா நம்ம உடம்புல வந்து அந்த ஓடர் ஸ்மெல்ல அதெல்லாம் வந்து எடு வராது. அது வந்து அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து வேப்பிலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எல்லா ஒரு ஒரு மரத்துக்குமே வந்து ஒரு ஒரு சிறப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த அரச மரம் சொல்லுவாங்க, அரச மரத்தில் வந்து லைக் அந்த காற்று பட்டா பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை கோளாறெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேப்ப மரத்துல நமக்கே தெரியும் அது எல்லாமே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சித்திரை திருநாள் நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த வேப்பம் இலை எடுக்கிறதோட அங்க வந்து இந்த பூ பூத்திருக்கும், வேப்பம் பூ, அதை வச்சு நம்ம வந்து ரசம் பண்றது வந்து நம்மளுடைய பண்பாடாவே வச்சிருக்கோம். அப்புறம் வந்து பச்சடி பண்ணுவோம். அப்போ அது வந்து இந்த பழம் அதாவது அப்போ வந்து அந்த அப்பதான் வந்திருக்கும் அந்த மாங்காய் வந்து இப்போதான் வர தொடங்கி இருக்கும். அப்போ அது வந்து மாம் பச்சடியாகவும் அதுக்கப்புறம் பழங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஒரு மரத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இப்ப பப்பாயா நம்ம வந்து எல்லாரும் வந்து ஈஸியா வந்து முருங்கைக்கு அப்புறம் வந்து வீட்டுல வந்து பப்பாயா வளர்க்கலாம். பப்பாயால வந்து நம்மளுக்கே தெரியும் எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து
2: பர்டிகுலரா
1: பர்டிகுலரா இருக்கு. அப்புறம் வந்து அதுல வந்து நம்ம வந்து ஸ்கின் ரொம்ப வந்து க்ளோ ஆகும் அது சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸும் பப்பையால இருக்கு. ஐ திங்க் சேவியர் சார் இன்னும் அதை டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
5: இல்லை அது மட்டும் இல்லை, அடுத்தது இந்த நீம் இந்த வேப்பிலையில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அம்மை நோய் அதோடைய கிருமிகள் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கட்டி வச்சிருப்பாங்க. அதில் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஏன்னா எந்த கிருமிகளையுமே வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாது. அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு வேப்ப மரம் எல்லாருமே வளர்க்கணும். அது மாதிரி பப்பாளி பழம் வந்து அது வந்து ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். என்ன விஷயம்னா நார்மலாக நம்ம வந்து சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், ஃபேஸுக்கு யூஸ் பண்ணோம்னா

0: ஒரு நல்ல ஒரு ப்ளீச் பண்ணால் ஒரு அருமையான எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது
1: சார். ஆக்சுவலாக நீ இதை இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று என்ன நினைவு வருதுன்னா, இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்கூலில் எப்படின்னா குழந்தைங்க வந்து அவங்க பர்த்டேஸ் வரும் இல்லையா, அப்போ வந்து சாக்லேட்ஸ் வந்து கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி அதுக்கு பதிலாக ஒரு ஒரு செடி, இப்போ அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்காக ஒரு செடி கொண்டு வந்து அதை ஸ்கூலில் வச்சு அதை அவங்க வளர்க்குற மாதிரி. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கே அப்படியே ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா மரம் வளர்க்கணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக நம்ம சிட்டி இன்னும் பச்சை பசை முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடும்
2: கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து அந்த தோட்டங்களோ போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைஞ்சிச்சு. அந்த காலத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக இருக்கும், சுற்றி தோட்டங்கள் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய வந்து லீவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கு அந்த தண்ணியும் அவங்களுக்கு அதிகமா அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க எப்பவுமே வந்து அந்த சிட்டியை பார்த்து அது வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தான் வந்து நம்ம தான் இப்போ அவங்களை முடிச்சுக்கிட்டோம், அவங்க வந்து இனிமேல் அந்த மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணாம நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படின்னு. சார், இப்போ ரோட்ல நம்ம ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறும்போது இந்த ஒரு ஒரு மரத்துலயும் வந்து ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா,
2: அது எதுக்குன்னு தெரியுமா? ஒரு மஞ்சள்ல வந்து ஒரு ஒரு பெயிண்ட் அடிச்சு போட்டிருப்பாங்க. அது வந்து அந்த சிட்டிக்குள்ள வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லையோ அவங்க. அப்ப அவங்க வந்து இத்தனை செடி வளர்த்திருக்காங்க, இத்தனை யாரும் கட் பண்ணாம இருக்கும், அது ஒரு கணக்குக்காக போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சின்ன வயசுல அப்படி டிராவல் பண்றப்போ இது என்ன எண்ணிக்கை இருக்கும் அப்படின்ட்டு, பட் அப்புறம் தான் லேட்டரா ஒரு புக்ல படிச்சு இந்த இதுக்காக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து கௌஷல்யா வந்து நமக்கு வந்து வெர்மிப்பு கல்ச்சர் பத்தி கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க.
3: கண்டிப்பா, இப்ப வந்து இந்த லைவ் ஷோல வந்து பாத்தீங்கன்னா வெர்மி காம்போசைட் அப்படி பேசிட்டு இருக்கோம், என்னென்ன வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு என்ன யூஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக் வரும்போது கண்டிப்பா நம்ம வெர்மி கல்ச்சர் கண்டிப்பா விட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். வெர்மி கல்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ம்ஸ், அதாவது மண் புழுக்கள் வச்சு ஒரு உரம் தயாரிக்கிறதுக்கு பேர் தான் வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்மி கல்ச்சருக்கு வந்து இது வெர்மி கல்ச்சர் மட்டும் இல்லாம வெர்ம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்ம் மெனியூர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்ம் ஹியூமஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வெர்மி கல்ச்சருக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புழுக்கள் வச்சு அப்படி என்னதான் நம்ம வந்து உரம் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு புழுக்கள் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் ஈரப்பதம் உள்ள அந்த சாயில்ஸ் அந்த மண் இருக்குங்களோ அங்க எல்லாமே வந்து நம்ம மண் புழுக்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெர்மி கல்ச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் அப்படி போட்டு இன்வெஸ்ட் பண்ற இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல வெறும் வந்து இந்த புழுக்கள் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஒரு ஈர தண்ணி தெளிச்சு வச்சிருக்கிற எவ்வளவு ஒரு பிளான்ட் வளர இடத்துங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மண் புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்கள் கொண்டு வந்து நம்ம அழகா வந்து ஒரு நல்ல உரம் தயாரிக்கலாம். இந்த வெர்மி கல்ச்சர்ல இருந்து தயாரிக்கிற உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. செடிகள் மரங்கள்லாம் ரொம்ப வளர்றதாகவும் அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி ஒரு எக்ஸலன்ஸ் வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஜென்ரலாக எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர் வந்து மேலே தெளிச்சுட்டா சும்மா தெளிச்சு விட்டுடுறாங்க. தெளிச்சு விட்டுட்டு மண் புழுக்கள் ஒன்று வந்து அவங்கள என்ன சொல்லலாம் அவங்கள விவசாய நிலங்கள்லேருந்து கொண்டு வராங்க. ஆனால் இந்த வெர்மி கல்ச்சருக்கு சில ஸ்பெஷலைஸ்டு என்ன சொல்றது மண் புழுக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண் புழுக்கள் போட்டு நம்ம வேஸ்டாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அது போட்டுட்டு மேலே மூடி வச்சுடுறாங்க. மூடி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் அந்த உரங்கள் வந்து காஞ்சி போயிடுது அதுக்கு மேலே தண்ணி தெளிக்கும் பொழுது இன்னும் வந்து அது என்ன சொல்லுவாங்க இப்போ நம்ம மருதாணி கையில் வைக்கும் பொழுது தண்ணி தெளிச்சுட்டே இருப்போம் ஒரு நல்ல பவர் வரதுக்கு. அந்த மாதிரி இந்த வெர்மி கல்ச்சர் மெத்தட்ஸும் அடிக்கடி தண்ணி தெளிச்சு ஒரு கிட்டத்தட்ட 20-25 நாட்கள் வந்து வச்சு நல்லா வளர்த்து விடுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நல்ல மென்யூர் நல்ல என்ன சொல்றது உரம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு அவ்வளோ மகத்துவமாக இருக்கு, பிளஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். இதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைனே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரொசீஜர் மூலமா ஃபாலோ பண்றாங்க. புழுக்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வருது, அது அவங்களுக்கு உள்ள பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை ப்ரொசீஜரா இது பார்த்தும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனிப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வாழ இடம் எப்படி ஹோம் அப்படின்னு சொல்றமோ இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ஒரு பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குழி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குழியில ஒவ்வொரு மெத்தடா தண்ணி தெளிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் புழுக்கள் போடுறதுனாலும் சரி, அதை கரெக்டான சமயங்களில் கரெக்டான நேரங்களில் இவ்வளோ நேரம் அந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு அந்த பிட்ல இல்லைன்னா பெர்குலேஷன் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி வந்து இந்த மென்யூரை ரொம்ப அழகாகவே தயாரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட் உண்டு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த உரங்கள் தேவைப்படுதோ வந்து அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம்.
2: அந்த வெப்சைட் பேர் தெரியுமா?
3: வெப்சைட் பேர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெப்சைட் இருக்கு, ஒரு கம்பெனிக்கு ஸ்பெஷலைஸ்டு வெப்சைட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேணும்ன்றவங்க தாராளமா.
1: ஸோ மேபி நம்ம வந்து கூகுள் சர்ச்ல போயிட்டு மென்யூர் அப்படின்னு போட்டு இது
3: பண்ணி
1: கம்பசைட் மென்யூர்னு போட்டாலே வந்துடும். ஸோ
2: இந்த இவங்க சொன்னாங்க மருதாணி அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க.
1: ஆமா,
2: மருதாணியில வந்து அந்த காலத்துல வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா அந்த பாம்பு அந்த மாதிரி எல்லாம் கூட வராது அந்த வாசனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமப்புறத்துல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. மருதாணி வந்து அதை தலைக்கும் பூசிக்குவாங்க, அப்புறம் கையிலயும் வச்சுக்குவாங்க. நிறைய வீடுகள்ல மருதாணி செடி மரம் மாதிரி இருக்கும். அது இப்ப சிட்டில கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் வந்து அது கூட ஒரு நல்ல பிசினஸ் தான். ஏன்னா மருதாணி பொடி பண்ணி நம்ம வந்து ஃபேஷியல் பவுடர்ஸ் எல்லாம் கூட லேடிஸ் வந்து நம்ம தயாரிக்கலாம், யூஸ் பண்றாங்க. ஹென்னா பவுடர்ஸ் அதிகமா தயாரிக்கிறாங்க. அது செம்பருத்தி நடுவில் வந்து செம்பருத்தி இலைய வந்து காய வச்சு அதை வந்து செம்பருத்தி பவுடர்ஸ் அதையும் செஞ்சோம்னாலும் நல்ல பிசினஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த செம்பருத்தி இலையும் அது ஒரு மிகப்பெரிய அசெட், அதை வச்சு ஹேர் ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார் மரம் வளர்த்தார் அப்படின்னு பேசிட்டே படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாரும் ஒரு ஒரு வீட்லேயும் நிச்சயமா செடி வளர்க்கணும். அந்த இலைகளையே அந்த மக்கி போன குப்பைகளையும் வந்து தூர எரியாம, எப்படி ஒரு வீட்டில் வந்து தங்கம் கீழே கடந்தது அப்படின்னா அதை எடுத்து பொக்கிஷமா பீரோக்குள்ள வைப்போமோ அதே மாதிரி மக்கி போன குப்பைகளை வந்து பீரோல வைக்க கூடாது, ஒரு குழி போட்டோ இல்லைன்னா ஒரு தொட்டியில கூட வைக்கலாம்னு சொன்னாரு நடேசன் சார். அந்த மாதிரி அதை தொட்டியில வச்சு பாதுகாத்து எந்த திருடர்களும் வராம அதை வந்து ஈஸியா பண்ணி
1: இல்ல நம்ம கவர்மெண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம குப்பையை தூக்கி போடும் போதே ரெண்டு ரெண்டா தூக்கி போட்டா கூட பிரிச்சு போட்டா கூட கவர்மெண்டே அதை நீட்டா டீகம்போஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க.
3: இதுல இருந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், மக்ர குப்பைகள் தான் பொண்கள், அந்த மக்காத குப்பைகள் வந்து வீண் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸ பொண்ணா நினைச்சு உங்க வீட்டுல பத்திரமா வச்சுக்காதீங்க, அதை தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. அந்த பொண்ணு நமக்கு தேவையே இல்லை. அது வந்து என்ன சொல்ல இரும்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இரும்பு கூட அட்லீஸ்ட் சம்திங் ஒரு பாயிண்ட் யூஸ் ஆகும், பிளாஸ்டிக் யூஸ் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த சமயத்தில் நான் சொல்ல விரும்புறேன்.
0: ஆனால் இந்த உரத்தை பத்தி இப்போ நிறைய இடத்துல விழிப்புணர்ச்சி நிறைய வந்திருக்குது. இப்போ கிராமப்புறங்கள்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து இப்போ சுய உதவி குழு அந்த குழுக்கள்ல வந்து நிறைய பேர் வந்து இப்போ உரத்தை உரம் அதை ஒரு பிசினஸாகவே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து அதனுடைய மகத்துவம் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்குது. அதனால கண்டிப்பாக எல்லாருமே இதை ஒரு பிஸ்னஸாக மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம அதாவது இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்குள்ள இதை வந்து நல்ல ஒரு உரமாக நம்ம வீட்டில் உள்ள குப்பைகளையே மாற்றலாம்.
2: நமக்கு வீட்டில் தோட்டம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தோட்டம் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து அந்த உரம் தயாரித்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம சொல்ல பிஸ்னஸாக இல்லைனாலும் அது அட்லீஸ்ட் ஒரு சோஷியல்
1: ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட
2: பண்ணலாம். பட் இது பிஸ்னஸாக பண்ணாலும் அது வந்து ஒரு தப்பு கிடையாது, அது வந்து நல்ல ஒரு தொழில் தான். ஸோ இன்னைக்கு நேர்களை இன்னைக்கு வந்து நான் கீர்த்தனா அப்புறம் வந்து கௌசல்யா அப்புறம் சேவியர் சார் பிரியா மேடம் இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இருக்கிற மக்கின குப்பைகளை வச்சு எரு தயாரிச்சு தோட்டம் அமைக்கிறத பத்தி அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாம் பேசணும், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே, அகல்யா மீனாட்சி அவங்க மூணு பேரும் வந்து தோட்டத்துக்கு போனாங்க, அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு நம்மளே கற்பனை பண்ணி இல்ல நம்மளே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டோம். ஸோ மேபி அடுத்த வாரம் அவங்க கேட்கலாம் அந்த பண்ணையில அவங்க என்ன போய் ஸோ அடிஷனலா அவங்களும் நமக்கு நிறைய தகவல்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க டயத்தை நீங்க அங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். இந்த சமயத்தில் நான் சேவியர் சார்க்கும் பிரியா மேடத்துக்கும் எங்களுடைய தேங்க்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
2: ஓகே,
1: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம் கீர்த்தனா உங்களுக்கும்.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையில இருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து

0: விலக்கி வைக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியெட்டு. ஹே தர்ஷனா, பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன் பத்மா. நீ, வேலையெல்லாம் எப்படி போகுது?
0: ஏதோ போதுப்பா, ரொம்ப போர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதாச்சும் புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அட பாரா, ஒரு புது அம்பானி வர போறாங்க போல. என்ன பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்க?
0: என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஐடியா கூட.
1: நீ ரீசெண்டா வந்த நம்ம ஜோதிகாவோட 36 வயது நிலை படம் பாத்தியா? அதுல கூட கிச்சன் கார்டனிங், பெண்கள் முன்னேற்றம் பத்தி எல்லாம் சூப்பரா சொல்லிருக்காங்களே.
0: அப்படியா? அந்த படம் நான் பார்க்கவே இல்லையே. கிச்சன் கார்டனிங்கா? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றியா?
1: என்ன நேயர்களே, நம்ம பத்மா மாதிரி உங்களுக்கும் கிச்சன் கார்டனிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல கிச்சன் கார்டனிங் பத்தி தான் பேச போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குறது MA கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷலோனி, பத்மா அண்ட் தர்ஷனா. கிச்சன் கார்டனிங் ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வீட்டு தோட்டத்திலயோ மொட்டை மாடியிலயுமே விதவிதமான செடிகள் வச்சு அழகழகா வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வளர்க்கறதுதான் கிச்சன் கார்டனிங்.
0: என்ன, வீட்லயே தோட்டமா? அது எப்படி முடியும்?
1: ஏன் முடியாது? சைனால மொட்டை மாடியிலேயே விவசாயம் பண்ணும் போது நம்ம பால்கனில செடிகள் வளர்க்க முடியாதா? இத வீட்டு பெண்கள் ஒரு பிசினஸா கூட எடுத்து செய்யறாங்களே.
0: அட, நல்ல விஷயமா இருக்கே. ஆமா, யாராச்சும் இதெல்லாம் பண்றாங்களா என்ன?
1: ஏன் இல்ல, எனக்கு தெரிஞ்ச கொடும்பாக்கத்தை சேர்ந்த மிஸ் பிரமீலா ரொம்ப வருஷமா கிச்சன் கார்டனிங் தான் செஞ்சுட்டு வராங்க. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் கூட. நிறைய பெண்கள் பொழுது போக்குறதுக்காகவே சில விஷயம் செஞ்சுட்டு வராங்க. ஆனா பிரமீலா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற டைம ரொம்ப யூஸ்ஃபுல்லா செலவழிச்சுட்டு வராங்க. இந்த கிச்சன் கார்டனிங் பண்றதுல ஹெல்த் வைஸும் சரி, செலவை கம்மி பண்றதுலயும் சரி, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா? சும்மா தானே சொல்றீங்க. நீங்க இப்படி யோசிக்கிறது எங்க காதுல விழுது. சோ உங்களுக்காக தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக நம்ம போய் அவங்களையே மீட் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் கிச்சன் கார்டனிங் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
0: ஹலோ மிஸ் பிரமீலா மேம், எப்படி நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இந்த கிச்சன் கார்டனிங் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு?
2: எனக்கு எப்பவுமே ஒரு பேஷன் உண்டு கார்டனிங்க்கு. எங்க இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு எனக்கு சுற்றி ஒரு கொஞ்சம் செடி இருக்கும். முதல்ல அப்ரா அங்கே பால்கனியில் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நீ கேம் பேக் டு இந்தியா, இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் முதல்ல பூல ஆரம்பித்தேன். அப்புறம் ராதாகிருஷ்ணனோட இதில் நான் அவரோட இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இது வந்தது எனக்கு, நம்ம ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு. ஸோ அதான் எனக்கு ஒரு பேஷன் இது. அண்டு அதாவது எனக்குன்னு நானே க்ரோ பண்ண, அதாவது இந்த வீட்டுக்கு அந்த மென்டலி ஃபிசிக்கலி எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது. இதில்
0: என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்க வீட்டில் வளர்க்குறீங்க, எதெல்லாம் வளர்க்கலாம்?
2: ஆரம்பிக்கிறச்ச ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அகலக்கால் எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோதான் ஏபிசி அதை பற்றி தெரிஞ்சிருந்தா, புக்கிஷ் நாலேஜ் இருந்தால் கூட அதை வந்து வளர்க்க வளர்க்க தான் நம்மளுக்கு நிறைய அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். இதை இதெல்லாம் படித்து தெரியறது இது கிடையாது இதெல்லாம். ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறச்ச ஓகே, நம்மளுக்கு வணங்குற சின்ன சின்ன இந்த செம்பருத்தி பூ, அந்த பூ, இந்த மாதிரி ரோஜா, மல்லி இதெல்லாம் நம்ம வச்சு, அதெல்லாம் ரொம்ப நம்மளை இது பண்ணாது, அதெல்லாம் வச்சு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறியாக இருந்து இது கீரை வகைகள் ஆரம்பிக்கலாம். கீரை வகைகள், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இது மாதிரி பச்சை மிளகா, கத்திரிக்காய் இதெல்லாம். ஆனால் சொல்கிறமே தவிர இந்த சில கறியால் ரொம்ப பூச்சி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. அதை டேக்கிள் பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால் அது இது பண்ண முடியும், அதை கோப்பம் பண்ண தெரியும், அதை பற்றி என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதனால் முதல்ல இது மாதிரி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அது கொடி வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கரெக்ட் சீசன் பார்க்கணும். எப்போ வேணாலும் போட்டுற முடியாது. அதுவும் மெட்ரா சென்னையில் இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம கண்டபடி போட முடியாது. ஆஹா, பெங்களூரில் வந்து இப்போ ப்ராக்கலி விளைக்கிறாளே, அங்கே இது பண்ணுறாளேங்கிறதான் நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகே, க்ரீன் ஹவுஸ்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் பண்ணலாம், ட்ரிப் இரிகேஷன் அப்படிலாம் ஓகே. ஆனால் சாதாரணமாக ஒரு இதில் நம்ம வந்து ஒரு ரொம்ப செலவு இல்லாமல் நம்ம மொட்டை மாடியில் நம்மளுக்காக முடிஞ்சிற காய் இதெல்லாம் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எல்லா வித பார்க்கா, பீர்க்கங்கா, புடலங்காங்கிற அந்த மாதிரி எல்லாம் நிறையா கொடி வகைகள், அதுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் பந்தல் கட்டி

0: அதுக்கெலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதெல்லாம் பண்ணி அதை ஆரம்பிக்கலாம். அடுத்தது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இதில் அடுத்தது இப்போ 2 வருஷமாக நான் வந்து வின்டர் வெக்கீஸும் நான் இது பண்ணுறேன், காலிஃப்ளவர், அப்புறம் வந்து கேபேஜ், நூல்கோல், பீட்ரூட், அப்புறம் வந்து சில சாலட் லீவ்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பாருங்கள் இந்த ராக்கெட் அப்படின்னு பேசில் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை மாதிரி இதெல்லாம் நான் வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து 90% அப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன் இந்த வின்டர் வெக்கீஸில். நான் ரொம்ப ரிஸ்க்காக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், லைக் ப்ராக்கலிக்கெலாம் ரொம்ப கேர் வேணும், அது வந்து அவ்வளோ பாடு படைச்சா நம்மளுக்கு அது திருப்பி நம்மளால் அது நம்மளுக்கு இது வருமானு தெரியாது, அதனால் கொஞ்சம் நான் அதை நிறுத்திட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறது வாட்ஸ்அப் நம்மளுக்கு முடிச்சதை நம்ம இது பண்ணோம் அவ்வளோதான். அப்புறம் அடுத்தது வந்து இப்போ வந்து போன வருஷம் பழங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டேன், இந்த மொட்டை மாதிரியில் இது மாதுளம்பழம், கொய்யாப்பழம், இது ரெண்டும் தான் இப்போ ஆரம்பிச்சது நான். ஏன்னா மற்றெல்லாம் எனக்கு இங்கே தரையில் இருக்குது கா இதில் தர இதில் பப்பாளி அதெல்லாம் லெமன் லெமன் இதெல்லாம் மூணும் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா இது கொடுக்குறது எனக்கு.
1: இந்த தோட்டம் வளர்க்குறது ஒரு ஹாபியா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது?
0: நான் இதில் வந்து ரொம்ப வரவு செல கணக்கு இல்லை நான் ரொம்ப பார்க்கறது இல்லை, ஏன்னா இதை நான் எடுத்துன்றது எனக்கு ஒரு ஹாபி தான் மெயினாக. இதை அடுத்தது வந்து எனக்கு மென்டலும் வந்து ரீதியாக எனக்கு வந்து எனக்கு ஒரு சில ப்ரெஷர் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் இது இருக்கிறது எனக்கு இது கோப்பை பண்ணணும்னு நினைக்க இது வந்து காரணம் எழுந்த உடனே இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம், காஃபி குடிச்சுட்டு போகும், டிவி பார்த்துட்டு போகும், சும்மா அரட்டை அடிப்போம், ஃபோனை பேசிட்டு போகும், அவ்வளோதான் பண்ண போகிறோம். பட் எனக்கு அப்படி கிடையாது, நான் வந்து 24 hours இருந்தால் கூட எனக்கு அதுக்கு மேலே இருந்தால் கூட எனக்கு ஆசை தான், ஏன்னா இப்போ நான் ஆக்சுவலி உங்களுக்காக பண்ணி சொல்கிறேன் அப்சர்ஸ். ஸோ காலங்களும் 5 மணிக்கு எழுந்தேன்னா அந்த ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு 2 hours எனக்கு போகணும் மொட்டை மாடியில், 2 hours ஒன்று கிளம்புற சாலிடாக அதெல்லாம் முடிச்சு திருப்பி அப்புறம் நம்மளுக்கு உண்டான மற்ற ரொட்டீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அகெயின் திருப்பி ஈவினிங்கில் என்னோடய பிரேக்குன்னு பார்த்தா பிட்வீன் 4 to 6 தான் எனக்கு கிடைக்கிற லீஷர் டைம், அதில் அது மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா இதில் எனக்கு வந்து அதுக்கு வந்து இப்போ ஒவ்வொன்றையும் நான் சரியாக பார்க்கணும், அதுக்கு எதாவது பூச்சி வந்திருக்கா இல்லை அது வந்து எதையாவது நம்ம செடி போகிற மாதிரி இருக்கா இல்லை வேற ரீப்ளேஸ் பண்ணணுமா சாயில் மாற்றணுமா, ஸோ இத்தனை இருக்கு அதில். எனக்கு வந்து இதுன்னு பார்த்தேன்னாக்கா எனக்கு செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது எனக்கு ஒரு 50% எடுத்தாச்சு. நான் இப்போ நான் வந்து கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நான் வாங்குறது இல்லை, இதெல்லாம் ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு கை கொடுத்துட்டே இருக்கும். நேத்தி இதை ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறேன், இது வந்து நேத்தி திடீர்னு எனக்கு மார்க்கெட் போக டைம் இல்லை ரொம்ப இதாகிடுச்சுன்னு பார்த்தேன், அரைக்கீரை இருந்தது அதில் ஒரு மசியல், அப்புறம் வெண்டைக்காய் இருந்தது அதில் ஒரு கறி, கத்திரிக்காய் இருந்தது அதில் ஒரு சாம்பார். சரி எதுக்கு சொல்ல வரேன்னா டக்குனு எனக்கு கை கொடுக்கும், எனக்கு மட்டும் இல்லாமல் கீரையிலே நான் நிறைய வெரைட்டி இது பண்ணுறேன், ஆத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிகப்பு கீரை, அதுக்கப்புறம் வந்து இந்த தவசிக்கீரைன்னு ஒன்று மல்டி விட்டமின் கீரை அது, அது அப்புறம் வந்து இது பசலைக்கீரை, இந்த மாதிரி ஒரு 6-7 வகை கீரை இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு அது பறிச்சுன்னு வரத்து கூட நேரம் இருக்காது, நான் என்ன பண்ணுவேன் பறிச்சு வந்து அக்கம் பக்கத்தில் தான் கொடுத்துருவேன் முருங்கை, எதுவாக இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து எனக்கு போக வந்து மற்றவாடு கொடுத்துருவேன், எனக்கு சுத்தம் எனக்கு இல்லாட்ட கூட பரவாயில்ல, மற்றவாளுக்குலாம் ஆர்கானிக்கால் ரொம்ப விரும்புகிறாளே பிடிச்சிருக்கே நல்லா இருக்குது அப்படின்பா அவளுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தா இதெல்லாம் பார்க்க முடியாது மட்டும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கமர்ஷியலாக பண்ணிட்டேன் என் வீட்டுக்கு எனக்கு. அடுத்து மற்ற எல்லாருக்கும் இப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும் இல்லை, யங்கர் ஜெனரேஷனுக்கு இப்போ நான் அமேஸ்ட் இப்போ பார்த்தா எனக்கு நிறைய பேர் வருவாங்க வருவாங்க எந்த ஜென்ரேஷன் வந்து என்னை கேட்பாங்க எப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நான் சொல்லி நான் ஆரம்பிச்ச போது 10 வருஷமாக கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன், ஐ பர்ன்ட் மை ஃபிங்கர்ஸ் மெனி டைம்ஸ், எங்கள் அதில் என் ஹஸ்பண்ட் சில 10 ரூபாய்க்கு 10,000 செலவிச்சு கிண்டல் பண்ணுவார் என்ன எனக்கு சொல்றேன். அப்போலாம் பிளாட்ஃபார்ம் கிடையாது எங்களுக்கு வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன என்ன தான் எப்படி யாரும் சொன்னாலும் மருந்து அடிப்போம், யாரும் சொன்னாலும் போய் அதுக்கு ஒரு மேனுவல் வாங்கி போட்டுவோம். இப்போ வந்து இந்த சென்னை ஆர்கானிக் டெரஸ் கார்டன்ஸ் இருந்தாங்க இந்த இதெல்லாம் நிறைய எப்படி இந்த ஃபோரம் இருக்கிறதுனால நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம், நிறைய எங்களுக்கு தெரிகிறது விஷயங்கள், அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இப்போ. ஸோ அதுவும் சின்ன வயசு யங்கர் ஜெனரேஷன் வச்சு அவங்களுக்கும் நாங்கள் கைடன்ஸ் கொடுக்கறது முடியாது எங்களால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னால, அவங்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு கேட்பாங்க எப்படி பண்ணோம் எங்கே வாங்கினோம். ஸோ இதெல்லாமும் அதான் நாட் ஒன்லி இது அபவுட் திஸ் இந்த எப்படி நம்ம எங்கே போய் வாங்கலாம், நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு நாமினல் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி, ஸோ இதெல்லாமும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், நம்மளால் ஷேர் பண்ண முடியுது நாலேஜை. இதில் வந்து லைக் மைண்டட் பீப்புளோட நான் இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது.
1: என்ன பத்மா, பிரமீலா சொன்னது கேட்டல்ல எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா பேசுறாங்க. இந்த நல்ல ஹாபிய ஹவுஸ் வைஃப் மட்டும் இல்ல யார் வேணும்னாலும் செய்யலாம்.
2: கிச்சன் கார்டனிங் பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 எஃப்எம்.
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
2: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இயற்கை விவசாயம் பத்தி பேசிட்டு இருக்கோம், வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: வீட்லயே தோட்டமா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா வீட்ல இருக்கிற கொஞ்சம் இடத்துல இதை எப்படி பண்றது?
2: இத நீ கேப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் கைவசம் இன்னொருத்தர் வச்சிருக்கேன். வீட்டு பால்கனி, மொட்டை மாடி, லான்ல கூட எப்படி அசத்தலா ஒரு கார்டன் செட் பண்ணலாம்னு ஒரு ஆர்கிடெக்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் மிஸ் காதம்பரி, வீட்ல இருக்கிற இடத்த எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி செடி வைக்கிறது?
3: ஒரு வீட்ல எந்தெந்த இடத்துலலாம் நம்ம லேண்ட்ஸ்கேப் பண்ணலாம்னா எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். ஆக்சுவலாக சன்லைட் கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். ஸோ ட்ரைவ்வே, பார்க்கிங் ஏரியாஸ் அண்ட் வெர்டிக்கல் கார்டன்ஸ் அரவுண்ட் யுவர் காலம்ஸ். பார்க்கிங்கில் இருக்கிற காலம் சுற்றி ஒரு வெர்டிக்கல் கார்டன் பண்ணலாம். இன்பிட்வீன் பேவர் பிளாக்ஸ், நம் ஃப்ளோரில் இருக்கிற பேவ்மெண்ட் பிளாக்ஸ்க்கு நடுவில் யூ கேன் டூ டெக்கரேட்டிவ் கார்டனிங் அண்ட் ட்ரேஸ், ஃபர்னிச்சர்ஸ், பிளான்டர் பாக்ஸஸ், கிளாஸ் பவுல்ஸ், இந்த மாதிரி எதுலேயுமே பண்ணலாம். சீலிங்லேருந்து நம்ம நிறையா பியூட்டிஃபுல் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் தொங்க விடலாம். யூனோ ஈவன் த டங்ஸ்டன் பல்ப் தட் வி யூஸ், நம்ம ஃபியூஸ் போன பல்பில் வந்து உள்ளே இருக்கிற அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வெளில எடுத்துகிட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் வாட்டர் அண்ட் நம்மளோட சாதாரணமான மணி பிளான்ட் அதில் வளர விட்டு சீலிங்லேருந்து ஒரு செயின் போட்டு தொங்க விடுறப்போ தட் கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைட் ஃபார் யூ. யூ ஹாவ் அன் ஹாபி altogether when you start doing gardening.
1: இனிமே வீடு கட்ட போறவங்க gardening க்கு provisions இருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் கட்டலாம்?
3: ஃபர்ஸ்ட் டெல் யுவர் ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர் அபவுட் யுவர் கார்டனிங் இன்ட்ரெஸ்ட். அதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்போ தான் உங்கள் பிளானிங் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் ஐ எம் அஸ்யூமிங் இஃப் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் இண்டிபெண்ட் ஹவுஸ், தி ஆப்ஷன்ஸ் ஆர் சோ மெனி. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே, சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் இவ்வளோ க்ரீனரி கொண்டு வர முடியும்னா இண்டிபெண்ட் ஹவுஸ்க்குள்ளே இன்னும் எவ்வளவோ பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கார்டனிங் லேண்ட்ஸ்கேப்பிங்கையும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்டாக பார்க்கறது வந்து இட் கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஆல்டுகெதர். அண்ட் கிச்சன் கார்டன் இன் அன் இண்டிபெண்ட் ஹவுஸ், யூ கேன் பிளேஸ் யுவர் கார்டன் ஜஸ்ட் outside your kitchen so that your water servicing can be done through the filtered water from your wash basins. நம்ம வாஷ் பேசன்ஸில் பாத்திரம் கழுவி போகிற தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி இட் ஷுட் கோ வாட்டர் த பிளான்ஸுங்கிற மாதிரி வைக்கிறப்போ தட் சேவ்ஸ் வாட்டர், தட் யூனோ கிவ்ஸ் யூ மோர் ஆப்ஷன் ஃபார் பிளான்டிங் அவுட்சைட் யுவர் கிச்சன் இஸ் அ பெட்டர் வே. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்மளோட விண்டோக்கு வெளியே ஒரு பிளான்டர் பாக்ஸ் ப்ரொவிஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டா வி கேன் பிளான்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் இன்சைட் இட் செல்ஃப். உள்ளேருந்தே நம்ம வெளியே வந்து தண்ணி ஊற்றி செடி வளர்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே தான் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க பில்டிங்ஸில் விண்டோ சில்ஸ்க்கு வெளியே பிளான்டர் பாக்ஸஸ் வைக்கிறது இஸ் அன் அதர் ஆப்ஷன்.
1: கிச்சன் கார்டனிங்னால வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு?
3: இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப்புங்கிறது இப்போ வளர்ந்து வர ஒரு ட்ரெண்ட் அண்ட் இட்ஸ் அன் இன்எக்ஸ்பென்சிவ் வே ஆஃப் டெக்கரேட்டிங் யுவர் ஹவுஸ். நம்மளுக்கு வீட்டுக்குள்ள வரப்போவே ஒரு க்ரீனரியை பார்க்குறப்போ நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆயிடும். தெர் இஸ் கலர் தியரி அண்ட் இன்டீரியர் டிசைன் தியரி தட் சேஸ் க்ரீனரி உள்ள வரப்போ இட் சூதன்ஸ் ஆர் மைண்ட், இட் ரிலாக்ஸஸ் ஆர் மூட்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிளான்ஸ் தே டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தே கிவ் அவுட் ஆக்சிஜன். ஸோ அகேன் தட் பியூரிஃபைஸ் தி ஏர் அரவுண்ட் யூ அண்ட் தட் கிரியேட்ஸ் அண்ட் மோர் சூதிங் அட்மாஸ்ஃபியர் ஃபார் யூ டு லிவ் இன். அண்ட் பிளான்டிங் ஹர்ப்ஸ், ஹர்ப்ஸ் பிளான்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அது நம்மளோட அட்மாஸ்ஃபியருக்கு. இன்னும் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி நீங்கள் உங்களோட பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கிறப்போ தட் அகெயின் நம்மளோட லிவிங் என்வாயன்மெண்ட்டே அது ரொம்ப ஒரு என்ஜாயபிள் பிளேஸ் ஆகும். டெக்கரேட்டிவ் கார்டன்ஸ், டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன இடத்துல நம்ம கீரை வகைகளை பிளான் பண்ண ஆரம்பிச்சு 30-40 நாளில் நம்ம வந்து அதை அறுவடை செஞ்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமா வேறு ஒரு கீரையை வந்து பிளான்ட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணுறப்போ லைக் ஹவு வி சேஞ்ச் ஆர் கர்டன்ஸ் அண்ட் குஷன்ஸ், இந்த மாதிரி க்ரீனரியும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கப்போ நம்ம வீட்டுக்கே வந்து அது ஒரு புது லுக்கை கொடுக்கும்.
1: அடடே, செடி வளர்க்கறதுனால வீட்டோட லுக்கையே மாத்திட முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. ஏசியே போட வேணாம் போல இருக்கே, தானாவே கூல் ஆயிடும். ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஓல்ட் டைப்பா இருக்கே, நம்ம பண்ணா கெத்தாவா இருக்கும்.
2: அச்சோ, நீ ஏன் இப்படி நினைக்கிற? ஏன் இத வயசானவங்க மட்டும் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்மார்ட். ரோபோட்டிக்ஸ்ல இருந்து கிச்சன் கார்டனிங் வரைக்கும் எல்லாத்துலயும் கலக்குறாங்க.
1: காமெடி பண்ணாத, நான் நம்பவே மாட்டேன். இவங்களுக்கு ஊர் சுத்துறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஃபேஸ்புக் பண்றதுக்கும் டைம் சரியா இருக்குமே. இதுல எங்க ஃபார்மிங் எல்லாம்?
2: இரு, அவங்களே பேசினாதான் நீ நம்புவ. நம்ம ஷலோனிக்கு இப்ப 22 வயசு தான் ஆகுது. காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் என்தூசியாஸ்டும் கூட. வீட்டுல கிச்சன் கார்டன் வச்சு நிறைய செடி பழம் காய்கறி எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. வா, அவங்க கிட்ட போய் இப்ப பேசலாம்.

0: வாங்க சலோனி, எப்படி இருக்கீங்க?
1: ஆமா, நீங்க எப்படி காலேஜ் லைஃப்ல கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சீங்க? யாரு உங்களோட இன்ஸ்பிரேஷன்?
2: எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு தான் எனக்கு உயிர். ஸோ ஒரு நாள் வந்து நான் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அங்கே சாப்பாடு சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என்ன சீக்ரெட்னே தெரியல. அப்புறம் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டேன், ஆன்ட்டி என்ன சாப்பாடு இப்படி என்ன இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது? அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் வீட்டு தோட்டத்துலேயே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறேன், அதுதான் இதோட சீக்ரெட். அப்போ தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்க கிட்ட பேசும்போது. எப்படி நம்ம வீட்டு பால்கனி டெரஸ் எல்லாமே அங்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணலாம், அது சமையலில் கூட யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதான் அவங்க கிட்ட தான் பேசும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு.
1: டெய்லி கார்டனிங்க்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
2: நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது 4 பிளான்ஸ் தான், டொமேட்டோ, சில்லி, கொத்தமல்லி, அப்புறம் புதினா. ஸோ இந்த நாளுக்கு நான் ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி கொடுக்குறேன். காலேஜ் போக முன்னாடி ஒரு 10 நிமிஷம், வர அப்புறம் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான் கொடுக்குறேன். ஆனால் அதப்புறம் நான் கண்டினியூ பண்ணி ஒரு நிறையா பிளான்ஸ் வரக்கும் போது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மினிமம் வேணும்.
1: இதை எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறீங்க?
2: ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம லைஃப்பில், நம்ம வாழ வரைக்கும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். அது மாதிரி நான் ஆர்கானிக் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து என்கிட்ட 4 பிளான்ஸ் தான் இருக்கு. ஆனால் என் ஃபியூச்சரோட எய்ம் 40 பிளான்ஸ் வரைக்கும் ரீச் ஆகணும், ஒரு கார்டனே ஃபார்ம் பண்ணோம், அதான் என்னோட மோட்டிவ்.
1: உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சலோனி.
2: தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜென்ரல் பப்ளிக்கு கூட இந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ.
1: சூப்பர்ப்பா, இதை கேக்குறப்போ எல்லாருமே பண்ணலாம் போல இருக்கே.

0: வெல்கம் பேக் நேயர்களே. இப்ப நம்ம கிச்சன் கார்டனிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம் அதை பத்தியே. சரி, பெசன் நகர்ல ஒரு அசத்தலான தோட்டம் இருக்குன்னு சொன்னியே, அவர்கிட்ட பேசலாமா?
1: ஆமா ஆமா, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தானே. இத ஒரு பிசினஸா மட்டும் இல்லாம சோஷியல் சர்வீஸா கூட செஞ்சுட்டு வராரு. மொட்டை மாடியில கிட்டத்தட்ட 50 வெரைட்டி செடிகள் வச்சிருக்கார். டெய்லி 2 கிலோ காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றார். குட் கவர்னன்ஸ் கார்டன் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு டெரஸ் கார்டன் ஃபார்ம்ஸ் செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரார் அவரு. அவர் இந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட். மொட்டை மாடிக்கு ஒரு ஊட்டியே கொண்டு வந்திருக்காருனா பாத்துக்கோயே, எத்தனை விதவிதமான செடிகள் காய் பழம் எல்லாம் வச்சிருக்கார். அவர்கிட்ட போய் பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். வா, அவர்கிட்ட பேசலாம்.
0: ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்க டெரஸ் கார்டனிங் பத்தி தெரிஞ்சுக்க தான் நாங்க வந்திருக்கோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டனிங் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
2: டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டனிங் சம்பந்தமா, ஃபர்ஸ்ட் பில்டிங்கை வித் காஸ்ட்லி ஸ்ட்ரக்சர், அதுக்கு தண்ணி டெய்லி போனால் அது டேமேஜ் வரலாம், சீப்பேஜ் வரலாம். அதனால கார்டன் போடுறதுக்கு முன்னாடி, செடி பிளான் பண்ணதுக்கு முன்னாடி மேட் போடணும், ட்ரைனேஜ் மேட்டுன்னு சொல்லுவோம், அது மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கு மீதே ட்ரஃப் போடணும். தொட்டியெல்லாம் கொஞ்சம் அவுட்புட் கம்மியாக வரும். ட்ரஃப் போட்டோம்னா அது லாங்காக இருக்கும், அதில் நிறைய க்ரோயிங் ஏரியா கிடைக்கும், செடி சீக்கிரமாக வரும். அதுக்குள்ளே சோயில் இல்லாமல் கோகோ பித்த வர்மி கம்போஸ்ட் ஆர்கானிக் மேனுவர் மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியா செட்டப் பண்ணினா அது சாஃப்ட் மீடியா இருக்கும், அது நிறைய தண்ணி அப்சார்ப் பண்ணி வைக்கும். தண்ணி ஜாஸ்தி ஆயினா கீழே வந்தாலும் மாட்டு இருக்கிறதுனால தண்ணி பில்டிங்கில் பிடிச்சு நிற்காது, அது இம்மீடியட்டாக ட்ரை ஆகி போகும். பட் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ரூ கார்டனிங். டூஸில் என்னென்னா, ஒரு க்ரீன் கவர் கொடுக்கணும் டெரஸில், ஷேட் நெட். ஷேட் நெட்டுக்கு 50% ஷேட் ஃபெசிலிட்டேட் பண்ணதுக்கு உள்ள வசதி இருக்குது. அதில் எவ்வளோ சன்லைட் செடிக்கு தேவை அது அதுக்குள்ளே கூட வரும், எக்ஸஸ் ஹீட் அது ப்ரிவெண்ட் ஆகும். டெரஸில் கான்க்ரீட் ஹீட்டடாக போகும்போது 11 மணிக்கெல்லாம் மத்தியானம் டெரஸின் மேலே போனோன்னா செப்பல் இல்லாத போக முடியாது. அது என்ன காரணம், நிறைய ஹீட் கான்க்ரீட் அப்சர்வ் பண்ணி அது ஹீட்டும் எமிட் ஆகிட்டு வரும், ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு கீழேருந்தும் செடிக்கு சூடு வரும், மேலேருந்து சூடு வரும், அது தாங்காது. சிட்டிலெலாம் அது எல்லா பில்டிங்கும் இதே மாதிரி இருக்குதுனால சூடு ஜாஸ்தியாக இருக்கும், பக்கத்து வீட்டிலும் இதே தான் வந்துட்டுருக்கும். அதனால் சரௌண்டிங்ஸில் கூலிங்குள்ள வசதி இல்லை, அதனால் க்ரீன் ஷீட் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ப்ரொடெக்ட் த பில்டிங் பை புட்டிங் மேட். செடிக்கு மேலே ஒரு ஸ்டடி ஹைட்டில் க்ரீன் ஷீட்டை சர்க்குலாக ஸ்ட்ரக்சரில் போடணும், அல்லனா வீடு கட்டின மாதிரி அது தண்ணி எல்லாம் மழையெல்லாம் வந்தோம்னா அது ஸ்லிப்பாகி வெளியே போன மாதிரி ஃப்ளாட்டாக போடக்கூடாது, கோனிக்கலாக போடணும் ரூஃபை. டோன்ட் யூஸ் போட்ஸ், நினச்சா போட்ஸில் இடம் கம்மியாக இருக்கும் செடிக்கு, இந்த நிறைய வேர் ஓடுறதுக்கு இடையில. இப்போ க்ரோ பேக் வச்சாலும் அதே மாதிரி வேர் சுட்டி சுட்டி சுட்டி சுட்டி அதுக்குள்ளே நிற்கும். ட்ரஃப் போட்டோம்னா நீளமாக ஓடும், செடி ஃபாஸ்டாக வரும், நிறைய அவுட்புட்டை ஏறிடும்.
0: இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும்?
2: கிச்சன் கார்டன் நிறைய கோஸ்ட்லியாக இருக்கும் இன்னொரு இம்ப்ரெஷன் இருக்குது, அது சரியில்லை. 4-5 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது. நான் ஒரு ஃபேமிலிக்கு ரெகுலராக ஃபுல் இயரில் காய்கறி கிடைக்கணும்னா ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ரூஃப் கார்டன் போட்டால் போதும். அதில் ட்ரஃப் மெத்தடில் போட்டிருந்தான். ட்ரஃப் மெத்தடில் அட்வான்டேஜ், இன் பிட்வீன் வேஸ்டேஜ் வராது, ஸ்பேஸ் வேஸ்டேஜ் வராது, ட்ரஃப் நீளமாக வைக்கும்போது. இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துனா ஒரு 335 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் ட்ரஃப் போடலாம், 2/3 ஏரியா. இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் போடலாம். 400 ஸ்கொயர் ஃபீட் இஸ் ஈக்குவல் டு ரஃப்லி 40 ஸ்கொயர் மீட்டர். 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருந்தா அதுக்கு ஒரு 2/3 எடுத்திருந்தால் ஒரு 36 ஸ்கொயர் மீட்டர். 36 ஸ்கொயர் மீட்டரில் எல்லா காய்கறியும் நமக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு ஒரு டசன் ஒரு 1.5 டசன் காய்கறி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நார்மலாக உள்ள ஒரு 1.5 டசன் வெஜிடபிள்ஸ், என்னெல்லாம் முக்கியமாக வேணும், வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகு, கரமணி, புதினா, கொத்தமல்லி, பாலக்கு, முள்ளங்கி, பாவைக்காய், படுவலங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக டெய்லி தேவைப்படுது நமக்கு பிடிக்கணும் என்ன காய்கறி இருக்கும் அது வைக்கலாம். அதுக்கு ஒரு 36 ஸ்கொயர் மீட்டரில் இடம் இருந்தால் போதும். ஒரு 2 ஸ்கொயர் மீட்டரில் ஒரு ஒரு ஒரு டைமில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வெஜிடபிள், வெண்டைக்காய் இல்லைனா தக்காளி இல்லைனா பச்சை மிளகாய் இல்லைனா கத்திரிக்காய் வச்சாகணும். 1 ஸ்கொயர் மீட்டரில் 9 செடி நல்லா வரும். அப்போ ரெண்டு ஸ்கொயர் மீட்டரில் வைக்கும்போது 9 x 9 = 18 செடி சப்போஸ் வெண்டைக்காய் வச்சுருந்தா டெய்லி 3-4 வெண்டைக்காய் கிடைக்கும். நமக்கு டெய்லி வெண்டைக்காய் தேவையில்லை, என்னாலும் ஆல்டர்னேட் டேஸில் தேவைப்படும். ஒரு சாம்பார் வைக்கணும்னா அந்த 3-4 வெண்டைக்காய் போதும் இல்லையா. பொரியல் வைக்கணுங்க 3-4 x 4 ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருந்தா ஒரு பொரியலுக்கு ஆகும். தக்காளி டெய்லி 1 தக்காளி 2 தக்காளி போதும். அது டெய்லி டெஃபினட்டாக ஒரு 9 செடி அல்லதான் 18 செடி இருந்தால் நிறைய வரும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கா அதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்கும். அதே மாதிரி என்ன காய்கறி பிடிக்கும் அதை போடணும். அது வேற ஒரு வார்த்தைனா

0: ஒரு செடி வந்து காயை கொடுக்கும்போ நமக்கு தெரியணும், ஒரு 25 டேஸ் 30 டேஸுக்கு அப்புறம் செடி கெட்டு போகும், அதனால் புதிய செடி வச்சாகணும். அதில் தான் என்ன, ஒரு தக்காளி செடி வந்து காயை கொடுத்துட்டு அது கெட்டு போயிருந்தான், அது காய்ஞ்சி போயிருந்தான், நெக்ஸ்ட் தக்காளி செடி காய் கொடுக்கறதுக்கு 45 டேஸ் கேப் வரும். இதுக்கு இது இது அப்ரூவ் பண்ணும்போது, இது ரிமூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் செடியில் பூ வந்தாகணும். இப்போ ஸ்பேசிங் வச்சுட்டு நம்மளுக்கு வேற தக்காளி செடி தான் வேற ஒரு இடத்துல வைக்கணும். இப்போ ஐ ஆம் புட்டிங் இன்ன ஒரு 1 டிரஃப் 2 டிரஃபில் தக்காளி இருக்கு, அது காயை கொடுத்து ஒரு டோட்டலாக அதுக்கு லைஃப் 100 டேஸ், 40 டேஸில் பூ வரும், அந்த 60 டேஸில் எனக்கு காய் கிடச்சோண்டே இருக்கும், 70 டேஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் பேட்ச் தக்காளி ரெடி ஆகிக்கொண்டே இருக்கணும். இது ஷிஃப்ட் டியூட்டி மாதிரி, ஒரு செட்டு தக்காளி செடி உங்களை சேர் பண்ணிக்கொண்டே இருக்கு, அது போகும்போது நெக்ஸ்ட் தக்காளி செடி ரெடியாக வந்துகிட்டே இருக்கணும். அப்போது அதே மாதிரி எல்லா காய்கறியும் ரெகுலராக வேணும்னா, இப்போது விண்டர் செஷனில் காபேஜு, காலிஃப்ளவரு, பீன்ஸு இதெல்லாம் வரும், அதை பிளான் பண்ணி அதுக்கு சோயிங் சீசன் மாதிரி இருக்குது. இப்போ விண்டர் செடி சம்மரில் வராது, சம்மர்லும் தக்காளி வராது, அதெல்லாம் பார்த்து போடணுன்னா ஒரு 35 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில், 500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் க்ரீன் ஷீட் போட்டு மேட்டு போட்டுனா யூ கேன் கெட் ஆல் வெஜிடபிள் in abundance. எல்லாம் வரும். 500 square feet is good, ideal for growing all vegetables which you want round the year except according to season. ஒரு 500 square feet green cover போடணும்னா அதுக்கு ஒரு 10,000 ருபீஸ் செலவாகும். ஜிஐ பைப் வச்சு அதில் இதை கோட்டட் வயர் கட்டி அதில் க்ரீன் ஷீட்டு தைச்சு ஃபிட் பண்ணணும். கீழே ட்ரப் போடணும்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 1,850 ருபீஸ் வரும். மேட்டு, ட்ரஃபு, அதுக்குள்ளே பொருள், அது மெனுவர் மிக்ஸ், அதில் மண் கிடையாதுன்னு ஞாபகம் இருக்கணும், அது இது காஸ்ட்லியாக இருக்கும். ட்ரஃபுக்கு உள்ள விலை அதுவும் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்குள்ளே போயிருந்த பொருளுக்கு எல்லாம் ப்ரைஸ். இப்போ அதனாலே ஒரு 1,850 ருபீஸ் ட்ரஃப் காஸ்ட் இன்க்ளூடிங் மேட் அண்ட் தி ஃபில்லிங் மெட்டீரியல். ட்ரஃபுக்கு லைஃப் 10 இயர்ஸ் இருக்கும். அதுக்குள்ள பொருளில் நம்ம அடிஷ்னலாக மனுவரை எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நிறைய செடி இப்போ பரங்கிக்காயில் இருந்தால் அது நிறைய சாப்பிட்டு எடுக்கும், மனுவர் எடுக்கும். அப்போ அது வெர்மி கம்போஸ்ட் அல்லது ஆர்கானிக் மனுவர் அதை போட்டுக்கொண்டே இருக்கான். சாணியும் போடலாம், சாணி போடணும்னா பிரச்சனை இருந்தால் சாணியில் விதை இருக்கும், புல்லுலாம் புல் வரும், அது மூலம் பார்த்து எடுத்து போட்டோம்னா சாணி போடலாம், அது சீப்பாக இருக்கும், நிறைய செடிக்கு உதகும். அது இது கவுடங்க கவுஸ் யூரின் போடலாம் டைல்யூட் பண்ணிவிட்டு. பயோகேஸ் பிளான்ட் லிக்விடு தட் ஐம் புட்டிங், தட் இஸ் மை மெயின் திங். ஐ வாட் பயோகேஸ் பிளான்ட், அதில் பயோகேஸ் பிளான்ட்ல டெய்லி ஒரு பிளான் இல்லைன்னா 10 லிட்டர் லிக்விட் மேனுவர் வெளியில் வரும், அது தண்ணி மிக்ஸ் பண்ணி 5 டைம்ஸ் தண்ணி போட்டுன்னு எல்லா க்ரீன்ஸும் நல்லா வரும். அதன் மெயின்டெனன்ஸ் இது ஒன்றும் இல்லை, கிச்சன் வேஸ்ட்டு மன்னூர் ஆகிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு போட்டோம்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மியாகிடும். இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டது போல் டெய்லி 2-3 கிலோ வேஸ்ட்டு நமக்கு கிச்சனில் வரும். காய்கறி கட்டிங்ஸு, வாழைப்பழத்தோலை, பின்ன வேஸ்டாக ஃபுட்டு இதெல்லாம் எடுத்து வெயிட் பண்ணி பார்த்தோம்னா 2-3 கிலோ டெய்லி வரும். அது காய போட்டு அதில் பானையில் வச்சுட்டு மண்ணுது எர்த்தன் வேரில் இல்லைன்னா ஹோல்சேலில் டப்பையில் வச்சுட்டு மூடி வச்சுருந்தா ஒரு 2 மாதத்தில் அது பிளாக் ஆகிட்டு டஸ்ட் ஆகும். அது 2 மாதத்துக்கு அப்புறம் அது காய போட்டு கொஞ்சம் ஒரு குச்சி கொண்டு அதை உடச்சிருந்தா எல்லாம் பவுடர் ஆகும், அது செடிக்கு போட்டு வந்துட்டுருந்தா போதும். அப்போ டெய்லி உங்களுக்கு ஒரு 300-400 இது காயும் அதில் வெயிட்டு கம்மியாகிடும். ஒரு 3 கிலோ மனுவர் இது கிச்சன் வேஸ்ட்டு இது ட்ரை ஆகும்போது அது 200-300 கிராம் மட்டும் இருக்கும். டெய்லி 200-300 கிராம் போதும் உங்களுக்கு செடிக்கு போகிறதுக்கு, அதனால அடிஷ்னலாக படம் ஸ்பெயின் பண்ணுற ஆவசியம் இல்லை. வேறே ஒரு விஷயம், நம்மளுக்கு சாப்பிடும் போக பிளேட்டில் சோலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம இதே மாதிரி டீகம்போஸுக்கு போட்டுட்டு பிளேட்டில் அப்போதும் கொஞ்சம் சாம்பார் அது இது ரசம் தயிர் அதுண்டேக்கு ஸ்டெயின்ஸ் இருக்கும். இப்போ நம்மளை வரலாம் நம்மளுக்கு போய் வரல, அது பிளேட்லையும் இருக்கும். அப்போ பிளேட்டில் கொஞ்சம் அது வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணணும். யூ சே த வேர்ட் இன் லேபரட்டரி ரின்ஸ் டெஸ்ட் சொல்ல மாதிரி அது ரின்ஸ் பண்ணி ஆ தண்ணி கலெக்ட் பண்ணி வைக்கணும் ஒரு பக்கரில், சின்ன பக்கரில். ஒரு வீட்டில் டெய்லி ஒரு 3-4 லிட்டர் தண்ணி அதே மாதிரி கலெக்ட் பண்ணலாம். அது பார்ட்டிகல்ஸ் இருக்காது, சாதம் இல்லைன்னா இப்போ கூட்டுன்ற பீஸ் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்லி த ஸ்டெயின்ஸ். இப்போ கெட்டு போய மில்கை, கெட்டு போய மோர் குழம்ப, கெட்டு போய இப்போ இது யூ ப்ரிப்பேர்ட் சம் சாஃப்ட் ட்ரிங்க் அது எடுக்கல அது போட்டு அது இதெல்லாம் செடிக்கு ஊற்றினா அது ரெடி ஃபுட்டு ஃபார் பிளான்ஸ். ஸோ டெய்லி யூ கேட் அபவுட் 3-4 லிட்டர்ஸ் அதுவும் கிடைக்கும். சில வீட்டில் 5 லிட்டர் வரைக்கும் எடுக்கல, 5 லிட்டர் டெய்லி அல்லது 3 லிட்டர் இருக்கட்டும். 3 லிட்டர் இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் அது அது அதில் கூட கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றினா தட் இஸ் அ குட் மனுவர். ஹவுஸ் வேஸ்ட் கன்வெர்டட் இன்டு மனுவர் பை கீப்பிங் இட் இன் எ கண்டெய்னர். ஒரு 6 மந்த்ஸில் 60 டேஸ் 70 டேஸில் இட் வில் பிகம் பவுடர். ஆர்கானிக் ஃபுட்டை 60% மோர் நியூட்ரிஷனலாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும். அது வெஜிடபிள் க்ரோயிங் இஸ் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் அன்வைண்டிங் ஃபார் வயசாயாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரி என்ஜாயபிள்.
1: தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்ன சப்சிடி தராங்க, எப்படி அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம்?
0: சி, கவர்மெண்ட் இதுவரைக்கும் என்ன பண்ணிருச்சு, சில பொருள் எல்லாம் கொஞ்சம் சப்சிடைஸ் ரேட்ல கொடுத்துருக்கு. அதுக்கு மீதே இது மாதிரி எனக்கு 75,000 ருபீஸில் ஒரு கார்டன் போடணும், அதுக்கு ஒரு பேங்க் லோன் வேணும்னு கேட்டோம்னா ஒரு 13 ஹையஸ்ட் ரேட்டில் தான் இப்போ கிடைக்கும். சரியா, இப்போது வீட்டுக்கு கிச்சன் கார்டன் மட்டும் இல்லை, ஒரு ஆளுக்கு சரி எனக்கு 1,000 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீட்டில் கேட்டால் அவர் பண்ண சொல்லியிருக்கு, அவர் அங்கே வயசாக ஆள் இருக்குது, ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட்டு தர சொல்லியிருக்கு, எனக்கு பக்கத்து வீட்டில் பண்ணினா எனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகிருக்கும், இன்கம் கிடைக்கும். ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்கள ஒரு கிச்சன் கார்டன் போட்டோம்னா டெய்லி ஒரு 500 ருபீஸ் இன்கம் கிடைக்கும். அது செயலுக்குள்ள பொருள் மட்டும் நான் போடும், நான் எல்லா காய்கறியும் போட மாட்டேன், கீரை மட்டும் போடும். கீரை 25 டேஸில் ரெடி ஆகும். ஒரு கட்ட ஒரு 1/2 கிலோ 250 கிராம்ஸ் கீரைக்கு எனக்கு 25 ருபீஸ் கிடைக்கும். 10 கிராம் கீரைக்கு 1 ரூபா மார்க்கெட் ஆர்கானிக் விலை இருக்குது. அதனால் ஒரு கட்டு கீரை 25 ருபீஸ் ஆர்கானிக் கீரை. 1 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் 10 கட்டு கீரை 25 டேஸில் கிடைக்கும். ஹார்டிகல்ச்சர் சிட்டிக்குள்ளே நான் அக்ரிகல்ச்சர் டர்ஸ்ன்னு மேலே பண்ண போகிறேன் சார்னு சொன்னேன்னா இல்லை 13% இன்ட்ரெஸ்ட் வேணும். அதுக்கு நான் RBI எல்லாம் லெட்டர் போட்டிருந்தது, அவர் இல்லை அதுதான் பாலிசின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கேன். அது கவர்மெண்ட் பார்க்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். கொஞ்சம் பொருள் எல்லாம் சப்சிடியில் கொடுத்துருந்தா அது எப்போ கிடைக்கும், எத்தனை வாட்டி கொடுக்க முடியும், அது இன்னும் அது பற்றாது, தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் என்கரேஜ் பீப்புள் டு கோ. ஸோ கவர்மெண்ட் ரோல் இஸ் டு என்கரேஜ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஷுட் அட்ரஸ் த நேஷன் லைக் தி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டிட் 9 இயர்ஸ் பேக். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஷுட் அட்ரஸ் தி பீப்புள், எல்லாரும் சொந்தமாக காய்கறி வச்சாகணும். ஸோ கவர்மெண்ட் ரோல் இஸ் நாட் டு கிவ் திங்ஸ் இன் சப்சிடி, பட் டு கிவ் அ லோன் ஃபெசிலிட்டேட். கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்காக கஷ்டப்படுற அவசியம் இல்லை. மெட்டீரியல் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒரு பெப் டாக் கொடுக்கணும் சீஃப் மினிஸ்டர் இல்லைனா பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பேங்க் லோன் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணணும்.
1: இதை எப்படி ஒரு பிஸ்னஸாக செய்கிறது, எவ்வளோ லாபம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்?
0: என்னோடய காய்கறி நான் சொந்தமாக பண்ணும், என்னோடய வேஸ்ட்டு நான் கன்வெர்ட் பண்ணி என் மன்னூர் பண்ணி எடுத்துகிட்டு செடி வைக்கும், அது என்னோடய வேஸ்ட்டில் இன்னும் என் பயோகேஸ் பண்ணி எடுக்கும், என் சோலார் போட்டு என்னோடய தான் சோலார் நான் யூஸ் பண்ணும். இதெல்லாம் எல்லா வீட்டிலும் பண்ண முடியும். சோலார் வைக்கணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 50,000-60,000-70,000 ரூபா செலவு பண்ணினா எல்லா ஃபேனும் லைட்டும் கண்டினியூஸாக ஓடின மாதிரி எல்லாம் சோலார் கிடைக்கும். சோலார் கிடச்சுன்னா இபி சேவிங் ஆகும். ஒரு 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் அது நம்மளை அது கவரப் ஆகும். பேனலுக்கு 30 வருஷம் கேரண்டி இருக்கு. 2 வருஷத்தில் இன்வெஸ்டட் மணி திரும்பி வரும். தோட்டத்துக்கும் ஒரு 1.5 வருஷத்தில் 75,000 சொன்னேன்னா அது ஒரு 2 யூ கால்குலேட் ஹவு மச் வெஜிடபிள் ஐ பை, ஹவு மச் மெடிசின் ஐ பை. மொட்டமாடி தோட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, மெடிசின்க்கும் எனக்கு நோய் வராது. ஐ பி ஃபிட். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் யோகா மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட், கீப்ஸ் த டாக்டர் அவே. நாட் ஒன்லி ஆப்பிள். So I am 67, but I don't get any eye heart problems at all. I have cured through yoga and organic vegetables now. Convert, produce your own food and consume your own food. Don't depend on the system.
1: Health-wise, organic vegetables, evlo mukhyam, sir?
0: Health is the most important. Ellavarkum health is the most important. Health venanna nalla saapadu saapidrom. இது பூச்சி மருந்து போட்டது அல்லது ரசாயனம் போட்டது சாப்பிட்டுருந்தா நம்மளோட பாடியிலும் அதுக்கு இம்பாக்ட் வரும். பாடியில் டாக்ஸிக் கண்டென்ட் இருந்ததுன்னா அது மைண்டுனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எனக்கு மூட் இல்லை, சண்டை கூட்டணும், வைலண்ட் ஆகும். நார்மலாக இருக்குன்னா சுச்சுவேஷன் மைண்டுக்கும் பிரெயினும் கிடையாது. அதனால நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருந்தா பாடி மட்டும் இல்லை, மைண்டும் நல்லா கூலாக இருக்கும். போடும் டாக்ஸிக் கண்டென்ட் போகும்போது இப்போ இது லிக்கர்லாம் சாப்பிட்டுருந்தா எப்படி வைலண்ட் ஆகினேன், ஸ்மோக்கிங்னால வைலண்ட் ஆகினேன். ஈவன் நான்வெஜ் சாப்பிட்றதுனாலும் நம்மளோட நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது சாப்பிடக்கூடாதுன்னு சயின்ஸ் சொல்லுச்சா. மேன் இஸ் நாட் ப்ரைமர்லி ஏ நான்வெஜ் மேன். யூ வாண்ட் டு நோ, யூ ஸ்டாப் தி நான்வெஜ் அண்ட் ஈட் வெஜ் அண்ட் தென் சி ஹவு கம்ஃபர்டபுள் யூஸ் ஃபீல். ஐ வாஸ் எ நான்வெஜ் பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐ டோன்ட் டேக் ஐம் பியூர் வெஜிடேரியன் தட் ஆர்கானிக். யூ ஃபீல் டோட்டலி டிஃப்ரெண்ட், கம்ஃபர்டபுள், ஏர் கண்டிஷன் ஃபீலிங் கிடைக்கும்.
1: ரொம்ப நன்றி சார் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. எவ்வளோ சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கார்ல, நான் இப்போவே போய் கிச்சன் கார்டனிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். என்ன நேயர்களே, டெரஸ் கார்டனிங்ல இத்தனை நல்ல விஷயம் இருக்கான்னு கேட்டதும் நம்ம பத்மா மாதிரியே உங்களுக்கும் இதை உடனே பண்ணணும்னு ஆசை வந்திருக்கோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உடனே போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கார்டனிங் பத்தி தெரிஞ்சதும் இப்பவே போய் நீங்க இதை உங்க வீட்டுல செய்வீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்கல்ல, டெரஸ் கார்டனிங் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஷலோனி, பத்மா அண்ட் தர்ஷனா.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஸ்ரீவித்யா. அழகா இருக்கணும்னு எல்லாருக்குமே தோணுங்க, அது பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, ஆனா கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தோணுங்க. அழகா இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும், அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக நிறைய பார்லர்லாம் போய் செலவு பண்றதை விட இப்ப இந்த பெண்ணே உனக்காக உங்க ஃபேவரட் ஷோல நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்காக நிறைய பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறாங்க. சோ கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம கூட ஃபர்ஸ்ட் டிப்ப ஷேர் பண்ண போறாங்க சங்கீதா.
2: எல்லாரும் முகத்துக்கு அப்புறம் ஹேருக்கு அதுக்கெல்லாம் மட்டும்தான் நிறைய பியூட்டி டிப்ஸ்லாம் கேட்பாங்க. அதை மட்டுமே செஞ்சு அதை அழகாக காட்டுறது நம்ம ஃபேஸும் ஹேரும் மட்டுமாவே இருக்கும். ஆனால் யாருமே நோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காலை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த காலுக்கும் நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லருக்கு போய் நிறைய காசு செலவு பண்ணி ஆஃப்டர் ஆல் கால் தானே நினைக்காம அதை நல்லா பத்திரமா பார்த்துக்கிறப்ப நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலருந்தே செய்ய முடிய சில குறிப்புகள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான், சிம்பிளானதாக தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து கால் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும், வெடிப்பெல்லாம் விட்டு இருக்கும், அதனால ரொம்ப ரஃபாக இருக்க மாதிரி இருக்கவங்க ஃபீல் பண்ணுறவங்க குளிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பச்சை பால் பாலை காய்ச்சலாம் இது பண்ணாதீங்க. வெறும் பச்சை பால் எடுத்து காலில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சிங்கன்னா, குளிக்கும்போது அது நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கால் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற அளவுக்கு கூட சாஃப்டாக வரும் நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு தோல் இருக்கும் இல்லையா, அதை நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா அதை வந்து கையிலையும் கால்லையும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கை காலில் இருக்க தோல் வந்து கருப்பாக இல்லாமல், அதாவது வெளியே போயிட்டு கருத்து போயிருக்கும் மற்ற இடத்த விட, அந்த மாதிரி இல்லாம உங்க ஸ்கின் கலருக்கே கூட மாறும்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு பவுடர் அவங்க அப்ளை பண்ணணும். இப்ப ஆரஞ்சு பவுடர் அப்ளை அப்படியே பண்ண முடியுமா, அது ஸ்கின்ல நிக்குமா, இல்ல ஏதாவது பேஸ்ட் மாதிரி பண்ணி அப்ளை பண்ணணுமா?
2: இல்லை, அதில் கொஞ்சம் இப்போ தண்ணியாக இல்லாமல் மீடியமான பேஸ்ட் அளவுக்கு பசை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழுத்து தழுவிக்கோங்க.
1: இப்போ சில பேருக்கு சம்மரில் மட்டும் இல்லை, நார்மல் ஸ்கின் தவிர இப்போது விண்டரில் நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். அதுக்கு ஏதாவது நீங்கள் டிப்ஸ் சொல்ல முடியுமா?
2: நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். விண்டர் சம்மரை விட விண்டர் டைமில் வந்து நிறைய கால் காஞ்சி போன மாதிரி தெரியும் நமக்கு. தேங்காய் நல்லா சிலர் யூஸ் பண்ணுவாங்க, பட் அதை விட பெட்டராக நான் சொல்கிறேன். சர்க்கரையும் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஆட் பண்ணி அதை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு சுடு தண்ணியில் கால் கழுவுனீங்கன்னா அந்த ரஃப்னஸ் போய் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் தெரியும் உங்களுக்கு. வீட்டில் இந்த மாதிரி துணிலாம் துவைக்கிறப்ப சோப்பு தண்ணி காலில் பட்டுப்பட்டு அது வந்து சிலருக்கு ஒத்துக்காமல் போகும், கால் வந்து ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருக்காது அந்த சோப்பு தண்ணியால். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தை நல்லா வறுத்து அதை பவுடர் ஆக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து பேஸ்ட் மாதிரி இது பண்ணிட்டு காலில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கால் கழுவிக்கிட்டிங்கன்னா அது சரியாயிடும். நீங்கள் டெய்லி துணி துவைச்சு முடித்த பிறகு இந்த மாதிரி பண்ணால் கால் நார்மலாகவே இருக்கும், எந்த கெமிக்கல்ஸும் உங்களை அட்டாக் பண்ணாது. அதே மாதிரி கடலை மாவையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலில் போடலாம். ஃபேஸ் அளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லைனாலும் அதுவும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் தான் கொடுக்கும். அடுத்து வந்து இப்போ நம்மளால் பியூட்டி பார்லருக்கெலாம் போய் நிறைய காசு செலவு பண்ணி பெடிக்யூர்லாம் பண்ண முடியாமல் இருக்கவங்க, வீட்டில் நம்ம சமையலுக்கு வாங்குற பொருளெல்லாம் வச்சு நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். கடைசியாக நீங்கள் இந்த சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு காலை கொஞ்ச நேரம் அதை சோப்பு தடவிட்டு காலை அது கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது அதில் இருக்க அந்த மஞ்சளில் இருக்க கிருமி நாசினி நம்ம ஏதாவது புண்ணு இருந்தாவோ இல்லை செஃப்டிக்காக இருந்தாலோ காலில் அதெல்லாம் சரி பண்ணி கால் வந்து பல பலனும் இருக்கும். அதே மாதிரி எந்த சைட் எஃபெக்டும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கால் க்ளீனாக இருக்கும். பெடிக்யூர் பண்ணுற காசு இல்லாதவங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்.
1: இப்போ நீங்கள் காலுக்கு சொன்னீங்க இல்லையா கடலை மாவை வந்து பேஸ்ட் பண்ணி தண்ணியில் தடவி காலுக்கு தடவுனா வந்து காலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு, அதுக்கு வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணணுமா இல்லை சுட தண்ணி யூஸ் பண்ணணுமா, எது பெஸ்ட்டாக இருக்கும்?
2: நீங்கள் ஃபேஸ்க்கு போடும்போது நார்மல் வாட்டர்னா ஓகே, பட் காலுக்கு வந்து நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஹாட் வாட்டரை கடலை மாவோட மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
1: ரொம்ப அருமையான டிப்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா டிப்ஸ் கொடுத்த சங்கீதாவை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம கூட டிப்ஸ் கொடுக்க இருக்காங்க நிவேதா. நிவேதா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
3: எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக பெண்கள்னாலே அழகுன்றது முகம் மட்டும் இல்லை, அவங்களோட கூந்தலும் தான். 6 அடி கூந்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 6 அடி வரும்ன்று நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஒரு அது 1/2 அடி வரத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன். இப்போது பொதுவாக நிறைய பேருக்கு ஹேர் முடி வந்து ட்ரையாக இருக்கும், கிராக்ஸ் மாதிரி விட்டு அப்படியே ரொம்ப பார்க்கவே கொடூரமாக இருக்கும். அந்த ட்ரையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு, இல்லை அதை தவிர்க்கிறதுக்கு, ப்ளஸ் மெயினாக ட்ரையாக எப்படி உருவாகுது, ஹேர் எப்படி ட்ரை ஆகுதுன்றது சில டிப்ஸ் இருக்கு. அது என்னென்னா, ஹார்ஷ் ஷாம்பு, அதாவது நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற ஷாம்பு நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நான் டெய்லி ஷாம்பு போட்டு தள்ளி குளிக்கிறதுனால என் ஷாம்பு நல்லா இருக்குது, நல்லா வளரும் அப்படிலாம் நிறைய பேர் மூட நம்பிக்கையில் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் ஹேர் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மாதிரி இப்போது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வேலைக்கு போகிற கட்டாயம், இப்போ கண்டிப்பாக எல்லோரும் வேலைக்கு போயிட்டு அப்படிலாம் வருவாங்க. இப்போது வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்து சொசைட்டியில் என்விரான்மெண்டில் நிறைய பொல்யூஷன் இருக்குது. அவங்க போயிட்டு வரதுனால அவங்க ஹேர் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகுறதுனாலையும் அவங்க ஹேரில் நிறைய ட்ரைனஸ் உண்டாகுது.
1: அப்போ டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறது நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா, இல்லை குளிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா?
3: நான் பொதுவாக சொல்கிறது ட்ரை ஹேருக்கு, ட்ரை ஹேர் இல்லாதவங்க குளிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை, ட்ரை ஹேர் உள்ளவங்க டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறது ப்ராப்ளம் சொல்கிறேன்.
1: அப்போ ட்ரை ஹேர் இருக்கிறவங்க சீக்கா அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாமா?
3: யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ட்ரை ஹேர் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னா, இப்போ வந்து பொதுவாக கேர்ள்ஸில் நான் யூ கட் பண்ணுறேன், வி கட் பண்ணுறேன், ஜட் கட் பண்ணுறேன்னு பார்லருக்குலாம் போய் ஹேர் விதவிதமாக கட் பண்ணுவாங்க. அப்பப்போ ஈ அந்த பொண்ணு இந்த மாதிரி வெட்டியிருந்தா நானும் வெட்டுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருங்க, மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே ஹேர் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், நான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணால் மூஞ்சி கேவலமாக தெரியும், நான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், நான் வெளியே போகிறேன்னு பரட்ட மாதிரி தலையை விரித்து போட்டு போனாலும் டைரெக்டாக சன்ரேஸ் வந்து நம்ம தலையில் படுறதுனாலையும் ட்ரை ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் தலை குளிக்கும்போது வெது வெதுன்னு தண்ணியை வந்து ஊற்றவே கூடாது, நார்மல் வாட்டரில் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரை ஹேர் உள்ளவங்க வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண அப்புறமா அவங்க கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், ஸோ தட் அவங்க ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் வந்து சாதாரண ஜென்ரல் டிப்ஸ். இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஹேர் அப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. இப்போது ஆலிவ் ஆயில் அப்படி இல்லை, ஆலிவ் ஆயில் முடியாது அப்படின்னா கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், இந்த ரெண்டு ஆயில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம விரலால் நகம்படாமல் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து சேமே தலையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 minutes அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்கானிக் ஷாம்பு, இப்போ ஷாம்பு பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் இருக்கும் கெமிக்கல்ஸ், அது வந்து ரொம்ப கம்மியாக கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் வந்து உடனே இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உடனே தலை குளிச்சிடுவேன் அப்படின்னா கூட ஓகே, இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு. இப்போ சாட்டர்டே நைட்ஸ்லாம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும், பிகாஸ் ஆயில் நிறைய நேரம் உங்கள் தலையில் ஊற ஊற அந்த ட்ரைனஸ் வந்து நல்லா கம்மியாகும். இப்போ வந்து நமக்கு தலையில் கண்டிஷனர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு அந்த கண்டிஷனர் சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. ஸோ வீட்டில் நம்ம கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பொருள் இருக்குது. எப்படின்னா, இப்போ தலை குளிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வினிகர் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனர் மாதிரி அது ஒரு ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ வந்து நான் இவ்வளோ நேரம் ஹேருக்காக சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நான் ஸ்கின்னுக்காக சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின் பொதுவாக நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும், அந்த ஆயிலி ஸ்கின் வந்து கம்மி பண்ணும், என்னோட ஃபேஸ் ஆயிலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. எப்படின்னா, லெமன் இருக்குல்ல எலுமிச்சை பழத்தோட அந்த பீல், எப்படி சொல்கிறது, அந்த தோலை வந்து எடுத்து காய வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த பவுடர் ஒரு டீஸ்பூன், ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் பார்லே பவுடர், அப்புறம் அரை டீஸ்பூன் பாலும், அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர், கொஞ்சம் சுடு தண்ணி, இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க, அது நல்லா ஸ்டிக்கியாக ஃபேஸில் ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் கையால் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயில், அந்த டிஷ்யூக்குள்ளே இருக்கிற ஆயிலெலாம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது.
1: இப்போ நீங்கள் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணணுமா இல்லை ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாமா?
3: நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் சில டிப்ஸ் கூட இருக்குது. நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், ப்ளஸ் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், கீரை அந்த மாதிரிலாம் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு அதுக்கும் சில டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, குக்கும்பர், வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காயில் வந்து விட்டமின் சி அதிகமாக உள்ள காய் அது. ஸோ வெள்ளரிக்காய் எடுத்து

0: அதில் உள்ள தோலை எடுத்துட்டு அப்புறம் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை ஒரு நல்ல க்ளீனான பாட்டிலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் யூஸ் பண்ணி காட்டனில் கொஞ்சம் எடுத்துட்டு ஃபேஸில் நல்லா ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அதை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே அப்ளை பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக அப்படியே ஹன்சிக்க மாதிரி தெரிவிங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் அப்படியே வச்சு கூட நீங்கள் 1 வீக் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஸோ நம்ம நிவேதா சொன்ன டிப்ஸை வச்சு எல்லாருமே கூந்தல் அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சொல்லறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது MOP சமுதாய வானொலி 107.8. ஸ்டே டியூன். ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பெண்ணே உனக்காக. நான் உங்கள் ஆஜஸ்ரீ வித்யா. இது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்மளுக்காக அவங்களோட பியூட்டி டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறாங்க காயத்ரி.
2: நான் உங்கள் காயத்ரி. அண்ட் நான் உங்ககிட்ட இப்போ வந்து சொல்ல போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து வெயிலில் போகிறாங்க வராங்க, அப்படி போகும்போது அவங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேன் ஆகும். டேன் ஆகும்னா அவங்க இப்போ ஃபேஸ் பார்த்தோன்னாக்க வந்து ஒரு சில இடம்லாம் மட்டும் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக தெரியும், ஒரு சில இடம் வந்து ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி கையிலையும் வந்து அவங்க ட்ரெஸ் கவராக இருக்கிற பிளேஸ் வரைக்கும் மட்டும் வந்து அந்த ஸ்கின் டோன் மெயின்டைண்டாக இருக்கும். மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிளாக்காக தெரியும். அதுக்கு நிறைய பேர் இந்த லோஷன் அப்ளை பண்ணுவாங்க, சன்ஸ்கிரீன் லோஷன் அது இதுன்னு என்னென்னமோ போடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் தரேன். அதுக்கு வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் அண்ட் ஹனி அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கையில் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம அதை வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்க வந்து நம்ம ஸ்கின் வந்து அந்த டோன் மெயின்டைனாக இருக்கும். நம்ம மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரி இல்லாமல். அப்படி இல்லையா வந்து நம்ம அந்த டொமேட்டோ பல்ப் அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் அதுக்கப்புறம் அந்த ஓட் மீல் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்தது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து இந்த லிப்ஸுக்கு மேலே வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து ஹேர்ஸ் இருக்கும். கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு என்னடா இது இப்படி நம்மளுக்கும் வந்து மீசை வளர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப. அதுக்கு வந்துட்டு பியூட்டி பார்லரில் போய் அங்கே த்ரெட்டிங் பண்ணுவாங்க, அதுனா திரும்ப வளர்ந்துட்டே தான் இருக்கும். பட் வீட்டிலலாம் சொல்லுவாங்க அம்மாலாம் மஞ்சள் தேய், மஞ்சள் தேய்ச்சா முடி வளராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க மண்டையில் முடி வளர மாட்டேங்குது ஆனால் அங்கே மட்டும் வளருதே அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் அதுக்கு வந்து மஞ்சள் வெறும்னா அப்ளை பண்ணால் வந்து அங்கே அந்த மஞ்சள் கரை தெரியும் அப்படின்றதுனால அவங்க யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் அதில் வந்து எவ்வளோ நிறைய எஃபெக்டிவ்லாம் இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த மஞ்சளில் வந்து நல்ல அது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் மெடிசன் அது. இப்போ வெறும் மஞ்சள் அப்ளை பண்ணால் தானே நம்மளுக்கு அந்த மாதிரி தோணுது. மஞ்சள் இல்லை வெறும்னு அப்ளை பண்ணாமல் அது கூட வந்து வாட்டர் அண்ட் சாண்டல்வுட் அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லாயிருக்கும். அண்ட் அங்கே லிப்ஸுக்கு மேலே வந்து ஹேர் அவ்வளோ க்ரோத் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மஞ்சள் கூட வந்து லெமன் ஜூஸ் அண்ட் குக்கும்பர் ஜூஸ் அது ரெண்டுத்தையும் வந்து இது வந்து ஃபேஸுக்கு சொல்கிறேன், ஃபுல் ஃபேஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த நோஸ் கிட்டலாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும்.
1: இப்போ ரொம்ப மூச்சு விடாமல் பேசிட்டீங்க, இப்போ கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இப்போ நீங்கள் டேனிங் வந்து சொன்னீங்க இல்லையா, அது எத்தனை நாள் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும்?
2: வீக்லி ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ வெளியே போயிட்டு வந்திருக்கோம், இப்போ மார்னிங் போயிட்டு ஈவினிங்கில் நைட் டைமில் வரோம் அப்படின்னாக்கா வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் வருவாங்க, இல்லை ஒரு சில நைட் கூட வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா கூட வந்து அதை அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை வீக்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் வந்துட்டு டெய்லி இந்த ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஒரு 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆரல்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் இன்னும் உங்களோட ஸ்கின் நல்லா சாஃப்டாக க்ளோவாக இருக்கும்.
1: இப்போ வந்து யாருமே சொல்லாத ஒரு டிப் வந்து அப்பர் லிப்ஸ்க்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்காக முதல் நன்றிகள் உங்களுக்கு, நிறையவே நன்றி. இப்போ வந்து லிப்ஸுக்கும் ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா?
2: ஆ, நான் வச்சுருக்கேன், நீங்கள் நினச்ச மாதிரியே நான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து லிப் பாம்லாம் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க வெளியில் யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட லிப்ஸுக்கு வந்து ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு அந்த ஸ்கின் எதுவும் ஒத்துக்காமல் போகலாம். அதனால வந்து நம்ம வீட்டிலே வந்துட்டு நம்ம ஒரு லிப் பாம் பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு சரிசமமாக எடுத்துக்கணும். டொமேட்டோ அண்ட் வந்துட்டு அந்த ஹெவி க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு லிப் கலர் பிங்க் கலரில் ஒன்று இருக்கும் அது. இது மூணுத்தையும் வந்துட்டு நல்லா நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டெய்லியாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப பிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து இந்த க்ரீமு இந்த லிப்பிங் கலர் அதெல்லாம் வாங்க முடியாதவங்க வந்துட்டு இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ரெட் ரோஸ் இருக்குல்ல அதனோட பெட்டல் அதை வந்து கிளிசரின் இதில் அதில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஊற வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்க லிப்ஸில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கூல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது.
1: என்னங்க எல்லாம் கிளிசரின் அலறதுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்னமோ புதுசாக லிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறீங்க.
2: யூஸ் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு.
1: கண்டிப்பாக யூஸ் பண்ணி ரிசல்ட்டை சொல்லிடுவோம்.
2: இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற டிப்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ், அதுக்காக சொல்ல போகிறேன். அதாவது வந்து அந்த லோஷன் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன அதில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 teaspoons வந்துட்டு லெமன் ஜூஸ் அண்ட் 2 teaspoons ஹனி, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அது ரொம்ப மாய்ஸ்சரைசராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் இதை நம்ம வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க வந்து கிளிசரின், லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த 2 teaspoons லைம் ஜூஸ் அண்ட் ஹனி அது ரெண்டுத்தையும் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனியாகவும் இருக்கும், நம்மளோட ஹேண்ட் வந்து ரொம்ப ஷைனியாக அழகாக இருக்கும்.
1: ரொம்பவே தேங்க்ஸ், யாரும் சொல்லாத நிறைய டிப்ஸ் நீங்கள் சொன்னீங்க, எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி. ரொம்பவே அழகாக டிப்ஸ் கொடுத்த நம்ம காயத்ரிக்கு அப்புறம் இப்போ டிப்ஸ் கொடுக்க வராங்க ஜோதி.
3: என் பேர் ஜோதி. நான் வந்து உங்கள் ஸ்கின்னெல்லாம் எப்படி வச்சுக்கலாம், உங்கள் ஃபேஸ்லாம் எப்படி வச்சுக்கலாம் அதை பற்றி சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ்லாம் பிளாக்காக இருக்கேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேன். தேங்காய் பால் 2 spoons, கடலைமாவு 2 spoons எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் மார்க்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து ஃபேஸில் பிளாக் மார்க்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாசிப்பருப்பு தான் சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன் அது தான். ஸோ அதை வந்து நீங்கள் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா வாட்டரோட மிக்ஸ் பண்ணி 15 minutes அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா ஷைனிங் கொடுக்கும், உங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். வீக்லி 2 times பண்ணால் போதும். நான் சொல்ல போகிறது ஃப்ரூட் ஃபேஷியல். இது வந்து நீங்கள் பியூட்டி பார்லர் போனீங்கன்னா இதுக்கு நிறைய சார்ஜ் இருக்கும். இது வந்து சாக்லேட் ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல் அது இதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஆப்பிள், தக்காளி, அப்புறம் தர்பூசணி இதை மூணுத்தையும் நல்லா ஈக்குவலாக எடுத்துகிட்டு இதை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ஃபேஸ் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா குளுமை.
1: இப்போ கூட நம்ம ஜோதி லாஸ்ட்டாக பேசினவங்க வந்து சூப்பராக பேசினாங்க, அதே மாதிரி அருமையான டிப்ஸ் நம்ம கூட பேசின எல்லாருமே கொடுத்தாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நான் வீட்டில் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் அருமையான ஷோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஃபேவரட் அஜய் ஸ்ரீவித்யா. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 ஸ்டேடியம்.
4: MOPCRS 107.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஆர்ஜே ஆஷாவின் நெஞ்சார்ந்த வணக்கம். மக்களே, என்ன ஷோ காணோம், ஷோவே வரலையே அப்படின்னு ரொம்ப அப்செட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்துட்டங்க. இதுதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது விடுகதை நேரம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஸோ இது வந்து நம்ம இது விடுகதை நேரமோட 3வது எபிசோட். இன்னைக்கு அதே மாதிரி 4 girls வந்துட்டு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பெயர் அண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு அவங்களே போய் ஒரு சின்ன இன்டர்வியூவா கொடுப்பாங்க.
5: ஹலோ, என் பேர் தனுஸ்ரீ, நான் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிக்கிறேன்.
6: ஹலோ, நான் மெர்லின், நான் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிக்கிறேன்.
7: வணக்கம், நான் கிருத்திகா, செகண்ட் இயர் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிக்கிறேன்.
8: வணக்கம், நான் தீக்ஷிதா, தேர்ட் இயர் ஜேர்னலிசம் படிக்கிறேன்.
4: ஓகே, நைஸ், ரொம்ப அழகான பெயர்கள்லாம் இருக்கு. ஸோ யார் யார் வந்து இன்னைக்கு டீமா இருக்க போறீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க.
6: நானும் தனுஸ்ரீ வந்தா டீமா இருக்கும். எங்க டீம் பேர் அலைகள்.
8: நானும் தீக்ஷிதா பிளஸ் கிருத்திகா, நாங்க ரெண்டு பேரும் வந்து கடல், எங்க டீம் பேர் கடல்.
4: வாவ், சூப்பர், நைஸ். ஸோ இந்த இது விடுகதை நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். டோட்டலா வந்துட்டு 10 கேள்விகள் கேட்கப்படும், ஒரு கேள்விக்கு 1 நிமிடம். ஸோ யார் அதிகமா ஆன்சர் பண்றீங்களோ, கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ, அவங்க டீமுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பெண் போகும். முக்கியமான விதிமுறை என்னன்னா, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், 1 point பெற்றிருந்தாலும் 0 points போயிடுவீங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இரு அணிகளுமே அவங்கவுங்க அணிகளுக்கு வந்துட்டு ஒரு நேம் வச்சுக்கோங்க.
8: எங்க டீம் பேரு கடல்.
4: ஓ, தீக்ஷிதா அண்ட் டீம் பேர் வந்து கடல்.
8: எங்க டீம் பேரு அலை.
4: அலை கடல். வாவ், தட்ஸ் நைஸ். மக்களே, நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது போன எபிசோட்ல நிகழ்ச்சியோட ஃபைனல்ல நான் வந்துட்டு மக்களுக்கான கேள்வின் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். சோ அந்த கேள்வி என்னன்னு மறுபடியும் நான் சொல்றேன். படுத்து உறங்காத மிருகம், பந்தயத்தில் ஓட்டம் அதிகம். சோ இதுக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ மயிலாப்பூர்ல சேர்ந்த நித்யானந்தன் அப்படின்ற சார் வந்துட்டு எங்க சிஆர்எஸ்க்கு கால் பண்ணி குதிரை அப்படின்ற சரியான பதில் கொடுத்திருக்காங்க. நித்யானந்தன், வாழ்த்துக்கள். மக்களே, கண்டிப்பா இன்னைக்கும் கடைசியில ஒரு மக்களுக்கான கேள்வி காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம கேள்வியை லிசன் பண்ணுங்க, ஷோவை கேளுங்க, மறக்காம கால் பண்ணி ஆன்சர் தெரிவிங்க. சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
9: போலாம்.
4: ரெடியா இருக்கீங்களா?
9: ரெடி.
4: சோ உங்களுக்கான முதலாவது கேள்வி, அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் அவள் யார்? அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் அவள் யார்? And your time starts now.
9: வெங்காயம்.
4: Okay. Actually correct answer. So ரெண்டு அணிக்குமே ஒரு ஒரு மதிப்பெண் கொடுத்துடலாம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன? கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன? And your time starts now.
8: கண்ணா? கண். Question repeat பண்றீங்களா?
4: கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன?
6: மரம்.
4: தவறு.
5: வாய்.
4: தவறு. கெஸ் பண்ணுங்க, ஏதாவது கெஸ் பண்ணுங்க.
5: பூவோட நேமா?
4: குழந்தை.
6: முடி.
5: கை. கால்.
4: சோ உங்களுக்கான நேரம் முடிவடைந்தது. சோ ரெண்டு அணிக்குமே இந்த கேள்விக்கு பாயிண்ட் இல்ல. ஆக்சுவலி கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன? இதற்கான விடை வேர்க்கடலை. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சோ இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஒரு மதிப்பெண்ல இருக்கீங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, கழுத்து உண்டு தலை இல்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கையுண்டு விரல் இல்லை அது என்ன? கழுத்து உண்டு தலை இல்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கையுண்டு விரல் இல்லை அது என்ன? And your time starts now.
6: சட்டை.
4: Wow, that's nice. 3 seconds answers இருக்கு. சோ ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? அலைக்கடல் வந்துட்டு இப்போ இரண்டு மதிப்பெண்ல வந்து அலை வந்துட்டு அலை டீம் வந்துட்டு இப்போ ரெண்டு மதிப்பெண்ல இருக்கீங்க. கடல் அணி வந்துட்டு இப்போ ஒரு மதிப்பெண்ல இருக்கீங்க. சோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் டஃப் கொடுத்து டைப் பண்ணலாம். சோ உங்களுக்கான நான்காவது கேள்விக்கு போலாமா?
9: போலாம்.
4: இது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது, பட் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான்காவது கேள்வி இதோ, எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது அது என்ன? எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது அது என்ன? And your time starts now.
5: நிலவு.
6: திரும்.
4: இல்லை.
5: பறவை.
4: இல்லை.
6: நட்சத்திரம். இல்லை.
5: விமானம்.
4: இல்லை.
5: சிலந்தி வலை.
4: இல்லை.
5: மேகம்.
4: இல்லை.
5: காட்டாத
4: தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது அது என்ன?
5: பழம்.
4: இல்லை.
6: கம்பல்.
4: இல்லை.
8: க்ளூ தர முடியுமா?
6: இது கஷ்டமான கேள்வி தானே.
4: பரவாயில்ல.
8: க்வெஸ்சன் ரிபீட் பண்ணுங்க ப்ளீஸ்.
4: எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது அது என்ன?
8: விமானமா?
4: 20 செகண்ட்ஸ் மோர்.
8: விமானம்.
6: கண்ணு.
4: தவறு. தவறு. எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது அது என்ன? 10 செகண்ட்ஸ் மோர்.
6: ஃபேன்.
4: இல்ல.
5: ஏசி.
4: இல்ல.
6: முடி.
4: இல்ல. உங்க டைம் முடி.
8: ரேடியோ.
4: உங்களுடைய டைம் முடிவைந்தது. அகெய்ன் இந்த கேள்விக்கு வந்துட்டு இரண்டு அணிகளுக்குமே மதிப்பெண் இல்ல. சோ இப்ப அலை டீம் வந்துட்டு ரெண்டு மதிப்பெண்லயும் கடல் வந்துட்டு ஒரு மதிப்பெண்லயும் இருக்கீங்க. சோ இந்த கேள்விக்கான விடை பார்க்கலாம். எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது அது என்ன? விடை தூக்கணாங்குருவி கூடு. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, உச்சியிலே கிரீடம் உடம்பெல்லாம் கண் அது என்ன? உச்சியிலே கிரீடம் உடம்பெல்லாம் கண்.

0: பார்ப்பேன்.
1: ஓகே, உங்களுக்கான ஆறாவது கேள்விக்கு போலாமா?
2: போலாம்.
1: ஓகே. 1000 பேர் வந்து சென்றாலும் அங்கே சுவடு இல்லை, அவர்கள் யார்? 1000 பேர் வந்து சென்றாலும் அங்கே சுவடு இல்லை, அவர்கள் யார்? And your time starts now. Wow, that's nice, nice, nice, nice. Dikshita and team, கடல் அன்னைக்கு வந்துட்டு ஒரு மதிப்பெண் போய் சேருது. ரைட் ஆன்சர், 1000 பேர் வந்து சென்றாலும் அங்கே சுவடு இல்லை, அவர்கள் யார்? ஆன்சர் இஸ் எறும்புகள். இப்ப வந்துட்டு கடல் அணி 2 மதிப்பெண், அலை அணி 3 மதிப்பெண். ஒரு மதிப்பெண் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கீங்க. சரி, யார் வேணாலும் வின் பண்ணலாம், பாக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி, சோ பாத்துக்கோங்க. உங்களுக்கான 7வது கேள்வி இதோ. குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன? குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன? And your time starts now.
2: கிணறு
1: இல்ல,
2: வயிறு
1: இல்ல,
2: வயிறு இல்லையா,
0: கண், வாய்
1: இல்ல,
0: தொண்டை,
2: கடல்
1: இல்ல. குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது
0: என்ன?
1: இல்ல,
0: கண்ணும் இல்லையா,
2: வாய்,
0: நோஸ்
1: இல்ல,
2: மழை மேகம்
1: இல்ல. குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன?
2: கண்ணீர்
1: இல்லை,
2: ஒட்டகத்தின் வயிறு
1: இல்ல. எப்படி இவ்வளவு டிஃபரெண்டா யோசிக்கிறீங்க? 20 செகண்ட்ஸ் மோர்.
2: கேக்டஸ் செடி
1: இல்ல. குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன? இல்ல. 10 செகண்ட்ஸ்.
2: வானம்,
0: மேகம்
1: இல்ல. இல்ல, உங்கள் நேரம் முடிவடைந்தது. சோ இரு அணிகளுக்குமே மதிப்பெண் கிடையாது. சோ இந்த கேள்விக்கான பதில், குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன? இதற்கான விடை தேங்காய்.
2: ஈஸியான ஆன்சர் மிஸ் பண்ணிட்டோம் இப்பதான் ஃபீல் பண்றேன்.
1: சோ அகைன், அலை அணி வந்துட்டு 3 மதிப்பெண், கடல் அணி வந்து 2 மதிப்பெண் இருக்கீங்க. இன்னும் 3 கேள்விகள் தான் பாக்கி உள்ளது. சோ உங்களுக்கான 8வது கேள்வி இதோ. நல்லா கேட்டுக்கோங்க. பச்சை பச்சை டாக்டர், பால் போல் டாக்டர், குண்டு குண்டு டாக்டர், குதிரைவால் டாக்டர், இவையெல்லாம் என்ன? பச்சை பச்சை டாக்டர், பால் போல் டாக்டர், குண்டு குண்டு டாக்டர், குதிரைவால் டாக்டர், இவை எல்லாம் என்ன? And your time starts now.
2: வெண்டைக்காய்
1: இல்லை,
2: புல்
1: இல்லை. ஆக்சுவலி இதுக்கு 4 ஆன்சர் இருக்கு, ஓகேவா? பச்சை பச்சை டாக்டர் அதுக்கு ஒரு ஆன்சர், பால் போல் டாக்டர் அதுக்கு ஒரு ஆன்சர். சோ யோசிங்க, நல்லா யோசிங்க.
2: குதிரைவாளி டாக்டருக்கு ஆன்சர் வந்து குதிரைவாளி அந்த தானியங்கள்.
1: பச்சை பச்சை டாக்டர், பால் போல் டாக்டர், குண்டு குண்டு டாக்டர், குதிரைவால் டாக்டர், இவை எல்லாம் என்ன?
2: கீரை
1: இல்லை. ஒன்னொன்னுக்கு ஆன்சர் இருக்கு, நல்லா யோசிங்க. பச்சை பச்சை டாக்டர் யோசிங்க.
2: பட்டாணி
1: இல்ல,
2: பாவற்காய்
1: இல்ல,
0: கிரீன் ஆப்பிள்
1: இல்ல. ஓவரால ஒரு ஆன்சர் இல்லடா. பச்சை பச்சை டாக்டருக்கு ஒரு ஆன்சர் இருக்கு,
0: பச்சை பச்சைக்காய் சொல்றோம்.
1: பால் போல் டாக்டர், குண்டு குண்டு டாக்டர், குதிரைவால் டாக்டர், இவை எல்லாம் என்ன? 10 செகண்ட்ஸ் மோர்.
2: காய்கறிகள்,
1: முட்டை இல்ல. இல்ல. அண்ட் யுவர் டைம்ஸ் அப். சோ இரு அணிகளுக்குமே இந்த கேள்விக்கு மதிப்பெண் இல்ல. சோ இப்போ ஏதாவது கெஸ் பண்றீங்களா இதுவா இருக்கும் அந்த மாதிரி?
2: நீங்க கொஞ்சம் லைட்டா க்ளூ கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நீங்க கொஞ்சம் க்ளூ கொடுக்கலாம்ல?
1: ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான ஆன்சர்.
2: பரவாயில்ல, க்ளூ கொடுங்க.
1: கேட்டிங்கனா வந்துட்டு இதுதானா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.
0: சும்மா ஏதாச்சும்
1: சொல்லிடுறேன். பச்சை பச்சை டாக்டர் அப்படினா வெற்றிலை. ஓகே. பால் போல் டாக்டர்னா சுண்ணாம்பு. குண்டு குண்டு டாக்டர்னா
2: பாக்கு.
1: குதிரைவால் டாக்டர் சந்தைக்கு போறான், அவன் யார்? ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான், அவன் யார்? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது.
2: ஹார்ன், வண்டி ஹார்ன்
1: இல்லை.

0: ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான் அவன் யார்?
1: நாய்
0: இல்ல.
1: ஸ்பீக்கர்
0: இல்ல.
1: தக்காளி
0: இல்ல. இல்ல
1: தக்காளி.
0: ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான் அவன் யார்?
1: வண்டி
0: இல்ல.
2: ஊளைனா என்னன்னு சொல்லுங்க.
0: ஊளைனா ஓட்ட உள்ள ஒரு இது.
2: ஓட்டை.
1: ஓட்டை
0: இல்ல.
2: டயர் இல்லையா.
1: பேக்
0: இல்ல.
2: காய்கறிகள்.
1: பஸ்
0: இல்ல.
2: காசு
0: இல்ல.
1: பணம்.
2: கார்
0: இல்ல.
2: காது கண்ணு.
1: சில்லறை
0: இல்ல.
2: பர்ஸ்
0: இல்ல.
1: தக்காளி
2: அந்த கூட
0: இல்ல. இல்ல
1: மறுபடியும் சொல்லுங்க க்வெஸ்சன்.
0: ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான்
1: அவன்.
0: உங்களுக்கான நேரம் முடிவடைந்தது. இந்த கேள்விக்குமே இரண்டு அணிக்குமே மதிப்பெண் இல்ல. ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான் அவன் யார்? பதில் நுங்கு.
1: ஏன்னு கொஞ்சம் சொல்றீங்க?
0: அந்த நுங்கு பாத்திருக்கீங்களா? அது எடுக்கிறதுக்கு முன்னாடி
1: உள்ளே புரியுது புரியுது.
0: அதனாலதான் உங்களுக்கான கடைசி கேள்வி. அலை வந்துட்டு அலை அணி வந்துட்டு 3 மதிப்பெண், கடல் அணி வந்து 2 மதிப்பெண். சோ உங்களுக்கான கடைசி கேள்வி இது கொஞ்சம் கஷ்டமானதுன்னா, பட் பிராக்டிக்கலி திங்க் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டா இருக்கும். உங்களுக்கான 10th கேள்வி இதோ. கிளை உண்டு இலை இல்லை அது என்ன? கிளை உண்டு இலை இல்லை அது என்ன? And your time starts now.
2: கை
0: இல்லை.
2: கண்ணு
0: இல்லை.
1: கிளி
0: இல்ல.
2: ஐப்ரோஸ்
0: இல்ல.
2: கிளை
1: க்வெஸ்சன் ரிபீட் பண்றீங்களா?
0: கிளை உண்டு இலை இல்லை அது என்ன?
1: செடி
0: இல்ல.
2: உடம்பு
0: இல்ல.
1: பூச்சி
0: இல்ல.
1: ஒரு கம்பெனியோட பிரான்ச்.
0: ஏங்க கால் உண்டு இலை இல்லை அது என்ன?
2: கால்.
1: கடை. முருங்கக்காய்
0: இல்ல. இல்ல இல்ல.
1: வெற்றிலை
0: இல்ல.
2: கிளை
0: கிளை உண்டு
2: விரல்கள்
0: அது என்ன? இல்ல
2: விரலும் இல்லையா.
1: முடி
0: இல்ல.
1: க்ளூ கொடுங்கக்கா.
2: ஐலாஷஸ்
0: இல்ல.
1: கடைசி கேள்வி.
0: முருங்கக்காய் இல்ல.
1: கிழங்கு
0: இல்ல. மான் கொம்பு. அதோட கொம்பு பாத்துட்டீங்களா? இந்த கேள்விக்குமே 2 அணிக்குமே வந்துட்டு மதிப்பெண் இல்ல. சோ அலை டீம் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொன்னாலுமே மதிப்பெண் என்னமோ குறைவா இருக்கு. அதாவது 3 மதிப்பெண்ணோட இருக்காங்க. கடல் அணி வந்துட்டு 2 மதிப்பெண்ணோட இருக்காங்க. சோ இது வந்து 3rd எபிசோட் அப்படின்றதுனால கடைசியா வந்துட்டு ஒரு புதிர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கும். சோ புதிருக்கு பதில் சொல்ல நீங்க ரெடியா? இந்த புதிருக்கு பதில் சொன்னீங்கன்னா அந்த அணிக்கு 10 மதிப்பெண் போகும். சோ வின்னர் இன்னும் டிசைட் ஆகல. அலை டீம் இன்னும் வின்னர் டிசைட் ஆகல. ஓகேவா? சோ எபிசோட் 3 ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொண்டு வரலாமே அப்படின்னா, புதிர்க்கு எப்போ இந்த புதிர்க்கு பதில் சொல்ற அணிக்கு 10 மதிப்பெண். அப்போ யார் வின் ஆவீங்க?
2: க்ளூஸ் ஆடுவீங்களா?
0: புதிர்க்கு எப்படி க்ளூ? ஆனா இந்த புதிர்க்கான நிமிடங்கள் பார்த்தோம்னா 2 நிமிடம் கொடுக்கப்படும். நீங்க டிஸ்கஸ் பண்ண உங்க டீம் கூட. சோ 2 மினிட்ஸ் கொடுக்கப்படும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புதிர்க்கு போலாமா?
2: போலாமா.
0: நல்லா க்வெஸ்சனை நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குளத்தில் சில குவளை பூக்கள் இருந்தன. ஒரு குளத்தில் சில குவளை பூக்கள் இருந்தன. அவை இன்று உள்ளதை போல் நாளை 2x. அவை இன்று உள்ளதை போல் நாளை 2x. 50th நாள் குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பின. 50th நாள் குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பின. எத்தனையாம் நாள் குளத்தின் அரைவாசி பூக்களால் நிரம்பியிருக்கும்? எத்தனையாம் நாள் குளத்தின் அரைவாசி பூக்களால் நிரம்பியிருக்கும்? மறுபடியும் ஃபுல் க்வெஸ்சன் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். நீங்க வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணும்னா என்னென்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய பிளான் அண்ட் உங்களுடைய டீமோடது. சோ மறுபடியும் நான் க்வெஸ்சன் ரிப்பீட் பண்றேன். ஒரு குளத்தில் சில குவளை பூக்கள் இருந்தன. அவை இன்று உள்ளதை போல் நாளை இருமடங்காகும். 50ஆம் நாள் குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பின. எத்தனையாம் நாள் குளத்தின் அரைவாசி பூக்களால் நிரம்பியிருக்கும்? And your 2 minutes starts now.
1: 25
2: இல்ல குவளை பூக்கள் தானே சொன்னீங்க, டபுள் ஆகும். இது அரைவாசி பூக்கள் ரெண்டும் ஒண்ணுதானா?
1: இரண்டாம் நாள்
2: இல்ல
1: நூறாவது நாள்
0: மதிப்பெண் வந்து கடல் அணிக்கு போய் சேருது.
1: நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் எங்களுக்கு.
0: கடல் அணி வந்துட்டு 12 பாயிண்ட்ஸோட வின்னரா ஆகுறாங்க. அலை அணி வந்துட்டு 3 பாயிண்டோட போறாங்க. பட் குட் ட்ரை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு 4 பேர் வந்ததுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. 2 அணிகளுக்குமே ரொம்ப நன்றி. நீங்க ஜாலியா ஃபீல் பண்ணீங்களா? கருப்பு நாக்கை நீட்டுவது அது என்ன? தலையை வெட்ட வெட்ட கருப்பு நாக்கை நீட்டுவது அது என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி மக்களே. இதற்கு விடை தெரிஞ்சா 044-2833-1262. மறுபடியும் சொல்றேன், 044-2833-1262. 044-2833-1262. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், 044-2833-1262 என்ற எண்ணுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை தெரிவிக்கலாம். மக்களே, அப்புறம் வந்துட்டு இந்த ஷோ எப்பதான் வருது எப்பதான் வருதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. சோ இந்த நிகழ்ச்சி வந்துட்டு மண்டே அண்ட் ஃப்ரைடே, வீக்லி மண்டே அண்ட் ஃப்ரைடே 3 மணிக்கு வரும். சோ டியூன் இன் பண்ணுங்க. இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கம்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க பூஞ்சோலை நிகழ்ச்சி, தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. நாடகம், கவிதை, இந்த மாதிரி கலை எல்லாம் இந்த காலத்துல அழிஞ்சிட்டு வர்றதை நீங்க பாக்குறீங்க. இது ஒரு மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலை. நாடகம்ங்கிறது கண்ணுக்கும் செவிக்கும் ஒரு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்ஷன் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு சில பசங்க அவங்க நாடக கலையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவங்க செய்ய போற நாடகத்துக்கு ஒரு சிறிய முன்னோட்டமா நான் ஒரு உதாரணம் சொல்ல விருப்பப்படுறேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வேலைக்காக பஸ்ல போயிட்டு இருந்தேங்க. பஸ்ல போகும்போது ரோட்டோரத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடுற நிலையில ஆக்சிடென்ட் செஞ்சு ரோட்டோரத்துல இருந்தாரு. அதே பஸ்ல ஒரு மணி நேரம் கழிச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அதே பஸ்ல திரும்ப வரும்போது அந்த ஆள் இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் இவரை கூட்டிட்டு போனா எனக்கு பிரச்சனை ஆயிடும், உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை காப்பாத்தணுங்கிற முன்னோட்டத்துல யாருமே முன் வரல. இத ஒரு மூல கருத்தா எடுத்து இன்னைக்கு நம்ம அசம்ஷன் ஸ்கூல் பசங்க ஒரு சின்ன நாடகம் போட போறாங்க, கேக்கலாம்.
3: ஒன்று, அனாதையாக நடிப்பவர் நிலோஃபர், காரில் செல்பவர் பவானி, சாலையில் நடப்பவர் அருள்மொழி. ஐயோ, இந்த வெயிலே வர வர தாங்க முடியலப்பா. ஐயோ, யாருன்னு தெரியலையே, ஒரு பொண்ணு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாளே, என்ன பண்றது, எனக்கு வேற அவசரமா வேலை இருக்க, என்ன பண்றது.
4: காட்சி ரெண்டு, சாலையில் நடப்பவர் அருள்மொழி, உதவி செய்பவர் கனிமொழி கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளி எஸ் நிலோஃபர்.
3: ஐயோ அம்மா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க சீக்கிரமா. ஐயோ
5: ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு, என்னங்க ஆச்சு உங்களுக்கு?
6: ஒரு கார்கார வந்து அவங்கள இடிச்சுட்டு போயிட்டா, நான் எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
5: சரிங்க.
6: ஐயோ, அவங்க வேற கிளம்பி போயிட்டாங்க, இப்போ
5: எனக்கே இப்போ எதுவுமே பண்ண தெரியலையே, என்ன பண்ணலாம். நான் நிறைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி அவசர ஒதுக்கின்னு ஒரு இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க.
6: நம்பர் தெரியுமா?
5: ஐயோ, தோடி இரட்டி வர யோசிக்கிறேன். 108 அந்த நம்பர்.
6: சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு.
5: 108.
7: ஹலோ.
5: ஹலோ,
7: யார் பேசுறீங்க?
5: ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே பேசுறீங்க?
7: ஆமாங்க.
5: இது இங்க ஒரு ரோட்டோரத்துல ஒரு பெண்மணி ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, சீக்கிரம் வரீங்களா?
7: அட்ரஸ் சொல்லுங்க.
5: ஜெமினி நுங்கப்பக்கம் அசம்ஷன் ஸ்கூல் ஆப்போசிட்ல.
7: சரி, வரங்க, உடனே வர.
4: காட்சி மூன்று, மருத்துவராக தேவயானி, உதவி செய்பவர்கள் கனிமொழி கே ஸ்னேகா, நர்ஸ் என் சினேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர்.

0: வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது, வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது. யாருங்க ஃபோன் பண்ணது? நாங்க தாங்க நர்ஸ், நாங்க தாங்க. சீக்கிரம் வாங்க, இங்கே தான் அடிபட்டு இருக்கு.
1: ஐயோ பார்த்து தூக்குங்க, என்னால முடியல.

0: என்னாச்சு என்னாச்சு
1: டாக்டர்? நாங்கள் வந்து நாங்கள் சாலை ஓரமாக வந்திருந்தோம், ரோட்டில் இவங்க எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் தூக்கிட்டு வந்திருக்கோம் டாக்டர். அனாதையாக இருந்தாங்க இவங்க.
0: நர்ஸ் சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு இவங்களை கூட்டின்னு போ. ஓகே டாக்டர்.
2: போலாம்.
3: மயக்கத்துல இருக்கா?
4: நம்ம அந்த ஆக்சிஜன் இது எடுத்து விட்டு போயிடலாம் வா.
3: வாடா ஓடிடலாம். நம்ம அவளுக்கும் எதுவும் கேட்டதில்லடா. இதுக்கும் சத்தமா இருக்கு. ஐயோ நர்ஸ், நர்ஸ் நீங்க சீக்கிரம் வாங்க.
0: டாக்டர் மூச்சு தானது டாக்டர்.
3: சரி இதோ வரேன்.
0: இருந்த யாரு உள்ள வந்தா?
1: டாக்டர் ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். தோதோ அங்க இருக்கிறாங்க பாருங்க.
4: உங்க ரெண்டு பேர் தான் ஆக்சிடென்ட் செஞ்சாங்க.
3: ஆக்சிடென்ட் செஞ்சேன் நீ பாத்தியா?
1: நான் பாத்தேன். நீங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சீங்க. கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க.

0: காட்சி நான்கு. மருத்துவராக தேவியானி, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர், உதவுபவர்கள் கனிமொழி கே ஸ்னேகா, ஆக்சிடென்ட் செய்தவர்கள் அருள்மொழி பவானி.
1: டாக்டர், அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?
2: இப்ப பரவாயில்ல. நர்ஸ் இங்கவா.
3: சொல்லுங்க டாக்டர்.
2: இவ்வளவு நேரம் இங்க தானே நீ உக்காந்து இருந்த, யாரு உள்ள வந்தா?
3: டாக்டர், ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். இதோ அங்க இருக்கிறாங்க பாருங்க.
1: ஆமா, அவங்களும் நான் அவங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சவங்க. இரண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான் ஆக்சிடென்ட் செஞ்சாங்க.
4: நான் ஆக்சிடென்ட் செஞ்சேன் நீ பாத்தியா?
1: நான் பார்த்தேன். நீங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சீங்க, கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க.
2: எப்ப பார்த்தேன்?
1: நான் பார்த்தேன், நான் பார்த்தனா பார்த்தேன்.
5: கொஞ்ச நேரமா இங்க நடக்கிறத நான் பாத்துட்டு தாங்க இருக்கேன். இந்த பொண்ணுங்க சொல்றது சரிதான், ஆக்சிடென்ட் பண்ணதும் இவங்க தான், இப்ப மாஸ்க் எடுத்து விட்டதும் இவங்க தான். நான் ஒரு பத்திரிகையாளர். இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு வந்து சேர்த்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். பத்திரிகையில இந்த ஒரு விஷயத்த போடலாங்கிறதுக்காக நான் உங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சொந்தக்காரங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் உள்ள போய் மாஸ்க் எடுத்ததையும் நான் பார்த்தேன். எங்க நீங்க ஆக்சிடென்ட்டையும் செஞ்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரு உணர்வும் இல்லாம நீங்க பாட்டுக்கு காரை எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல வந்து இந்த பொண்ணோட மாஸ்க எடுக்கிறதுக்கும் பாத்திருக்கீங்க. என்னங்க இது, சரியா? அம்மா, நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க, உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க செஞ்ச இந்த விஷயத்த நாளைக்கு காலையில பத்திரிகையில நான் கண்டிப்பா போடுவேன், பாருங்க. காட்சி ஐந்து. ஐஜியாக சுபஸ்ரீ, கான்ஸ்டேபிளாக மதுவந்தி, உதவுபவராக கனிமொழி. ஹலோ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க கனிமொழியா?
6: ஆமா மேடம்.
5: இன்னைக்கு காலையில பத்திரிகையில நீங்க செஞ்ச விஷயத்த பத்தி போட்டிருந்தாங்க. அத பாராட்டுற வகையில எங்க ஐஜி உங்களை வர சொல்லிருக்காங்க. ஐஜி ஆபீஸ்க்கு கரெக்டா 3 மணிக்கே வந்துருங்க மேடம்.

0: லட்சுமி மேடம் உள்ள வரலாமா?
1: ஆ வாங்க.
0: நான் தான் கனிமொழி, வர சொல்லியிருந்தீங்களாமே.
1: ஆமாம்மா, நாங்கள் தான் கூப்பிட்டுருந்தோம். இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையில் உங்களோட அந்த நல்ல செயலை பார்த்தோம். உங்களை மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து உடனே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதை பாராட்டுற வகையில் தான் உங்களை இங்கே கூப்பிட்டுருந்தேன். மிக்க பாராட்டுக்கள்.
0: தேங்க்ஸ் மேடம். நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அசம்ஷன் ஸ்கூல் 7 வகுப்பு மாணவிகள் இந்த நாடகத்துல பங்கேற்றாங்க. அவங்க பேர் அவங்களே சொல்றாங்க, கேக்கலாம்.
2: பி கனிமொழி, இ பவானி,
3: என் ஸ்னேகா,
4: கே ஸ்னேகா,
5: எஸ் நிலோஃபர்,
6: எஸ் அருள்மொழி,
7: கே தேவியானி.
0: இந்த நாடகத்தை ஒருங்கிணைச்சவங்க ரோஹிணி, சுபஸ்ரீ, மான்சி, அஸ்வினி, அண்ணா, உங்க ஆர்ஜே திவ்யா.

0: நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
1: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
0: ஆமா, அணைச்சிட்டேன் லைட்டு, ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
1: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
0: என்ன
1: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்துருக்க.
0: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
1: அம்மா, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
2: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க MOP சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம FM. இது MOP FM, இது உங்க FM.

0: ஹாய் ப்ரோ, என்ன இன்னைக்கு ஒரே பிரகாசமா இருக்க, என்ன ஸ்பெஷல்?
1: அடிப்பாவி, இன்னைக்கு என்ன நாளுன்னு கூடவா தெரியாது?
0: அப்படி என்ன ஸ்பெஷல்? கியார் ரே, போலோ போலோ.
1: நீ எல்லாம் ஒரு யங்ஸ்டர், சரி சொல்ற, கேட்டுக்கோ. இன்னைக்கு வேர்ல்ட் யூத் டே.
0: ஹோ, இப்படிலாம் ஒரு டே இருக்கா? சரி வா, ரெடி ஆயிட்டு வெளியில போய் கேக் கட் பண்ணிட்டு அப்படியே பார்ட்டி பண்ணலாம்.
1: ஏண்டி, ஏதாவது ஒரு டே சொன்ன உடனே பார்ட்டிக்கு பிளான் போட்டுருவியே? நம்ம மட்டும்தான் ஏதாவது ஒரு டேனா பார்ட்டி பார்ட்டினும் இருக்கும். இதே யூத் டேவை அப்ராட்ல எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியுமா?
0: ஓ, அப்படி எப்படிப்பா செலிப்ரேட் பண்றாங்க?
1: சரி சொல்றேன். இந்த நாள் போப் ஜான் பால் டூ 1985 நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காக யூத் டேயா கிரியேட் பண்ணாரு. இது எல்லா வருஷமும் ஆகஸ்ட் 12 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷனோட மெயின் எய்மே யங்ஸ்டர்ஸோட பவரை சொசைட்டி பெட்டர்மெண்ட்காக யூஸ் பண்றதுக்கு தான். இது மூலியமா யங்ஸ்டர்ஸ் சொசைட்டியோட குரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது.
0: ஹோ, இவ்வளோலாம் பண்றாங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சேப்பா.
2: உனக்கு ஒண்ணு தெரியுமா, அப்ராட்ல பண்ற அதே விஷயத்த நம்ம சென்னை ஃபிளட்ஸ் அப்போ பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் 500 to 1000 வரை யங்ஸ்டர் ஜாதி மதம்னு பார்க்காம ஒன்னா சேர்ந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க. ஃபிளட்ஸுக்கு அப்புறம் சென்னை ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகி வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம யூத் தான். நிறைய பேரு அப்போதான் யங்ஸ்டர்ஸோட இன்னொரு ஃபேஸை பார்த்தாங்க.
3: ஆமா ஆமா, நம்ம மெரினா பீச் கிளீன் பண்றது கூட நம்ம யூத் தான்.
4: மச்சி, இது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் தனித்தனியா சொசைட்டிக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம ஊர்ல பெரிய லெவல்ல சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க தான் தி ஹீலர் ஃபவுண்டேஷன். அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லா நம்ம யூத் தான் நடத்துறாங்க. யூத் எல்லாம் சேர்ந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள், ஹோம்லெஸ் பீப்புள், ஆர்ஃபன் சில்ட்ரன், டிஃபரெண்ட்லி ஏபிள்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க.
2: ஹே, இதே மாதிரி இன்னொரு யங்ஸ்டர் குரூப் சேஃப் ஃபுட்னு ஸ்டார்ட் பண்ணி பசிய பட்டினி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு சேர்க்கறாங்க.
3: ஓ, செம்மல. ஆக்சுவலி நம்ம சொசைட்டிக்கு ஹெல்ப் ஆகுற பாதி ஆப்ஸ் நம்ம யூத் கிரியேட் பண்ணது தான். லைக் விமன் சேஃப்டி, சேஃப் ஃபுட், டாக்ஸிஸ் அண்ட் டூ வீலர் புக்கிங் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள், சேஃப் ட்ரீனு நிறைய ஆப்ஸ் நம்ம யூத் கிரியேட் பண்ணது தான்.
4: இந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டு இஷ்யூல யங்ஸ்டர்ஸோட பவரை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சது. அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எதையும் சாதிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யங்ஸ்டர்ஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடக்கிற அநியாயத்திலிருந்து இப்போ பாலிடிக்ஸ் வரைக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸோட பவர் இன்னும் கூடுதல் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும்.
0: யாடி, முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை விட இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் யங் ஏஜ்லயே பொறுப்பா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னோட ஃப்ரெண்டு கூட இயல்வது கரவேல்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சின்ன சின்ன ஆர்ஃபனேஜை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையானதை சப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களோட டேலண்டை ரெகக்னைஸ் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க. அவங்க கூட எல்லா மாசமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சின்ன ஏஜ்லயே எவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சியா இருக்காங்க பாரு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர் சொசைட்டிக்காக நிறையவே கான்ட்ரிபியூட் பண்றாங்க.
3: ஆமா ஆமா, இப்போ எல்லாருக்கும் நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் வேலை தேடிட்டே இருந்தாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே வேலை கார்ட்டூன்ஸ் வரைகிறது தான். எங்க போய் வேலைன்னு கேட்டாலும் அவருக்கு கிடைச்ச ஒரே பதில், இந்த கார்ட்டூன் எல்லாம் யாருப்பா பாப்பா. ஆனாலும் இதை கேட்டு அவரோட முயற்சியை விடல. அந்த சமயத்துல ஒரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. அங்க அவருக்கு ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்து அங்க உக்காந்து வரைய சொன்னாங்க. அந்த ரூம் ஃபுல்லா எலி அங்க இங்கன்னு ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்து கூட அவர் முயற்சியை நிறுத்தல. அன்னைக்கு அவர் வரைஞ்ச ஒரு கார்ட்டூன் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மிக்கி மவுஸ். அதை வரைஞ்சது வேற யாரும் இல்ல, நம்ம வால்ட் டிஸ்னி அவர்கள் தான். இந்த கதையை ஏன் இப்போ சொல்றேன்னா, முயற்சி பண்றத எப்பயும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா முயற்சி தான் என்னைக்கா இருந்தாலும் வெற்றியை தேடி கொடுக்கும்.
4: வாவ், வால்ட் டிஸ்னி ஸ்டோரி செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேளு. பிஏ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் யூத் விவசாயம் செய்ய போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு உதவுற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷின்ஸ் டிசைன் பண்ணுறாங்க. ஆல்சோ மற்ற யங்ஸ்டர்ஸை அக்ரிகல்ச்சர் செய்ய மோட்டிவேட் பண்ணுறாங்க.
2: இவ்வளோ பண்ற நம்ம யூத் இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து சிட்டி வேலைகளை மட்டும் செய்யாம விவசாயத்துக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். யூத் எல்லாம் பாலிடிக்ஸ்ல வந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி யூத் இஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. சோ அவருக்கு மரியாதை செய்யும் விதமா அவர் நினைச்ச இந்தியா 2020 எல்லா யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து உருவாக்கி காமிக்கணும்.
5: The vision ignites the mind. The vision in front of me, the India should become a developed nation, economically developed, prosperous, happy, safe nation. Okay? That not only me, the whole youth of the nation is 54% of our population. They want to live in a happy, prosperous, safe India.
4: Okay, நேர்களே, இப்போ நாங்க பேசினதை நீங்க கேட்டிங்க, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
6: World Youth Day எனக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா?
7: இல்லை, I don't know.
6: What do you think that youth வந்து எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொசைட்டிக்கு? வாட் சேஞ்சஸ் யூ வாண்ட் இன் சொசைட்டி ஆக்சுவலி?
7: ஸோ யூத் ஷுட் கம் அப் வித் ஐடியாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சிட்டிங் பேக் அண்ட் டெல்லிங் ஐடியாஸ். யூத் ஷுட் டேக் த இனிஷியேட்டிவ் அண்ட் கம் ஃபார்வர்ட் ஸோ தட் சொசைட்டி வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற நாலேஜ் தான் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ ஓல்ட் பீப்புள் தே மைட் ஹேவ் நாலேஜ் பட் அப்டேட்டட் இஸ் ஸ்டில் வித் த யூத், ரைட்? ஸோ யூத் ஷுட் கம் அப் அண்ட் தே மஸ்ட் கிவ் ஐடியாஸ் அண்ட் தே மஸ்ட் டேக் இட் அப், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு
6: மாறிடும். Thank you so much. World Youth Day enikin theriyuma ungalku?
8: I don't know.
6: 12th August actually.
8: Ah, okay.
6: Neenga enna youth day eppadi celebrate pannanum nenikireenga nama oorla?
8: Youth day vandu social la vandu spend pannanum. Maybe donate pandra madri. So youth vandu andha madri initiatives la eduthaanga future society ku vandu innum useful la irukum. Donation appuram vandu water saving andha madri initiatives eduthaa useful la irukum.
6: இப்போ இருக்கிற யூத் கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இதுவே ஓகே, இந்த யூத்தே இருக்கட்டும், இந்த மாதிரி இருந்தால் நம்ம நாடு முன்னேறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை யூத் கிட்ட இப்போ இருக்கிற யூத் கிட்ட என்ன சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்க?
8: இன்னும் கொஞ்சம் பெட்டர் சேஞ்சஸ். அவங்க சொன்ன மாதிரி வேறு வேறு ஃபீல்ட்ஸில் வந்து எல்லாருமே வரணும். ஸோ யூத்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா தர மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க இப்போ சொன்ன மாதிரி சோஷியல் காஸ்க்காக நிறைய ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
9: ஹாய், உங்கள் பேர் என்ன?
10: ஹாய், ஆம் அஸ்வினி.
9: ஓகே, ஹாய் அஸ்வினி. உங்களுக்கு வேர்ல்ட் யூத் டேன்னு ஒரு டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
10: ஆ, தெரியும், ஆகஸ்ட் 12.
9: சரி, வேர்ல்ட் யூத் டே அன்னைக்கு என்னெல்லாம் நீங்கள் இனிஷியேட்டிவ் இப்போ சப்போ? வெரி குட். வேர்ல்ட் யூத் டே வந்து சரி, எப்படியெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் உங்கள் மைண்ட் திங்கிங் இருக்கும்ல, எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க?
10: நோ ஐடியா.
9: ஐடியாவா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்போ சரி, நீங்கள் வந்து யூத் வந்து எதுலலாம் இன்வால்வ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
10: எஜுகேஷனல் செக்டர்ஸில். ஏன்னா வந்து எப்படின்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நீட் எக்ஸாம்ஸ்லாம் தேவையில்லை, தே டோன்ட் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட். ஸோ இப்போ இருக்கவங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சு இஃப் தே இன்வால்வ் அது வந்து ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஐ ஃபீல்.
6: ஹலோ, உங்கள் பேர்?
11: என்னோட நேம் யமுனா.
6: ஓகே யமுனா, இப்போ வரப்போகிற ஆகஸ்ட் 12th என்ன நாள்னு தெரியுமா?
11: எனக்கு ஆகஸ்ட் 15 தான் என்ன நாள் தெரியும், ஆகஸ்ட் 12 என்னதுன்னே தெரியாது.
6: நீங்க யூத்னு சொல்றீங்க, யூத்னா ஆகஸ்ட் 12th தான் யூத் டே தெரிஞ்சுக்கணும் முதல்ல.
11: அப்படியா? எனக்கு சத்தியமா தெரியாதுங்க.
6: இப்போ தெரிஞ்சிருச்சுல, வேர்ல்ட் யூத் டே வந்து ஆகஸ்ட் 12th. ஸோ நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல வந்து யூத் டே வந்து செலிப்ரேட் பண்ணா எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
11: நான் யூத் டே எப்படி செலிப்ரேட் பண்ணனா, ஃபர்ஸ்ட் வந்து யூத்லாம் வந்து என்ன பண்ணனும், என்ன பொறுத்த வரைக்கும் சொசைட்டியை மாத்தணும். யூத்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொசைட்டியை மாத்தணும். அப்பதாங்க எனக்கு யூத் டேவே செலிப்ரேட் பண்ணணும்ன்ற மூடே வரும்.
6: நீங்க யூத்தா இருந்துட்டு இந்த சொசைட்டிக்கு எந்த விதத்துல
11: போவாதுங்க. ஆனா இந்த பசங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பீட்லயே மத்தவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துரு மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்பீடா போவாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா, அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கண்டிப்பா கொண்டு வரணுங்க. இதெல்லாம் தாங்க என்னோட கான்ட்ரிபியூஷன் தான், இதெல்லாம் பண்ணுவாங்க.
6: சூப்பர் ரம்னா, சூப்பர். இதே மாதிரி யூத் நிறைய பேர் செய்யணும் நான் கண்டிப்பா வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க போயிட்டு வரலாம்.
11: ஓ, தேங்க்யூ.
6: ஹலோ, உங்க பேர் என்ன?
12: ஓஜஸ்வினி.
6: ஹாய் ஓஜஸ்வினி, உங்களுக்கு வேர்ல்ட் யூத் டே இன்னைக்கு எப்போ என்னன்னு தெரியுமா?
12: எதுவுமே தெரியாது.
6: எதுவுமே தெரியாதா? சரி, அட்லீஸ்ட் வேர்ல்ட் யூத் டே அன்னைக்கு ஒரு யூத்தா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்ட் யூத் டே ஆகஸ்ட் 12 தனியாக வச்சுக்கோங்க.
12: ஓகே,
6: அந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க?
12: ஐடியாவே இல்லை.
6: சீரியஸாக யூத்துங்க ஏதாச்சும் சொல்லணுங்க, என்ன பண்ண
12: வெளியில போகணும், நல்லா சாப்பிடணும்.
6: வெரி குட்ங்க. அப்போ நீங்கள் யூத்தை எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொசைட்டிக்கு?
12: யூத்தை எல்லாம் ஒன்றா செஞ்சுருக்கணும்னு ஆசைப்படுவேன்.
6: அப்போ நீங்கள் ஒரு யூத்தாக நம்ம சொசைட்டிக்கு எந்தெந்த விதத்தில் யூத் பயன்படணும், யூத்லாம் எப்படி மாறணும் அப்படிலாம் எதுவும் யோசனை?
12: அது இருக்கு.
6: ஆ, அப்போ அதை சொல்லுங்கள்.
12: எங்கே தப்பு நடந்தாலும் அதுக்கு முன் வந்து கேட்கணும், ஏன் இப்படி அப்படின்னு. அண்ட் ஒரு சில விஷயத்துக்கு தப்பு நடந்துச்சு அதுக்கான ஜஸ்டிஸ் கொடு வந்து கிடைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணும் எல்லாருக்கும்.
6: வெரி குட், வெரி குட். கண்டிப்பாக இந்த யூத் இந்த வருஷமாச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பிரின்சிபல்ஸாக வச்சு செய்யலான்னு கொண்டு கேட்டுக்கிறேன்.
12: தேங்க்யூ,
6: தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர் என்ன?
13: ஹாய், என் பேர் சரண்யா.
6: ஹாய் சரண்யா.
13: ஹாய்.
6: ஆகஸ்ட் 12 இப்போ வர, ஆகஸ்ட் 12 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
13: ஆகஸ்ட் 12 தெரியலையே.
6: யாராச்சோட பர்த்டேவா?
13: இல்லையே. இஷ்டத்துக்கு ஒரு ஒரு டே வச்சிருக்காங்க. மெட்ராஸ் டே, சென்னை டே, யூத் டே, வேலண்டைன்ஸ் டே, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டே வந்து ஆரம்பிச்சு. எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறேன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் எல்லா டேலயும் என்ன பண்றோமோ அதேதான் யூத் டேலயும் பண்ணுவோம்.
6: அப்போ ஒரு பவர் யூத்துக்கு
13: என்னால முடிஞ்ச உதவி யாருக்காவது நான் செய்வேன். உதவி செய்வோம் கரங்கள் கூட எனக்கு தெரிஞ்சு அவங்களோடய பெரிய வல்லரசு ஆகலாம். அது பெரிய காரணம் நம்ம யூத்தா கூட இருக்கலாம்.
6: நினைச்ச மாதிரி கண்டிப்பா 2020 இந்த மாதிரி நம்ம யூத்லாம் சேர்ந்து நம்ம இந்தியா மாத்துவோம் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, உங்க பேர் என்ன?
14: என் பேர் ஜுமானா.
6: ஹாய் ஜுமானா, இப்போ வரப்போற ஆகஸ்ட் 12 என்ன டே என்னன்னு ஏதாச்சும் தெரியுமா?
14: ஆகஸ்ட் 12 தெரியாது.
6: நம்மளோட யூத் டே வந்து நம்ம ஆகஸ்ட் 12 கொண்டாடுறோம். வேர்ல்ட் யூத் டே வந்து ஆகஸ்ட் 12 நம்ம கொண்டாடப்படுது. சரி, இப்போ இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஆகஸ்ட் 12 அன்னைக்கு?
14: எல்லாருக்கும் ஹாப்பி யூத் டே அப்படின்னு சொல்ல
6: அதையெல்லாம் சொல்லலாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேர்ல்ட் யூத் டேவை இனிமேல் நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல எப்படி செலிப்ரேட் பண்ணணும் நினைக்கிறீங்களா, ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா?
14: முதல்ல எல்லாருக்கும் வந்து யூத் டே அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்னே தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம அவேர்னஸ் பண்ணும். சோ வேர்ல்ட் யூத் டே அப்படின்றதுக்கு எல்லா யூத்தும் ஏதாச்சும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணலாம், ஏதாவது ஒரு சோஷியல் காஸ்க்கு பண்ணலாம். சோ அந்த மாதிரி நிறைய பண்ணலாங்க. நீங்க செலிப்ரேட் தான் பண்ணணும் இல்ல, நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சாலே அது ஒரு செலிப்ரேஷன் தானே.
6: ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இனிமேல் யூத் வந்து கொஞ்சம் நம்மளோட நாட்டுல வளர்ந்துட்டு வர டைம் தான், கொஞ்சம் அவங்களோட பவரை காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் எந்தெந்த விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? யூத் எப்படி சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க?
14: யூத் தான், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூத் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்துல் கலாமே என்ன சொல்லியிருக்காருன்னா, 2020 தான் வந்துட்டு மற்ற நாடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியால தான் அதிகமான யூத் இருப்பாங்க. ஸோ யூத்தால நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றது. ஸோ நம்மளோட ஓவர் பாப்புலேஷன் என்னதான் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தாலும் அதுதான் நமக்கு அட்வான்டேஜே. யூத் நினைச்சா எந்த வேணாலும் மாற்றோம். உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் நிறைய இருக்க சொல்லிட்டே போகலாம், ஃபிளட் அதெல்லாம் இருந்தீங்கன்னா யூத் தான் மாத்தினாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பர்சனலா இப்போ மத்த யாரோ யாரோ வராங்க, அவங்க வந்து என்னனோ பண்றேன் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. சோ யூத் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆகி அவங்களே வந்து எலெக்ஷன்ல நின்று வரலாம். அவங்க நிறைய அஜெண்டாஸ் கொண்டு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். சோ யூத் வந்தா நிச்சயமா மாறும். ஏன்னா யூத்துக்கு அந்த பவர் இருக்கு. ஒரு யூத் சொன்னா அடுத்த யூத் சொல்லுவாங்க, நம்ம ஏஜ் பசங்க அப்படின்னு கேட்பாங்க. வேற யாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அது மென்டாலிட்டி வந்து கனெக்ட் ஆகும். சோ அப்ப நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம்.
6: இப்ப பாலிடிக்ஸ் குள்ள யூத் போகணும்னு நினைக்கிறது வந்து நீங்க எந்த விதத்துல நம்ம யூத் வந்து போகணும், பாலிடிக்ஸ் குள்ள போகணும் எப்படி எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க?
14: கன்ஃபார்மாக நிறைய நிறைய விதத்தில் மாறும். முதல்ல வந்துட்டு உங்களுக்கு லஞ்சோன்ற விஷயம் வந்து கம்மியாகும். அப்புறம் நீங்கள் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற நிறைய முதல்ல சென்சிபிளாக இருக்கும் திட்டங்கள்லாம், யோசித்து நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வருவாங்க, பாவர்ட்டி கம்மியாகும், எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்ற நினைக்கிறேன்.
6: நம்ம நாடு வல்லரசாக மாறிடுங்கிறீங்க?
14: ஆமாம், நிச்சயமாக யூத் வந்தால் நம்ம நாடு கொஞ்சம் முன்னேறுங்க. வல்லரசாக ஒரே நைட்டில் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு இது ரஜினி படமும் பாட்டும் இல்லை. நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அப்பயே தெரிஞ்சு மக்கள்லாம் அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க, மக்கள் இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க.
6: கண்டிப்பாக ஜுமா நடக்கும் நானும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஜுமா.
14: தேங்க்யூ தேங்க்யூ.
15: What's your name?
16: I'm Darshna.
15: Hi Darshna. World Youth Day enikin theriyuma? Any idea?
16: No idea. I don't know.
15: Okay. World Youth Day is on August 12th. Okay. Ipo August 12th vara podu. Neenga vandha or youth ah World Youth Day enik eppadi celebrate pannalam, eppadi contribute pannalam nenikringa?
16: I will want to contribute towards the society by giving something in the orphanage or something, because I feel youth these days do not believe in charity and I want to do charity.
15: Okay, ipo societal changes solumbodhu endha vidathila la vandu youth vandu societal changes la eppadi eedupadano, in which ways you actually want to do?
16: I first want the gender equality in our current generation socially, and that's the main thing. If that changes, everything else automatically gets affected. So that's the main thing.
15: Ippo irukra youth vandu actually, you think youth are like much more contented today, or innu vandu we need the changes in youth?
16: There should be more changes, because they are not up to the mark. They can do so much, but they are still not doing.
15: Adukku enna kaaranam nenikringa?
16: Social media.
15: So social media, let me want them to be little more reserved, or like,
16: yeah, I want them to be reserved because they're spending more time there rather than doing something for the society.
15: Okay, thank you Darshna. Thank you
16: so much.
15: Hi, hello, what's your name?
17: My name is Sharon.
15: Hi Sharon, do you know what is on August 12th, coming August 12th?
17: No, I don't.
15: Okay, actually it's World Youth Day, and since we are a youth, I wanted to know, like, in what ways you want to contribute on World Youth Day, or how do you want to celebrate it?
17: I feel in our country there are many youths who deserve a lot of recognition, but they don't get it because of their condition or their poverty level, or because of caste and all that. So I feel we should show more importance towards it, and we should help such kind of young people by either giving donations or supporting them to come up in a bigger level.
15: So on World Youth Day, you want youth to change the society, or you say already youth are in enough place so that you don't want to change anymore?
17: No, we're still developing. We're not completely evolved. Even if we are, if our country becomes a developed country, there are certain potholes that we'll have to mend and make it better. So I think we should work towards it.
15: So what will be your ways in which that society must be changed by youth? In which ways you want them to contribute?
17: I feel we shouldn't judge anybody. I feel the youth should be all inclusive. We should not discriminate anyone based on race, color, religion, caste, or anything like that. Because once we are united, we'd be more stronger together, and we can go to greater heights.
15: Okay, thank you.
17: Thank you
15: so much. Hello.
18: Hi.
15: What's your name?
18: Okay, my name is Swati.
15: Hi, Swati. You know World Youth Day enikin theriyuma?
18: Yeah, August 12th.
15: So very good. So on August 12th neenga World Youth Day la vandu neenga eppadi celebrate pannanum nenikireenga, and next eppadi neenga contribute pannuveenga?
18: Okay, World Youth Day, I think it's very important ipo in the situation la, because on the I think today's generation, it's we have good and bad, like both we are actually balanced, and innum nare develop pannanum. So as a contribution to the society, I think we should learn more, we should start respecting others, and you know, usually people tell that, you know, youth are the main things of nation, you know, they build the nation and all. I think that is true, because we are the future generation, so we have to be a role model to others. So I think and the moolama we have to give a better example to others, so that will be a greatest contribution according to
15: me. And then the activities la vandu youth indulge anu rather in the activities adala apdin
18: solrina, I think social activities, they should take part in many social activities. And as youth, you know, trademark as activities irukalam, so adala nalla da irundha fine, thappana vishayangal konjam குறைச்சிட்டு மெயின் அந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் தட்ஸ் வாட் ஐ ஃபீல்.
6: ஸோ குறைக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எதெல்லாம்?
18: மேபி நம்ம நம்ம நமக்காக சில விஷயங்கள் பண்றோம்ல, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஜாலியா இருக்கும். நிறைய பேர் வந்து லைக் யூ நோ தேர் ஆர் குட் திங்ஸ் லைக் ஆல்கஹால் இருக்கலாம், எதா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கம்மி பண்ணா நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் செட் பண்ணலாம்ல.
6: ஸோ யூத் இந்த மாதிரி இன்டல்ஜ் ஆக வேண்டாம், ரேதர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அதே மாதிரி மாறணும் நானும் நினைச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
18: தேங்க்யூ.
19: வாட் டு யூ திங்க் from your perspective that youth could contribute for the society, for the betterment of the society?
20: Youth can play a major role for the betterment of the society. They can change the present scenario, which is really need. They are the strength of the nation. There are many areas where youth can work, whether it is education or the skills or environment or helping the underprivileged children. So they can form a group of like-minded all youngsters, and it can be a mixture of all types of all experts. Maybe one is expert in education, someone in a skill area, and someone who is interested in environment based activities, where they can teach or train the youngsters or the people.
4: மக்கள் கருத்தை கேட்டீங்களா? இதே மாதிரி சேரிட்டியில யங்ஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்றது, வாகன ஓட்டுறதுல இன்னும் கவனம் செலுத்துறது, சொசைட்டல் சேஞ்சஸ்ல இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுல இருந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
21: ஹாய், என் பேர் அசிஷா. என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு என் ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும். அவ பேர் ரியா. எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கிறதுக்கு ரீசனே வந்து அவளோட வெகுளித்தனமான பேச்சும் சுட்டித்தனம் தான். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவ தான் கஷ்டமா நினைப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வண்டி ஓட்டுறதும் பாட்டு கேட்கறது தான். எந்த பாட்டு அவ வந்து அவ உயிரா நினைச்சாலும் அதே பாட்டு அவ உயிரை எடுக்கிறதுக்கு காரணமாயிருச்சு. வண்டி ஓட்டுறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் பாட்டு கேட்டுட்டே வண்டி ஓட்டுறதுனால அது பின்னாடி வர எந்த இதையும் யாருமே உணர மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.
22: வாகனம் ஓட்டும் போது தொலைபேசி பேசுவதை தவிர்ப்போம். அதன் மூலம் வாழும் நாட்களை அதிகரிப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
4: தொடர்ந்து கேளுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்ப அடுத்ததா சென்னையில பிரபல சோஷியல் ஒர்க்கர் மிஸ்டர் அப்துல்லா நம்ம வேர்ல்ட் யூத் டே பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
23: டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை வந்து ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு காரணம் வந்து ஆசிரியர் பெருமக்கள் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு சிறந்த சேவை செஞ்சு அவர் ஜனாதிபதி அளவுக்கு அவர் உயர்ந்த மாதிரி நம்மளும் உயரணும், நம்ம சேவையை வந்து ஒழுங்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு கடமை உணர்ச்சி அவங்களுக்கு வரணுன்றதுக்காக அந்த தினத்தை வந்து கொண்டாடப்படுது. அதே மாதிரி இந்த உலக இளைஞர்கள் தினத்தில் வந்து கொண்டாடுறது வந்து ஒரு கேக்கு வெட்டி மிட்டாய் கொடுக்கறதுக்காக இல்லை. உலகத்தில் உள்ள இளைஞர்

அவர் சிகாகோ மாநாட்டில் வந்து அவர் உரையாற்றினார். உரையாற்றினதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு இளைஞராக இருக்கும்போது தான் இந்த வேலை நடந்தது. அப்படி நடக்கும்போது அவங்க வந்து பின்னாடி வந்து உலகம் இந்திய ஆன்மீகத்தை வந்து வியப்போட பார்த்தாங்க, மரியாதையோட பார்த்தாங்க, ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. காரணம் விவேகானந்தர் அன்னைக்கு பயன்படுத்தின அந்த அற்புதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்காக விவேகானந்தருக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னா, இன்னைக்கும் அவர் பேசின இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டில் கிழக்கிலிருந்து ஒரு ஒளி அப்படின்னு அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எங்க? அந்த மாதிரி ஒரு மரியாதையா ஆன்மீகமா பேசக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருதோ அப்படின்றது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. சரியான ரூட்ல அவங்க வந்து பயணிக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. அது வந்து அவங்களை ஒன்று திரட்டுற சக்திகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுன்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அது ஏனோ வந்து அவங்களுக்கு உள்ள வந்து அது இருக்குதுன்றதே அவங்க மறந்துடுறாங்க. அவங்க யாரு, அவங்க எதுக்காக பிறந்தாங்க, என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க மறந்துட்டு தான் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்க. பட் அவங்களுக்கான வாய்ப்புகள் யாராவது ஏற்படுத்தி கொடுத்தா அதில் வந்து அவங்க சரியாக பயணிக்கிறாங்க. நடந்து முடிஞ்ச ஜல்லிக்கட்டு, நடந்து முடிஞ்ச வெள்ளம், அந்த மாதிரி இங்கே வாங்க, நீங்கள் எங்கே போகலாம், அங்கே போகலாம், இந்த மாணவர்களுக்கு புக்கு கொடுக்கலாம், அதை பண்ணலாம், இன்றைக்கும் எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சொல்றது ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வந்து உத்வேகம் டெய்லி எந்திரிச்ச உடனே நம்ம யாரு, நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், யாருக்காக உழைக்கணும், நமக்காக உழைக்கணும், சமூகத்துக்காக உழைக்கணும்ன்ற அந்த சிந்தனைகள் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு வந்து சொல்லி ஆகணும். யுவான் சுவாங் வந்து இந்தியாவுக்கு வந்து யாத்திரிகளாக வரும்போது அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை சுற்றி பார்த்தாரு. சுற்றி பார்த்துட்டு அற்புதமான ஓலைச்சுவடிகள்லாம் இருந்தது, அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு படகு வழியாக சீனாவுக்கு வந்து கூட பழக மாணவர்களோட பயணித்தார். பயணிக்கிற நேரத்தில் வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தவுடனே மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா வந்து இப்படியே போனால் பாரம் தாங்காது, கண்டிப்பாக படகுக்கு வந்துடும், அதனால் நாங்கள் குதித்து எப்படியாவது எங்கள் உயிரை மாய்ச்சிக்கிறோம், நீங்கள் நல்லபடியாக அந்த ஓலைச்சுவடிகளோடு போய் சைனா போய் சேருங்க அப்படின்னு சொல்லும்போது யுவான் சுவாங் சொன்னார், இல்லை இல்லை நான் வாழ்ந்து முடிச்சேனா எனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஓலைச்சுவடியோட போங்க அப்படின்னாரு. அப்போது இந்திய மாணவர்கள் சொன்ன விஷயம் வரலாற்று பதிவு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா எங்களால் ஒரு யுவான் சுவாங்கை உருவாக்க முடியாது, உங்களால் 100 மாணவர்களை உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்லி கடல்ல தண்ணியில ஆத்துல குதிச்சு உயிரை நீத்தாங்க. வெறும் ஓலைச்சுவடிகளோட மட்டும் யுவான் சுவாங் வந்து சைனா போய் சென்றடைஞ்சதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு. இப்போ நம்ம கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள், விவேகானந்தர் விஷயங்கள், யுவான் சுவாங் விஷயங்கள். அப்துல் கலாம் சொன்னார், அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், நாளைய சமூகம் அப்படின்றது இன்றைய இளைஞர்கள். இன்றைய இளைஞர்கள் எங்கே இருக்கிறாங்க, அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான், கல்லூரியில் இருக்கிறான், அங்கேருந்து தன்னோட உரைகளை தோக்கணும், அந்த மாண்டவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கணும், அவங்கள சமூகத்து பக்கம் திருப்பணும் அப்படின்னு வாழ்நாள் ஃபுல்லாக மாணவர்களோடவே உரையாற்றி அவர் வந்து மறைஞ்சார். ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு விவேகானந்தருக்கு அப்புறம் ஒரு அப்துல் கலாம் அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் வரலாற்று பக்கங்கள் தன்னோட நினைவில் வச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன், அவங்க சரியாக பயணிக்கலன்னெலாம் சொல்ல மாட்டேன், அப்படின்லாம் என்னோட கருத்து. அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள எப்போவுமே அந்த ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது அவங்க முகம் ஞாபகம் வர மாதிரி அவங்க சமூக பொறுப்பும் அவங்க அக்கறையும் அது வந்து அவங்க நினைவுக்கு வரணும் அப்படின்றது தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உள்ள எதிர்பார்ப்பு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து வழி நடத்தினது எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக வந்து ஒரு வகுப்புனா அப்போது வந்து ஒரு நீதி போதனை வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்கும், அந்த வகுப்பு கட்டாய வகுப்பு, அங்கே ஒருத்தர் வருவார், அவர் வந்து இந்த பாடத்துக்கு அப்பாற்பட்டு தனி மனித ஒழுக்கங்களை தான் அவர் போதிப்பார். நீங்கள் வெளியில் போனால் எப்படி நடந்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும், ஒரு ஆணுக்கிட்ட எப்படி பேசணும், உங்களை விட உயர்ந்த அதிகாரிக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள், அவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருந்தாங்க, இந்த நல்ல நல்ல விஷயங்களை கேட்ட அன்றைய இளைஞர்கள் தான் இந்த சமூக கட்டுமானங்களுக்கு வந்து பெரிய அளவில் அவங்க இருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர்களை நீங்கள் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறேன்.

0: என்னோட ஆசிரியர் பெருமக்கள் தான் காரணம். அப்போ அன்றைக்கு இளைஞர்களாக இருந்தவங்க அந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கி 365 நாளும் அவங்க வந்து அந்த நெறியோட நடந்ததுனால தான் உலகம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை மறந்தாலும் அந்த மாதிரி அன்றைக்கு இளைஞர்களாக இருந்தவங்கள இன்னைக்கு வரைக்கும் யாரையும் மறக்கல. அதனால இந்த இளைஞர்கள் வந்து சரியான பாதையில தான் பயணிக்கிறாங்க, ஆனா பயணிக்கல. குழப்பமான பதிலாக இருந்தாலும் இதில் உண்மை என்னென்னா, அவங்க வந்து பாதி பாதியாக இருக்காங்க. திடீர்னு வரும்போது அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேகம் எல்லாமே வெளியில் வருது, திடீர்னு அது ஏனோ காணாமல் போயிடுது. அந்த காணாமல் போகிறதுனால வரையக்கூடிய விளைவுகள் வந்து நீங்கள் டெய்லி தினசரியை பார்த்தா தெரியும். அதில் எத்தனை இளைஞர்கள் அது உள்ளே இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரி வேலைகளில் இருக்காங்க, இவங்கள்லாம் யார், இவங்களெல்லாம் யார் வழி நடத்த போகிறாங்க. அதுக்காக தான் இந்த இளைஞர்கள் தினம். இந்த இளைஞர்கள் தினத்தில் அவங்கள மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி கல்லூரிகளில் நம்ம போய், யார் இந்த மாதிரி ஒரு இளைஞர் இருந்தார், இந்த மாதிரி ஒருத்தர் பேசினார், இந்த மாதிரி கலாம்னு ஒருத்தர் இருந்தார், இந்த மாதிரி விவேகானந்தர் ஒருத்தர் இருந்தார், யுவான் ஜுவாங்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து அதை போதிக்கணுன்றதான் இந்த நாளோட சிறப்பு. எப்படி கலாம் ஐயா வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு ஒரு கல்லூரியும் ஒரு ஒரு பல்கலைக்கழகமும் போய் மாணவர்களாக பார்த்து உரையாற்றினாரோ அந்த மாதிரி இந்த உலகில் இளைஞர்கள் தினத்தில் நீங்கள் இளைஞர்களாகிய நீங்கள் ஒரு ஒரு கல்லூரிக்கும் போய் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் ஒரு ஒரு வீட்லேயும் உங்களால் முடிஞ்ச, அதாவது சொல்லுவாங்க இருட்டு இருட்டுன்னு புலம்புறதை விட உன்னால் முடிஞ்சால் ஒரு மெழுகுவத்தி ஏற்றுங்க. அதனால் உங்களால் முடிஞ்சால் ஒரே ஒரு இளைஞனை மட்டும் நீங்கள் பார்த்து வரலாற்று செய்திகளை வந்து நீங்கள் பதிவு பண்ணிங்க. இந்த இளைஞர்கள் தான் நாளை அரசியல்வாதி, நாளை அரசு தலைவர், நாளைய சமூக பொறுப்பாளியாக வரப்போகிறாங்க. அதனால் இது மாதிரி பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. அது நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால இதை நாலு பேர் கேட்டு பலர் முடிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான்.
1: மிஸ்டர் அப்துல்லா நம்மளுக்கு முன்னோடியா இருந்த பல மகான்களோட இளைய பருவத்தை பத்தி நம்ம கிட்ட சொன்னாரு. அவரோட ஏக்கம் என்னன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் அவங்களோட சக்தியையும் திறமையையும் முழுசா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்கிறதுதான். நம்ம நிகழ்ச்சியை கேட்டோம், கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பப்ளிக் பிளேஸ்ல கிறுக்காம இருக்கிறது, பப்ளிக் பிளேஸ் அசுத்தமா வச்சுக்காம இருக்கிறதுலாம் நம்ம யூத்தோட கடமை. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெய்ஸ்ரீ,
2: கோமதி, வினிஷா,
3: லேகா, அசிஷா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல்வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பிரமானது

0: புரியுது புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
1: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பல இருந்தா இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ணை கட்டி கட்டில விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: விருப்பத்தின் அடிப்படையில தான் COVID-19 தடுப்பூசி வழங்கப்படுது. இருந்தாலும் ஒருவர் தன்னையும் பாதுகாத்து இந்த நோய் பரவலையும் சமூகத்தில் கட்டுப்படுத்துறதுக்கு COVID-19 தடுப்பூசிய முழுமையா போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. COVID-19 தொற்றால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து குணமடைஞ்சவர் தடுப்பூசி போட்டுக்கொள்வது அவசியமா? ஆமா, ஏற்கனவே COVID-19 தொற்று ஏற்பட்டிருந்தாலும் அட்டவணைப்படி முழுமையாக COVID-19 தடுப்பூசி போட்டுக்கணும். ஏன்னா இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகமா ஸ்ட்ராங் ஆக்க உதவும். COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்ட அல்லது சந்தேகிக்கப்படும் நபர் COVID-19 தடுப்பூசி போட்டுக்கணுமா? அதாவது COVID-19 நோய் தொற்றுடைய நபர்கள் அந்த அறிகுறிகள் தெரிந்ததிலிருந்து 14 நாட்களுக்கு COVID-19 தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி போட்டுக்கொள்வதை தவிர்க்கணும். ஏன்னா இடைப்பட்ட நாட்களில் அவர்கள் தடுப்பூசி முகாமிற்கு வரும்பொழுது மற்றவர்களுக்கும் இந்த தொற்று பரவுறதுக்கான அபாயம் இருக்கு. பல தடுப்பூசிகள் கிடைக்கக்கூடிய இந்த நிலையில இவற்றிலிருந்து ஏதோ ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட COVID-19 தடுப்பூசிகளை போட்டுக்கொள்றதுக்கு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அதாவது தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் அதோட செயல்திறனை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் பிறகுதான் மருத்துவ அலுவலர்கள் இந்த உரிமத்தை கொடுத்திருக்காங்க. எனவே உரிமம் பெற்ற அனைத்து COVID-19 தடுப்பூசிகளும் ஒப்பிடக்கூடிய அளவுல பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் உள்ளதுதான். இருந்த போதிலும் அட்டவணைப்படி முழுமையா ஒரே வகையான COVID-19 தடுப்பூசியை தான் போடணும். பிற வகை தடுப்பூசிகளை மாத்தி போடக்கூடாது. இந்தியாவில் போடப்படுற COVID-19 தடுப்பூசியானது மற்ற நாடுகளில் போடப்படுற COVID-19 தடுப்பூசி போலவே செயல்திறன் மிக்கதாக இருக்குமா? ஆமாங்க, இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க இந்த COVID-19 தடுப்பூசி மற்ற நாடுகளில் போடுற COVID-19 தடுப்பூசி மாதிரியே செயல்திறன் மிக்கதாகவும் பாதுகாப்பானதாகவும் தான் இருக்கும். ஏன்னா இந்த தடுப்பூசி பல்வேறு நிலைகளில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் அதன் பிறகு உறுதி செய்யப்பட்டு வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க COVID-19 தடுப்பூசிக்கு தகுதியானவரா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? COVID-19 தடுப்பூசி போட்டுக்கொள்ளப்பட்ட தகுதியான பயனாளிகளுக்கு தான் அவர்களுடைய பதிவு செய்த கைபேசி எண், அதாவது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு தடுப்பூசி போடப்படுற மையம், தேதி மற்றும் நேரம் குறித்த குறுந்தகவல்களை அனுப்பி வைப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி COVID-19 தடுப்பூசியை பதிவு செய்த நபர்கள் மட்டுமே போட்டுக்கொள்ள முடியும். அந்த COVID-19 தடுப்பூசிக்கு பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் சொல்றேன். ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அட்டை, நிரந்தர கணக்கு எண் அட்டை அதாவது பான் கார்டு, பாஸ்போர்ட், பணியாளர் அடையாள அட்டை, ஓய்வூதிய ஆவணம், தொழிலாளர் அமைச்சகத்தினரால் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் கார்டு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உத்தரவாத சட்டம் MGNREGA அதன் மூலமா வழங்கப்பட்ட அடையாள அட்டை, எம்பி எம்எல்ஏ எம்எல்சிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரப்பூர்வமான அடையாள அட்டை, வங்கி அல்லது தபால் அலுவலகம் மூலம் வழங்கப்பட்ட கணக்கு புத்தகங்கள், மத்திய அல்லது மாநில அரசுகள் மற்றும் பொது உடைமை நிறுவனங்களினால் வழங்கப்படும் சேவை அடையாள அட்டை. இந்த ஆவணங்கள் அதாவது புகைப்பட அடையாள அட்டைகளை வச்சு நம்ம COVID-19 தடுப்பூசிக்கு பதிவு செஞ்சுக்கலாம். COVID-19 தடுப்பூசி மூலமா ஏற்படக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் என்னென்ன? அதாவது COVID-19 தடுப்பூசிய அதனுடைய பாதுகாப்பையும் அதனுடைய செயல்திறனையும் உறுதி செஞ்சதுக்கு அப்புறமாகவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கு. மற்ற தடுப்பூசிகளை போலவே இந்த தடுப்பூசியும் சில தனிநபர்களுக்கு ஒரு சில பொதுவான எதிர்மறை நிகழ்வுகள் அதாவது காய்ச்சல், வலி அந்த மாதிரியான எதிர்மறை நிகழ்வுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை COVID-19 தடுப்பூசி தொடர்பான ஏதாவது எதிர்மறை நிகழ்வுகள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உடனடியா சிகிச்சை அளிக்கிறதுக்கு எல்லா மருத்துவர்களுக்கும் சிகிச்சை நடவடிக்கைக்காக அறிவுறுத்தியிருக்காங்க. என்ன மக்களே, இன்னைக்கு நான் சொன்ன கொரோனா தடுப்பூசி குறித்த அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளும் அதற்கான விடைகளும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் மற்றும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். கொரோனா தடுப்பூசியை போட்டுப்போம், கொரோனா பரவறத தடுப்போம். இதே மாதிரி இன்னொரு அர்த்தமுள்ள நேரத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஹேமாவதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள்
1: அட்டகாசமான சமுதாயம். நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.7

0: தொகுத்து வழங்குறதுக்காக நான் கௌசல்யா வந்திருக்கேன். என்னோட
1: ரஜிதா.
0: ஓகே நேர்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வச்சிருக்கோம் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், ட்ராவல் அண்ட் டூரிசம், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், இதெல்லாம் நிறைய சொல்லுவோம். ஆனால் வந்து இப்போ கேட்க போகிற நீங்கள் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமானதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு என்ஜிஓ பார்த்தீங்க நிகழ்ச்சி தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. இவங்க யார், என்ன என்ஜிஓ அப்படிங்கிறத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
0: உங்களோட பேரை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: என் பேரு அன்புகரசிமா. நான் வந்து வள்ளுவன் வாசகி உமன்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமா உங்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன்.
0: ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ஸ்டுடியோக்கு வந்தது முதல்ல உங்களை எங்களோட ஸ்டுடியோக்கு வரவேற்கிறோம். அண்ட் பிளஸ் வந்து உங்களோட டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ண வந்ததுக்கு முதல்ல நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பேர் சொல்லுங்க சார்.
3: என்னோட நேம் கலைமணி. நான் இந்த ட்ரஸ்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே சார். ஸோ உங்களே வந்து எங்களோட ஸ்டுடியோக்கு வெல்கம் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எங்களோட ஸ்டுடியோக்கு வந்தது. ஓகே பிரஜிதா, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா?
2: போகலாம்.
0: ஓகே சொல்லுங்க மேம், உங்களோட என்ஜிஓ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப ஆரம்பிச்சீங்க?
2: நாங்கள் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது. இதன் மூலயமா நான் வந்து மக்களுக்கு சில நல்ல பணிகள், என்னால் முடிந்த பணிகளை நான் செய்து கொண்டு வருகிறேன். அதில் வந்து சிறந்த பணியாக நான் கருதுவது பொது மருத்துவம். அவர்களுக்கு வந்து அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கே போயிட்டு இது இதெல்லாம் செஞ்சுருக்கோம். கண் சிகிச்சை முகாம் பண்ணியிருக்கோம். அது நிறைய ஒரு 150 பேருக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கியிருக்கின்றோம். அறுவை சிகிச்சை மூலம் நிறைய பேர் பயன்பெற்றிருக்கின்றார்கள்.
0: ஸோ நம்ம வந்து அந்த நீங்க செய்யற ஆக்டிவிட்டீஸ் பத்திலாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னால நீங்க அங்க என்னவா இருக்கீங்க மேம், என்ன பொசிஷன்ல இருக்கீங்க?
2: பிரசிடென்டா இருக்கேன்.
0: ஓகே மேம். ஸோ நீங்க பிரசிடென்டா இருக்கீங்க, ரொம்ப பெரிய என்ன சொல்லலாம், ஒரு தலைமையை வகிக்கக்கூடிய பதவியில இருக்கீங்க. உங்க கூட எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க மேம்?
2: என்னோட சேர்ந்து 5 மகளிர் இதுல இணைந்து வேலை செய்கிறார்கள்.
0: இப்ப வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ ஒவ்வொரு என்ஜிஓக்கும் பாத்தீங்கன்னா சில என்ஜிஓஸ் வந்து நாங்க மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களை வந்து அவங்களதான் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்காக தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்கள என்ஜிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ற விஷயம் என்ன மேம்?
2: நாங்க செய்யறது என்னன்னா குழந்தைகளுக்கு கல்வி, தரமான கல்வியை அவர்களுக்கு வழங்கணும். அவங்கள வந்து கல்வியில வந்து முன்னேற்ற பாதைக்கு அழைச்சி சொல்லணும். பாமர பெண்கள் எல்லாம் வந்து படிக்காம, தானும் படிக்காம தன்னுடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கற அவேர்னஸ் என்னன்னா, நீங்க படிக்கவில்லை என்றாலும் உங்கள் குழந்தைகளையாவது படிக்க வைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்துறோம். அதன் மூலமா அவர்களை பள்ளிக்கு அழைத்து கொண்டு நிறைய பிள்ளைகளை வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு பள்ளிகளில் சேர்த்து அவர்களை படிக்க வைக்க முயற்சிக்கின்றோம்.
0: மேம், இப்போ நீங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது என்ன?
2: மதர் தெரேசாவை தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க வந்து தன்னையே அர்ப்பணித்து இன்னைக்கு வந்து மக்கள் மனதில் மட்டுமல்லாமல் எல்லாரும் அவங்கள தெய்வமாவே போட்டுறாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச சேவைகள், அப்படி மக்களிடத்துல வந்து அவர்கள் செஞ்ச சேவைகளை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அவர்களை வந்து நான் எடுத்துக்காட்டா எடுத்துக்கொண்டு இதை வந்து இந்த முயற்சியில நான் இறங்கியிருக்கேன். என்னால முடிந்த அளவுக்கு மக்களுக்கு நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: நிஜமா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். மதர் தெரேசா அவங்க பாத்தீங்கன்னா யுகோஸ்லேவியா நாட்டில பிறந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நீங்க சொல்லுங்க சார், உங்களோட இப்ப வந்து இந்த என்ஜிஓக்கு உங்களோட பார்ட் என்ன, நீங்க என்னென்ன சேவைகள்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க? அவங்களுக்கு
3: பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கேம்ப் பெண்களுக்கு உண்டான அந்த வழிகாட்டி முறைகள்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். எந்த மூலியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஸோ அந்த விஷயங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து படிப்பை பத்தி தெரியாம இருக்கும். சில ஃபேமிலிக்கு அவங்களால படிக்க வைக்க முடியாது, அடுத்த ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ண, குழுக்களை அமைச்சு அந்த குழுக்கள் மூலியமா ஒருத்தரை நியமித்து அவங்க மூலியமா என்னென்ன குறைகள் இருக்கோ அவங்க, ஏன்னா நாங்க செகண்டரியா தேர்ட் பர்சனா நாங்க போனோம்னா அவங்களுக்கு உள்ள குறைகள்லாம் எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா அவங்களுக்கு உண்டான அந்த வசதிகள் வாய்ப்பெல்லாம் வந்து செஞ்சு தந்துடுறோம்.
0: இப்போ வந்து மேம் பேசும்போது சொன்னாங்க நாங்க நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்படிலாம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வந்து இந்த மக்களுக்கு இந்த குறைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
2: ஏன்னா அந்த மக்களோட நாங்களும் வசிப்பதால்.
0: அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க?
2: ஸ்லம் ஏரியாலதான் இருக்கும்.
0: ஓகே, எந்த இடம் மேம்? சென்னையில
2: அம்ஜிகரை.
0: அம்ஜிகரை
2: பொன்வெல் பிளைத்தோட்டம் என்ற ஒரு இடத்துல இருக்கும்.
0: ஓகே, சோ அப்ப வந்து நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் தெரியுது, மக்களுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்ப ஒரு சில்ட்ரன்ஸ் சொன்னா அவங்களை எது வரைக்கும் படிக்க ஹெல்ப் பண்றீங்க மேம்?
2: எனக்கு எந்த அளவுக்கு உதவிகள் நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இடத்துல போயிட்டு இந்த குழந்தைகளை வந்து படிக்க வைக்க முடியாத சூழல் இருக்கு மேடம், இதுக்கு வந்து இந்த உதவியை நீங்க செய்யுங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு காலேஜ் வரைக்கும் நாங்க படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க எனக்கு அந்த உதவியை செஞ்சாங்க. அதன் மூலமா ஒரு 5 குழந்தைகளை வந்து அவங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க பெற்றோர் இடத்திலேயே அந்த குழந்தைகள் இருந்து படிக்க வைக்கிறதுக்கான முழு செலவையும் அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க.
1: ஓகே
2: இந்த மாதிரி என்னால முடிஞ்சது யாராவது இந்த மாதிரி உதவிகளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தைகளை ஒப்படைச்சு இந்த குழந்தைக்கு உண்டான படிப்பு செலவை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி செய்யறாங்க, செஞ்சு கொடுக்கறாங்க. செஞ்சு கொடுத்த அவங்களுக்கு நன்றி.
1: நீங்க அவங்க தைரியமா நன்றி சொல்லுங்க, அவங்களோட பேர் சொல்லுங்க, அவங்க எங்க இருக்காங்க தாராளமா சொல்லலாமே.
2: அவங்க வந்து எழில் கரோலின் சொல்லிட்டு அவங்க எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்துருக்காங்க.
1: ஓகே சோ ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரு இது சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறத விட அந்த விவசாயம் எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கறத கத்து கொடுக்கறது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, மத்த ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லுங்க மேம், வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க? இப்போ வந்து மனிதன் அப்படின்னு சொன்னாலே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அல்ல மோஸ்ட்லி நீங்க சொல்லும்போது கண் பிரச்சனை அப்புறம் அறுவை சிகிச்சை அப்படிலாம் செய்யறதா சொல்றீங்க, அது வந்து எப்படி பண்றீங்க அப்படிங்கறது டீடைல்ஸ் தர முடியுமா?
2: அது மூலமா நாங்க அந்த மெடிக்கல் டாக்டர்ஸ்களை அணுகி அவர்களை அணுகி அவர்கள் இடத்துல உதவிகள் கேட்போம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சங்கர நேத்திரலயா மருத்துவமனை பெரிய உதவிகளை செஞ்சிருக்காங்க. உமா கண் மருத்துவமனையிலையும் அந்த முகாம் செய்யறதுக்கான உதவிகளை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. மற்றவர்களும் இதுக்கான உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: இப்போ சொல்லுங்க மேம், இப்போ வந்து நீங்கள் பர்டிகுலராக வந்து ஒரு மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உடனே சொல்றீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்கள் டாக்டர்ஸ் கிட்டலாம் அணுகி அப்படின்னுட்டு எப்படி மேம் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து எங்களை அணுகலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களை நீங்களே வந்து வெளியில் அறிமுகப்படுத்துக்கிறீங்க?
2: நாங்க வந்து விளம்பர போர்டு மட்டும் ஒன்னு வச்சிருக்கோம். அதன் மூலமா இல்ல மக்களுக்கு தெரிஞ்சு நாங்க 15 வருஷமா இந்த சேவைகளை செஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட இப்போ 1 இயரா தான் இது வந்து முயற்சி எடுத்து நாங்க செஞ்சிட்டு வரோம்.
4: மேம் நீங்க இந்த மாதிரி ட்ரஸ்ட் டெவலப் பண்ணி இத்தனை பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ற, அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இப்படி பண்றதுக்கு, அந்த சம்பவத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா?
2: அந்த மாதிரி சம்பவங்கள்னா நான் தினமும் சந்திக்கிற சம்பவங்கள் தான் அது எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா கல்வியில் இவர்களை மேம்படுத்த வேண்டும், கல்வியில் மேம்படுத்த வேண்டும், கல்வி என்பதை இவர்களுக்கு தர வேண்டும். அது மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. எவ்வளோ பிள்ளைங்க வந்து இன்னைக்கு படிப்பறிவு இல்லாம வெளியில போனா எதுவுமே என்னன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்க வைக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கிற வகையிலாவது அவங்க படிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சின்ன போதுலேருந்தே இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த கல்வியை வந்து வலியுறுத்தி நான் சொல்றேன்.
4: மேம் நீங்க இப்படி ஒரு ட்ரஸ்ட்

0: இன்றைய காலத்துல வந்து அரசாங்கத்துல பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாமலும் இருக்கு. நிறைய விளம்பரப்படுத்தினாலும் சில பேருக்கு வந்து அதை செவிசாச்சு கேக்குறவங்க இல்லை. இப்போ இன்றைய சூழல்ல எல்லாரும் வேலைக்கு ஓடுறதும் அதுவும் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கிறதே தெரியாம இருக்கு. அந்த திட்டங்களை நாங்க மக்களுக்கு எடுத்து சொல்றோம். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்களுக்கு கல்யாணம்னு சொன்னாக்கா அவங்க என்ன பண்றாங்க, அந்த கல்யாணத்துக்கு எங்க போய் கடன் வாங்கலாம் இப்படி எல்லாம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கத்துல மணியம்மையார் பெண்கள் இலவச திருமண திட்டம் இருக்கு. 20,000 ரூபாய் வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க, முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. அதெல்லாம் நாங்க எடுத்து சொல்லி அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்து இதை இப்படி எல்லாம் ஃபில்அப் பண்ணி நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம். அதன்படி பயனடைந்திருக்கார்கள் நிறைய பெண்கள்.
1: அப்ப வந்து உங்களுடைய சேவைகள் உங்களுடைய பணிகள் தவிர்த்து வந்து நீங்க கவர்மெண்டோட எல்லா ரூல்ஸையும் எல்லா என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்கறாங்களோ அதையும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க. ஓகே, இப்ப பெண்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு மேம்? உங்ககிட்ட வந்து நல்லா ஃப்ரீயா பேசுறாங்க,
0: நல்லா ஃப்ரீயா பேசுறாங்க
1: பேசுறாங்க. ஓகே, அவங்களோட பிரச்சனைகள், பிகாஸ் பெண்களுக்கு வந்து ஒரு என்ன விஷயம்னா ஒரு பொண்ணு கிட்டே இன்னொருத்தவங்க கிட்ட தன்னோட பிரச்சனைகள் வந்து உடனே சட்டுன்னு வந்து பேசிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில ரொம்ப கூச்ச சுபாவம் எல்லாம் உண்டு. அது எப்படி நீங்க என்ன சொல்றது தகர்த்தெறீங்க அப்படின்னு சொல்லலாம்
0: இல்லையா? அவங்களுக்கு அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து சொல்லுவோம். இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதற்கான தீர்வையும் பெண்கள் நம்ம கிட்ட வந்து சரிப்படுத்திட்டு போயிருக்காங்க.
2: இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நாங்க குழுக்கள் அமைச்சு அங்க ஒருத்தர் நியமிச்சிருக்கோம். சோ அவங்க மூலமா அவங்க வந்து என்ன ப்ராப்ளம்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டு சட்ட ஆலோசனை, அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் அவேர்னஸ் அந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறோம். சோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அந்த குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு ஃப்ரீயா அவங்க பேசிடுவாங்க. அவங்க பேசிட்டு அவங்க வந்து நாங்க ஒரு குழுக்கள் அமைச்சு எங்க கிட்ட சொல்லுவாங்க. சோ நாங்க எல்லாமே கலந்து பேசி அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராப்ளத்தை நாங்க சால்வ் பண்ணுவோம்.
1: இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது பாக்கும்போது என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு ஏத்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதா சொன்னீங்க. இன்னைக்கு பர்டிகுலரா நம்மளோட என்விரான்மெண்ட் எடுத்துட்டோம்னா ரொம்பவே மோசமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். குளோபல் வார்மிங், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், எக்கச்சக்கமான ஒரு சுற்றுச்சூழல் கேடு வந்து நம்ம அதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனை சால்வ் பண்றீங்க?
2: ஃபேமிலியில எடுத்துக்கணும்னா இந்த அவங்களுக்கு என்ன நாங்க அவேர்னஸ் கொடுக்கறோம்னா அவங்க யூஸ் பண்ற அதை யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி குப்பைகள்லாம் வந்து வெளியில சிந்தாம அங்க ஒரு தொட்டி அமைச்சு அதுல வந்து அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா கழிவு நீர் வந்து அந்த வழியில விடாம அதுக்குன்னு ஒரு தனிய ஒரு கால்வாய் போட்டு அந்த மாதிரி போறதுக்கு நாங்க அவேர்னஸ் கொடுக்கறோம். சோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏரியால இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியா உங்களுக்கே தெரியும். சோ ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்க அவேர்னஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு படிக்கலனாலும் அவேர்னஸ் தெரியுது. பிராக்டிக்கலா அவங்க ஒர்க் பண்றதுனால ஒரு சுத்தம் தெரியுது. அவங்க ஒரு ஃபேமிலி அந்த ஒரு வீட்டை அவங்க கிளீன் பண்ணாங்கன்னா இப்ப சப்போஸ் அந்த தெருல ஒரு 10 ஃபேமிலி கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தெரு வந்து ஃபுல்லாவே
0: தெருக்கள்ல குப்பைகள் அது மாதிரி எல்லாம் அகற்றப்படாமல் இருந்தா அந்த மாமன்ற உறுப்பினர்களை அணுகி அவர்களிடத்திலே முறைப்படி கடிதம் கொடுத்து அதை சரி செஞ்சிருக்கோம்.
3: மேம், இப்ப நீங்க இதுக்கெல்லாம் சில இதுக்கு கவர்மெண்டா போய் ஹெல்ப் கேக்குறீங்க இல்லையா, அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இமீடியட்டா பண்ணி தருவாங்களா இல்லாட்டி உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு?
0: அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சமீப காலத்துல வந்து என்னுடைய குழுக்கள் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு சுழல் நிதி என்ற ஒரு ஃபண்டு கிடைக்காம இருந்தது. அதுக்கு மேயரை அணுகி நான் இந்த குறைகளை சொல்லும்பொழுது அவர் அதற்கான வழிவகையை செய்து கொடுத்து அந்த குழுக்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான பெரிய உதவி செஞ்ச மேயர் அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கிறேங்க.
1: இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ நாங்களுக்கு எங்களுக்குன்னு ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணாத சமயத்துல ஒரு அந்த உறுப்பினர் அந்த ஊர்ல இருக்கிற உறுப்பினர் கிட்ட வந்து நாங்க போயிட்டு அவங்க மூலமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி மேம் ரிலேஷன்ஷிப், நீங்க எப்படி அவங்க கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட பகிர்ந்துப்பீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு சுய உதவி குழுனா அவங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனைகள் சொல்லுவாங்க, நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கும் இப்ப மாமன்ற உறுப்பினர் இல்லைங்களா, அவங்களுக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு செய்யக்கூடிய சேவைகள் என்ன?
0: இணைந்து செய்யக்கூடிய சேவைகள் அங்க கொசு மருந்து எல்லாம் சரியா அடிக்கலாங்க, இதெல்லாம் சரி பண்ணிடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னா அவங்க சரிங்க மேடம்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆட்கள் அனுப்பி செஞ்சு கொடுக்கறாங்க. அதனால இந்த அரசாங்கம் ரொம்ப நல்லா செயல்படுறாங்க. அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன்.
1: ஓகே, இப்ப வந்து நீங்க சுற்றுப்புற சூழல் அப்படின்னு சொல்லும்போது குப்பைகள்லாம் சரியான தொட்டிகள்ல போடுற

0: இதுக்கான அறிவுரைகள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் பத்தி ஏதாவது விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்திருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து பொல்யூஷன்ல கொஞ்சம் பேர் நிறைய பேர் பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, இன்னும் வருங்காலத்துல நிறைய பிரச்சனைகள் நம்மளே சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து மகிழ்ந்து கிட்டத்தட்ட 500,000 வருஷங்கள் ஆறுதா சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஏதாவது அவேர்னஸ் கிரியேட்?
1: அது முழுமையாக தடை செய்ய போவதாக அறிவிச்சிருக்காங்க. அது எந்த நேரத்தில இருந்து நடைமுறைக்கு வருவது என்பது தெரியவில்லை. இருந்தாலும் அது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக சொல்லுகிறேன்.
0: ஓகே மேம். சோ இப்ப நிறைய மருத்துவமனை, நீங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்படி எல்லாம் பேசிட்டோம். உங்களோட ரெண்டு பேர் பேசும்பொழுதே வந்து நான் நிறைய நேரங்கள் கவனிச்சேன். சுய உதவி குழு குழு குழு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு ஃபீல்ட், ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு விமன் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ற விஷயம் வந்து சுய உதவி குழுக்கள் தான். இன்னைக்கு ஒரு பெண்கள் ரொம்ப தைரியமா ஒரு வெளியில போய் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லாம ஒரு பொறுப்பா செய்யற வேலைகள் வந்து இந்த வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, சுய உதவி குழுக்கள் எப்படி ஆரம்பிச்சீங்க? எத்தனை பேர் இருக்காங்க?
1: என்னிடத்துல வந்து 25 குழுக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய மாதம் அவர்கள் ஒரு சேமிப்பை வங்கியில் செலுத்தி அதன் மூலமா கடன் உதவிகளை பெற்று அவங்க வந்து அவங்களுடைய இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது.
0: இப்ப எத்தனை குழுக்கள் இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க மேம்?
1: 25 குழுக்கள் இருக்காங்க.
0: ஒவ்வொரு குழுலயும் எத்தனை பேர் இருக்காங்க?
1: 15 மெம்பர்ஸ்.
0: இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன தொழில் எல்லாம் செய்யறாங்க மேம் வரக்கூடிய பணத்துல இருந்து?
1: அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிசினஸ், இட்லி வியாபாரம், பூ வியாபாரம், அப்புறம் அரிசி வியாபாரம், தையல் இயந்திரம் வாங்கி அதன் மூலமா அவங்க வந்து வீடு வீடா துணிகள் எல்லாம் தச்சு கொடுத்து பணம் ஈட்டிக் கொள்கிறார்.
0: இப்ப வந்து பூ விற்கிறாங்கன்னு சொல்றீங்க, நிறைய ட்ரில்லிங் மிஷின்ஸ் அதெல்லாம் கூட சொல்லுங்க. இப்ப அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பணத்துல சரியா திருப்பி கட்டிடுறாங்களா?
1: கட்டுறாங்க, கரெக்டா கட்டிடுறாங்க, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல.
0: ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்ட் வந்து பேங்க்ல இருந்து தானா இல்ல வெளியில இருந்து யாராவது?
1: பேங்க், தனியார் நிறுவனங்களும் தருகிறார்கள். அதையும் தேவைப்பட்டால் வாங்கி கொண்டு அதையும் திருப்பி செலுத்துகிறார்கள்.
0: ஓகே மேம். இப்ப இந்த சுய உதவி குழுக்கள் வந்து நாங்க ஒரு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா? ஏதாவது ஜாயினிங் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி இருக்கா? இப்ப சுய உதவி குழுக்கள் வந்து நானும் வந்து அந்த குழுல சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் மேம் அவங்க செய்யணும்?
1: அதுக்கு நாங்க ஒரு ஃபார்ம் தயார் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபார்ம்ல வந்து அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய பேர் எல்லாம், மெம்பர்ஷிப் ஃபார்ம். அந்த ஃபார்ம் அவங்க கொடுத்த உடனே 15 பேருக்கு உண்டான ஃபார்ம் கொடுத்துருவோம் நாங்க. ஒரு குழுக்கு 15 ஃபார்ம் கொடுத்தா அந்த 15 ஃபார்மும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வங்கியில் கணக்கை துவங்கி நாங்க வங்கி சேமிக்கிறதுக்கான வழிவகையை செய்து கொடுக்கிறோம்.
0: இப்ப ஒவ்வொரு மாசமும் வந்து அவங்க பணம் வந்து சரியா கட்டிட்டு இருக்காங்களா?
1: சரியா கட்டிட்டு இருக்காங்க.
0: இதுக்கு 25 குழுக்கள் அது சேர்ந்திருக்காங்க. ஓகே, இன்னும் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க பண்ண ஆசைப்படுறீங்க மேம்? நாங்க இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பா, நிறைய விஷயங்கள் நாங்கெல்லாம் செய்ய ஆசைப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது என்னென்ன விஷயங்கள் மேம்?
1: கிராமங்களுக்கு சென்று அங்கு அடிப்படை கல்வியை கொடுக்க வேண்டும், அங்கு மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும், கிராமப்புறங்களில் இலவசமாக நடத்த வேண்டும், அடிப்படை கல்வி மையம் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம்.
0: சொல்லுங்க, ஒரு அடிப்படை கல்வி அப்படிங்கறது வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்?
2: இப்ப பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வினா இப்போ ஒரு ஃபேமிலியில எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வியே இல்லாம இருக்கும். சோ அவங்களுக்கு என்னன்னா அவங்க அந்த அவங்க பசங்களை அடிப்படை கல்வி கொடுக்கறதுக்காக இப்ப கிராமத்துல வந்து எந்த ஸ்பெசிலிட்டியும் இருக்காது. சோ அந்த இடத்துல போயிட்டு நாங்க பேசும்போது அவங்களுக்கு உண்டான கல்வியை வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம்.
0: நேர்ல நீங்க கேட்டுட்டு இருக்காது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கு ஒரு NGO வந்திருக்காங்க, அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்திருக்காங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா அவங்களோட NGO நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவன் வாசகி விமென்ஸ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து நம்மளோட மிஸ்ஸஸ் அன்புக்கரசி வந்திருக்காங்க. இவங்க தான் NGO பிரசிடென்ட் அண்ட் அலாங் வித் கலைமணி, அவங்களும் மிஸ்டர் கலைமணி வந்திருக்காங்க. ஓகே, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம்
3: மேம். இப்போ நீங்க வந்து யாராவது ஒரு ஸ்டூடெண்டா எஜுகேஷனுக்கோ இல்லாட்டி இந்த மாதிரி எதுக்காவது நீங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஃபேமிலில இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்களா இல்லாட்டி சில டைம் தடங்கள் சொல்லுவாங்க?
1: ரொம்ப வரவேற்பு இருக்கு, சந்தோஷப்படுறாங்க. இது மாதிரி ஒரு உதவி செய்யறதுக்காக அவங்க வந்து நீங்க எங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, என் குழந்தை இது மாதிரி 5 குழந்தைகளுக்கு உதவி செய்ய நாங்க கண்டிப்பா முனைப்போட இருக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க. நீங்க எங்க குழந்தைக்கு செஞ்ச உதவியை நாங்கள் 5 குழந்தைக்கு செய்ய நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து அவங்க வந்து சந்தோஷத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க, எந்த இடையூறுகளும் தெரிவிச்சதில்லை.
3: இப்போ நீங்க அவங்கள ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அவங்களுக்கு பண்ண பிறகு அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க?
1: நான் செஞ்ச உதவியை அவர்கள் 5 பேருக்கு செய்யறேன்னு சொல்லும் போது இதை விட உதவி எனக்கு வேற ஒன்றும் இல்லை.
0: சொல்லுங்க மேம், இப்ப புதுசா வந்து இப்ப நீங்க வருங்கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அது பத்தி எல்லாம் சொன்னீங்க. மேலும் வந்து இப்போ நான் கொஞ்சம் உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா இன்னும் வந்து சில விஷயங்கள் என்னோட சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? இப்ப வந்து
1: நான் வந்து ஒரு பள்ளி கட்டணும்,
2: அடிப்படை
1: கல்வி மையம் அமைக்கணும். அதுல வந்து நிறைய குழந்தைகளை அதுல அந்த திட்டத்துல சேர வச்சு அவங்களுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய திட்டமாக இருக்கு.
2: அது மட்டும் இல்லாம எல்லா கிராமத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன அடிப்படை வசதி தேவை, சோ அவங்களுக்கு என்ன மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி வேணும், இந்த மாதிரி டீடைல நாங்க கலெக்ட் பண்ணிட்டு எங்க குழுக்கள்ல பாத்தீங்களா அந்த மாதிரி கலந்து ஆலோசிப்போம். இப்போ ஏதாவது கிராமங்களுக்கு எந்த அடிப்படையும் போய் சேராம இருக்கு, கவர்மெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு எந்த கான்டாக்டும் இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தவிப்பாங்க. சோ அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க குழுக்கள் மூலமா போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ அதை வந்து கவர்மெண்ட் பார்வைக்கு எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் மூலமா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காரோ சோ அதே வந்து எங்க வழிகாட்டி மூலமா, எங்க வள்ளுவன் வாசகி எஜுகேஷன் டிரஸ்ட் வழிகாட்டி மூலமா அவங்களுக்கு சென்றடைய நாங்க வழிவகை செய்வோம்.
3: உங்ககிட்ட உதவிக்காக வர்றவங்க வந்து ஏதோ ரொம்ப ஏழையா இருக்கிறவங்கல இருந்து வருவாங்க, வேற எந்தெந்த பிரச்சனைனால உங்களுக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க?
2: சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா கணவர் அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்கும். சோ அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா சட்ட ஆலோசனைகள் எல்லாம் வந்து கொடுப்போம் எங்க குழுக்கள் மூலமா, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நாங்க சால்வ் பண்ணுவோம். சோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுக்கள்ல அவங்க நியமிச்சிருக்க அந்த குழு மெம்பர் வந்து அவங்க ஹெட்னு ஒருத்தர் நியமிச்சிருக்கோம். சோ அவங்க மூலமா என்ன ப்ராப்ளம், சட்டம் என்னென்னலாம் அவங்களுக்கு தெரியணும், எந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறோம்.
0: இப்ப நீங்க சொல்லும் பொழுது நாங்க மெடிக்கல் கேம்ப் அதுக்கப்புறம் வந்து சுயதொழில் தவிர நிறைய குடும்ப பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கதா சொன்னீங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு சமம் எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா? ஏதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது நாங்க போய் ஹெல்ப் பண்ணுவோம் ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லலாம். ஒரு சம்பவம் சொல்ல போனா ஒருத்தவங்க சமீபத்துல தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில இருந்து பிரச்சனைகள், அவர் கணவர் வந்து எப்பொழுதுமே அதிகமாக குடிக்கக்கூடியவர், அவருடைய வருமானத்தை குடும்பத்திற்கு தரமாட்டார். இந்த பிரச்சனையிலிருந்து அந்த அம்மா வந்து எங்ககிட்ட முறையிட்ட பொழுது அவர்களை அழைத்து பேசி அந்த குடும்பத்தில் வந்து இன்றைக்கு அவர் வந்து இப்போ நல்ல, அதாவது நாங்க எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி சொன்னதுனால அவர் வந்து கேட்டு இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கிறது. இப்போ நீங்க சொல்லும் பொழுது உங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் அஞ்சிக்கரை அந்த இடங்கள் மட்டும்தான் சொன்னீங்க, இதை தவிர்த்து வந்து வேற என்னென்ன இடங்களுக்கு எல்லாம் போய் வந்து நீங்க இந்த சேவைகள் பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க?
1: எங்கெல்லாம் எங்களுக்கு வந்து தகவல் தராங்களோ இந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் சென்று எங்களுடைய பணிகளை தொடர்கிறோம்.
3: இப்ப வந்து யாருக்காவது பிரச்சனை இருந்தா அவங்களா வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்களா, இல்லாட்டி நீங்க தேடி போவீங்களா எங்கயாவது உங்களுக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு
2: பாத்தீங்களா? அதனாலதான் நாங்க வந்து குழுக்கள் அமைச்சிருக்கோம், 25 குழுக்கள் அமைச்சு என்ன எல்லா ஏரியால வந்து குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியால என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களால முடியும்னா அவங்க தீர்த்து வைப்பாங்க. சோ அவங்களால முடியாத பட்சத்துல எங்க குழுக்கள் ஹெட் அன்புக்கரசி வந்து சந்திப்பாங்க. அவங்க சந்திச்சதுன்னா அவங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க, அந்த ஆலோசனை மூலமா அவங்களுக்கு நிவர்த்தி செய்வாங்க.
0: வந்து யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க சொன்னீங்க யார் வேணா போன் பண்ணி சப்போஸ் ஏதாவது எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா சால்வ் பண்ணும். உங்ககிட்ட எப்படி மேம் அணுகிறது? இப்ப எனக்கே சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட நாங்க வந்து எப்படி அந்த பிரச்சனைகள் சொல்றது?
2: இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து டைம் வச்சிருப்போம். இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து ஈவினிங்ல 5:00 நாங்க மீட்டிங் வச்சிருப்போம், எல்லா குழுக்கள் கூப்பிட்டு அவங்க குழுக்கள் மெம்பரையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு மீட்டிங் போல அரேஞ்ச் பண்ணி, சோ அந்த மீட்டிங்ல என்னென்ன அவேர்னஸ் வேணும், அவங்க கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேதர் பண்ணிட்டு, சோ அதுக்கு உண்டான சில பாயிண்ட்ஸ் சில அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். சில விஷயங்கள் வந்து புதுசா மெம்பர் ஜாயின் பண்ணணும்னா அன்னைக்கு வந்து அவங்க எங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு நாள் போயிட்டு அந்த மாதிரி கேதர் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு வந்துருந்தோம்.
1: இதை நாங்கள் வந்து விளம்பரமா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, அதனால வந்து இதை விளம்பரப்படுத்தாம அங்கேயே ஆபீஸ் போட்டு அங்கேயே அந்த போர்டெல்லாம் வச்சிருக்கோம். அதை பார்த்து வரவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ.
0: சோ இது வரைக்கும் இத்தனை ஒரு இத்தனை பேர் ஒரு பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க மேம்?
1: நாங்கள் ரொம்ப வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு பேருன்ற கணக்கெல்லாம்
0: இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?
1: ஆமா, நாங்க கணக்கெல்லாம் வச்சுக்கிறதும் இல்ல.
0: மெயினா வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளுக்காக உங்களை அணுகி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க?
1: குழந்தைகள் படிக்க வைக்கணும், அதுக்கான பிரச்சனைகள், எங்களால இந்த வசதி வாய்ப்புகள் இல்லை, அப்புறம் பள்ளியில் சேர்க்க வேண்டும், இவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லை, அதற்கான லெட்டர் நாங்க வந்து எங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்து அதை வாங்கி கொடுத்துருக்கோம். ஜாதி சான்றிதழ் பெற்று தந்திருக்கோம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு அது இல்லாதவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுகிட்டு இருக்கோம்.
0: இப்ப நீங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் எங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையான பண வசதிகள் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அரசாங்க உதவிகள் எப்படி இருக்கு மேம்? அரசாங்கமும் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்களா?
1: அரசாங்கம் எங்களுக்கு எந்த உதவியும் நாங்கள் கேட்டு போனதில்லை இதுவரையில். இருந்தாலும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களை மக்களிடத்துல நாங்கள் எடுத்து சொல்லி அதை வந்து செய்ய வைக்கிறோம்.
0: இப்ப வந்து நிறைய வந்து நாங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட பேசும்பொழுது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பல உதவிகள் செய்யறதா நாங்க கேள்விப்பட்டிருந்தோம்.
1: நாங்கள் இன்னும் அணுகி அதை பார்க்கவில்லை. இதுவரையில் எந்த உதவியும் அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டதில்லை.
0: என்னன்னா அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களால பார்க்க முடியல நினைக்கிறேன். சோ மேபி நான் வந்து நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்துக்கும் பொழுது அவங்களோட உதவிகளும் இருந்தா நம்ம நிறைய சாதனைகள்
1: செய்யலாம், செய்ய உதவியாக இருக்கும்.
3: மேம் இப்ப ஜஸ்ட் சொல்லுங்க, உங்க ட்ரஸ்டுக்கு பேர் வள்ளுவன் வாசுகி அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன?
1: அதற்கான காரணம் ஒரு கணவன் மனைவிக்கு உதாரணமாக வள்ளுவன் வாசுகி அவர்கள் சொல்வார்கள். உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்ப்பு செய்தது திருக்குறள் தான். அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் நிறைய சொல்லலாம், அதற்கெல்லாம் உதாரணமாக இருப்பது தமிழர் என்பதால் அந்த பெயரை நான் வைத்திருக்கின்றேன்.
2: முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வள்ளுவன் வாசகி எதுக்காக நாங்க வச்சிருக்கோம்னா, இப்ப வள்ளுவன் வாசகி வந்து அவங்க நல்ல தம்பதியர், உலகத்திலே வந்து நல்ல
1: எடுத்துக்காட்டாக
2: இனிமேல் வரப்போற சந்ததியர் வந்து அந்த மாதிரி இருக்கணும்.
0: ஓகே, சோ நல்ல டைட்டில் தான். அப்ப வந்து நீங்க குழந்தைகளுக்கு சரி, அதுக்கப்புறம் பெண்களும் ஒரு என்ன சொல்ற அவங்களோட கணவர்களும் வந்து ரொம்ப நல்லபடியா வாழணும் அப்படின்னு நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வரீங்க. ஓகே, இப்ப வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு படிப்பிலும் சரி, அவங்க ஒர்க் பண்ணாத இடமே கிடையாது, ஒர்க் பண்ணாத ஃபீல்டும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து பெண்கள் கிட்ட இந்த ஒரு விஷயம் தான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது இன்னும் வந்து அவங்க அதிகப்படுத்திட்டாங்கன்னா எந்த என்ன சொல்றது வானத்தையும் தாண்டி போகலாம் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க மேம்? பிகாஸ் நீங்க ஒரு பெண்ணா இருந்து பல சேவைகள் செஞ்சுட்டு வரீங்க, உங்களோட ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அஸ் வெல் அஸ் பொது சேவைகளும் செஞ்சுட்டு வரீங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய பெண்களை நீங்க பாத்திருப்பீங்க. சோ என்ன விஷயம் வந்து அவங்க இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க
1: மேம்? நிறைய பெண்களுக்கு பொறுமை மிக அவசியம், அந்த பொறுமையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். பெண்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் வந்து இன்றைக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அவர்கள் நிறைய வந்து கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். அதிலெல்லாம் பொறுமை காக்கின்ற பெண்களாக தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அன்னை தெரேசா அவர்களை
2: நான் அவங்களோட பொறுமை பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு அவங்க தொண்டு நிறுவனத்துக்கு டொனேஷன் கேட்க போயிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கடைக்காரர் வந்து இவங்க டொனேஷன் கேட்கும்போது
1: துப்பிட்டார்.
2: ஸோ அப்போ பாத்தீங்கன்னா மதர் தெரேசா என்ன பண்ணாங்க, அந்த எச்சில் வந்து தொடச்சிட்டு இந்த எச்சில நான் எடுத்துக்கிறேன், எனக்கு என் மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையா வந்து அவ கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பொறுமை வந்து வேணும்.
0: இந்த சம்பவம் கேட்கும்போது எனக்கு என்ன பேசுறது அப்படிங்கறதே தெரியல. அவ்வளவு பெரிய அவங்க வந்து அந்த எச்சிலையும் தாங்கிக்கிட்டு ஏன் மக்களுக்காக கூடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த இமயமலை பொறுமையோட இந்த சின்ன எறும்பு பொறுமை வந்து நம்ம அந்த லெவல்ல தான் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப வந்து நிறைய பெண்கள்லாம் உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகளுக்காக வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க மேம். அப்போ நீங்க தெரிஞ்சிருக்கோம் சொன்னீங்க உங்ககிட்ட பொறுமை தான் ரொம்ப கம்மியா இருக்கா, பொறுமைகள் இல்லாதனால தான் பிரச்சனைகள் அதிகமா வருதா?
1: அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது.
0: ஓகே, அவங்களோட படிப்பு நிலையில எப்படி இருக்கு மேம்? பிகாஸ் நீங்க அம்ஜிக்கரை அந்த ஏரியால இருக்கீங்க, அவரோட படிப்பு வசதிகள்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் படிச்சவங்களா?
1: படித்தவர்களே இல்லை என்பதால் தான் இந்த யோசனையே எனக்கு வந்தது, படிப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னு. நிறைய படிக்காத பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு ஒருவர் படித்து விட்டால் அந்த குடும்பம் நல்ல செழிப்பான வளமான குடும்பமாக அமையும். அது வந்து ரொம்ப முக்கியமாக நாங்க மக்களிடத்துல எடுத்து சொல்றது, கல்வியை தான் முதன்மைப்படுத்துகிறோம்.
3: மேம், இப்ப நீங்க பண்ற ஹெல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பெண்களை சுற்றியே இருக்கின்றது. இப்போ ஆண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பண்றீங்களா?
1: ஆண்களுக்கு எங்களால முடிந்த அளவிற்கு அவர்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கறோம். என்னன்னா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தந்து கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் வந்து தீய பழக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள். ஆகையால் அந்த படித்த இளைஞர்களை மனதில் கொண்டு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் அதிகரித்து அவர்களை வந்து எந்த தீய பழக்கங்களுக்கும் செல்லாமல் நல்ல வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் நல்லது.
3: மேம், இந்த ட்ரஸ்ட் நீங்க அமைக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி என்ன கஷ்டம் அப்படி பட்டீங்க?
0: அதாவது அவங்க என்ன கேட்க வராங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே வந்து இப்ப நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு சம்திங் பிஎஸ்சி மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பொது சேவையை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒரு சம்பவம் வந்து உங்களோட குடும்பங்கள்லயோ இல்ல சுற்றுப்புற இடங்கள்ல நீங்க எங்கேயாவது பார்த்து வந்து இந்த ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள அப்படியே ஸ்பார்க் மாதிரி தோணுச்சா அப்படின்னு கேக்குறாங்க.
1: அது பொதுவாகவே வந்து இது பொது சேவையெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறது மாதிரி இல்ல, அது வந்து தனக்குள்ளேயே இருக்கும், இத சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இயற்கையாகவே அமைந்ததுதான் இது.
0: ஓகே, அப்ப நீங்க படிக்கும்பொழுதே முடிவு பண்ணிட்டீங்க, நான் வந்து எந்த வேலைக்கும் போகிறதை விட நான் பொது சேவைக்கு தான் போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க?
1: அப்படி இல்ல, நான் ரொம்ப கம்மியாக தான் படித்திருக்கிறேன். படிப்பு என்பது அவ்வளவாக இல்லை. ஏழை குடும்பத்திலிருந்து வந்ததுனால் எனக்கு படிப்போடைய கஷ்டம் என்ன என்பதை தெரியும். மக்களுக்கு வந்து கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்திருப்பதனால் இந்த கல்வியை பற்றியும் மகளிரை பற்றியுமே எனக்கு வந்து முழுமையான விஷயங்கள் தோன்றுகிறது.
0: உங்களோட குடும்பங்கள் உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க மேம். உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க?
1: என் குடும்பத்தில் வந்து நான் தான் முதல் பெண். எனக்கு அடுத்தது என் தம்பி, அடுத்தது என் தங்கை.
0: ஓகே,
1: மூன்று பேர் தான்.
0: குழந்தைகள் யாராவது?
1: எனக்கு இரண்டு பெண்கள் இருக்கின்றார்கள். ஒருத்தர் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறார்கள், ஒரு மகள் வந்து சின்னவங்க 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க.
0: இப்ப வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எப்படி மேம் இருக்கு? இப்ப வந்து ஒரு அம்மா வந்து பாக்கும்பொழுது அவங்க வந்து பொது சேவை செஞ்சிட்டு இருக்காங்க, உங்களோட மகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருக்கா, நானும் வந்து பொது சேவை செய்யணும்?
1: அவங்களுக்கும் அதனாலதான் அவங்க ஒருத்தவங்க டாக்டராகவும் ஒருத்தவங்க ஐஏஎஸ்ஸாவும் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நல்ல மார்க் எடுத்து நல்லா படிக்கிறாங்க.
0: ஓ, வெரி குட், வெரி குட், ரியலி. சோ கண்டிப்பா வந்து அவங்கள இப்ப நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ஒரு வாழ்நாள் யங் டேலண்ட்ஸ் அவங்களையும் கண்டிப்பா இன்டர்வியூ எடுக்க நாங்க ஆசைப்படுறோம்.
1: ஓகே,
0: இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க வந்து ஜென்ரலா உங்களுக்கு வந்து படிப்பு அதோட அருமை தெரிஞ்சது, கம்மியா படிச்சதுனால பொது சேவையை செஞ்சிட்டதா சொன்னீங்க. ஆனா உங்க குழந்தைகள் வந்து படிப்பும் வேணும் அஸ் வெல் அஸ் பொது சேவையும் செய்யறதுனால சரியான தொழில் வந்து இந்த டாக்டர் அண்ட் ஐஏஎஸ் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து அவங்க எடுத்துட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேக்குறதுக்கு. கண்டிப்பா அவங்களோட ஏரியால ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்து வர இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐஏஎஸ் அந்த அம்ஜிக்கரை ஹோல் சென்னைக்கு அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். ஓகே, உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார்.
2: எனக்கு ரெண்டு அண்ணா ஒரு தங்கச்சி.
3: மேம், நீங்க வீட்டுல ஒரு இல்லத்தரசியாவும் இருக்கணும், ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாவும் இருக்கணும், அதே டயத்துல இப்படி ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு இவ்வளவு சேவை செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க டைம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்குவீங்க? அப்போ
1: எங்க கணவருடைய ஒத்துழைப்பால தான், அவரு வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துறதுனாலதான் என்னால இதுல வந்து தொடர்ச்சியா ஈடுபட்டு செய்ய முடிகிறது. என்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு பொது சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கான உதவி என் கணவரிடத்திலிருந்துதான் பெறுகிறேன்.
0: நேர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோல ஒரு என்ஜிஓ வந்திருக்காங்க, தன்னார்வ தொண்டு நிறுவனம். இவங்களோட பேர் வந்து வள்ளுவன் வாசி எஜுகேஷனல் விமென்ஸ் ட்ரஸ்ட். அவங்க அந்த என்ஜிஓல இருந்து மிஸ்ஸஸ் அன்புக்கரசி வந்திருக்காங்க, பிரசிடென்ட், அண்ட் ஆல்சோ மிஸ்டர் கலைமணி வந்திருக்காங்க, பார்ட் ஆஃப் த என்ஜிஓ.
3: நீங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: பெண்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் படித்தால் அந்த குடும்பத்திற்கு நல்ல வருவாய் கிடைக்கும், ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த நாட்டுக்கே நன்மை என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: வள்ளுவன் வாசகி உமன்ஸ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் எங்களோட வந்து செல் நம்பர் 9444582878, ரெசிடென்ட் நம்பர் 2620 5548,
1: எங்களுடைய தொலைபேசி எண் 9444582878.
0: ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தேங்க்யூ சார், பிகாஸ் ஒரு நல்ல விஷயம் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக எங்களான உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். மேலும் இந்த ஸ்டுடியோக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எங்கள் அம்ஜிக்கரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து எங்க கூட பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சார்.
2: நன்றி.
0: தேங்க்யூ. நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி தன்னார்வ தொண்டு நிறுவனம் சம்மந்தப்பட்டமான நிகழ்ச்சி. அண்ட் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறத MOP சமுதாய

0: வானொலி 107.8 இன்னைக்கு வந்து வள்ளுவன் வாசிகை எஜுகேஷனல் விமன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து மிஸ்ஸஸ் அன்புக்கரசி வந்திருந்தாங்க, பிரசிடென்ட் ஆஃப் என்ஜிஓ, அண்ட் அலாங் வித் மிஸ்டர் கலைமணி அவங்களும் வந்திருந்தாங்க. நல்ல நல்ல விஷயங்களோட நம்மள ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். அண்டர் தன் டேக் கேர் பாபாய் ஃப்ரம் அஜய் கௌசல்யா அண்ட் பிரஜிதா.
1: You're listening to MOPCRS 107.8. Our community, our pride.
2: வணக்கம் நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா ஸ்டடிஸ் ஆஃப் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபியூச்சர் ஆஃப் மீடியா இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற கருப்பொருளை மையமா கொண்டு ஒரு மிகப்பெரிய கான்கிளேவை நடத்தினாங்க. அந்த கான்கிளேவ்ல ஊடகத்துறையின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்தும், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஊடக உலகில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில மிஸ்டர் கணேஷ், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் எக்ஸ்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் மோனோல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் இணைஞ்சிருக்காரு. எக்ஸ்ஆர் டெக்னாலஜி நம்மளோட மீடியா உலகத்திலையும் ஸ்டோரி டெல்லிங்கும் எப்படி மாத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம், சொல்லுங்க,
3: எப்படி இருக்கீங்க?
4: All good. சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். How is it coming to MOP Vaishnav College and Community Radio Station?
4: லைக் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ற ஒரு விஷயம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு கான்க்ளேவ், ஐ கேம் டு அ கான்க்ளேவ், ஒரு பேனல் டிஸ்கஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஹாவ் லைக் பீன் ஹியர் ஃபார் அ செமினார், ஐ திங்க் எனக்கு ஞாபகம் இல்லை, 3-4 years back. அண்ட் எம்ஓபியிலேருந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கம் டு அஸ் ஃபார்
3: இன்டர்ன்ஷிப்ஸ்
4: வந்திருக்காங்க, ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸும் வந்திருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் your alumni is our employee now.
3: That's very great. We're very happy and yeah. proud.
4: So her name is Divya. Okay. And she is like working as a 2D artist, so storyboard artist
3: amazing,
4: with us.
3: Sir.
4: Okay. So avanga vande engalukku idhukku vandha industrial visit vandanga. So usually naanga vande virtual reality and augmented reality vande college students invite panni we'll make them like at least for 40% of students now would not have experienced virtual reality. So first time experience and a short session on how that is working abindra maru or insight kudupom. So abdi dhaan we had MOP batch also coming. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க இன்டர்ன்ஷிப்னு காண்டாக்ட் பண்ணி, அது இன்டர்ன்ஷிப்பில் வந்து வி ஹேட் அ லைக் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒர்க். அதுக்கப்புறம் வி மேட் ஹர் ஃபுல் டைம். ஸோ ஒன் ஆஃப் யுவர் அலும்னி ஐ சார்,
3: வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட், நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தட், ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹர் பிரசன்ஸ். இங்க இன்னைக்கு வந்ததும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி.
4: தேங்க்யூ சோ மச்.
3: ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஏஐ, இது ரெண்டுமே எந்த அளவுக்கு ஒரு சிங்க் ஆகி டிராவல் ஆயிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஏஐ காலகட்டத்தில்?
4: ஏஐன்றது எப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ process has not changed. Like, எக்ஸாக்டாக அவுட்கம் என்னன்னா, ஒரு ஸ்டோரி டெல்லிங் நல்லா நடக்கணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து தே ரைட் த ஸ்கிரிப்ட், பென் அண்ட் பேப்பர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு, நீங்கள் டைப் பண்ணால் போதும் அதுவே வந்து டைம் பிரித்து கொடுத்துரும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதுக்கும் நெக்ஸ்ட் லெவலில் போய் இந்த கண்டென்ட் கிரியேஷனோட டைம் வந்து இட் ஹாஸ் பீன் எப்படி சொல்கிறது, இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏஐஸ் கம்ப்ளீட்லி கிவிங் அ வெரி குட் சப்போர்ட் ஃபார் ஆல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஏன்னா கண்டென்ட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எதர் இட் இஸ் அ வீடியோ ஆர் அன் இமேஜ், இட் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் பர்சன்ஸ் எஃபெக்ட்ஸ் ஜென்ரலி. லைக் ஒரு ஒரு இமேஜ் ஒருத்தர் கிரியேட் பண்ணுவாங்க, அதை அனிமேட் பண்ணுறது ஒரு ஆள், அதை காம்போசிட் பண்ணுறது ஒரு ஆள், அதை கலர் கரெக்ஷன் பண்ணுறது ஒரு ஆள், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டர் வந்து அந்த அவர் கிரியேட்டர் மைண்டில் இருக்கிறத கிரியேட் பண்ணுறதுக்கு ஹி ஹாஸ் டு கோ த்ரூ மல்டிபிள் ஸ்டெப்ஸ். ஸோ தட் இன்வால்வ் அ காஸ்ட். ஸோ அதனால தான் மூவியில் வந்து சிஜியாக இருக்கட்டும், இல்லை மூவி எடுக்கிறதே வந்து முன்னாடிலாம் இட் வாஸ் நாட் அட் ஆல் இன் டு ரீச். ஒரு கேமரா எடுத்தாலே லைக் டபுள் டிஜிட் லேக்ஸில் தான் இருந்துச்சு, யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது, அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. பட் நவ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஹாஸ் அண்ட் லீவரேஜ், எனக்கு மைண்டில் இருக்கிறத எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் இல்லாமல் ஐ கேன் ஷோ டு த அவுட்டர் வேர்ல்ட். பட் அதுதான் ஃபைனல் அவுட்புட் ஆனால் இல்லை, பட் அட்லீஸ்ட் வாட் ஐம் திங்கிங்ன்றதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சில டூல்ஸ் வந்திருக்கு.
3: எனக்கு ஒரு சந்தேகம், ஆனால் தட் இஸ் தி ஹோல் பாயிண்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இல்லையா, ஒரு ஹியூமன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட்டை டெக்னாலஜியால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற டிபேட் பத்தி நீங்க என்ன?
4: ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது தான் ஆக்சுவலி, ஏன்னா பை தி எண்ட் ஆஃப் தி டே ஹியூமன் சொல்றது தான் அது கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு காஃபி வேணும், உங்ககிட்ட வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுங்கன்னு கேட்கலாம், பக்கத்தில் ஒரு காஃபி மிஷின் இருக்குது, காஃபி மிஷின் கிட்ட கேட்கலாம், பை தி எண்ட் ஆஃப் தி டே ஐம் கெட்டிங் காஃபி. உங்களுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஸோ ஏஐலேருந்து யூ ஆர் கெட்டிங் சம்திங், பட் அதில் என்ன இருக்கோ, நம்ம என்ன கேட்குறோம் அதுலேயுமே ஒரு சில பர்டிகுலர் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் எனக்கு கஃபே லாட்டே வேணும், இல்லை எனக்கு இந்த அடிஷ்னல் சுகர் வேணும், அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே யூ கேன் கெட் த அவுட் புட். பட் ஸ்டில் ஒரு நான் போடுற காஃபி மாதிரி வராதுன்னு இருக்குல்ல, தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட். லைக் சம் ஸ்டோரி டெல்லர்ஸ் தே ஹாவ் தேர் ஓன் எசன்ஸ், அவங்களோட ஸ்டோரி டெல்லிங்கிறது தனி. அதை மேபி ஏஐ கூட கம்பைன் பண்ணி பண்ணுறதுனா பண்ணிக்கலாமே தவிர, பட் ஆல்வேஸ் திஸ் எக்ஸிஸ்ட்.
3: ஓகே, நான் இப்படி கேட்குறேன், விச் வுட் யூ ப்ரிஃபர்?
4: I would prefer human made coffee. So I think because I am a coffee lover.
3: Yes. So sir, in the nigelchiya nariya young artists, content creators and in the industry kula varanu nanikravanga nigelchi kelatirupanga. So enna mari na skills avanga acquire panna aarambikalam, because there are various courses ipa online le kadaikudhu, but industry enna mari na skills edirpaakudhu and adha vandu even non media students kuda nariya industry la varanu edirpaakranga, enna mari na skills avanga avanga procure pannanu nanikringa?
4: Storytelling. By the end of the day, storytelling. They have to learn how to narrate things. நீங்கள் சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நேற்று நான் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்றது ஒரு தான், நேற்று நாங்கள் போகணும்னா அப்போ வந்து இங்கே லெஃப்ட் எடுக்கும்போது இங்கே திடீர்னு மழை வந்துருச்சு, அப்புறம் அங்கே போய் நின்று அந்த மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே எப்போ த வே யூ நரேட்னு ஒன்று இருக்குல்ல, இம்ப்ரூவ் யுவர் நரேஷன் ஸ்கில்ஸ். அது ஏ வாட் எவர் மேபி த டெக்னாலஜி, இனி ஏஐ அடிச்சுட்டு வேறு ஏதாவது வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. மைண்டில் யோசிச்சாலே பிக்சர் வந்துடும், வர சான்ஸ் இருக்குல்ல. ஏ வரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நாளைக்கு நியூரல் மேப்பிங்னு வச்சுட்டு நீங்கள் யோசிச்சது எல்லாமே அது வந்து பிக்சராக கன்வெர்ட் பண்ணி ஒன்று கொடுத்துருன்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் வாட் இஸ் நெவர் கோயிங் டு ஃபேட் இஸ் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அந்த ஹவ் யூ நரேட், அந்த நரேட் பண்ணுறது எந்தெந்த இடத்துல, பிகாஸ் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்னா ஷார்ட்டாக சொல்லணும், தியேட்டர்னா லாங்காக சொல்லணும், சீரியல்னா வேறு மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்க்கு ஸ்டோரி டெல்லிங் அண்ட் நரேஷனை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா லைக், அண்ட் ஆல்சோ பி வெரி மைண்ட்ஃபுல் தட் யாருமே இப்போ வந்து ஸ்பெஷலிஸ்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, தி ஒன் ஜெர்னலிஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரியில் வரணும்னா பி ரெடி டு ஒர்க் இன் எனி வெர்டிக்கல் ஆர் எனி ஹரிசான்டல். ஸோ தட்ஸ் த ஒன் அட்வைஸ் ஐ கேன் கிவ் டு த யங் ஸ்டூடெண்ட்.
3: Thank you so much, sir. Future of media in the world of AI அப்படிங்கிறதுக்கு ஆப்டான பாயிண்ட்ஸ் நீங்கள் எங்களுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க, கேட்டிருக்க நேயர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி வெரி பர்சிவேசிவ் இண்டஸ்ட்ரி, இந்த ஏஆர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மறக்க முடியாத ஏதாவது ஒரு கிரியேஷன் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் வந்த அதோட எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா அந்த கதைகளை?
4: பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் விச் ஐ டிட் டில் நவ் இஸ் கிரியேட்டிங் த வாக் த்ரூ ஆஃப் த டேங்க்ஸ், மிலிட்ரி டேங்க்ஸ்.
3: ஸோ கிரியேட் அமேசிங்.
4: ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நான் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் கூட வரணும்னு பார்க்குறேங்க, நான் நான் மீடியா, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். ஸோ
3: யூ ஆன்சர்ட் மை க்வெஸ்சன் தென்.
4: ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வந்தேன் நான். ஸோ லைக் Now I am able to blend whatever I studied in engineering and media.
3: Okay. So, now I'm a media student. So, when I saw the previous organization, the internship, all of them, non-media students, they are still creative. Technical
4: things. See, creative is less. We are creative. You said it, you said it. ஓ இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் வேலை செய்யும் அப்படின்னு பிரித்து பார்த்து அந்த டெக்னிக்கல் ரீசனிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கேட்டீங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்னா, டிஃபென்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். லைக் டிஃபென்ஸ், ஏன்னா ஐ கிளியர்ட் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம், ஐ வாண்டட் டு கோ தேர், பட் ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதால் ஐ கண்டினியூட் இன் மீடியா ஃபீல்டு. ஸோ என்றைக்குமே டிஃபென்ஸ் மேலே ஒரு ஐ ஹாவ் அ தனி லவ் அண்ட் பேஷன். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ.
3: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் சார். எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி மூலமா உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ், மீனிங்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் அஸ் டுடே.
4: தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.

உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்மளோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்காரு, நம்ம எல்லாரையும் இசை கடல்ல முழுகடிச்சிருக்காரு. இவரை பத்தி சொல்ல வார்த்தைகள் பத்தாது, நீங்க இப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்லைங்க, நம்ம இசை ராஜா பத்ம விபூஷன், இசை ஞானி இளையராஜா சார் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். நீங்க இன்னைக்கு எங்களோட சிஆர்எஸ்க்கு வந்ததுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார். எங்களோட பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் சார். இத உங்களோட கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் ஒருத்தி சார். அதை சொல்லவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். நம்மளோட நித்யஸ்ரீயும் உங்களோட ரசிகர்கள்ல ஒருத்தர் சார். அவங்க உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுறாங்க.
3: வணக்கம் சார். முதல்ல மிக மிக மிகப்பெரிய நன்றி சார். நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் எங்களோட காலேஜுக்கு எம்ஓபிக்கு வந்து எங்களோட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல சார் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட இருப்பீங்கன்னு. இது வந்து இந்த சந்தோஷத்தை வந்து சந்தோஷ வல்லத்தில் வந்து மிதந்துட்டுருக்கோம் சார். நாங்கள் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சார். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் சார். நீங்கள் வந்து இன்றைக்கி எம்ஓபியில் வந்து உங்களோட 75வது பிறந்த நாளை வந்து திருப்பியும் எங்களோட கொண்டாட வந்திருக்கீங்க சார். ஒரு சில வார்த்தைகள் எம்ஓபி பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சார்.
4: நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததும் ஞாபகம் இருக்குது எனக்கு, அப்படியே பசுமையாக நினைவு இருக்குது. ரொம்ப டிசிப்ளின் மேடம், அதுவும் ரொம்ப நல்லா நடத்திட்டு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் வந்து அதனுடைய முன்னேற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவது. ஏன்னா நான் வந்தது இங்கே வந்ததுனால எனக்கு இன்னும் உறவு ஜாஸ்தியாக இருக்குது, பிணைப்பு ஜாஸ்தியாக இருக்குது. உறவு என்று சொல்வதை விட பிணைப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதனுடைய வளர்ச்சியில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
3: ரொம்ப நன்றி சார். June 2nd கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களோட கடமையை வந்து இது வரைக்கும் சரியாக பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரில சார். ஆனால் நீங்கள் வந்து ராவும் பகலமாக உழைச்சி எங்களுக்காக வந்து எங்களை சந்தோஷப்படுத்தணும் மகிழ்விக்கணும்னு உங்களோட பாட்டு வந்து பட்டி தொட்டிலேருந்து ஹாலிவுட் வரைக்கும் ஒழிச்சிட்ருக்கு. கேட்காத ஆளுங்க யாருமே இல்லை சார். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட 75th பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்ச்சி அன்னைக்கு நடந்ததுன்னா அது என்ன என்னன்னு சொல்லுவீங்க சார்? ஏன்னா பல ரசிகர்கள் வந்து பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல வந்து ராஜா சார கண்ணால ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஏங்கினவங்களை பல பேரை நான் பார்த்தேன். அந்த ஏக்கத்தை அவங்க கண்ணில் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது சார். ஏன்னா உங்களோட ஸ்டுடியோவில் அன்னைக்கு நான் கால் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களுக்காக பாடுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்கள் பக்கத்தில் நின்று கேக் கட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதெல்லாம் இதுக்கு மேலே எனக்கு கிடைக்குமான்னு தெரியல சார். இதுக்கு
4: மேலே
3: உங்கள் பக்கத்தில் ஒரு கருப்பு சட்டை போட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது சார். ஆனால் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று நீங்கள் வந்து உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே பாடினது வந்து எனக்கு திருப்பியும் இதுக்கு மேலே அது கிடைக்குமா அப்படின்னு தெரியல சார். அன்னைக்கு உங்களுக்கு என்ன சார் ரொம்ப ஸ்பெஷலாக நடந்தது?
4: அன்னைக்கு இப்போ என்ன அப்படி குறிப்பிடும்படியாக எனக்கு ஒன்றும் பொதுவாக வந்து இதில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் வந்து எனக்கு மனசு போகாது. அதில் குறிப்பிடும்படியாக என்ன இப்போ கிராமத்திலேருந்து வந்த ஆட்கள் அந்த அவங்களுடைய ரியாக்ஷன் தான் மறக்க முடியாததாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய பிளெயினாக வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறது, அந்த அவங்க அந்த பாடல்களை எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கிறாங்க, அவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அது ஊடுருவுது அப்படிங்கிறத சொல்கிறத நேரடியாக கேட்குறது வந்து ரொம்ப இன்பமான அனுபவம் இது.
3: 30 வருடங்களுக்கு முன்னாடி உங்களோட முகம் எங்களோட மனசில் எப்படி ஒரு ஆழ்ந்த இடத்த பதிஞ்சுதோ அதே முகம் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் அப்படியே இருக்குது சார். ஒரு குழந்தை கனவில் கூட வந்து யோசிச்சதுன்னா உங்களோட முகத்தை அப்படியே அதால் வரைய முடியும், அதால் கற்பனை பண்ண முடியும். அப்படியே உங்களோட முகம் மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. எப்படி சார் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி ஒரே மாதிரி இருக்கீங்க சார்? இல்லை இது தெரிஞ்சுதான் வந்து அன்னக்கிளி டைரக்டர் வந்து முன்னாடியே உங்களுக்கு இளையராஜா அப்படின்னு பேர் வச்சாங்களா சார்?
4: அதுலமா நாம் வந்து யாருமே தன்னுடைய உடம்பை தானே பார்த்து கொள்ள முடியாது. ஏன்னா உடம்பு போகிற போக்கில் உடம்பு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். உடம்பு தான் நம்மளை கவனிச்சுக்கணும். அதனால் என்னுடைய உடம்பு என்ன நல்லா பார்த்துக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
3: எவ்வளவோ நீங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு வந்து சந்தோஷமான எங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கீங்க சார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வளோ வேலைகள் ஜாஸ்தி ஆக ஆக எப்படி உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க? குடும்பத்தோடு எப்படி டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கிறதா, சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்குதா, எப்படி இதெல்லாம் ஒதுக்குறீங்க சார்? ஏன் நாங்கள் இப்போவே கஷ்டப்படுறோம் படிப்புக்கே, நீங்கள் இவ்வளோ பார்த்துருக்கீங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுங்க?
4: படிப்பு உங்களுக்கு ஒன்று தானே இருக்குது, அதுலேயே படிக்க வேண்டியது தானே?
3: அதே முடியல சார், அதே முடியல சார். நீங்கள் எப்படி சார் இவ்வளோ பண்ணுறீங்க? எங்களால் இதுவே முடியல சார்.
4: அது அது ஏன்னா இசை வந்து என்னிலிருந்து வேறுபட்டதில்ல, நானே இசை, இசையே நான் அப்படின்னு இருக்கும்பொழுது எங்கிட்டருந்து வேற ஒன்றா இருந்ததுன்னா இனி போய் ஆஃபீஸ் நீங்கள் யோர் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவங்க வந்து ஒரு ஆஃபீஸரோ அல்லது வேற வேலை செய்கிறவர்களோ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு ஜாப். மியூசிக் இஸ் நாட் எ ஜாப் ஃபார் மீ, இட்ஸ் நாட் எ ஜாப், இட்ஸ் எ லைஃப், ஜஸ்ட் லைக் பிரீத்திங். பிரீத்திங் வந்து லைஃபா? இல்லை, பிரீத்திங் வந்து இப்போ நடக்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கு. அதில் இப்போ நல்லா நீ நல்லா மூச்சு இழுக்கிற அப்படின்னு சொல்லி யாரையாவது நம்ம பாராட்டுறோமா? பாராட்டுறோமா? நீங்கள் மியூசிக் நல்லா போடுறீங்கன்னு சொன்னால் எனக்கு அப்படி கேட்குற மாதிரி எனக்கு உள்ள ஒரு வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம். அதனால் அது இயற்கையாக நடக்குது, அது இயல்பு, உடம்பினுடைய இயல்பு, மூச்சு சுவாசம் தனியாக அதுவாக நடக்கிறது. அதே போல் இசையினுடைய அந்த வேலையில் வந்து அது சுவாசம் போல் தனியாக நடந்து கொண்டிருக்கிறதுனால அதை செப்பரேட்டாக என்னிலிருந்து பிரிக்க முடியாது.
3: இன்ஸ்பிரேஷன்னாலே எல்லாருக்கும் வந்து முதல்ல வருது வந்து இளையராஜா சார் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனான உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்?
4: இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து மனசின் உள்ளுக்குள்ளே இருக்கே தவிர வெளியில் இல்லை இல்லையா? ஆனால் என்னை கவர்ந்தவர்கள் என்றால் நிறைய கம்போசர்ஸ் நிறைய இருக்காங்க, அது வரிசையாக சொல்லலாம். பெரிய லிஸ்ட்
3: சார். உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கும் சார் ரசிகர்கள்டேந்து. உங்க மனசு நெகிழ்ந்த ஒரு நிகழ்ச்சி ரசிகர்களோட அது எதுன்னு ஒன்னே ஒன்று சொல்லுங்க சார் எங்களுக்காக. சார், நீங்க எவ்வளவோ பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க சார். அதுல வந்து இந்த பாடல்ல இந்த லைன்ல இந்த சங்கதி தான் வரும், இந்த லைன்ல இந்த பேஸ் கிட்டார் லைன் போகும், அந்த லைன்ல கீபோர்டு இந்த இந்த மாதிரி வரணும் அப்படின்றது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கேட்டு இன்னைக்கு கூட கேட்டால் அதை நீங்கள் கரெக்டாக சொல்றீங்க, அது எப்படி சார் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுது? அவ்வளோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியுது? எனக்கு புரியவே இல்லை சார்.
4: அதுதான் நான்
5: சார் ஆக்சுவலி சொல்லணும்னா, எனக்கு 9 வயசாக இருக்கும் போது முத முதல்ல உங்களோட திருவாசகத்தோட கம்போசிஷனில் திருக்கோத்தும்பி சாங் வந்து கேட்டேன். அது நான் ஒரு 4 வரி படி ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கினேன். பட் ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஒருவேளை அந்த திருவாசகம் நான் கேட்டிருக்காம இருந்தேன்னா எனக்கு தெரியல நான் அந்த திருவாசகம் லைஃப்பில் அதுக்கப்புறமா எத்தனை வயசில் படிச்சிருப்பேன்னு. ஸோ முத முதல்ல அந்த 9 வயசில் எனக்கு டிவோஷ்னல் சாங்ஸ், டிவோஷ்னல் சைடுக்கு அறிமுகம் கொடுத்தது நீங்கள். அந்த திருவாசகம் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு மனசில் எவ்வளோ மகிழ்ச்சி சார் இருந்தது?
4: ஐயோ, அதை சொல்ல முடியுமா?
5: நீங்கள் எத்தனையோ கர்நாடிக் ராகம்லாம் வந்துட்டு கேட்டிருக்கீங்க, அண்ட் எனக்கே பரிச்சயம் இல்லாததெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய பாட்டு உங்களோட பாட்டு கற்றுக்கிட்டு பாதி ராகம்லாம் நான் தேடி தேடி இது என்ன ராகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ராகம் சார் ரொம்ப பிடிக்கும்?
4: ஒரு ஒன்றா ரெண்டா சொல்றது எல்லா ராகமும் ராகம் தான், ராகங்கள் எல்லாம்.
3: யுவன் சங்கர் ராஜா சார், கார்த்திக் ராஜா சார், பவதாரணி மேம்லாம் பிறந்தப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும், இல்லை சிங்கர் ஆகணும், இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க அது அந்த அவங்களோட போக்குப்படி போகட்டும் அப்படின்னு ஒரு அப்பாவாக நீங்கள் நினச்சிங்களா? எப்படி நினச்சிங்க சார்?
4: நான் அவங்க எதுவுமே அவர்களை பற்றி நினைச்சதில்லை, அதெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு என்னுடைய மனைவி வந்து முழுவதுமாக அவள் தான் வழி நடத்தினான். ஆனால் அவங்க மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதோ அல்லது படிக்கணும் அப்படிங்கிறதோ எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை. எனக்கு அதுக்கெல்லாம் அதை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை முதலாவது. அதெல்லாம் வந்து ஒய்ஃப் கையில் எடுத்துக்கிட்டதுனால அவள் சரியாக பார்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் விட்டுட்டேன்.
3: நீங்கள் முதல் முதல்ல கம்போஸ் பண்ணின போது அது இளையராஜா 1000 மாறும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்களா சார்? என்ன சார் ஃபஸ்ட்டு என்ன நினச்சி கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க சார்?
4: கவிஞர் எழுதின லைன் தான் ஞாபகம் வருது, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆயிரமா மாறுமா, 1300 மேல ஆயி போச்சு, இன்னும் போயிட்டு இருக்கு.
3: அதை நினைச்சிங்களா சார்?
4: அதெல்லாம் நினைக்கல,
3: அப்படியே
4: போயிட்டே.
3: எம்ஓபி வந்து ஃபுல் உமன்ஸ் காலேஜ்

0: ஆட்டோமேட்டிக்காக சுருதி சேரும். அட்வைஸ்னு நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா என்னுடைய உடம்பே நான் சொல்வதை கேட்பதில்லை. அதனால் அட்வைஸை வந்து அட்வைஸினுடைய வேல்யூ எங்கே இருக்குன்னா, அதை கேட்டு ஃபாலோ பண்ணி அப்படியே நழுவாமல் 100% இருக்கணும்னு. அந்த 100% நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியாதனால நான் எந்த அட்வைஸும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வேணும்ல. நான் சொன்னேன், நீங்கள் எங்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்க, நான் அட்வைஸ் கொடுக்குறேங்கும்பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ வேணும். வேல்யூ வேணும்னா அப்படி 100% அப்படி சிரத்தையோடு ஒரு வைராக்கியத்தோடு அப்படி பிடிச்சிட்டு செய்ய வேண்டாமா? அது செய்ய மாட்டாங்க. செய்வாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாததுனால நான் அதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கு.
1: ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன ஒரு வார்த்தையே போதும் சார், ஸ்ருதி விலகாமல் பாடு, தாளம் தட்டாமல் பாடு. இதை நான் கண்டிப்பாக ஒரு சிங்கராக
0: ஸ்ருதி என்பது வெறும் அந்த லிட்ரரி ஸ்ருதி மட்டும் இல்லை. ஸ்ருதி என்பது ஆதாரம். உனக்கு ஆதாரமாக எது இருக்குன்னு பாரு. அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய படிப்பாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய வேற லட்சியமாக இருக்கலாம். அந்த ஸ்ருதியின் இணைப்பு அதிலோடு சேர்றது வந்து விலகாமல், இன்னையும் விலகாது, பிசகாது.
1: கண்டிப்பா சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி அனைவருக்கும், வணக்கம்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே உமா, என்னோட ஆர்ஜே வைஷ்ணவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
2: ஹாய் உமா.
1: ஹாய். நம்ம நேயர்களுக்கு என்ன ஹாய் இல்லையா?
2: ஹாய் நேயர்களே.
1: என்ன வைஷ்ணவி, இன்னத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான டாபிக்ல பேஸ் பண்ணிருக்க இல்லையா?
2: ஆமா ஆமா, கண்டிப்பா. இத வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராமா இருக்கும்னு நான் நம்புறேன். நீ என்ன சொல்றமா?
1: வெல், ஆமா, ஐ திங்க் சோ. சரி, நான் உங்களுக்கு இந்த டாபிக் பத்தி சொல்றேன். எல்லா மனிதனுக்கும் இது தேவை, சரியா? இது மனிதனுக்கு இல்லைன்னா எல்லாரும் அவனை ஒரு ரொம்ப கெட்ட மனிதனா அவங்க பார்ப்பாங்க. சோ
2: அதாவது ஒரு மனிதனோட பர்சனாலிட்டி டெவலப் பண்றது இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை பேசிக் திங் இல்லையா?
1: எக்ஸாக்ட்லி. சோ நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? வெல், கெஸ் பண்ணலனா பரவாயில்ல, நாங்க சொல்றோம். அதுக்கு பேரு தான் டிசிப்ளின். என்ன வைஷ்ணவி, உனக்கு டிசிப்ளின் இருக்கா?
2: ஓ, இருக்கே.
1: ஓ ரியலி? சரி, அப்போ எந்த ஆஸ்பெக்ட்ல உனக்கு டிசிப்ளின் இருக்குன்னு நீ நினைக்கிற?
2: டிசிப்ளின் நான் போய் சொல்ல மாட்டேன்.
1: ஓ ஓகே. அப்புறம்
2: அப்புறம் காலேஜுக்கு எல்லாம் கரெக்டா வந்துருவேன், என்னோட ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு சில டிசிப்ளினான குவாலிட்டிஸ் என்கிட்ட இருக்கு. சரி, உன்னை பத்தி என்னவுமா, உன்கிட்ட என்ன இருக்கு?
1: நான் டைமுக்கு போய் சேரணும்னு நினைப்பேன். ஆக்சுவலி அஸ் இன் 8 மணி காலேஜ்னா ஒரு 7:55 அட்லீஸ்ட் 8:00 அங்கே இருக்கிற மாதிரி போவேன். அதே மாதிரி ஏதாவது மீட்டிங் ஏதாவது பார்ட்டி இருந்ததுன்னா அதே மாதிரி டைம் பார்த்து போவேன். அண்ட் ஒன் மோர் திங், யூனோ, கிளீன் க்ளோத்ஸ் வேர் பண்ணுறது அண்ட் நம்ம வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது அண்ட் யூனோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல டிசிப்ளின் இருக்கு. ஓகேயா? சரி, முதல் ப்ரோக்ராம் போலாமே. முதல் ப்ரோக்ராம் என்ன வைஷ்ணவி, நீங்க சொல்றீங்களா?
2: ஆமா ஆமா, நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா நம்மளே பேசிட்டு இருக்கோம், சரி நம்ம டைரக்டா ப்ரோக்ராம்கே போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னா டிசிப்ளின்னா என்ன, அது எப்படி கத்துக்கணும், அதை பத்தி பேசுறாங்க.
1: பிரேக்ஷா அண்ட் பவுலியா?
2: கரெக்ட்.
1: ஓகே, சோ பிரேக்ஷா அண்ட் பவுலி அவங்க ரெண்டு பேரும் வராங்க. சரி, அவங்க இங்க உட்காந்துருக்கிற வரைக்கும் வீல் கோ அவுட் சைட் அண்ட் ஸ்டே.
2: சரி, நேர்களே கொஞ்சம்.
1: சரி, சோ நேர்களே நீங்க இத கேட்டு வாங்க, நாம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே திரும்பி வரோம். ஓகே.

0: ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது இல்ல உமா?
1: Yeah, I totally agree. In fact, உழக்கம்னா என்ன and
0: அதோட நடைமுறைகள் பண்புகள் என்னென்ன என்றது அது எல்லாமே நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்போ இன்னொரு டாபிக் போலாமே, அதாவது let's see about நேர்மை and
0: இரக்கம்.
1: இரக்கம், yes, honesty and
0: yeah, exactly, honesty and
1: kindness.
0: இப்போ இந்த ரெண்டு டாபிக்லயும் நம்ம நல்லா நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே டிசிப்ளின் கீழே வர ஒரு குவாலிட்டிஸ்.
1: ஆமா, ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, கைண்ட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்க இல்லை யூனோ கண் பார்வை அற்றவங்கள், அவங்க யாராவது ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூனோ நம்மளே போய் வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அந்த பக்கம் அப்படின்னு சொல்றது கைண்ட்னஸ்,
0: இரக்கம்.
1: அண்ட் அதே மாதிரி கீழே யாராவது விழுந்துட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுக்கறது, ஆல் தட் கம்ஸ் அண்டர் கைண்ட்னஸ். ஆனஸ்டினா ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு நீங்க யூனோ ஏதாவது தப்பு பண்ணா எஸ் மேம் ஐ ஒன்லி டிட் இட் அப்படின்னு சொல்றதுக்கு யூனோ யூ நீட் த கரேஜ், யூ நீட் டு பி ஓபன், தட் கம்ஸ் அண்டர் ஆனஸ்டி.
0: ஸோ
1: வெல் யா, ஐ ஃபீல் போத் ஆஃப் தெம் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ போய் பார்த்துடலாம் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு.
0: சரி, அதெல்லாம் சரி. இப்போ நம்ம இந்த நேர்மை இரக்கம் அந்த ரெண்டு பத்தி இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹவு அபவுட் வி லிசனிங் டு எ ஸ்மால் ஜிங்கிள்.
1: ஐ திங்க் தட் வில் பி எ ஃபன் வே டு லிசன் டு இட். ஓகே லிசனர்ஸ், நீங்க போய் ஒரு சின்ன ஜிங்கிள் கேட்டு வாங்க, அதுக்குள்ள நம்ம அப்படியே போய் போயிட்டு வந்துடும்.

0: Huh, so wow, and that jingle was really, really nice. That's what I felt. I mean, you know, kindness is not blindness, it's oneness, awareness. The words were beautiful, weren't they?
1: Amazing.
0: Yeah. Well, kindness is the act or the state of, you know, being kind to people, marked by charitable behavior, by mild disposition, pleasantness, tenderness, and concern for the others. It's a recognized value in many cultures and religions as well. Did you know that? It's a beautiful thing. Killa Vaishnavi?
1: Ama, I completely agree with you, Uma. Enna kolandengale, ippo indha jingle kettu neenga ellarum romba enjoy pannirpeenga nenikiren.
0: Yeah, I'm sure. எனக்கு நானே நிறைய என்ஜாய் பண்ணேனா அவங்களும் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணிருப்பாங்க.
1: அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை கேட்கலாம். ஆனா அது கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாங் கேட்கலாம்.
0: ஓ, இதுவும் சாங்னு சொல்லும்போது இது பண்றது, அந்த ஜிங்கிள் வந்து ஸ்ரீரஞ்சினி அண்ட் காமாட்சி தான் பாடினாங்க, தெரியுமா? நம்ம கிளாஸ்ல இருக்காங்களே.
1: ஹே, ஆமா ஆமா,
0: தேர்ட் எலக்ட்ரானிக் மீடியா. சோ எனிவே, இந்த
1: இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமே.
0: யா, கைண்ட்னஸ் பத்தி அதுவும்.

0: Check it out, yeah. One, two, check it out, yeah.
1: வாவ், அந்த ஜிங்கிள் ரொம்ப அழகாக இருந்ததுல கதையும் ரொம்ப அழகாக இருந்தது. என்னன்னா, வி டோன்ட் ஹாவ் டு பி ஹாப்பி, நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கரெக்டாக இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பியூட்டிஃபுல்லாக இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இறக்கம் வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்றாங்க. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அகெய்ன் ஸ்ரீரஞ்சினி அண்ட் காமாட்சி தான் பாடியிருக்காங்க. எனிவே, ஸோ ஆமா, நிறைய பேர் வந்திருக்காங்களே இங்க. ஓ, அடுத்த குரூப் டிஸ்கஷன் ஆக போதா?
2: ஏய், ஆமா, இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான கதையை கேட்டோம், ஜிங்கிளை கேட்டோம், பாட்டை கேட்டோம், எல்லாமே வரிசையா முடிஞ்சது. இப்போ வந்து நான் நினைக்கிறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசினா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும் நமக்கு.
1: ஓகே, ஆனா டாபிக் என்ன பத்தி பேசலாம்?
2: அது ஒன்றும் இல்லை, இது இந்த ப்ரோக்ராமே நம்ம குழந்தைங்களுக்காக தான். அவங்க வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தாத்தா பாட்டி, நம்மளை விட வயசானவங்க, அதாவது எல்டர்ஸ், நம்மளோட எல்டர்ஸ் கிட்ட நம்ம எவ்வளோ கைண்டா இருக்கணும், எவ்வளோ பொலைட்டா இருக்கணும், அதை பத்திலாம் நம்ம
1: அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மதிப்பு கொடுக்குறோமா இல்லையான்றா.
2: எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் பத்தி இப்போ நம்ம பேசலாம்.
1: ஓகே, ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் டாபிக். சரி, நம்ம போய் பேசலாம் வாங்க. நம்ம எந்த தலைப்புல பேச போறோம்னா, இந்த காலத்துல 11, 12, 13 வயது சிறுவர்கள் வந்து ஒழுக்கத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வெல், வைதேகி, நீங்க என்ன சொல்றீங்க?
3: 10, 11, 12, 13 இந்த வயசுல வந்து, இப்போ இங்கிலீஷ்ல நம்ம கேட்டோம்னா 13ங்கிறது வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் டீனேஜோட உங்களோட முதல் வருஷம். அண்ட் பொதுவாகவே நம்ம வந்து வளர்ற வயசு அப்படிம்போம். வளர்ச்சி வந்து வெறும் உடல் நிலையில இல்லை, மனநிலையிலையும் உண்டு. மனநிலையில வளர்ச்சி ஏற்படும் போது அந்த குழந்தைக்கு நம்ம வந்து, அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு பெரியவன், பெரியவரா ஆகிறதுக்கு அந்த வளர்ச்சி நடக்கும்போது எந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், தன்னை எந்த மாதிரி தகுதியில் வச்சுக்கணும்னு நிறைய குழப்பம் வரும். அந்த குழப்பம் வந்து 18, 19 வயசுல தான் தீரும். அதனாலயே அந்த 12-18 வயசுக்குள்ளேயே குழந்தை இருக்கிறவங்க கிட்ட, அந்த பெற்றோர்கள் கிட்ட அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் பேஷண்டாக இருக்கணும், இன்னும் பொறுமையாக இருக்கணும்னு. நம்ம ஏன் இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, என்ன மாதிரி எப்படி பொறுமையா இருக்கணும்னா, உங்களை எதிர்த்து பேசலாம், இல்ல சொன்ன பேச்ச கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னதுக்கு ஒரு ஒரு காரணம்னு இல்ல, ஒரு நல்ல காரணம்னு இல்ல, காரணம் இல்லாமலே அதை எதிர்ப்பாங்க. ஏன் எதிர்ப்பாங்கன்னா, இவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அதுக்காக எதிர்க்கணும்னு எதிர்ப்பாங்க. அவங்களுக்கே தெரியும், ஒருவேளை இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பாப்புலர் படத்துல வந்துச்சு, அந்த அப்பா கிட்ட போய் அந்த பொண்ணு கேட்பான், எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போட்டோன்னு. அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரெஸ் சொல்லுவார், உடனே ஷீல் பி லைக், இல்லை எனக்கு இது வேணாம், அந்த இன்னொரு ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த அந்த எதுக்கணும் அப்படின்னு, லைக் நான் வந்து அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான் ஏன் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எதிர்ப்பு வரும். இதே இதை வந்து சில பேர் அதே வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் என்னோட கண்ணோட்டத்தில் என்னன்னா, வளர்ற வயசில் இப்போ சின்ன ஒரு 5 குழந்தை வந்து எட்டி உதைச்சா நம்ம வந்து மரியாதை தரல அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு எட்டி உதைக்கிறது தப்புன்னு தெரியாது. என்னோட அபிப்பிராயப்படி, இந்த வயசுலயும் குழந்தைங்க வந்து எதிர்த்து பேசினாங்கன்னா, அதை நான் தப்பா மனசளவுல தப்பா எடுத்துக்க மாட்டேன். அந்த அந்த நேரத்துல கோபம் வரலாம், மனசளவுல தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அதுவும் வந்து அவங்களோட இமோஷனல் சேஞ்ச், டெவலப்மெண்டல் ஏஜ் தான் அப்படின்னு. அதான் அதுதான் என்னோட வியூ. அதனால என்னை பொறுத்த வரைக்கும், நிச்சயமா சில குழந்தைங்க இருக்காங்க அதிக பிரசங்கித்தனமா நடந்துப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பை ஆவரேஜ் வந்து மரியாதை கொடுத்துட்டு தான் வராங்க. வீட்டுல எப்படி சூழ்நிலையோ அந்த மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாங்கன்னா நீங்க குழந்தைங்களை வந்து நல்ல வார்த்தை சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது.
1: வைதேகி, வைஷ்ணவி, நீங்க என்ன சொல்றீங்க?
2: இப்போ வைதேகி சொன்னாங்க இல்லையா, லைக் 8 பேபி அடிச்சுப்போ நமக்கு அது ஒன்றும் தப்பா தெரியாது. ஆனா அது ஒரு பெரிய பையன் அடிச்சப்போ லைக் வி வில் ஃபீல் தட் இட்ஸ் நாட் குட். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு 1-1.5 அப்படி வந்த உடனே பேரண்ட்ஸ் ஷுட் டீச் தெம், அப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அது கூட சின்ன ஏஜ் தான், 1 ரொம்ப பெரிய பசங்க இல்லை, சின்ன குழந்தைங்கிறதான். நம்ம வந்து அவங்க காலிலேருந்து எட்டி உதைக்கிறப்போ நமக்கு அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சந்தோஷமா ஒரு ப்ரௌடா இருக்கும். பட் ஆனால் இப்போ தப்புன்னு தோணாது, நம்ம பார்த்து ரசிப்போம் நம்ம குழந்தை அப்படின்னு. பட் ஆனா அதேதான் பெருசானாலும் அதே இதுதான் வரும். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி உதைக்கிறது தப்பு இல்லைன்னு.
3: நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து அது கம்பாரிசனா சொன்னேன். இப்ப வந்து 5 மாசம் குழந்தை வந்து உதைக்கிறது ஒண்ணு, அந்த மாதிரி 10 வயசு குழந்தை வந்து எதிர்த்து பேசுறதுன்னு எட்டி உதைக்கிறது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் எடுத்துக்கேன். பட் சுவாதி ஏதோ சொல்ல விரும்புறாங்கன்னு
4: நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட இருந்து எடுக்க விரும்புறேன். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க வீட்டுல வந்து சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பசங்கள்லாம் வளருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ஒரு நல்ல சூழ்நிலை, ஒரு நலமான சூழ்நிலையா
3: இருக்கணும்.
4: ஆமா, இருந்தாதான் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையா, ஒரு மரியாதை தெரிஞ்ச குழந்தையா இருக்க முடியும். இப்போ வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறுப்பே இல்லாம அவங்க எதுவுமே அவங்களே எதுவுமே ஃபாலோ பண்ணாம டிசிப்ளின் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கறது தப்பான ஒரு விஷயம். இப்போ இது மாதிரிதான் ஒரு இது என்னாச்சுன்னா, கொஞ்சம் மாசமா நான் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே வர குழந்தைங்கன்னா எப்படி இருக்கும்னா மிக்சடாக தான் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப மரியாதை தெரிஞ்ச குழந்தைங்களா இருப்பாங்க, சில பேர் வந்து அவ்வளவா எதுவும் தெரியாது, அவங்க அதை வேணும்ட்டு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வெளியில் பேசும்போது சில மரியாதை இல்லாத வார்த்தைகள் பிஹேவியர் எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப டேலண்டடான பையன், ஆனால் மரியாதைங்கிறது ஒரு பொட்டளவு கூட என்னன்றது தெரியாமல் இருந்தது. பிஹேவியர் வைஸ் பார்த்தா என்ன சொல்கிறது, மரியாதை கொடுக்காம பெரியவங்களுக்கு வர டியூஷனில் வந்து பெரியவங்க படிக்கிறவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, நம்மளை அவங்கள விட வயதில் மூத்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து அண்ணா அக்கா அப்படின்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு, அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து வாடி பொடின்னு கூப்பிடுறத பார்த்து அந்த பையனும் அதே மாதிரி கூப்பிட ஆரம்பித்தான். ஸோ அப்போது நான் கண்டித்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போகும்போது எதிர்த்து பேசினான். எதிர்த்து பேசும்போது இல்லை இல்லை கண்ணா, நான் இதை மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கும் போது, எங்கள் அப்பா அம்மா இதை பற்றிலாம் எதுவுமே சொன்னது இல்லையே, நான் எங்கள் அக்காவெல்லாம் கூட அப்படி தான் கூப்பிடுவேன், வீட்டில் இருக்கிறவன் எங்கள் அக்காவும் சரி அண்ணாவும் சரி நான் அவங்களெல்லாம் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன், நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ராங் ஒப்பீனியன் அவங்க அந்த பையனோட மனசுல இவ்வளவு நாள் இருந்தது.
1: சோ இத பார்த்தாலே நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிடும் தட் அப்பா அம்மா சொன்னாதான் அவங்க யூனோ த சைல்ட் த சன் ஆர் த டாட்டர் கேன் லேர்ன் சம்திங். இதே மாதிரி நானும்
4: ஆமாம், வீட்டு சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூலில் தான் வந்து எவ்வளோதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வீட்டில் வந்து இருக்கும்போது தான் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது. அந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ் கூட இருந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருத்தினா தான் அந்த குழந்தை வந்து
3: வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் கண்டிக்கணும் இல்லைமா.
1: யா, இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் 3 to 4 years வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம வீட்டில் கூட இருக்கிறது வந்து அம்மா அப்பா. அதனால யூனோ ஃப்ரம் த பிகினிங் அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிறதுனாலயே நம்ம அம்மா அப்பா சொன்னதான் கரெக்ட் அப்படி நினைச்சுட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். அண்ட் அதே மாதிரி அவங்க அவ்வளோ ஏர்லி ஏஜ்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கேட்குறோம். இன்ஃபேக்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட கசின் ஒருத்தர் இருக்கான், அண்ட் அவன் டிசிப்ளின்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா யூஸ்வலி அவங்க அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். ஸோ இவனை வந்து அவங்களுடைய அம்மாவோடைய தம்பி அதாவது அவங்களுடைய மாமாவோடைய வீட்டில் விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க மாமாவுக்கு ஹி டசன்ட் நோ எனி திங் அபவுட் பேரண்டிங், யூனோ சைல்டு எப்படி வளர்த்தது அதெல்லாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஜோவியலா அவங்க நடந்துப்பாங்க, லைக் போடா வாடா அண்ட் ஆல் தட், ஏ நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லு அவங்க சொல்லியே கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாமா வந்து ஏ வாடா ரவி அப்படின்னுவான். ஸோ மாமா வந்து அம்மாவோட தம்பி ஆர் அம்மாவோடைய அப்பா அம்மாவோடைய அண்ணா
4: அந்த வயசுக்கு மரியாதை.
1: யா, ஸோ அவங்க மாமா வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடாம ஏ வாடா ரவி அப்படின்றான். Okay, so when I listen to that, Bala Raviya, Abdina, you know, that was my reaction. You know, naa enoda chithappa periyappa vella vaango saapidrela Abdina, I address them. Okay, so adu oru point. Innoru point vandu same thing. Avanoda amma appa oda avan odeppan adippan podi appdinuva. ஓகே அடங்குறியா அப்படின்லாம் இன்னும் அவன் வந்து இம்பாக்ட் இம்பாக்ட் அதாவது டிவி நிறைய பார்ப்பான் அவன். ஸோ அந்த டிவியோட இம்பாக்ட்னால என்ன அடங்குறியா படத்துல பார்த்து நிறைய ஆக்டர்ஸ்னா அப்படியே ஒரு ஸ்டைலா என்ன அடங்குறியா அப்படின்னு. ஸோ சேம் திங் ஹீஸ் ட்ரைங் டு காப்பி. ஆனால் எங்கிட்ட அவன் வரும்போது ஹி டசன்ட் பிஹேவ் லைக் தட். ஏன்னா அவன் சின்னதாக இருக்கும்போதே நான் சொல்ல ஏ இதெல்லாம் பண்ணேன்னா அடிச்சிருவேன். ஓகே ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் திங், தட்ஸ் த கைண்ட் ஆஃப். நான் வந்து அவனை கண்டிச்சதுனால அவன் என்னோட அவன் அப்படி அடங்குறீனான்லாம் பேசுறதில்ல. பட் சேம் திங் ஹி கிவ்ஸ் மீ மோர் ரெஸ்பெக்ட் தேன் ஹி கிவ்ஸ் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். இட்ஸ் அ வெரி ஐ டோன்ட் நோ அது எப்படின்னு தெரியல பட் தட் ஹஸ் ஒர்க்.
3: வைஷ்ணவி உங்களோட அபிப்பிராயம் இப்போ இல்லை என்ன?
4: அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது கண்டிக்கிறதுனால அந்த குழந்தை வந்து
1: ஆமா கண்டிக்கணும், ஆனா ரொம்ப ரொம்ப யூனோ கடுமையா கண்டிக்க கூடாது. இட் ஷுட் பி யூனோ வெரி அந்த டோன் வந்து கொஞ்சம் லோவா இருக்கணும். ஏய் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்பா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா இட் இட்
4: ஆசையா எடுத்து சொல்லணும்.
1: ஆமா எடுத்து சொல்லணும்.
2: உமா சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றதுனால அவங்க இன்னொருத்தவங்க வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியது இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ ப்ரெசென்ட் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஸோ தே ஹாவ் டு லீவ் த சில்ட்ரன்ஸ் இன் சம்வன்ஸ் ஹெல்ப்.

0: house or else yeah, in
1: crash and mari
0: and the madri edathla namba we have to join them. So in the mari nerathla vandu it's responsibility of the school to make sure that and the kulangal la kattukiradhu olunga nalla discipline manners adala basic vandu school la kattukudukiradhu dhaan correct.
2: And in fact இப்ப நீங்க ஒரு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டூ ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவ் வி ஆர் இன் லெவன்த் அண்ட் டுவெல்த். லெவன்த் அண்ட் டுவெல்த்ல நம்ம கொஞ்சம் மெச்சுவரா இருக்கும், நம்ம வி ஆர் ஏபிள் டு டேக் அவர் ஓன் வி ஆர் ஏபிள் டு டேக் அவர் ஓன் டெசிஷன் மாதிரி. ஆனா எயித் செவன்த் சிக்ஸ்த்ல பாத்தீங்கன்னா I don't know avanga vandu distract aidranga probably because of the adolescence age and you know
1: adha ipo nam changing ama changing biologically or change irukku adhe nerathla societal level or change irukku so and the change nale kolamuranga and adhe mari and the classes handle pandra ipo teachers most teachers ku vandu சட்டன் இம்பேஷன்ட் ஆயிடுவாங்க. அவங்க கண்ணோட்டத்துல பார்த்தாலும் அது ஒரு விதத்துல கரெக்ட். ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி ரகல பண்ணிட்டு எல்லாருமே அதிக பிரசங்கையா இருந்தா அந்த டீச்சருக்கும் ஒரு பேஷன்ஸ் லிமிட்னு இருக்கும்.
2: ஆமா.
1: அண்ட் இந்த மாதிரி இயர் ஆஃப்டர் இயர் அதே மாதிரி ஏஜ் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் இந்த வருஷம் இந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் இத்தனை அளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துருமே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவல வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணாது. ஏன்னா ஓகே சிலபஸ் முடிச்சோமா அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க.
2: வைதேகி ஐ ஹாவ் ஒரு ஒரு சேயிங் மாதிரி ஒன்று இருக்கு, சாணக்கியா சொல்லியிருக்காங்க. ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 0 to 5 ஏஜ் அதாவது குழந்தைங்களை ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்கும்போது குட்டி குழந்தைங்களா இருக்கும்போது நீங்க வந்து எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ அன்பு கொடுக்கணும். 5 to 10 அந்த ஏஜ் குரூப்ல எவ்வளவு கண்டிக்க முடியுமோ அவ்வளவு கண்டிக்கணும். யூனோ தட்ஸ் வென் த மோல்டிங் டேக்ஸ் பிளேஸ். சரியா? சோ 5 to 10 வரைக்கும் எவ்வளவு கண்டிக்க முடியுமோ என்னெல்லாம் பண்றாமோ அதுக்கெல்லாம் யூ ஹாவ் டு நீங்க கண்டிக்கணும். ஓகேயா? பட் 10 and above 10 to 15 10 to 16 வரும்போது யூ ஷுட் பிகம் தியர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பை த டைம் தேர் டீனேஜர் 16-17 ஸ்கூல்லேருந்து பாஸ் அவுட் ஆகும்போது தே ஆர் யூஸ்வலி யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
0: எக்ஸாக்ட்லி உமா, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து தே ஷுட் பி ஸ்ட்ரிக்ட் இன் 6th standard 7th standard எல்லாம் லைக் தே ஹாவ் டு பி ஸ்ட்ரிக்ட். டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் சொல்கிறான், நாங்கள் வந்து ரெண்டு கேங்காக பிரிவோம், பிரேக் டைமில் இன்டர்வல் டைம்லலாம் வந்து இங்கேருந்து ராக்கெட் விடுவோம், அந்த சைட்லேருந்து இன்னொரு ராக்கெட் விடுவோம், அப்படியே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். என்னது இதெல்லாம்? இதெல்லாம் எதுவும் படத்தில் காட்டுற மாதிரி இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா ஸ்கூல்லேயே இதெல்லாம் நடக்குது.
2: என்னோட பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தருது ஃப்ரம் எல்கேஜி இட்செல்ஃப் தே ஆர் ஸ்டார்டிங். இப்போ இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் டீச்சர்ஸ் வந்து அவங்க குழந்தைங்கள்கிட்ட சொல்லுவாங்க தட் யூனோ வென் அ டீச்சர் ஆர் ஒரு ஆயா வந்தாங்கன்னா நீங்க ஏண்டு நமஸ்தே மேம் அப்படி சொல்லணும். இதெல்லாம் யூனோ எல்கேஜிலேருந்தே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இன்ஃபேக்ட் நான் வந்து காலேஜுக்கு வந்து நான் வேற யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நோபடி எல்ஸ் விஷ்ட் மேம். சரியா? நான் இப்போ ஒரு டீச்சர்ஸ் பார்க்க டீச்சர் வெதர் ஐ லைக் த டீச்சர் ஆர் நாட் அவங்கள பார்த்த உடனே எனக்கு கை அப்படியே போயிடுது. நமஸ்தே அந்த நமஸ்தே மேம் சொல்றதுக்கு மை மைண்ட் இஸ் திங்கிங். ஆனால் வேற யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு ஐம் திங்கிங். சரி நான் சொல்லவா வேணாமா தப்பா கரெக்டான ஐம் திங்கிங். கொஞ்சம் டஃப்பாக இருக்கு எனக்கு அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வர்றதுக்கு.
1: ஸோ உமா நம்ம இதுல நான் இப்போ ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியறதில்ல. இப்போ உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு பழக்கத்தை உண்டாக்கி அந்த பழக்கமே நல்ல பழக்க வழக்கமாக உங்களுக்கு ஆயிருக்கு.
2: ஆமாம்.
1: ஸோ ஹேபிட்சுவலாக நம்ம ஒன்று பண்ண வச்சோம்னா அந்த ஹேபிட்ஸ் டேர்ன் இன் டு டிசிப்ளின் when we grow into adults. So I think now we should see on the good habits eppadi eduthu varudhu na habits vandu ingrain panikkaradhum kashtam and ketta habit velakkaradhum romba kashtam.
2: Yeah, in fact tamil la oru saying kuda irukku, aindhil valaiyadathu aimbathil valaiyumaanu. So idhiliye we can understand that குழந்தை பருவத்திலே இன்கல்கேட் பண்ணும்.
1: இப்ப ஐ திங்க் நம்மளோட கல்ச்சர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் காலையில எழுந்தோடனே சுவாமி கும்பிடணும்னு சொல்றது சுவாமிக்காக இல்ல, நமக்கு காலையில எழுந்தோடனே ஒரு ஒரு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இட்ஸ் லைக் ப்ரையாரிட்டைசிங் டூ டூ லிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் போடுவாங்க. வாட் இஸ் அ ஒர்க் தட் வி ஹவ் டு அக்கம்ப்ளிஷ் பை த எண்ட் ஆஃப் த டே, நாள் முடியறதுக்குள்ள என்னென்ன விஷயம் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கணும்னு அந்த காலத்துல நம்ம ரிஷிகள் வந்து அப்பவே யோசிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் வேணும். இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு தெரியாது பாசிட்டிவ் ஃப்ரேம்னா என்ன நெகட்டிவ் ஃப்ரேம்னா என்ன, அது எப்படி நம்மள இம்பாக்ட் பண்ணணும். ஆனா ஒரு ஒரு 20 வயசு வாக்குல வரும்போதே நமக்கு தெரியும் நம்மளை சுத்தி யாரா கொஞ்சம் நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தா அது நம்மளை எப்படி பாதிக்கும். நம்ம அதனால ஏன் பாசிட்டிவாவே யோசிக்கணும். அண்ட் நம்ம எப்படி பாசிட்டிவா யோசிச்சா மட்டுமே நம்மளோட நம்ம என்ன காரியம் யோசிச்சிருக்கோமோ அது வந்து பூர்த்தி அடையும் அப்படின்னு.
2: இன்ஃபேக்ட் நானே ஒன்னு ஐ ஹவ் யூனோ அப்சர்வ்ட் என்னோட கசன்ல ஹீஸ் அ ஸ்மால் பாய், நானே அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இது பண்ணாதடா அப்படின்னு சொன்னா ஏன் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹில் டூ இட். ஓகேயா,
3: அதான் டெண்டன்சி.
2: ஆமா, ஆனா இதுவே ஏ இது பண்ணா உனக்கு இப்படி ஆகும் உனக்கு தெரியுமா அது உனக்கு ஆனா பரவாயில்லையா, இல்லக்கா எனக்கு வேண்டாம் எனக்கு இது ஐ டோன்ட் வாண்ட் இட் டு ஹேப்பன் அப்படி சொல்லிட்டு ஹி வோன்ட் டூ இட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பண்ணாதேன் ஸோ சொல்லி இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இட் டு ஹிம் நம்ம வந்து இது பண்ணா உனக்கு இப்படி ஆகும் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா த சைல்ட் திங்ஸ் அ பிட் மோர். அதான் நான் ஐ ஹவ் அப்சர்வ் நான் என்னோட இது பாத்தீங்கன்னா.
0: அது மட்டும் இல்ல அந்த சைல்டோட ஆட்டிடியூடும் சேஞ்ச் பண்ணணும். பண்ணாத சொல்றப்போ பண்ணணும்னு ஏன் தோணுது, லைக் தே ஷுடன் பி சோ
1: திடீர்னு மூஞ்சி பக்கத்துல கை எடுத்துட்டு வந்தாங்க அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் இம்பல்சிவ் ரியாக்ஷன். அந்த சின்ன வயசுல பண்ணக்கூடாதுன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு மனசுல தோன்றது ஏன் பண்ணக்கூடாது, அதுக்கு விடை நம்ம சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் அதுவா தெரிஞ்சுக்கணும். அதவா எப்படி தெரிய முடியும், அது பண்ணினா இட் வில் நோ தி அவுட்கம்.
2: ஆமா,
1: அதனால தெரிஞ்சுக்கும். சோ ஐ திங்க் ஆமா பட்டாதான் தெரியுங்கிறது நம்ம வந்து பேரண்ட்ஸா இருக்கும் போது நம்ம கஷ்டமா தான் இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் சாக்கெட் உள்ள பென்சில் நிறைய குழந்தைகள் கூடுறதுக்கு பழக்கம் உண்டு, இல்ல வேறல விடுவாங்க அதுல ஷாக் அடிக்கும் ஷாக் அடிக்கும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒரு தூரம் உள்ள விட்டு ஷாக் அடிச்ச அப்புறம் தான் தெரியும். இது என்னோட தம்பிக்கே நடந்திருக்கு நிறைய தடவை சொன்னா அவங்க ஒண்ணு நினைப்பாங்க லைக் என்ன சொன்னாலும் இல்லன்னு சொல்றோம் இல்லையா, அதனால சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதை கேட்க மாட்டாங்க. நிறைய தர இருக்கு பெரிய நல்லா ஷார்பன் பண்ண பென்சில் உள்ள விடுவான் நல்லா பின்னாடி வந்து அடிச்சு விழுந்தானே ஓ அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு எல்லாத்தையும் தொடச்சிட்டு எழுந்துட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்விட்ச் ஆன் பண்றது கூட போசலுங்க பக்கத்துலயே போக மாட்டாங்க.
2: அதனால
1: சில விஷயம் ஐ திங்க் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றத விட அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஒண்ணும் நிறைய ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் ஆஃப் அஸ் டெலிங் தம்.
3: இப்போ நீங்க இது சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் அது வந்து ஒரு ப்ரொலாங் டைம்க்கு இருக்கிற மாதிரியும் பிஹேவியரில் வந்துடும் சொல்லிட்டு. அது வந்து ஒரு சமயத்துக்கு மேலே உங்களால் மற்றவங்களை பார்த்து யூ காட் கன்ஃபியூஸ்ட். காலேஜ்ல வந்து ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் நமஸ்தே சொல்லி சொல்லி காலேஜ் வந்ததுக்கு அப்புறம்
2: இல்ல இல்ல இட்ஸ் நாட் கன்ஃபியூஷன், நான் கன்ஃபியூஷன் இல்ல சரி நான் மட்டும் பண்ற ஒரு ஒரு எம்பாரசிங்கா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆமா
3: அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த மைண்ட் சொல்றேன் நான் யுவர் எனக்கு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் ஏன் இந்த மாதிரி பண்ணல. கன்ஃபியூஸ்னா நீங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறத பத்தி நான் சொல்லலை, மற்றவங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்களே நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்களே ஏன் மற்றவங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு க்வெஸ்சன் உங்க மனசுல இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜ் லெவலில் வரும்போது ஸ்கூலில் இருக்கும்போது அவ்வளோ மோல்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க இது மாதிரி வந்து இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் தான் நல்ல பிஹேவியர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவ்வளோ சொல்லி வளர்க்கும் போது காலேஜ் லெவலில் வரும்போது நம்ம ஏன் மாறணும், அந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்?
2: இது வந்து அதான் நான் ஆஸ் ஐ செட் நான் காலேஜுக்கு வந்தப்போ எனக்கு நமஸ்தே சொல்றதுக்கு கொஞ்சம் ஐ வாஸ் ஹெசிடேட்டிங். ஆனால் அந்த இன்ஸ்டெட் ஆஃப் நமஸ்தே எனக்கு நமஸ்தே சொல்றதே ஒரு மாதிரி இருந்தது பிகாஸ் அது வந்து ஃபுல் சான்ஸ்கிருத்லேயே இருக்கு அண்ட் நம்ம ஸ்கூல் வந்து ஒரு ஹிந்து மத ஸ்கூல் அண்ட் யா ஸோ அங்கே நம்ம நமஸ்தே சொன்னோம் இங்கே வந்து நமஸ்தே வாஸ் சார்ட் ஆஃப் யூனோ ஆட் அதனால இன்ஸ்டெட் ஆஃப் நமஸ்தே நான் குட் மார்னிங் சொல்றேன் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் மேம் அது சொல்றேன். பட் எனிவே ஐ எம் கிவிங் மை ரெஸ்பெக்ட்ஸ் டு மை டீச்சர் குரு வந்து இட்ஸ் சமன் டு தேவன்.
1: ஐ திங்க் உமா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப அவங்க அந்த சம்ஸ்கிருதத்துல சொன்னாங்கன்னா மத்தவங்க சொல்றத விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப மத்தவங்க குட் மார்னிங் சொல்றாங்க வச்சுக்கோங்க, நம்ம போய் நமஸ்தேன்னு சொன்னா முதல் விஷயம் பசங்க புரியாத போது கிண்டல் அடிப்பாங்க. அண்ட் நம்ம வந்து மைனாரிட்டி குரூப்னு யூஸ் பண்ண முடியாது. லைக் ஒத்தே அந்த மாதிரி ஒரு கிண்டல் லைக் வாங்கி லைக் இஸ் தே கீப் ஹியரிங் சச் ஜோக்ஸ், அவங்களுக்கே ஒரு டவுட் வரும் நம்ம சொல்றது கரெக்டா இல்லையான்னு. அப்படியே வந்து ஒரு ஹாபிட் விட்டு போயிடும்.
2: அது மட்டும் இல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, ஷீ இஸ் ட்ரைங் டு ஃபிளாட் அவுட் தி டீச்சர் ஆர் சம்திங் லைக் தட் தே வில் திங்க்.
0: நான் என்ன நினைக்கிறேன்னா, சுவாதி சொன்னாங்க இல்லையா, இப்போ காலேஜ்க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கூட ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது, நம்ம எந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம், ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்ததா இல்ல புதுசா இப்போ காலேஜ்ல நடந்துக்கிறதா அப்படின்னு. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் தட் அது கன்ஃபியூஷன் இல்ல, அது வந்து சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட்னால. ஸ்கூல்ல வந்து ஒரு இதுல ஒரு சர்க்கிள்ல டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்ம இருந்திருப்போம், காலேஜ்ல வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் ஆல்சோ வேரிஸ். அண்ட் ஒன் மோர் திங்,
3: ஒரு நிமிஷம், ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்க எதை மீன் பண்றீங்க? எனக்கு நீங்க ட்ரெண்ட்னு சொன்னது புரியல.
0: இப்போ ஸ்கூல்ல வந்து யூ ஹவ் டோல்ட் நமஸ்தே அதெல்லாம், பட் ஆனா காலேஜ்ல வந்து எல்லாரும் குட் மார்னிங் சொல்றப்போ நம்ம மட்டும் தனியா நமஸ்தே சொன்னா வி ஃபீல் ஆட்.
2: இல்ல இல்ல, இட்ஸ் நாட் அபவுட் சேயிங் குட் மார்னிங் ஆர் குட் ஈவினிங். தி திங் இஸ் நிறைய பேர் விஷே பண்றது இல்ல, அவையார் இந்த டீச்சர் ஐ டோன்ட் லைக் ஹர் அட் ஆல் அப்படினு அப்படியே தே ஆர் ஜஸ்ட் வாக்கிங் அண்ட் கோயிங் ஆஃப். அது இல்ல இல்லையா, வாட் எவர் வெதர் ஐ லைக் த டீச்சர் ஆர் நாட், அவங்க வந்து என்னோட குரு. சோ நான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன், குட் மார்னிங் குட் ஈவினிங் ஏதாவது சொல்லிட்டு ஹலோ அட்லீஸ்ட் ஒரு ஹலோ ஹலோ மேம் ஐ அக்னாலஜ் யூ யூ ஆர் ஹியர் மேம் ஐ கிவ் யூ ரெஸ்பெக்ட் அது அட்லீஸ்ட் சொன்னோம். ஆனா இங்க வந்து யாருமே பண்றதே இல்லை. ஸோ அதுதான் பார்த்து ஓகே, நான் அங்க ஸ்கூல்ல வந்து அவங்க விஷ் பண்ணலன்னா ஏன் விஷ் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க, ஆனா இங்க யாருமே கேட்கறது இல்லையே. So that's what I was feeling.
3: சரி, நீங்க சொன்ன மாதிரி வந்து சம்ஸ்கிருத வேர்ட் யூஸ் பண்றது வேணா ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கலாம். ஆனா திருப்பி நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு குட்மா ஒரு அக்னாலேஜ் கூட பண்ணாம போற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நமக்குன்னு வந்து இருக்கிற குருஸ்க்கெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்க ஏன் இதை கொடுக்கறது இல்லை? என்னதான் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வந்தாலும் ஒரு ஹிந்து ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஒரு வந்திருக்கிற காலேஜ் வந்து வேற ரிலீஜன் ஃபாலோ பண்ணுற ஒரு மிஷனாக இருக்கலாம், ஆனால் மேனர்ஸ், வென் இட் கம்ஸ் டு மேனர்ஸ் அண்ட் டிசிப்ளின், அதெல்லாம் வந்து குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் வந்து இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன், அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை.
1: என்ன நான் வந்து ஒன்று கவனித்த விஷயம் இதில் என்னென்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி உமா வந்து சாணக்கிய நீதியில வந்து சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தையோட பருவத்துல எந்தெந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு. அதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு. இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாறி அப்படின்னு சொன்னாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணலாமே தவிர ஃப்ரெண்ட்ஸா மாறிடக்கூடாது.
2: ஏன்னா
1: என்னதான் இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற அத்தாரிட்டி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில யாருக்குமே டிசிப்ளினும் வராது, அதே நேரத்துல ஒன்னு கரெக்டா தப்பான்னு எடுத்து சொல்ற அந்த விஷயமும் வராது.
3: அத்தாரிட்டி மட்டும் இல்ல,
1: இந்த ஒரு விஷயம்னாலதான் இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளோட கிளாஸ்லயே வந்து ஒரு டீச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஏஜ் அவங்க டைத்துல எப்படி அவங்க பயப்பட்டாங்க அவங்க டீச்சர் கிட்ட போய் பேசவே, ஸ்டாஃப் ரூமுக்கு போய் மூஞ்சி காமிக்கவே எப்படி பயப்பட்டாங்கன்னு. பட் இப்போ அது கிடையாது, நம்ம வந்து டைரக்டா உள்ள போவோம், ஹலோ மேம் அப்படி இப்படிலாம் பேசிட்டு வருவோம், அந்த கேப் வந்து குறைஞ்சிருக்கு. அதே இப்ப நம்ம நிறைய பேர் பெருமையா சொல்றோம், பட் ஸ்டூடெண்ட் ரிலே டீச்சர் ரிலேஷன் வந்து அவ்வளோ ஓஹோன்னு போகுது, யூ கேன் அப்ரோச் மீ ஆன் எனி திங். ஐ திங்க் தட்ஸ் த சேம் ரீசன் பிகாஸ் நம்ம அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம் தட் வி ஃபீல் ஒரு பப்ளிக்ல நம்ம வந்து அப்படி அக்னாலேஜ் பண்ணலனாலும் உள்ளூர வி ஹாவ் தட் ரெஸ்பெக்ட், வை டு அக்னாலேஜ் இட் வென் யூ ஃபீல் இட் அப்படின்னு. பட் வெளியிலன்னு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, என்னதான் நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா நம்மளோட இவ்வளோ ஜோவியலாக இருந்தாலும் வெளியில வரும்போது அவங்க அவங்களுக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம தரும், அதே மாதிரி தான் டீச்சரோட. பட் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலையோன்னு என்னோட அபிப்பிராயம்.
0: இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரெண்ட் அதனால மாறுதுன்னு, ட்ரெண்ட் அண்ட் கல்ச்சர் இது மாறுது. அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேன்,
1: சொல்லுங்க வைஷ்ணவி.
0: அப்ராட்ல வந்து ஒரு காலேஜ்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க படிக்கிறாங்க, அங்க வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க ஒரே கிளாஸ்மேட்ஸா இருக்காங்க. ஸோ அங்க என்ன நடக்குதுன்னா, டீச்சர் லெக்சரர் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இங்க வேற தேசம் ஒருத்தங்க வந்து காலை நீட்டிட்டு அப்படியே காலை ஆட்டிட்டு இருக்காங்களாம், பபுள் கம் சூ பண்ணினு இருக்காங்களா. ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம், பிகாஸ் நம்ம வளர்ந்த விதம் வேற. ஸோ அந்த ட்ரெண்ட் அண்ட் கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு வருது. ஸோ அதனால இது வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி ட்ரெண்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் இட். அதனால கூட இப்போ ஒரு சில பேர் வந்து டிசிப்ளினா இல்லாததுக்கு

0: ஒருத்தருக்கு டிசிப்ளின் இருந்தா எந்த நேரத்திலயும் யார் இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலும்
1: மாற முடியாது,
0: மாற முடியாது. சோ எக்ஸ்டர்னல் டிசிப்ளின், அதாவது வெளியில நம்ம ஒரு டீச்சர் எதிர்பார்க்கறதுக்குள்ள விட நமக்குள்ள ஒரு ஒரு டீச்சர் நம்ம உருவாக்கிக்கணும். இதுதான் ரைட்டு, இதுதான் தப்பு. ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது லைக் நம்ம நம்மளோட ஒரு ஒரு செயலையும் வந்து ஒருத்தர் அனலைஸ் பண்ற மாதிரி நமக்குள்ள, அதான் மனசாட்சின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. உனக்கு மன உன்னோட மனசாட்சி விரோதமா அப்படின்னு நீ ஏன் அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்றாங்கன்னா, அவன் அந்த மனசாட்சி தான் நமக்குள்ள இருக்கிற ஜட்ஜ் அண்ட் யூனோ பர்சன் ஹூ கீப்ஸ் டெலிங் யூ வாட் யூ ஹவ் டன் இஸ் ரைட் ஆர் ராங். அந்த டிசிப்ளின் தான் த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஷுட் நோ. ஏன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு அந்த டிசிப்ளின் தான் இவ்வளோ நாள் அவங்களை காப்பாத்திட்டு வந்திருக்கு, நம்ம ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரையும் காப்பாத்திட்டு வந்திருக்கு.
1: அண்ட் ஒன் மோர் திங் இஸ் A person finds it difficult, definitely kashtama irukum to leave a habit, to leave a habit that has been inculcated from
2: self control கூட கொஞ்சம் இருக்கணும் நினைக்கிறேன். ஒருத்தங்க சொன்ன உடனே லைக் தப்பான விஷயத்த விட மட்டும் டக்குன்னு ஏத்துக்கிறோம், ஆனா நல்ல விஷயம் சொன்னா இட்ஸ் டேக்கிங் டைம் ஃபார் அஸ். சோ ஐ திங்க் செல்ஃப் கண்ட்ரோல் ஷுட் பி யூஸ் இட்ஸ் ரைட் பிளேசஸ். அண்ட் நல்ல விஷயம் சொல்றப்ப எடுத்துக்கலாம், பட் ஆனா பேட் ஹேபிட்ஸ்னு ஒன்று வரப்போ அது டக்குன்னு இன்வால்வ் ஆயிடுறாங்க இந்த குழந்தைங்க.
1: அண்ட் இப்போ 11, 12, 13 நீங்க பாத்தீங்கன்னா இந்த வயசுல மெனி திங்ஸ் ஆர் தேர் டு டிஸ்ட்ராக்ட் சில்ட்ரன் இன் தீஸ் சில்ட்ரன் யூனோ அவங்க வந்து ஒரு ஒரு அட்வைஸ் கேட்டாங்கன்னா, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குப்பா, இப்போ நான் இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி மோர் கம்ஃபர்டபுள்.
3: அந்த கேட்கறதுக்கு உண்டான ஃப்ரீனஸையும் பண்ணி கொடுக்க வேண்டியது
1: பேரண்ட்ஸோட கடமை.
0: சோ ஐ திங்க் இந்த குரூப் டிஸ்கஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லைக் 11, 12, 13 வயசான குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா, அவங்க டிசிப்ளினா இருக்காங்களா, மத்தவங்களுக்கு மரியாதை காமிக்காங்களா.
1: அண்ட் இந்த டிசிப்ளினால அவங்க யூனோ அவுட் சைட் டீனேஜ் போகும்போது என்ன மாதிரி
0: விளைவுகள் வருது. ஆமா, அடல்ட் ஆகின அப்புறம் அவங்க அதை வந்து கடைபிடிக்கிறாங்களா என்ன நம்ம பார்த்தோம். ஐ திங்க் அதுல நம்ம 4-5 இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் சொன்னதுல. இப்ப உமாவோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணோம்னா டிசிப்ளின்டா இருக்கணும்னு. ஏன்னா அவங்களோட கசினோட எக்ஸாம்பிள் எடுத்தாங்க, வேற பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போறனால ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்னால ரிலேட்டிவ் வீட்டில் விடும் போது அந்த ரிலேட்டிவ் வந்து ஜோவியலா பழகிறதுனால அந்த குழந்தையோட வளர்ச்சியில வந்து அது பாதிச்சுது. ஏன்னா ஹி வாஸ் நாட் டிசிப்ளின்ட் அந்த ரைட் ஏஜ்ல.
1: அந்த சேம் இது நான் பண்ணும்போது வென் ஐ டிசிப்ளின்
0: யூ சா தி ரிசல்ட்ஸ்.
1: அவன் என்னோட வந்து ஹி இஸ் மோர் டிசிப்ளின் தென் ஹி இஸ் டு ஹிஸ் ஓன் பேரண்ட்ஸ்.
0: சோ ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல கூட வி கேன் சீ தட் அது வந்து யூ கான்ட் யூஸ் இட் அஸ் அன் எக்ஸ்கியூஸ். இஃப் யூ இன்சிஸ்ட் அப்பான் இட், உங்களோட குழந்தை நிச்சயமா டிசிப்ளின்டா இருக்கும் அப்படின்னு. வைஷ்ணவி சொன்ன பாயிண்ட் வந்து இப்ப சேஞ்ச் இன் ட்ரெண்ட் இன் வே ஆஃப் திங்கிங் தாட் ப்ராசஸ் மாறுறனாலேயே நிறைய பேரோட பழக்க வழக்கம், இப்ப சம்திங் தட் வாஸ் ரைட் அப்படின்னு, இதுதான் வந்து கரெக்டான ஒரு நடைமுறை அப்படின்னு போன ஜென்ரேஷனுக்கு இருந்ததுக்கும் அதே வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து க்வெஸ்சன் பண்ணும், ஏன் அப்படித்தான், ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் அண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்றனாலே குழந்தைங்க வந்து இந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. யூனோ விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங், அதனாலே நமக்கு வந்து அவங்க பண்ற விஷயம் வந்து இன்டிசிப்ளின்டா இருக்கு அப்படின்னு இருக்கு இல்ல வைஷ்ணவி?
4: எக்ஸாக்ட்லி.
0: அண்ட் சுவாதி அவங்க வந்து கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து அவங்க வீட்டில் டியூஷன் எடுக்கும்போது ஒரு மிக்ஸ் பேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லேருந்து, டிஃப்ரெண்ட் வீட்டு சூழ்நிலையிலேருந்து வரவங்க. அவங்க இதுவும் இப்போ உமா சொன்ன மாதிரியே தான், வீட்டில் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணாதனால அந்த குழந்தைக்கு வந்து எது ரைட் எது ராங் அப்படின்னு தெரியல.
1: அது வந்து அவங்க கேட்டிருக்காங்க, என்னோட அம்மா அப்பா ஒன்றும் சொல்லலையே, நீங்கள் எப்படி கண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு கரெக்டான டிசிப்ளின் வேணும்னா ஸ்கூல்லையும் இருக்கணும், அதே நேரத்தில் வீட்லேயும் இருக்கணும். வீட்டில் அதாவது யார் இருக்காங்களோ, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, மாமா மாமியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையோட யார் அதிக நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த குழந்தைக்கு இந்த வயசில் இந்த கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கிளியராக இருக்கணும். அவங்களே வந்து செல்ல குழந்தை, நிறைய பேர் செல்ல குழந்தை அப்படிமாங்க. செல்ல குழந்தைனால அவங்க வந்து நல்ல குழந்தையா இருக்கணுமா இல்லையாங்கிறது நம்ம மறந்துடுறோம்.
3: அதே மாதிரி டிசிப்ளினுக்கும் ஃப்ரீனஸ்க்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டிசிப்ளினா இருக்கிறதுனால ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிசிப்ளினா இருக்க வைக்கிறதுக்காக அதை வந்து சொல்றதுக்கு

0: விதங்கள் இருக்கு. ஆசையா சொல்லலாம், அன்பா சொல்லலாம், பொறுமையா சொல்லி அந்த டிசிப்ளினை ஏத்தலாம். அதே சமயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஒருத்தரோட என்ன சொல்றது பிஹேவியர் சொல்லலாம், அவங்களோட மெத்தட் ஆஃப் டீச்சிங்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம உங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல
1: பழக்க வழக்கத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வர முயற்சி பண்ணணும்.
2: இன் ஃபேக்ட் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்வேன்னா, குழந்தைகளுக்கு மோர் தென் யூனோ ரொம்ப ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறதை விட ஐ ஃபீல் அன்பு யூனோ அன்பு பாசமா சொன்னீங்கன்னா குழந்தைகள் டெஃபினட்டா தே வில் பி மோர் ரியாக்டிவ் டு இட். அதான் நான் சொல்றேன். ஸோ
1: இப்போ நம்ம நாலு பேர் பேசினதுல ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கருத்துக்கள், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம குட்டி நேயர்களுக்கு எல்லாம் கேட்டிருப்பாங்க.
2: யா, ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் கூட நிறைய கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அண்ட்
1: இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு எங்களோட
0: நான் உங்க வைஷ்ணவி,
2: நான் உங்க உமா,
0: சுவாதி
1: மற்றும் வைதேகி.
2: இந்த குரூப் டிஸ்கஷன்ல நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம
0: தெரிஞ்சுக்கிட்டோம்
2: இல்லையா. அதாவது இல்லை, நான் ஆக்சுவலி வெல் டு சம்மரைஸ் இட், நான் என்ன நினைக்கிறேன்னா, மெஜாரிட்டி அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க நிறைய பேர்.
0: ஆனா என்ன, முன்ன விட இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, அத பத்தி தான் நம்ம கன்க்ளூட் பண்ணிருக்கோம்.
2: ஆமா. சோ எனிவே, இங்க நம்ம ஸ்டுடியோல மிஸ்ஸஸ் சப்னா வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, என்னத பத்தி பேச போறாங்க வைஷ்ணவி?
0: அவங்க வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க பேரண்ட்ஸ்க்கு.
2: அதாவது குழந்தைங்களை நம்ம ஒழுக்கப்படுத்துறது எப்படி, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப்
0: டிசிப்ளின் குவாலிட்டிஸ் அவோட நம்ம எப்படி அவங்கள வளர்க்கணும், அந்த பத்தி ஒரு சில டிப்ஸ் இவங்க சொல்ல போறாங்க.
2: ஆல்ரைட், ஸோ வெல்கம் மிஸ் சப்னா.

0: வாவ் ஆனஸ்டி, அதை பத்தி சூப்பரா பாட்டுலாம் பாடியிருக்காங்க. ஆனஸ்டி அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு ஒரு ஸ்வீட்டா கியூட்டா ஒரு நாள்லன்னு சொல்ல பார்க்கலாம்.
1: Honesty, well, what do you mean by honesty? In common usage, honesty refers to a facet of moral character and denotes positive virtuous attributes such as integrity, truthfulness, straightforwardness. Well, along with the absence of, you know, telling lies and cheating and, well, yeah, such negative attitudes. That's it.
0: Hey, wow. ஒரு ஆனஸ்டி என்ற வார்த்தையில் நீ இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க, அமேசிங். சரி, இப்போ நம்ம பாட்டு கேட்டோம் ஆனஸ்டி பற்றி, எனக்கு கதை கேட்கணும் போல இருக்குமா?
1: சரி, ஓகே. ஆமாம், லாயல்ட்டி ஆனஸ்டி, ஆமாம், ஆனஸ்டி லாயல்ட்டி போத் ஆர் யூனோ கோயிங் ஹேண்ட் டு ஹேண்ட். எனக்கு டாமன் அண்ட் பைத்தியாசோடைய கதை தெரியும், அதுவே நான் கேட்கலாமா?
0: ஓகே.

0: are going to hear a story on honesty, as honesty is the best policy. Now, let's hear the story. Damin and Pythias.
1: Once upon a time, in Greece, there lived two friends, Damin and Pythias. Pythias criticized the king of Greece for something. Hearing this, the angry king arrested Pythias. Since Pythias was sure he was right, refused to deny his words, the king ordered Pythias' death.
0: Damin rushed to see his friend and offered to help him in any way he could. Pythias was brave and ready to die, but he wanted to see his old mother one last time. Damin went to the king and begged him to send Pythias home to see his mother. He told the king, "I will take his place and die if he doesn't return." The king agreed, and Pythias went home, leaving Damin in prison. The day of the execution came, and there was no sign of Pythias. The king sent for Damin and him, "Your friend has not yet come. He is no fool to come back to die. Now you die for foolishly trusting him." Damin knew his friend. He said Pythias would have got a urgent work and hence he is not here in time. He must be in some trouble somewhere. I am ready to die for him. The soldiers got ready for the execution. Just then, Pythias rushed and hugged him, Damin saying, "I had problem reaching here. Thank God I have come in time. Now I am ready to die. How can I ever thank you enough, my friend?" Seeing this, even the king was moved. He said, "You came back to die just to keep your words? I'm proud of you to have a man in my kingdom who loves truth more than his own life. I forgive you. Go, you're a free man." Damin and Pythias walked out, hearts light and heads high. Truth always wins.
2: ஆஹா, இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு கதையை கேட்டோம்ல. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா. இது நான் உங்களுக்கு சொல்லி புரிஞ்சுக்கிறத விட இப்போ ஒரு குட்டி பிஎஸ்ஐ மூலமாக நம்ம இன்னும் அதை பற்றி கேட்கலாம்.
3: அதாவது பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டா தானே?
2: அதே தான்.
3: சரி, போய் கேட்டு வரலாம்.
4: Nisha, where's my breakfast? Or did you see my wallet? I can't see my briefcase also.
5: Why do you have to shout at me every single day? It's your things. You are supposed to keep them in place.
4: Now don't give me a lecture. I'm getting late for office.
5: Like I'm all free. I have to make all the breakfast, make the kids ready for school and all.
4: Oh, please. Don't start all over again. I just asked about my things.
6: Don't start all over again. I just asked you about my things.
7: You see your mirror image in your child. So don't start it all over again.
2: இப்போ நீங்க கேட்ட இந்த பிஎஸ்வ நமக்காக தொகுத்து வழங்கியோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: ஆமா, இப்போ
2: சென்னையில மக்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நீ என்ன சொல்ற?
3: I totally agree. Traffic signal நின்னாவே இவ்ளோ நிறைய vehicles, விதவிதமா வேற vehicles பாக்குறோமே.
2: Vehicles எல்லாம் விடு, எத்தனை விதமான மக்கள் வராங்க போறாங்க.
3: Yeah. In fact, according to religion, according to language,
2: அவங்க இதுல மட்டும் வேற வேற இல்லவுமா, அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் ஒருத்தங்களை விட இன்னொருத்தங்களை கம்பேர் பண்றப்போ.
3: ஆமா ஆமா.
2: ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம போய் கேட்கலாம். அவங்க வந்து இந்த ஹானஸ்டி பத்தி என்ன நினைக்கிறாங்க,
3: அவங்க கிட்ட வேணா போய் கேட்கலாம். ஆக்சுவலி அவங்களுடைய தன்னுடைய குழந்தைய வந்து ஒழுக்கமா வளர்த்துறாங்களா, ஒழுக்கமா வளர்க்கறதுக்கு இஸ் இட் நெசசரி, அதெல்லாம் போய் கேட்கலாம் இந்த விஷயங்கள்
2: கண்டிப்பா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட கருத்துக்கள் கேட்கறப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். கண்டிப்பா இந்த வாக்ஸ் பாப் வந்து இது கேக்குற நம்ம குட்டி குட்டி லிசனர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். கம்ப்ளீட்லி
3: கம்ப்ளீட்லி. சோ நம்ம போய் கேட்டு வந்துடலாம். ஓகே, அப்போ ஜனங்க கிட்ட.
8: டிசிப்ளின் நீட்ஸ் பி அ சில்ட்ரன் பிகாஸ் நம்ம ஒழுக்கமா எல்லா விஷயத்திலயுமே இருக்கணும். அப்போதான் நம்மள எல்லாருமே மதிப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே நம்ம ஒழுக்கமா இருக்கணும். பெரியவங்களை மதிக்கணும். எல்லா இடத்துலயுமே டிசிப்ளின்றது ஒரு முக்கியமான தேவை, அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு. நம்ம எல்லாரையுமே மதிக்கணும்.
9: ஹாய், என் பேரு ஸ்ருதி. நான் ஏன் குழந்தைங்க ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒழுக்கமா இருந்தாதான் அவங்க பெரியவங்க ஆகும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அவங்க என்ன பண்ணாலும் ஒரு டிசிப்ளினோட பண்ணுவாங்க எல்லாம். அப்போதான் அவங்களுக்கு வந்து யூனோ வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் அண்ட் மற்றவங்களோட எப்படி இருக்கிறது, எப்படி பேசுறது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஒழுக்கம் இருந்தாதான் எப்பவும் வெற்றி அவங்கள தேடி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒழுக்கமா இருந்தாதான் வாழ்க்கையில எப்பவும் முன்னேற முடியும். அண்ட் மற்றவங்களையும் பெரியவங்களையும் மதிக்க கத்துப்பாங்க. ஸோ அதனால தி வில் ஹாவ் குட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் நல்ல பேர் கிடைக்கும் அதனால. தேங்க்யூ.
10: ஐ அம் ஜைனா. I'm doing my second year BSc ISM. Why a child?

0: who should be disciplined is, the basics of life is discipline. A child grows in an environment, he goes to a school, the teacher teaches him discipline because he has to grow up in future and he has to represent India. A child goes to a school to learn discipline, manners and various other activities where he learns discipline also. He grows up in a disciplined manner so that the children of today become a better and independent citizens of tomorrow. And discipline also does not always mean mannerized and very strict kind of behavior. He must be disciplined in every aspect, whatever he does, as in he reaches on time to his work or school. That is a part of discipline. Discipline also means in various other activities, towards his parents, elders, etc., towards his relations. Discipline in a manner that he completes his food, it is a discipline. If he doesn't complete his food and just goes off in the middle, it is not a part of discipline. So a disciplined child, whoever he may be as a youngster or a kid, when he grows up, he learns more, he grasps from the environment and he turns out to be a very colorful bird or a butterfly in the future. Thank you.
1: Hello, I'm Shruti and my friend here is Akshaya.
2: Yeah, hi.
1: So today we thought we will talk about why children should be disciplined. I feel that there is a proverb, a famous proverb saying, spare the rod and spoil the child. It might be a proverb, but I really don't believe that it actually makes any sense.
2: A proverb is made for a reason. I mean, people wouldn't have, made if it's not right. I mean, children should be disciplined. They are going to be the future citizens and everything. So, definitely they should be disciplined.
1: See, though they have said that in the proverb, it does not mean you should not have the child disciplined. Here, what they mean is that, for example, let's take a child who is throwing a tantrum in a shop where you've taken him. Then you don't beat the child immediately when the child throws a tantrum. That's what they mean by the proverb. Yeah. So what they're trying to say is, when the child does something like that, you should be able to tell the child, don't do that. Don't do that what you're doing. Don't throw a tantrum in front of so many people. When I say as a parent that you won't be getting this, you should know. A child should learn such things he cannot get everything in life. That is the most important thing he has to learn as a child.
2: So, if you're not going to, mend the child's ways now, then it's going to be difficult for you as well as the society in the future. Because it's always going to be, the child's mind frame, when it's young, cropped then. Or else it's going to be really difficult for you and the child and the society. So, it should be disciplined. It doesn't mean you have to just beat up the child. You can discipline it, in a
1: very
2: effective and good way.
1: You can scold them. I mean, more than verbal abuse is something different from scolding a child. So you should know the limit. Once you start beating up positive and negatives for everything, you can say, when you beat a child, the child becomes, he can tend to become a juvenile.
2: Yeah.
1: If you do.
2: Definitely, yeah.
1: And you can say that too, but when a child isn't disciplined, then too he can become a juvenile. See, it's even now, in the present scenario, the parents of nowadays, they pamper their children a lot. They really do. I mean, if a child says, since it's satisfying their guilt of not being around their children because both the parents are working. So what eventually happens is that when they want to satisfy or, appease their guilt, what they do, they take the child to the shop and whatever the child might ask, whatever it might be, he gets it. And so the child does not understand that some things are not available or some things he cannot get in life. Everything is everything easily on a golden platter. So a child should be made, if a child should be made to know such things, so that he himself does not have any problems or does not get into any kind of depression or sadness in the future, I think a child should be disciplined. Thank you.
3: My name is Riya Dhanda. I'm from 2nd WISCOM. I don't think a child should be disciplined much. I believe that there should be some form of discipline in every child's life, yes, but not overly disciplined so that the child has a reason to break out and rebel against the parents. The child should be, taught that what is right and what is wrong, so that they know that what they're doing is wrong and they don't think that, whatever they do or whatever they think has to be done. So the parents have to form that kind of a relationship with their child first before doing anything. If they overly discipline their child, the child is just going to, go crazy and be a big rebel, and then just going to be a bigger problem for the parents. So I just believe that, discipline has to be obviously, instructed, but in small doses, nothing big. Thank you.
4: My name is Rajshree, and I feel that according to me, a child should be disciplined, because in order to achieve success in life and to be a good citizen of the country and to plan anything and everything properly, a child requires discipline, which is an extremely essential part of any individual's life. And if a child has to become a success or a true rock star in whatever field he has chosen, he has to emulate discipline in his life. Only then he would be a success. Thank you.
5: Hi, I'm Jyotsna, and I think a child should be disciplined, because only with discipline can we lead a better life, because without discipline then there will be a lot of chaos in society. And basically, for the welfare of people as well as for society, we require disciplined individuals, because everybody cannot get whatever they want, and without discipline such a thing will not be possible. So that's why I think a child should be disciplined necessarily. And also, kids have a tendency to become very brattish, so I think discipline is necessary for all children. And they do say, you should not hit a child or anything. I'm not talking about that kind of discipline, but a child should know what to do, when, how to behave in certain situations. A child should be given certain boundaries, and they should know what behavior is acceptable where. So that's why I think every child should be disciplined. Thank you.
6: என் பேர் ஸ்ரீரஞ்சினி. ஆக்சுவலி டிசிப்ளின் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, யோசிக்கவே வேணாம். ஆக்சுவலி டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன ஆகுறோங்கிறது நம்ம குழந்தைல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ குழந்தையாக இருக்கும் போதே, அதாவது ஒரு ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தை கூட ஒரு லெவல் ஆஃப் டிசிப்ளின் இருக்கணும். டைம் எப்படி அலாட் பண்ணிக்கணும், எவ்வளோ விளையாடலாம், எவ்வளோ படிக்கணும், எப்போ எது பண்ணணும், இந்த மாதிரிலாம் அது அவங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருந்தாதான் வேற ஏதாவது பண்ணும் போதே அவங்களுக்கு எப்படி அதை மேனேஜ் பண்ணும் அப்படின்னு தோணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் வாழ்க்கையிலேயே வந்து one most important thing that you cannot succeed without is discipline.
7: Thank you. Hi, my name is Pooja. I think discipline is very important, because it's foundation for life. Discipline is a foundation for life. A lot of people might not want to bring their child up with little discipline. They want the child to learn by himself or herself, but that doesn't always happen. The fact is that parent has to be by the child ever since the child is small, and he's just forming his habits, so that discipline is formed. Discipline that's cultivated, that cannot just be thrown into a person. It's something that has cultivated. So like we always know, parents should lead by example. They should be disciplined themselves, and then therefore they can expect their children to be disciplined. But saying my child will learn eventually is never going to happen. A parent has to be by the child, has to stand along with the child and teach the child how to move forward with a line of discipline, because otherwise nothing in life is possible. See, after coming to college we realize how important it is to be disciplined, because we feel we would have missed out on so many other things if not for that little bit of discipline that we had in life. So in my opinion, discipline is very important. It's better to cultivate it at young age than to regret it later, and it's easier also to cultivate it at a young age. So parents should buck up, they should stand by their kids and teach them how to be disciplined by being disciplinarians themselves.
8: Hi, I'm Shesha Chaudhary. According to me, a child learns his disciplines right the day he's born. A child grows up as parents are. So right from childhood, if you don't explain him the importance of discipline, and if you don't make him disciplined, then the child becomes a very ruly child after he grows up, or during his course of growing up in his life. Discipline is something that can help him, achieve great goals in life, which can also be like waking up early in the morning, preparing all his books, reading on time, playing on time, not doing something else than he's supposed to be doing. So for example, if he's supposed to be studying from 6 to 8, he should be disciplined enough to not go play football outside, but sit and study 6 to 8. When his playing hours is 4 to 6, he should play only in those hours, and on his own, he should come back at 6 o'clock and sit and study. These rules and these values have to be imbibed in the child right from the day he's born. And I think the main role in this comes from the parents. Parents play a very important role, and a child is like a mirror image of his parents as he grows up.
9: Hi, I'm Preeksha. And yes, a child should be disciplined, because discipline is a basic manners a child should have. Discipline is kind one of respect to the elders. Discipline has lots of ways. If a child is disciplined, it seems to be that the child has a well future. Example, in my caste, it's like we have to get blessings from the elders by falling onto their legs. It's a kind of discipline which we give to the elders. And there are lots of things in many other castes also. So being disciplined is one of the smallest matter in a child's thing, but it does matters a lot when it seems the public. So it's a must that a child should be disciplined. Thank you.
10: குழந்தைங்களுக்கு டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒன்றும் ஒரு ரூல் இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு பழகினாதான் அவங்க வளரும்போது அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வளர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அழிஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்கிறத பேச கேட்க மாட்டாங்க, அவங்க காலேஜ்லையும் யாருக்கும் மதிப்பு கொடுக்கறதில்ல. அவங்களே இதே மாதிரி அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வந்து தே கே நாட் கெட் அட்ஜஸ்டட் ஸோ ஈஸிலி. அதனால சின்ன வயசுலேயே அவங்க எல்லாரும் டிசிப்ளின் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாதான் அவங்க ஃபியூச்சரில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
11: இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டிசிப்ளின் இருக்கணுமா இல்லையா அப்படின்னாலே வந்து குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெற்றோர்களா இருந்தாங்க இல்ல டீச்சரா இருந்தாங்க ஆசிரியர்களா இருந்தாங்கன்னா இல்ல குழந்தைக்கு நிச்சயமா டிசிப்ளின் வேணும் அப்படிமாங்க. இப்ப நாங்க வந்து குழந்தையா இருந்து இப்ப காலேஜுக்கு வந்த ஒரு பருவத்துல இருக்கோம், அதனால ஐ திங்க் எங்களால ரெண்டு சைட்ல இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுது. அதுபடி என்னன்னா சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் ஏன் இருக்கணும்னா பெருசான அப்புறம் அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டிசிப்ளின் வேணுமா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு குழந்தைக்கு வந்து நிச்சயமா டிசிப்ளின் வேணும். ஆனா ஒரு குழந்தைகிட்ட நீங்க அதை கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த டிசிப்ளின் அப்படிங்கறது அந்த பழக்க வழக்கத்துல வந்து உள்ள எடுத்துட்டு வரணுங்கிறதுனால ரொம்ப ரிஸ்ட்ரிக்டிவா இருக்கும், அந்த குழந்தைக்கு ரொம்ப ஃப்ரீடம் தராத மாதிரி இருக்கும். ஆனா பெருசா அப்புறம் தான் தெரியும் அது வந்து ஒரு ஹேபிட், நல்ல பழக்க வழக்கத்துக்காக அந்த ஒழுக்கத்தை தரத்துக்காக தான் அந்த இதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம வந்து சில சமயம் ஒரு தாய் இல்ல தந்தை ஸ்தானத்துக்கே வந்துருவோம். அப்பதான் தெரியும் ஓஹோ அதனாலதான் நம்ம அம்மா அப்பா அதை சொன்னாங்க, அதனாலதான் நம்ம டீச்சர் அப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிசிப்ளினே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு போற இல்ல ஒரு கடைக்கு போறோம், நிறைய பேர் இருக்காங்கன்னா கியூல நிக்கணும். ஆனா யாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது, எல்லாருமே வந்து அந்த அந்த இடத்த சுத்தி வந்துருவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வயசுல டிசிப்ளின். அதனால நமக்கு கிளாஸ்ல இருந்து வெளில போகும்போது ஸ்கூல்ல சொல்லுவாங்க வாக் இன் அ லைன், டோன்ட் பிரேக் த லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன இந்த கிளாஸ் ரூம்ல அந்த கிளாஸ் ரூம் போறதுக்கு எதுக்கு இப்படிதான் போகணுமா அப்படின்னு நினைப்போம். பட் அது இந்த மாதிரி பெருசானப்புறம் நம்ம வாழ்க்கை முறையில வரதுக்காக சொல்லித்தர விஷயம். இந்த மாதிரி நம்ம உதாரணங்கள் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் வந்து வாழ்க்கையில டிசிப்ளின் எவ்வளவு முக்கியம்னு. ஆனா நானும் ஒரு ஸ்டூடெண்ட்னால டிசிப்ளின்னா இருப்பேங்கிறது சொல்ல முடியாது. ஆனா டிசிப்ளின் வாழ்க்கையில வேணுங்கிறது நான் உணர்ந்துட்டேன். இதே மாதிரி மத்தவங்களும் உணர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை வந்து கவனமா கேட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நல்லதுக்காக தான் எல்லாருமே சொல்றாங்க. அவங்கள வந்து தடுக்கிறாங்களோ இல்ல உரிமையை பறிக்கிறாங்களோ நீங்க நினைக்க வேண்டாம். கசப்பா தான் இருக்கும், பல்ல கடிச்சிட்டு நம்ம வந்து கஷாயம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியம். அதனால கேட்டுட்டு இருக்க நம்ம உங்க எல்லாருக்குமே ஒரு விண்ணப்பம், பர்ஃபெக்டா இருக்க முடியாது ஆனா எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ இருக்கலாம், ஒரு டிசிப்ளின் லைஃபை வந்து நம்ம லீட் பண்ணலாம். தேங்க்யூ.
12: டிசிப்ளின் ஃபார் சில்ட்ரன் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டீங்கன்னா இந்த இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற பசங்களுக்கு வந்து டிசிப்ளின் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முந்தைய ஜென்ரேஷன் பசங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க. அதுக்காக இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஒழுக்கம் இந்த சென்ஸ் எப்படின்னா வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறது, எல்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது, டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறது, நம்மளை விட பெரியவங்களுக்கு நம்ம மதிக்கணும், அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப அந்த பயமும் பக்தியும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தோம்னா யாரும் வந்து இந்த அந்த கல்ச்சருக்கு வந்து இந்த ஃபேக் கல்ச்சருக்கு ரொம்ப அடாப்ட் ஆகி அவங்களுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்மளை விட ஸ்டேட்டஸ்லேயும் பண வசதியாகவும் மற்ற விஷயத்துலலாம் தான் உயர்வாக இருக்கிறவங்களும் அவங்களெல்லாம் தான் பார்த்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், இன்னும் நம்மளை விட வயசில் பெரியவங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம டீச்சர்ஸே எடுத்துக்கணும், சின்ன பசங்க வந்து இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாமே வந்து இப்போ சின்ன கிளாஸ்ல இருக்கும்போதே வந்து பேசிக் ப்ராக்டிசஸ்லாம் சொல்லி கொடுத்து தான் இது பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் கிளாஸ் உள்ள வந்தாங்கன்னா எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்லணும், போனதுக்கு அப்புறம் தேங்க்யூ சொல்லணும், இந்த மாதிரி ஒரு நல்ல பிஹேவியர்லாம் இருக்கு. ஆனால் நாளடை இது எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இத ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு இப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து நினைக்கலாம், சரி இது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, சரி சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு அதை அவங்கள ரசிக்க அந்த பண்றதெல்லாம் வந்து ரசிக்கலாம். ஆனா நாளைக்கு அவங்களும் வளர்ந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்க வந்து அவங்களே இதை மாதிரி அக்யூஸ் பண்ணுவாங்க, அவங்க கிட்டயும் இது மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்றத அவங்க மறந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணும்போது அந்த பிஹேவியர்லாம் சொல்லி கொடுக்கும் போது இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும், அந்த சைல்டை வந்து ஒரு நல்லா மோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூ.
13: What is honesty? No one knows. What's dishonesty? Everyone knows. The time of honesty is gone, dishonesty is the zone. The time of honesty is gone, dishonesty is the zone. Hail peace, hail peace, hail honesty. Hail peace, hail peace, no more dishonesty. Hail peace, hail peace, more honesty. Say no, no, no to dishonesty.
14: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கோம் நம்புறேன். நீ என்ன சொல்றோமா?
15: வெல், எனக்கு வந்து இந்த ஜிங்கிள்ஸ் அண்ட் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் எல்லாமே, யூனோ, ஆல் தி ஜிங்கிள்ஸ் இட் கேவ் சம் மெசேஜ். நம்ம கைண்டா இருக்கணும், நம்ம ஆனஸ்டா இருக்கணும், நம்ம டிசிப்ளின்டா இருக்கணும். ஒரு ஒரு to lead a good life, நமக்கு வந்து நம்ம லைஃப்ல டிசிப்ளின நம்ம இன்கல்கேட் பண்ணிக்கணும். வெல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது.
14: அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பெற்றோர்களுக்கும் ஒரு சில டிப்ஸ் கிடைச்சிருக்கோம். அவங்க குழந்தைங்களை வந்து எவ்வளோ ஒழுக்கமா வளர்க்கணும், நற்குணங்களோடு அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஒரு டாக் ஷோவும் இருந்தது, டிஃப்ரெண்ட் பீப்புளான வாய்ஸஸும் இருந்தது வாக்ஸ் பாப் மூலமா.
15: Yeah, so, well, இன்னைக்கு டெஃபினட்டா வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நிறைய இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஆனா என்ன வயசுன்னு என்ன சொல்றீங்க?
14: கண்டிப்பா நம்ம இன்னொரு தடவை இன்னொரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில நம்ம இவங்களை மீண்டும் சந்திக்கலாம்.
15: அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்க ஆர்ஜே உமா அண்ட்
14: வைஷ்ணவி.
15: பா.

0: who go to offices. It's bus that is the most common kind of transport. And when you get into a bus, like, come on, there's no way you could get out without, you know, being harassed by someone. Every day it's someone who has, you know, like, inappropriately look at you or give you those side glances. Or, you know, there are some people who even go much more beyond that and touch you. And what's very pathetic today is that even if you voice out, there's no reaction. I had this personal experience where, you know, the bus was actually free and me and my friend were standing and I was coming back. He was not even a guy, he was more like an uncle. And he was standing behind me and it was very inappropriate and I shouted at him. He was just standing there like nothing happened and he didn't even move an inch. And not the driver, not the conductor, not a single person in that bus reacted to that situation. And it was actually my friend who dragged me to the other side. And trust me, it's like I travel only for around 5 or 10 minutes in a bus per day. So think about a girl who has to travel for like half an hour, 45 minutes, you don't get seats and all that. I think, no, it's not really that safe. Because even if you're going to voice out and not be heard, I don't know how that works. And then when it comes to other mode of transports, you know, there were recent cases where drivers took the number of these girls and harassed them and all that. So no, I don't think public transport in Chennai is really safe.
1: My name is Anusha. I'm 22 years old and I'm currently pursuing my master's in English in Hyderabad. I moved to Chennai when I was in college. So I was in Gujarat before that. I grew up in Gujarat though I was born in Chennai. The whole experience was kind of a cultural shock for me because Gujarat was an extremely safe place for girls and I did not have any sort of curfew. After I entered my teenage years, I could stay out till a bit late at night. My mom wouldn't usually worry. But when I came to Chennai, I suddenly had a curfew. And this was extremely frustrating because my curfew was for 5:30 p.m. in the evening. And this would leave me around 3 hours time after college to finish up any work that I have. Like if I need to buy something or go out and pay some bill, even take some course up in Chennai, I wouldn't be able to do that. And bypassing that curfew was a bit of a no-no. And there would be a lot of explanations and procedures to follow. I started staying out a bit later at night towards the second year of my college in Chennai. And at some point I realized that the curfew kind of made sense because as soon as the sun sets in Chennai, the city becomes so much more dangerous for girls and women, especially if you're traveling alone. I couldn't walk on a road without being EVTs, without being catcalled to, or like someone would just wolf whistle. And this was despite me wearing completely sensible and fully covered clothes. Our college allowed us only to wear kurtis and salwars anyway, so this is what I would usually be in. And I still wouldn't feel safe when I was traveling alone. And the fact is, I would, especially when I knew that I was going to use the public transport a lot that day, I would dress down. I would deliberately dress up ugly. I would not put on anything on my face. I would wear baggier clothes. But despite all this, I would still not feel safe and there would still be people who were leering at me. And there was this one time, especially when I was in the beach sometime late, like at around 8:39, which is one another friend of mine who was also a girl, and both of us just didn't feel safe there. My mom somehow came to know that we were there at that point and she called up and kind of screamed at me to get back home as safely and quick as possible. But I don't think you can ever be safe in a city where the people's mindsets don't let you be free, let you do what you want to. Like, you can't give us an education and tell us, oh, you're free to do whatever you want. As long as it fits within our idea of how free you can be. So I can be free, but I can't go out at any point of the day without, you know, worrying about the number of people who are going to make me feel like an object. And another point that I left out talking about is that the city can be safer for women who are privileged, for women who can afford private taxis or even autos, or who have the privilege of some sort of male friend or relative who can accompany them at all times. But for people who don't have these privileges, the city is extremely unsafe. And that's where the problem is, because all women should feel safe regardless of what their position in life is. Somehow I'm just very glad I got out of that city.
2: The answer is neutral, because I personally experienced many sexual harassment in my MTC bus. Sometimes it's just make women to remain silent because of the environment and the society, because all the people end up saying it because of the dress you wear.
3: I'm 20 years old and I've been living in this city for the past 17 years of my life. Despite what most people would have to say about Chennai being relatively safe for women, I don't think so it actually is. I'm someone who travels on bus on a daily basis, okay? And I have to be really, really skeptical, really careful about the buses I get into, the subways I choose, or even the bus stands which I use. Sometimes when the buses are more than moderately crowded, I don't even get into them, because I know what would happen to me if I do. I'm actually a proud niqabi. For those of you who don't know what it is, I wear myself when I go out, when I come into contact with people of the opposite gender and such. You wouldn't even be able to see anything other than my eyes when I interact with you. This niqab, this hijab of mine, gives me protection to a certain extent. I wouldn't be whistled at, there wouldn't be any eyes following me, nobody would be checking me out. But all of these things would happen only to a certain extent. Despite me covering myself, I still end up being considered as an object. Us women hate being considered as objects, but for most people, we are nothing but pieces of meat. I don't think so I had to word it out to you. All of us keep reading about instances, keep hearing about instances which happen on a daily basis here in Chennai. And I also keep hearing about people saying how Chennai is relatively safer, better when compared to other metropolitan cities of India. But that's the whole point over here. It's safer when compared to those cities. It's not safe in itself.
4: இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால சென்னை சேஃபஸ்ட் பிளேஸா இருந்தாலும் சென்னையை தனியா பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை. நம்மள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சிருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ நம்ம கூட பேசுறதுக்கு சிலம்பம் சாம்பியன் நம்ம ஸ்டுடியோல இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
5: MOPCRS கேக்குறதுதான் உனக்கு பிரச்சனைனா கேப்பேண்டா, கால் மேல கால் போட்டு ஸ்டைலா கெத்தா கேப்பேண்டா. MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
4: வெல்கம் பேக். நான் உங்க ஆர்ஜி ரம்யா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல சென்னை உமனுக்கு சேஃபஸ்ட் பிளேஸான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டுடியோல நம்ம கூட சிலம்பம் சாம்பியன் அம்சா இருக்காங்க. வணக்கம் அம்சா.
6: வணக்கம் ரம்யா. ஸோ பேசிக்லி நான் வந்து சிலம்பம் வந்து ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். ஸோ ஐ ஃபர்ஸ்ட் ஐ டெல் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆரம்பத்தில் ஐ ஸ்டார்டட் இன் ஸ்கூல் ஓன்லி. 10th ஸ்டாண்டர்டில் வந்து எனக்கு எப்பவுமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் தி ஸ்போர்ட் இஸ் ரியலி டிஃப்ரெண்ட் அண்ட் வந்து தெர் வாஸ் அ சேலஞ்சிங் கிவன் டு மீ, லைக் ஒரு கேர்ளால் ஷீ கேனாட் டூ இட்ன்ற மாதிரி. ஸோ ஐ வாண்ட் டு அக்கம்ப்ளிஷ் இட், அந்த கோலை முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் டேல ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி இருந்தது. தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன் டு இட். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் வந்து நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஹீ கால் மீ ஃபார் கிளாஸஸ். ஸோ ஐ வென்ட் ஆன், அப்படியே போச்சு. கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் ஐ பிளேஸ் இன் ஸ்டேட், ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட், ஆல்சோ ஒரு நேஷனல் லெவல். ஸோ நேஷனல்ஸ் போகும்போது இட் வாஸ் ஹெல்ட் இன் ராஜபாளையம் ஐ கெஸ் ஸோ அங்கே வந்து ஐ ட்ரைட் லைக் 4-5 ஈவெண்ட்ஸ் இருக்கு. சிலம்பம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 சப் கேட்டகரிஸ் இருக்கு.
7: ஓகே.
6: ஸோ அந்த கேட்டகரிஸ்ல ஸோ ஐ பிளேஸ் கோல்டு இன் லைக் இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கப்புறம் வந்து டபுள் ஸ்டிக்லையும் பண்ணணும், அதுலேயும் ஐ பிளேஸ் கோல்டு. அதுக்கப்புறம் அப்புறம் குத்து வரிசைன்னு இருக்கு. நீங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, அதே வந்து கையால சண்டை போடுறதுக்கு சொல்லி கொடுக்கறது குத்து வரிசை. அதே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டிக்லயும் ஃபைட் இருக்கு. சோ ஐ ஹேட் திஸ் ஃபோர் ஈவென்ட்ஸ். சோ ஐ பிளேஸ்ட் 3 gold அண்ட் குத்து வரிசையில மட்டும் ஐ பிளேஸ் சில்வர். சோ வி ஹேட் காம்படிஷன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஸ்டேட். சோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் நிறைய போயிட்டே இருந்தது. கடைசியில் டியூ டு சம் இஷ்யூஸ் ஐ குடன்ட் கோ டு இன்டர்நேஷனல், பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி டு கோ. ஸோ ஐம் ட்ரைங்.
7: லிட்ரலாக இது ஒரு ப்ரௌட் ஃபீலிங் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கலையாக கற்றுக்கிட்டு பண்ணுறது கிடையாது, பட் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க. பட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னால இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, இல்லைனா இல்லை நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருந்தாதான் நம்மளே நம்ம காப்பாத்திக்க முடியும்ன்றதுனால இதை கத்துக்கிட்டீங்களா?
6: ஸோ கண்டிப்பா இது எப்படின்னா, ஸ்டார்டிங்ல எனக்கு இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது இல்லை. பேசிக்லி இப்ப நடக்கிற மாதிரி சென்னையில நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தது இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு விளையாட்டா தான் நான் ஆரம்பிச்சேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே, அதை பண்ணலாம் அப்படின்றத மாதிரி தான் நான் ஆரம்பிச்சேன். பட் லேட்டரான் இது கத்துக்கிட்டதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஐ வாஸ் மோர் கான்பிடென்ட். இப்ப நார்மலா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒரு சும்மா ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டா போதும், ஃப்ரம் மை ஹவுஸ் ஐ கேன் கோ எனிவேர். ஒரு பஸ் பிடிச்சோ ஒரு ஆட்டோ பிடிச்சோ கண்டிப்பா ஒரு ஹெல்ப் போலதான், பட் ஆனா என் கூட யாரும் துணைக்கு வரணும் அப்படின்ற அவசியம் தேவைப்படாது. நானே என் பேச்சு திறமை இருக்கு, அந்த கான்பிடென்ஸும் வரும். ஒரு சிலம்பம் கத்துக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வந்து போய் நேரடியா ஒருத்தங்க கிட்ட சண்டை போட போறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் ஆனா அதுக்கு அதுக்காக பண்றதுக்கான கான்பிடென்ஸ் கண்டிப்பா அது வரும். இப்போ ஒரு கண்டிப்பா ஒரு சிலம்பம் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்போர்ட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ என்ன இருந்தாலும் ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும், நம்ம என்ன பண்றோமோ அது ஈஸியா பண்ணலாம்.
7: சோ இது வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ், நம்மளுக்கு ஒரு வில் பவர் கிடைக்கும் சொல்ல வரீங்க.
6: கண்டிப்பா
7: கண்டிப்பா நீங்க சொல்றதுனாலயாச்சும் இன்னும் நிறைய பேர் இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன ஈஸியான வழிகள் இருக்குன்னு நேயர்களுக்கு சொல்றீங்களா?
6: கண்டிப்பா இப்போ வந்து ஒரு நார்மலா வெளியில போறோம் அப்படின்னா கன்ஃபார்மா நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை கையோட எடுத்துட்டு போக முடியாது. ஸோ பேசிக்லி என்னன்னா, வீட்லயே சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம். சி பீப்புள் ஹூ கேனாட் ஹாவ் த டைம் டு கோ அப்படின்னு இருக்கவங்கலாம் அந்த கிளாஸஸ் போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்து டைம் கிடைக்கல அப்படின்னா, யூ கேன் டூ ஹோம் ஒர்க் அவுட்ஸ். லைக் வெரின் நீங்க உடம்பு குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஒரு மசில் பவர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. அண்ட் தெர் ஆர் சோ மெனி ஆப்ஸ் ஃபார் தட். டாக்டர் ட்ரைனிங்னு ஒரு ஆப் இருக்கு, ரீசெண்டா அந்த ஆப் பார்த்தேன், இட் வாஸ் சோ குட். லைக் என்ன சொல்றது, தே டிட்ன்ட் யூ நீட் நாட் பே எனி திங், ஜஸ்ட் லைக் தட் அந்த மசில் ஒர்க் அவுட் மசில் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்குமே நிறைய எக்ஸசைசஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி யூ கேன் கம் அப். ஆல்சோ அதுவும் இல்லை அப்படின்னாலும், இப்போ நீங்கள் டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அலர்ட்டாக இருக்கணும் ஆல் த டைம். லைக் ஒரு இப்போ நீங்கள் யாரா என்னை அஃபன் பண்ண வரீங்கன்னா, உங்கள் கண்ணை பார்க்கணும் நான் பேசிக்லி. வேற எங்கேயாவது பார்த்துட்டு இல்லை நர்வஸாக இருக்கிற மாதிரி நான் ஆப்போனண்ட்டுக்கு காமிச்சேன்னா, ஆப்வியஸ்லி ஹில் கம் டு டூ சம்திங் டு மீ. இன்ஸ்டட் நான் ஒரு ரொம்ப அலர்ட்டாக அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால், ஒரு சரி இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு அது வேலைக்காகாது, நம்ம தான் அசிங்கப்படுவோம்னு சொல்லிட்டு தே வில் நாட் கம் நியர் அஸ். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், யூ கேன் ஆல்வேஸ் ஸ்கிப். என்ன பண்ண வராங்களோ யூ கேன் ரன் ஆர் யூ கேன் பெண்ட் டவுன். பெண்ட் டவுன்றது தான் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். கண்டிப்பாக நம்ம மேலே தான் ஃபர்ஸ்ட்டு கை வரும். அப்போ நம்ம கீழே குடிஞ்சிட்டோம்னா அந்த ஒரு செகண்டுக்கு யூ கேன் ஸ்கிப் இட். அதே மாதிரி கையில் யூ கேன் கெட் சம்திங் லைக் பேப்பர் ஸ்ப்ரே ஆர் சம்திங் தட். அது கொஞ்சம் இதுதான், எப்பவுமே வச்சுக்க முடியாது. பட் ஸ்டில் ஸ்கிப் பண்றதா இருக்கட்டும், சத்தமா கத்துறதா இருக்கட்டும், கத்துறது இஸ் அ வெரி குட் திங். பக்கத்துல இருக்காங்க இல்ல, நீங்க சத்தமா கத்துனாலே எதிர்த்தாப்புல இருக்கவர் பயந்துருவார். சோ தே வில் நாட் ப்ரொசீட் வித் திங். ரீசெண்டா கூட தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வெரின் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த ஸ்டேட், பட் ஆனா வந்து ஒருத்தவங்களை ஒரு சின்ன பொண்ணை வந்து அந்த பொண்ணு கராத்தே கத்திருந்தா. ஸோ அந்த பொண்ணை வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ஹீ கேம் டு என்ன சொல்ல அப்யூஸ் தட் சைல்ட். பட் ஆனா அந்த பொண்ணு ஷீ டிட் அ ஸ்மால் மூவ் ஒன்லி. ஆனா அந்த பையன் அந்த பயந்துட்டு எல்லாரும் பக்கத்துல இருந்தாங்க, பயந்துட்டு ஹீ வெண்ட் அவே. சி அந்த குழந்தைக்கு அந்த டைம்ல கராத்தே கத்துக்கிட்டதுனால என்ன அந்த மொமெண்ட்ல பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அலர்ட்டா இருந்தாலே போதும் ஐ கெஸ்.
7: ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது கண்டிப்பா கேட்கிற ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ நீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. அம்சா, நீங்க ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனோம். அது வந்து எனக்கு ஒரு 2-3 தற்காப்புகளை சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நானும் ரெகுலரா பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கே என்னை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்னு தெரியல. ஸோ இது வந்து நீங்க ஒரு நாள் எனக்கு கத்து கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க?
6: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிதரலாம்.
7: எனிவேஸ் தேங்க்யூ, நீங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அம்சா. அம்சா சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேப்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. உங்க போன் உங்க கையில எப்பயுமே இருக்கும், அதுல உங்களோட லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட உங்களோட லொகேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க எப்பயுமே உங்ககிட்ட பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வன்முறைகள் நடக்கும் போது விமன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1091. திருப்பி சொல்றேன், 1091 என்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜி ரம்யா. இந்த நிகழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணது எம்ஏ கம்யூனிகேஷன் செகண்ட் இயர் டீம், ரம்யா, சக்தி, பிரவலிகா, ரேஷ்மி, யோகலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
8: கண்ணா, 100 வாட்டி கேட்டாலும் மறுபடியும் கேட்க தோணும். இது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: நீ கேளு.
1: அட கேளுங்கப்பா, எம்ஓபிசிஆர்எஸ் 107.8
0: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: You're listening to MOPCRS 107.8. Our community, our pride.
3: எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் தாய் தந்தை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு விஷயம் தான் எப்பவுமே வச்சுட்ருப்போம். அதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணுது இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அதுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லும் போது முதல் முதல்ல சொல்றது உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லித்தரல இல்லை உன் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயம்தான். வளர்ப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்பவுமே எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டு வரப்படுது. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும், அது பிஹேவியர் ஓரியன்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் ஓரியன்டா இருந்தாலும் சரி, ஏன் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண வைக்கும் ஓரளவு நம்ம வளர்ப்பு தான் சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்டே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு அந்த வளர்ப்பு அப்படிங்கிற விஷயம் பரவலா பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ எப்படி நம்ம குழந்தைய நம்ம வளர்க்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம எப்பவுமே பிளான் பண்ணி பண்றது கிடையாது. நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்லயோ இல்ல வந்து நியூ மாம்ஸ் எஸ்பெஷலா நான் சொல்றது வந்து பிரெக்னன்சி டைம்ல நிறைய யோசிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு குழந்தை பிறந்தா இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில பேர் வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு செஞ்சது வந்து நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களும் வந்து நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்கிறது பொறுத்தும் நம்ம வந்து அதை வச்சிருப்போம். ஸோ அதை பத்தி தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. ஸோ பொதுவாக பேரண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற டைம்லேருந்தே வந்து நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் வரும். அதாவது ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே வந்து குழந்தைய வந்து நீ சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் நீ வச்சுக்கணும், அது வந்து சண்டை போட்டால் நீயும் திருப்பி வந்து அதை அடித்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைசஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுக்கு கேட்டிருப்போம், நம்மளே கூட சம்டைம்ஸ் சொல்லியிருப்போம் நம்மளை அறியாமலே. ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம்தான், நம்ம வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்திருக்கோம்னு அர்த்தம். அதாவது குழந்தை வந்து நல்ல குழந்தைனா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நல்ல குழந்தை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், குழந்தை வந்து நல்லா படித்தா மட்டும்தான் வந்து அதோட அப்ரிங்கிங் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற நினைக்கிற நிறைய பேரண்ட்ஸ் இப்போவும் இருக்காங்க. பேரண்ட்ஸ்னு இல்லை, நம்ம சமுதாயமே வந்து அப்படின்னு நினைக்குது. ஒரு குழந்தை நல்லா படிச்சிருச்சுன்னா அப்போ அதோட பேரண்டிங் நல்லா இருக்குது, நல்லா வளர்த்துருக்காங்க பிள்ளைய அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி இல்லை. அதையும் தாண்டி டிசிப்ளினா, அதாவது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது நல்ல விதமா நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து வளர்ப்பு நல்லா இருக்கு. இதே அதே இடத்துல இன்னொரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா வந்து அதோட வளர்ப்பு சரியில்லை, சரியா சாப்பிடலையா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, சரியா தூங்கலையா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, இல்ல சரியா வந்து யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறானா ரொம்ப அமைதியா இருக்கானா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, நிறைய பேசுறானா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை. எல்லாத்துக்குமே வந்து வளர்ப்பு சரியில்லை வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ என்னதான் அப்போ வளர்ப்பு எப்படி வளர்த்தா நம்ம வந்து நம்ம குழந்தை வந்து நல்லா வரும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு விதம் இருக்கு. அதாவது டைகர் பேரண்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு, பாசிட்டிவ் பேரண்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு, ப்ரிமேட்டிவ் பேரண்டிங் ஒன்று இருக்கு, ஜென்டல் பேரண்டிங்கிறது ஒன்று இருக்கு. நாலு விதத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து பேரண்டிங் அப்படின்னா இது என்னப்பா வளர்ப்பில் என்னப்பா இருப்பு, நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா தானாக வளரப்போகுது அப்படின்னு. இன்னொரு ஒரு வாக்கியமும் இருக்கு, ஊரா விட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை தானா வளருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்மளோட குழந்தை தானா எல்லாத்தையும் கத்துக்கணும், ஆக்சுவலி கிடையாது. எல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து மெயினான விஷயம். சம்டைம்ஸ் வந்து நம்ம அதெல்லாம் நம்புவோம், மற்றவங்களுக்கு பண்ணா நம்மளுக்கு தானா வந்து வந்து சேருங்கிறது. ஆனா வந்து அதோட மீனிங் ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு தேவையான நேரத்துல நம்மளுக்கு உதவி கிடைக்குங்கிறது ஆக்சுவலி அதோட மீனிங். பட் வந்து நம்ம அந்த தாட் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா மற்ற

பிள்ளைங்களை வளர்த்தா நம்ம பிள்ளையோ அதை பார்த்து வளரும் அப்படிங்கிறது. ஸோ அது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங்குள்ளே போகும்போது நம்ம முதல்ல சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து மோஸ்டா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தவிர்த்து போன ஜென்ரேஷன் வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பேரண்டிங் ஸ்டைல் தான் வந்து டைகர் பேரண்டிங்கிறது. அதாவது ஏன் அப்பா அம்மா இருக்கட்டும், இல்லை பல பேரோட அப்பா அம்மா இப்போ நம்ம சொல்றது வந்து ஏன் அப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அப்பா சொல்வார் இப்போ வந்து என்னோட அப்பால வந்து உன்ன மாதிரி என்ன மாதிரிலாம் இல்லை, உன்னை வந்து எவ்வளோ நான் ஃப்ரீயாக விட்டுருக்கணும் அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா அம்மா என்னை விடல, நான் வெளில போகணும்னா சொல்லிட்டு தான் போகணும், வீட்டுக்கு லேட்டாக வந்து அடி விழு, வீட்டுக்கு சொல்லாமல் போனால் அவ்வளோதான், அதே மாதிரி ரொம்ப பயமுறுத்தி வளர்த்தோம் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் தான் வந்து டைகர் பேரண்டிங் சொல்கிறது. அதாவது வந்து நம்ம மேலே எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிறது, நம்ம பிள்ளைங்க மேலே ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து டைகர் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது பிள்ளை வந்து ஒரு 70% மேலே எடுக்கணும் படிப்பில், பிள்ளை வந்து இந்த டைம்ல சாப்பிடணும், இந்த டைம்ல தூங்கணும், இந்த டைம்ல மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே நம்ம நிறைய ப்ரெஷர் போடுறது. ஆப்வியஸா வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை, பட் ஸ்டில் வந்து நம்ம அந்த டிமாண்டை வந்து ஓவர் ப்ரெஷரைஸ் பண்றது, அந்த குழந்தைங்க மேலே ஓவர் ப்ரெஷரைஸ் பண்றது பேர் தான் வந்து டைகர் பேரண்டிங் சொல்லுவாங்க. இந்த டைகர் பேரண்டிங்கை தான் நம்ம போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கிறத சொல்ல அது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்டா பேரண்ட் இருந்தால் தான் அந்த பிள்ளை நல்லா படிக்கும், அப்போதான் அந்த பிள்ளை வந்து டிசிப்ளினாக இருக்கும், அப்போ தான் வந்து அந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு கல்ச்சரில் வளருதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. பட் அது உண்மையும் கிடையாது. இந்த டைகர் பேரண்டிங் ஃபாலோ பண்ணுறது மூலமாக என்னென்னலாம் வந்து குழந்தைங்க ஒரு மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திங் வந்து அவங்களால ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கன்சர்ன்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு வந்து ஒரு எண்ணம் இருக்கும், இல்லை நம்ம இது பண்ண வேண்டாம், எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிற சொல்கிறதுக்கே பாதி பேர் தயங்குற விஷயம் வந்து டைகர் பேரண்டிங் மூலமாக வருது அப்படிங்கிறது சொல்லலாம். தன்னோட அப்பா அம்மா கிட்டே ஓப்பனாக ஷேர் பண்ண முடியறது இல்லை அப்படின்னு ஒரு குழந்தை சொல்கிறதுனா அந்த குழந்தை டைகர் பேரண்டிங் மூலமாக வளர்க்கப்படுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த டைகர் பேரண்டிங் மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது சொல்லும் போது ஆப்வியஸாக நிறைய பேர் சொல்லுவோம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கனால குழந்தைங்க வந்து டிசிப்ளினாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, ஏன்னா வந்து அப்பா அம்மா வந்து நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்திலே வந்து நிறைய ஒர்க் போடுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் தான். பட் ஸ்டில் அப்பா அம்மாக்காக அப்பா அம்மாக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்துலயே போயிடுவாங்களே தவிர நமக்காக நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்காமலே போயிடுவாங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு டைகர் பேரண்டிங்ல நீங்க வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதே அளவுக்கு அதுல வந்து கான்ஸும் இருக்கு, அதாவது அதனால வர விளைவுகள் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெமசிவ் பேரண்டிங். அதாவது வந்து இந்த பேரண்டிங் எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம நிறைய படத்துல இது ஆப்வியஸா காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் வந்து எந்த ஒரு குழந்தை வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேக்குதுன்னா அதுக்கு நோ அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம எல்லா விஷயமுக்குமே வந்து எஸ் எஸ் எஸ் மட்டும்தான். குழந்தை வந்து ஒரு காஸ்ட்லியா ஒரு விஷயம் கேக்குதா உடனே என் குழந்தை கேட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி போய் வாங்கி கொடுக்கறது, இல்ல ஒரு கன்சென்ட் அவங்க சொல்றாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் விட்டுறது, அது வந்து கம்பல் கூட இல்லை, அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அது ஓகே நீ எடுத்துக்கோ இல்லை வேண்டாம் அதுக்கப்புறம் கடைசியில் உன் டிசிஷன் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தை என்ன சொல்றானோ அதுதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் செல்லம் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஓவர் செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம் வந்து ஒரு ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து நீ என்ன வேணா பண்ணு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பாக நான் ஒரு டைலாக் வந்து எப்பவுமே இருக்கும், அதாவது நான் உன்னை ஃப்ரெண்டு போல தானே உன்னை வளர்த்தேன், இன்னும் நான் உன அப்பாவே வந்து நான் காமிச்சிக்கலையே நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து பெர்மிசிவ் பேரண்டிங். அதாவது இது வந்து ரொம்ப சைல்டுக்கு வந்து ரொம்ப ஓரியன்டாக நீ என்ன சொன்னாலும் ஓகே தான் நான் அது மறுத்தே பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் தான் வந்து ப்ரமோட்டிவ் பேரண்டிங். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஓகே நீங்கள் எல்லாமே குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணுறோம், அப்போ இதில் என்னப்பா கான்ஸ் இருக்க போகுது, இதனால என்னப்பா விளைவு இருக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி வளர்ற குழந்தைகள் மட்டும்தான் அப்யூசிவாக மாறுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது அவங்களுக்கு நோ அப்படின்னா அதுக்கான மீனிங்கே தெரியாது. ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம சூழ்நிலை அதாவது அப்பா அம்மா குழந்தைன்னு வளரும் போது அவங்களுக்கு வந்து ஓகே நோன்னு சொன்னா ஓகே உடனே வந்து அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதே அவங்க சொசைட்டி கூட போகும்போது அவங்க நிறைய ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால அந்த கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸா அட் தி ஆப்போசிட் சைடு அவங்க வந்து அப்யூசிவா மாறுறாங்க. ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து நோ அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த ப்ரமோசிவ் பேரண்டிங்ல வளர்ந்த ஒரு குழந்தைகிட்ட போய் ஒருத்தவங்க நோன்னு சொல்றாங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த
அங்க பாதிக்கப்படுறது வந்து இந்த குழந்தையும் இல்லை, அந்த ஆப்போசிட்ல நோ சொன்னவரும் தான். ஸோ வந்து அவங்களால அந்த நோவை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம அவங்கள வந்து திருப்பி பழி வாங்குறது இல்லை அவங்க அப்யூசிவா ட்ரீட் பண்ணப்படுறது எல்லாமே வந்து நடக்குது. டியூ டு திஸ் வந்து நிறைய விளைவுகளும் வருது. நாளைக்கு வந்து நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம், இந்த மாதிரி ஒரு செல்லமா வளர்த்த, ஏன் நம்ம படத்திலே பார்த்துக்கோ, இந்த மாதிரி செல்லமா வளர்த்த ஒரு சிஸ்டம்லேருந்து வந்த ஒரு குழந்தை தான் வந்து நாளைக்கு வந்து தப்பு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ரேப் நடக்குதுன்னா அந்த சைடில் அந்த சைடில் இருக்க அக்யூஸ்ட் வந்து ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியில் எதுக்குமே அவங்க நோன்னு சொல்லாமல் வளர்த்த ஒரு குழந்தையாக தான் இருக்குது. ஸோ இதோட கான்ஸ்லாம் வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட கான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பேரண்டிங். இந்த பாசிட்டிவ் பேரண்டிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு டைப் ஆஃப் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சு அது மூலமாக வந்து நம்ம குழந்தைய வழி நடத்துதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து விளையாடிட்டு வருது. நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம சைட்லலாம் நம்ம வீட்டிலலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா 4 to 6 விளையாடணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற போது 6 o'clock கண்டிப்பாக குழந்தை வந்துட்டுமா ஒன்று 5 minutes அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். அப்போ வந்து இப்போ ஃபார் இந்த சிச்சுவேஷனில் டைகர் பேரண்டிங்னா இல்லை, உனக்கு 6 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம், உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது டைகர் பேரண்டிங். பிரமேட்டிவ் பேரண்டிங் வந்து சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி திருப்பி அனுப்பி ஒரு 1 or 2 hours கழிச்சு அவங்களுக்கு எப்போ தோணுதோ நீ வா அப்படின்னு சொல்கிறது வந்து பிரமேட்டிவ் பேரண்டிங். பாசிட்டிவ் பேரண்டிங்கிறது எனக்கு தெரியும் நீ வந்து இவ்வளோ நேரம் விளையாந்த, நீ இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்த, இப்போ நீ உள்ளே வரும்போது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீ இப்போ வந்தால் தான் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத முடியும், அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ் பேரண்டிங். அதாவது அதுக்கான ரீசனை சொல்லி குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் அது ஏன் அவங்க ஒத்துக்கலை அப்படிங்கிறத ரீசனை சொல்லி உள்ள கூட்டி வர்றது பேர் தான் பாசிட்டிவ் பேரண்டிங். பாசிட்டிவ் பேரண்டிங்கில் உங்களுக்கு என்ன கான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது டீச் பண்ணப்படுறது இல்லை. அதாவது இப்போ ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க, நம்ம அதுக்கு அவங்க பாசிட்டிவா ரிசல்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிசல்ட் வருதுன்னே வச்சுக்கோங்க, நம்மளோட ஆப்வியஸா எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம குழந்தைங்க படிக்கிற விதத்தை பொறுத்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 70% வந்தா போதும்பா அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அவங்க 65% தான் வராங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் ஓகேடா 65% எடுத்தலாம் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் ஏன் 70% நீ எடுப்பேன்னு நினைச்சேனா அப்படிங்கிறது நம்ம முக்காவாசி பேர் 90% பேர் சொல்றது கிடையாது. ஓகே சில பேர் வந்து நான் வந்து நீ 70% வருவேன் நினைச்ச பார்த்தா நீ என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் ஓகே 65% வந்துருச்சா இது வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் செட்டில் ஆயிடுவாங்க. பட் ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. நீ 70% எக்ஸ்பெக்ட் பண்ணனா ஏன் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறத அவங்க கிட்ட ரீசனை தெரிஞ்சு வாங்கிக்கணும். மோஸ்ட்டாக இந்த பாசிட்டிவ் பேரண்டிங்கில் இது நடக்கிறது கிடையாது. ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங்கில் இருக்க கான்ஸ் இது ஒன்றுன்னு சொல்லலாம். அதாவது அதுக்கான ரீசன் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் பேரண்டிங் இருக்கும் போது அவங்களால நெகட்டிவ் திங்ஸை ஃபேஸ் பண்ணாமல் போக முடியுது. பாசிட்டிவாக எல்லாத்தையுமே அவங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பார்க்கும்போது நாளைக்கு ஒரு கட்டத்தில் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அதாவது பேரண்ட்ஸ் இருக்காத ஒரு நேரத்தில் அவங்களால அந்த நெகட்டிவ் திங்ஸை இல்லை நெகட்டிவ் வைப்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவங்க வந்து டிப்ரெஷனில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஜென்டல் பேரண்டிங் அப்படிங்கிற பற்றி தான் பேச விரும்புகிறேன். ஸோ இந்த ஜென்டல் பேரண்டிங்கிறது இப்போ நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் கேட்குறீங்களோ இல்லை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற நபராக இருந்தால் இதை பற்றி நீங்கள் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஜென்டல் பேரண்டிங் அப்படின்னா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வுன்னு கூட சொல்லலாம். இது வந்து இமோஷ்னலாக கிடையாது, ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டா அப்படிங்கிறது கிடையாது, ஃப்ரெண்ட்லியாக கிடையாது, நீ அம்மா நான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஜென்டல் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கான இடத்த நீங்கள் வச்சுக்கிறதும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீங்கள் கொடுக்கறது தான் வந்து ஜென்டல் பேரண்டிங்னு சொல்லலாம். ஸோ ஜென்டல் பேரண்டில் அப்படி என்ன தான் என்ன கான்செப்ட் இது அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். இதோட மெயின் மோட்டிவ் அதாவது ஜென்டல் பேரண்டிங்னால ஜென்டல் பேரண்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னா ஒரு ஹாப்பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் சைல்டை நீங்கள் வளர்க்கறதுக்கு தான் இந்த ஜென்டல் பேரண்டிங் வந்து யூஸ் ஆகும். அதாவது வந்து ஒரு குழந்தை வளர்க்கறதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நம்ம இவ்வளோ கொடுக்குறோன்னா நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து அவங்கள எதுவுமே வந்து தப்பாக பேசிடக்கூடாது, இல்லை வந்து நாளைக்கு வந்து நீ உங்கள் அப்பா அம்மா இப்படி வளர்த்தனால நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் சொசைட்டியில் இவங்க போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஜென்டல் பேரண்டிங் கான்செப்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த ஜென்டல் பேரண்டிங்கை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு சைல்ட் வந்து ஹாப்பி இண்டிபெண்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக வளருதுன்னு கூட சொல்லலாம். நிறைய ரிசர்ச்சும் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஜென்டல் பேரண்டிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இருக்க அந்த ஆங்ஸிட்டி, அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறதுக்கான பயம், அதெல்லாம் வந்து ஆப்வியஸாக குறையுது. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஜென்டல் பேரண்டிங் மூலமாக நிறைய ஓப்பன் அப் ஆயிருப்பாங்க சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து வெளி உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் இருக்கும், ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி ஃபேஸ் பண்ணும், அதாவது ஒரு நம்ம ஆப்வியஸாக நம்ம சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சில பேரை வந்து ஒரு விதத்தில் நடத்தணும், சில பேரை வந்து ஒரு விதத்தில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எங்கே வந்து ஏறி பேசணுமோ அங்கே ஏறி பேசணும், எங்கே வந்து கம்மியாக பேசணுமோ அங்கே கம்மியாக பேசணும் அப்படிங்கிற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து ஜென்டல் பேரண்டிங் மூலமாக வந்து ஒரு சைல்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜென்டல் பேரண்டிங்னா முதல்ல என்ன, இதில் வந்து நாலு டைப்ஸ் இருக்குது. நாலு டைப்ஸ்னு சொல்கிறதை விட நாலு முக்கியமான ஒரு அம்சமாக பொறுத்து தான் வந்து ஜென்டல் பேரண்டிங் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். முதல்ல வந்து ரெஸ்பெக்ட், அதாவது வந்து நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆப்வியஸாக நம்ம கம்ஃபர்டபுளாக என்ன ட்ரெஸ்ஸில் இருப்போமோ அந்த ட்ரெஸ் தான் நம்ம சூஸ் பண்ணிட்டு போவோம். நம்ம ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஜிகு ஜிகுன்னு இருந்தால் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஜிகு ஜிகுன்னு இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போக மாட்டோம். ஆனால் இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது அவங்க என்ன கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு வேண்டாம், எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அது நம்ம வந்து சரி ஓகே வேண்டாம்னு சொல்கிறான், அவன் ஏன் வேண்டாம்னு சொல்கிறான் நம்ம யோசிக்க மாட்டோம். இல்லை ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இதுதான் நல்ல ஜிகு ஜிகுன்னு இருக்குது, நல்லா கிளிட்டர்ஸோடு இருக்குது, நீ போட்டுட்டா நல்லாயிருக்கும். பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் போடுறதுனால வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம், அங்கெங்கா குத்தலாம். பட் குழந்தைங்களுக்கு அது சம்டைம்ஸ் சொல்ல தெரியாது. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் ஆப்வியஸாக வந்து குழந்தைங்க வந்து ஓப்பனாக எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற சொல்லியே ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கான ஒரு ஓகே நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அது வரைக்கும் எல்லாத்துக்குமே குழந்தைங்க அழும், பிடிக்கலன்னா அழும், பிடிச்சாலும் அழும், எல்லாத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் வந்து அழகாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம அப்போ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒரு குழந்தை வந்து இல்லை எனக்கு அந்த ட்ரெஸ் வேண்டாம் தூக்கி போடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே கிரியேட் பண்ணுது அந்த குழந்தை இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுனால அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி ஓகே இந்த ட்ரெஸ் வேணாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ நம்ம அவளுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இல்லை அவனுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து போட்டு விடுறது பேர் வந்து ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எம்பத்தி, அதாவது வந்து ஒரு குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுது அப்படின்னா நம்மளாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணிப்போம். அதாவது வந்து இதனால தான் அழுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருவோம். ஆனால் வந்து ஆக்சுவலாக குழந்தை ஏன் அழுது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அப்படி தான் ஆச்சு. அதாவது வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் பாட்டி வீட்டில் விட்டோடனே வந்து விட்டு போன உடனே வந்து குழந்தை வந்து ஒரே அழ ஆரம்பிக்குது, அழுதுகிட்டே இருக்குது. அந்த பாட்டியும் தாத்தாவும் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் விட்டு போனோம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு. சரி ஓகே இவங்க வந்து ஏன் என்ன ஏதாவது சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது சம் சூ ஒரு சாக்லேட் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னானே, இவங்களா டிசைட் பண்ணிடுறாங்க. அதாவது சரி இந்த சாக்லேட் வந்து ஒன்று தொண்டைக்குள்ளே போய் மாட்டியிருக்கோம், இல்லை பல்லு ஏதாவது மாட்டிருக்கோம், அதனால தான் அழுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. ஆனால் வந்து அப்போ அவங்களுக்கு உணரலை, அதாவது நம்ம கூட்டிகிட்டு போகணும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகும்போது குழந்தை அழலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இல்லாமல் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டாக்டர் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னது தான் இவங்களுக்கு ரிலீஃபே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அப்போ நம்ம யோசி பார்க்கும்போது அவங்களுக்கே தோணி இருக்கலாம், அதாவது ஓகே நம்ம பாட்டி வீட்டில் விட்டு போகிறோம், பாட்டி கூட அந்த அட்டாச்மெண்ட் இல்லை குழந்தைக்கு, அதனால நம்ம விட்டு போகிறோம் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணி அந்த குழந்தை அழுதுருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிக்காம பிசிக்கலா அவங்களுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது மட்டும் யோசிச்சு ஒரு கை வலிக்குதோ கால் வலிக்குதோ இல்ல பல் வலிக்குதோ அந்த மாதிரி பிசிக்கலா அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும்தான் யோசிச்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்காம மென்டலா ஏன் இப்ப அழுகுற அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நம்ம அவங்க கிட்ட உட்காந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க புரிஞ்சுக்கோங்க, ஓகே நம்ம இப்படி பண்ணா அம்மாவுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது பேர் தான் வந்து எம்பத்தி. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றதுன்னா குழந்தை பிறந்த 18 months வந்து அதோட பிரெயின் வந்து வளர ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 18 months ரேப்பிடான க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த 18 months அந்த குழந்தைங்க நிறைய வந்து அழுது கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது சில விஷயங்கள் அதுக்கு புரியாமல் போகிறதுனால தான் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும்,
ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அதாவது அது சொல்லி எனக்கு வேண்டான்னு சொல்லி வர அந்த வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே தான் இருக்கும். ஏன் அழுது அப்படின்னா அப்போதான் அதோட பிரெயின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு விஷயமும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்துக்கோங்க, சின்ன வயசில் குழந்தை பிறக்கும் போது அது வெறுமை வந்து தாய்ப்பால் குடிச்சு தான் வளரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதால் ஃபீடிங் பாட்டிலை தன்னாலேயே குடிக்க முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சாப்பாடு ஊட்டி ஊட்ட சாப்பிட முடியும். ஒரு அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு தானே சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு கொஞ்சம் வளர்ந்த பிறகு எனக்கு இதான் பிடிக்கும், எனக்கு இதான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஒரு சில விஷயம் கொடுத்தா சாப்பிடாம இருக்குது, சில விஷயம் கொடுத்தா விரும்பி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் பிரெயினும். ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே அதுக்கு புரியாது. அந்த பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எல்லா விஷயமே வந்து ஆன் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுனால குழந்தைங்க வந்து என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அது ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ வந்து ஒரு விஷயம் உங்களுக்கே புரியல, ஐயோ அவன் ஏதோ சொல்ல டைப் பண்ணுறான் எனக்கு புரியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைம் அவங்களுக்கு கொடுங்க, அந்த காம்னஸ். இப்போ அழுதுகிட்டே இருக்காங்களா, ஓகே அழ விடுங்க, அழ முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களே வந்து உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. அவன் அழுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனை போட்டு அடிக்கிறதோ இல்லை வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்கறதோ வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ஜென்டில் பேரண்டிங் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுண்ட்ரிஸ். அதாவது வந்து பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயம் வந்து நம்ம மைண்டில் வரும். பவுண்ட்ரிஸ்னால் எப்படின்னு ஒரு குழந்தை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பேரண்ட்டுக்கு சொல்லிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது முதல்ல தப்பு. அந்த பவுண்ட்ரிஸை நாம் இப்போ வந்து பேச போகிறோம். அதாவது ஒரு குழந்தை வளரும் போது எல்லாத்தையுமே வந்து தன்னோட பேரண்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கும் ஆப்வியஸாக. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம், ஒரு 10-15 வயசு வரைக்கும் நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து காலையில் என்னெல்லாம் நடக்குதோ ஸ்கூலில் அப்படிங்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒரு ரைம் ஒப்பிக்கிற மாதிரி அப்படியே ஒப்பிச்சிருக்கோமா, காலையில் இப்படி போகணுன்னா இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒப்பிச்சிருப்போம். ஆனால் ஒரு பாயிண்ட்க்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒரு சர்க்கிள் வந்த பிறகு பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும், இப்படி நடந்தது அப்படி நடந்தது. 2-3 விஷயம் சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட்க்கு மேலே ஒரு ஏஜ்க்கு மேலே, அதாவது ஆஃப்டர் பியூபர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே ஓப்பனாக பேசுறது கிடையாது. ஸோ அது அந்த வந்து ஒரு பவுண்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயமா அங்கே மாறிடுது. ஸோ அந்த மாதிரி டீனேஜில் இருக்க பசங்களுக்கு ஆப்வியஸாக ப்ரைவசி தேவை. ஸோ அவங்கள ஓப்பன் அப் பண்ணும் போது நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத ஜென்டில் பேரண்டிங் சொல்லுது. அதாவது அந்தந்த ஏஜ்க்கான பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணும். 4 இயர்ஸில் நீ இந்த குழந்தை வந்து இது வரைக்கும் பேச முடியும் இல்லை இந்த அளவுக்கு வந்து அதால் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும்னா அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து பேசலை அப்படின்னா ஓகே, அதுக்கான ப்ரைவசி எடுக்குது, அதுக்கு அவங்களாம் வந்து பேசுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேஷன்ஸும் நம்மக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஜென்டில் பேரண்டிங்கில் வருது. நான் இப்போ சொல்லும் போதே தெரியும் நிறைய விஷயம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கே, ஐயோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற பேரண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்டில் பேரண்டிங் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா ஆமாம். ஏன்னா ஜென்டில் பேரண்டிங் இப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு குழந்தையோட மைண்ட் செட், மென்டல் பீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வர ஒரு கான்செப்ட் தான் ஜென்டல் பேரண்டிங்னு சொல்லலாம். ஸோ வந்து இது இப்போ ஃபாலோ பண்ணுறதுல கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இல்லை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது நம்ம ஒரு பேரண்டிங் சூழலில் வளர்ந்துருப்போம், அந்த பேரண்டிங்கை நம்ம பண்ண முடியாமல் நம்ம ஒரு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பண்ணும் போது ஆப்வியஸாக நம்மளுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆப்வியஸாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவங்க கொடுக்கல, இப்போ அவங்க கேட்குறது நம்ம வாங்கி தரல அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, அழுதுகிட்டே வந்து இல்லை அவங்க வந்து அடம் பிடிக்கிறது அது வந்து அங்கே கண்டிப்பாக நடக்கும். அந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஜென்டில் பேரண்டிங்கில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வரீங்கிறதும் சொல்கிறேன். ஸோ ஜென்டில் பேரண்டிங்கில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த குழந்தை காம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, அவங்கள டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அடம் பிடிக்கிறாங்கன்னா இல்லடா சொல்லோ, நோ இது நான் வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு, ஓகேங்களா. இல்லைம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னா இதனால உங்களுக்கு என்ன லைக் இது ஏன் வாங்கலை அப்படிங்கிறத அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது இல்லைப்பா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சாக்லேட் இப்போ கேட்குறாங்கன்னா இல்லைப்பா நம்ம நிறைய சாக்லேட் வாங்கிக்க வேணாம், 2-3 சாக்லேட் ஸ்பெஷலாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கறது. இல்லை அப்படி இல்லை எனக்கு நிறைய சாக்லேட் வேணும் எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அடுத்து நீங்கள் சொல்லலாம் இல்லை
நம்ம நிறைய சாக்லேட் நீ வாங்கினா நாளைக்கு வந்து அதனால உனக்கு தான் ஹெல்த் உள்ள வந்து பாதிப்பு வரும். நீ நிறைய சாக்லேட் சாப்பிடணும், உனக்கு பல்லு சொத்தையிடும், அந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். ஸோ இப்போ ரெண்டு எடுத்துக்கோ, நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது ரெண்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து முதல்ல சொல்லி பாருங்க. ஸோ இது எல்லாமே ஜென்டில் பேரண்டிங்ல வரும். நீங்கள் ஆப்போசிட் பேரண்டிங் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே வந்து இல்லை நான் வாங்கி தர மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மைண்ட் செட் போயிடும். அப்படி அழுதா அடிக்க ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பேரண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிறது தான். ஒரு விஷயம் வந்து குழந்தை அடம் பிடிச்சு கேட்குதுனா உடனே அடித்தா சரியாக போயிடும், அடித்தா அந்த குழந்தை வந்து அடங்கிடும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். ஏன்னா ஒரு அடிக்கிறது மூலமாக உங்கள் மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் தான் அந்த குழந்தைக்கு போதே தவிர

கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்காது. இது அது போக போக உங்கள் மேலே இருக்கிற ஒரு பயமாக மாறிடுது. ஐயோ நம்ம இதை வந்து போய் சொன்னால் வந்து அம்மா அப்பா நம்மளை அடிப்பாங்க, ஐயோ நம்ம இது பண்ணால் அம்மா அப்பா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது கூட அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ ஜென்டல் பேரண்டிங்னா நம்ம இப்படி சொல்லிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக வந்து குழந்தைங்க வந்து ஓகே இந்த மாதிரி ஓகே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படியும் குழந்தைங்க அழுகுது, இல்லைப்பா நான் இதெல்லாமே சொல்லி பார்த்துட்டேன் அப்படியும் அழுகுறான் அப்படின்னா அவனுக்கான டைமை கொடுங்க. இங்கே பேர்தா கண்ணா நீ அழு, ஆனால் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பொறுமையாக கடைசி வரைக்கும் அந்த பொறுமையை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஜென்டில் பேரண்டிங் சொல்லலாம். நம்ம அந்த பொறுமையை எப்போ இழக்கிறோமோ அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங், அதாவது டைகர் பேரண்டிங்க்கு மாறிடுறோம் நடத்தும். ஸோ ஜென்டில் பேரண்டிங் ஏன் வந்து இவ்வளோ வந்து இல்லை நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் நிறைய தாய்மார்கள் ஏன் நினைக்கிறாங்கன்னா, இப்போ இல்லை பட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதாவது போக போக குழந்தைங்க வந்து அவங்ககிட்டருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ், அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் டெஃபினேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ நான் அப்பா அம்மா கிட்ட போய் இதை ஓப்பனாக பேசலாம், நான் அப்பா அம்மா கிட்ட போய் இதை போய் கேட்டால் எனக்கு இது கிடைக்கும், ஆனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இதை போய் புரிய வச்சா தான் கிடைக்குங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இப்போ இதை போய் கேட்டாலே கிடைச்சிரும், இதை நான் போய் புரிய வச்சா தான் கிடைக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் தான் குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ இந்த ஜென்ரல் பேரண்டிங் வந்து பேரண்ட்ஸ்க்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்போ இருக்கும் ஜென்ரல் பேரண்டிங் ஃபாலோ பண்ணுறவங்களே இதை வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ வந்து ஜென்ரல் பேரண்டிங் பண்ணும்போது ஸ்டார்டிங் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அதை தாண்டி போயிடக்கூடாது, நம்ம வந்து குழந்தைய வந்து இப்படி தான் வளர்க்கணும் டிசைட் பண்ணியிருக்கோம், ஸோ இதே விதத்தில் தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். செகண்ட் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து குழந்தை பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப பரவாயில்ல பேசப்படுற ஒரு விஷயம், அது உண்மையும் கூட. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னா அது பார்த்து தான் குழந்தை வந்து அந்த கெட்ட வார்த்தையை கற்றுக்குது. ஸோ எல்லா விஷயமே வந்து வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்கோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து குழந்தை கிரியேட் பண்ணி தருமோ அந்த என்வாயன்மெண்ட் தான் குழந்தை வெளில போய் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிய வைக்கும் போது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளை வச்சியோ சிச்சுவேஷனை வச்சியோ நம்ம புரிய வைக்கணும். அது மிஸ்லீடிங்காக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த அர்த்தத்தை அவங்க எடுக்கிறது தப்பான விதத்தில் இருந்தால் அதோட விளைவுகளும் கண்டிப்பாக தப்பான விதத்தில் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னங்கிறதும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ராத்திரி வந்து சீக்கிரம் தூங்க போகணும் அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓ நம்ம வந்து என்ன மாதிரியான காரணம்லாம் சொல்வோம்னா, போதும் போய் தூங்க, அப்போ தான் நீ ஒழுங்காக தூங்குவ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன், என்னோடய குழந்தை வந்து ஒரு 10 மணிக்கு போய் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 4 பேர் 5 பேரோ எல்லா குடும்பத்தோடு உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா, படம் பார்த்து முடிச்சுட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு நம்ம போய் தூங்கலாம், அப்போ தான் வந்து நம்ம மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு ஒரு ரஷ் இல்லாமல் குடு குடு குடுன்னு நம்ம கிளம்ப மாட்டோம், நம்ம பொறுமையாக கிளம்பணும்னா இப்போ வந்து நம்ம ராத்திரி போய் சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறது மூலமாக குழந்தைக்கு அப்போ என்ன தெரியும், ஓகேப்பா நம்ம இப்போ வந்து இந்த டைமில் போய் தூங்கிட்டோம்னா நம்ம நல்லா தூங்குவோம், அப்போது தான் நம்ம காலையில் வந்து பொறுமையாக குடுகுடு, அதாவது நான் முன்னவே சொன்ன மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணி கிளம்ப மாட்டோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வச்சு புரிய வைக்கிறது மூலமாக குழந்தைங்க வந்து அந்த சிச்சுவேஷனில் நாளைக்கு அவங்க இருக்கும் போது பேரண்ட்டாக இருக்கும் போது இதே மாதிரி அவங்க வழி நடத்திட்டு போவாங்க. ரெண்டாவது வந்து பெரியவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் தர்றது, அதாவது வந்து பெரியவங்கன்னு இல்லை எந்த வயசுல இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். உன்னோட சின்ன பையனாக இருந்தாலும் அவனை நீ வந்து ரெஸ்பெக்டோட தான் ட்ரீட் பண்ணணும். நீ சின்ன குழந்தைய உன்னோட சின்ன வயசுல இருக்கிறதுனால நீ அவனை வந்து ஒரு ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணலாம், நான் சொல்கிறதா நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லித்தரணும். அதாவது எந்த வயசாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நான் தேர்ட் விஷயமா ஒன்று சொல்ல நினைக்கிறது வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது நீ இது செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும், நீ இது செய்யலைன்னா உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரியை கொண்டு வராதிங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா குழந்தை வந்து அந்த ரிவார்டுக்காக தான், ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் நீ வந்து 10 நிமிஷத்துல இந்த ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டனா உனக்கு இந்த சாக்லேட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்குறதுனால அந்த சாக்லேட் மேலே தான் அந்த குழந்தை குறியாக இருக்குமே தவிர அந்த 10 நிமிஷமும் அது பண்ணுற ஹோம்ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாது. ஸோ அங்கேருந்து அவங்க என்ன கற்றுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் கான்செப்ட் அவங்க
கத்துக்கிறாங்க இந்த ஹோம் ஒர்க்ல, அதான் கான்செப்ட்னா இந்த கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப நான் உனக்கு வந்து இது வந்து இது பண்ணி தரேன், இந்த ரிவார்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. ஸோ தட் அவங்களோட கவனம் வந்து அந்த ரிசல்ட்ல இருக்குமே தவிர அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறதுல இருக்காது. ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த சம்பளத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்களே தவிர அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அவங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமா நம்மளுக்கு இப்போ இல்லை லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது ரிசர்ச்னு சொல்லப்படுது. நம்ம லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா அதுவும் உண்மையும் கூட. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் பேரண்டிங்கை சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் பேரண்டாக இருக்கும் போது, இல்லை நீங்கள் பேரண்டாக இப்போ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பேரண்டிங்கில் வந்து உங்கள் குழந்தைய வழி நடத்திட்டு போனீங்க, இதுக்கப்புறம் எந்த பேரண்டிங்கை சூஸ் பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம், அண்ட் வந்து நாளைக்கு நீங்கள் நிறைய யோசிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இது இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே தாரிணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத்து ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத்து, உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்துறானாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்துல
1: பாட்டி சொன்ன கதையை எனக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா? நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஹாய் குட்டீஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே நான் எங்கள் கதை சொல்ல வந்திருக்கேன். என் பேர் ஷாலினி, நான் MOP படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்ல போகிற கதை வந்து ஒரு எலியும் தவளையும் பற்றிய கதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு ஊரில் ஒரு அணிலும் தவளையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்களாம். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே யாரையும் வரவிடாமல் ரொம்ப ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த அணிலும் மரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு குளத்தில் வந்து தவளையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்தில் என்ன ஆச்சு, வெயில் காலம் அந்த இடத்துல வந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிற குளம்லாம் வத்தி போயிடுச்சு. குளம் வத்தி போயிடுச்சுன்னா தவளையால் வாழ முடியாது. அதனால் அது ரொம்ப சோகமாக இருந்துச்சான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப துக்கத்தில் இருந்துச்சான். அப்போது வந்து அந்த தவளை இவ்வளோ சோகமாக இருக்கே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுதே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த அணில் வந்து அதே ஊரில் வேறு ஏதாச்சும் குளம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போக பிளான் பண்ணிச்சான். அந்த மாதிரி தேடி போகும்போது ஒரு ரெண்டு தெரு தள்ளி அங்கே ஒரு பெரிய குளம் நிறைய தண்ணியோடு இருந்துச்சான். அதை பார்த்த உடனே தன்னோட நண்பனுக்காக இவ்வளோ பெரிய குளத்தை நம்ம தேடி தரப்போகிறோமே அப்படின்ட்டு அந்த அணிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். உடனே அது துள்ளி குதித்து ஓடி வந்து தவளைக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிச்சான். தவளை வந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சான். அதை பார்த்த உடனே, நண்பா, நான் உனக்காக ஒரு பெரிய குளத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது பக்கத்துலேயே ஒரு பெரிய மரமும் இருக்குது. நம்ம ரெண்டு பேருமே அங்கே இதுப்போ இருந்த மாதிரியே பழையபடி ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான். தவளைக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு ஒரே டைமில் போக முடியாது அப்படின்றதுனால அங்கே ஒரு பிளான் பண்ணாங்கண்ணா. அந்த குளத்துக்கிட்ட எப்படி போகணும், ஆனால் அணிலுக்கு மட்டும்தான் அந்த குளம் இருக்கிற இடம் தெரியும், தவளைக்கு தெரியாது. அதனால் அணில் என்ன பண்ணிச்சான், ஒரு பெரிய கயிறு எடுத்துச்சான். அந்த பெரிய கயிறோட ஒரு முனையை எடுத்து தவளையோட கால்லையும் இன்னொரு முனையை எடுத்து அணிலோட கழுத்துலையும் கட்டிட்டான். அணில் தான் ஃபஸ்ட்டு போச்சான். கடகடன்னு போயிட்டு அந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் தவளைக்கு வந்து அந்த இடத்த காட்டிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சான். அவங்க ரெண்டு பேருமே அந்த குளத்தை தேடி போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த தவளைக்கு வந்து அந்த குளம் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சான். குளத்தை பார்த்தோன்னே தவளை என்ன பண்ணோம், ரொம்ப ஜாலியாக ரொம்ப துள்ளி குதிச்சு அணிலோட கழுத்தில் அந்த கயிறு இருக்கிறதையே மறந்து டக்குன்னு போய் உள்ள குதிச்சிச்சான். அந்த குளத்தில் இருக்கிற ஆழத்தை பார்க்கறதுக்காக அந்த தவளை என்ன பண்ணிச்சான், ரொம்ப உள்ள போயிடுச்சான். அப்போ பின்னாடி இருக்கிற அந்த அணில் வந்து எப்படி அணிலும் அது கழுத்தில் இருக்கிற தயிர் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு, அதை ரொம்ப இழுத்துட்டு போனதுனால. அப்போ என்ன ஆச்சு, அதுவும் தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணியில் விழுந்து அதனால மூச்சு விட முடியாம ரொம்ப திணறி அதுவும் குளத்துக்குள்ள போயிடுச்சு. தண்ணி ரொம்ப குடிச்சு அது செத்தே போயிடுச்சு. தவளை வந்து அந்த அணிலை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப சந்தோஷமா அந்த தண்ணி குடிச்சிட்டு அந்த குளத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். இதே மாதிரி ரொம்ப நாள் போச்சு. அப்போ கூட அதுக்கு அந்த அணிலோட ஞாபகம் வரவே இல்லை. தவளை வந்து அந்த குளத்துல ரொம்ப சந்தோஷமா கீழே உள்ள அந்த குளத்தின் ஆழத்துல இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்துச்சான். இந்த அணில் செத்து போனதுனால தண்ணிக்கு குளத்துக்கு மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் வந்து இதே மாதிரி மிதந்துட்டே இருந்துச்சு. கீழே அந்த கீழே இருந்த தவளை மேல வந்து அந்த அணிலை பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு மேல பறந்துட்டு இருக்கிற அந்த பருந்துக்கு வந்து குளத்துல இருக்கிற அணிலை பார்த்துச்சு. அந்த குளத்துல இருக்கிற அணில் அதை எப்படியாச்சும் சாப்பிடணுன்றதுக்காக மேலேருந்து வந்து அந்த அணிலை கொத்தி எடுத்துட்டு போச்சான். அந்த அணில் அந்த அணிலோட கழுத்துல இருக்கிற அந்த கயிறை வந்து இன்னொரு முனையை எடுத்து தவளைக்கு இருக்கிறதும் அந்த தவளையில இருக்கிறதுனால அந்த தவளையும் அந்த அணிலோட சேர்த்து மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பருந்து பார்த்துச்சான், அணிலோட சேர்த்து நம்மளுக்கு தவளையும் வந்துச்சே, நம்ம அணிலை சாப்பிட்டதோட சேர்த்து தவளையும் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுச்சான். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, தவளைக்கு வந்து அணிலை பத்தி ஞாபகமே வரல. தன்னோட ஃப்ரெண்டு வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து உணவு கிடைச்சிச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு அது சுயநலத்தோட உள்ள குதிச்சு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த அணில் தான் அந்த குளத்தையே தேடி கண்டுபிடிச்சு இந்த தவளைக்கு கொடுத்துச்சு. ஆனா அந்த அணில் வந்து தவளையோட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால அது செத்தே போச்சு. அணிலுக்கு வந்து செய் நன்றி மறந்து போனதுனால அந்த தவளை வந்து பருந்துகிட்ட பலி ஆயிடுச்சு. அதனால யாருமே வந்து நம்ம

0: யாராச்சும் ஒருத்தர் நன்றி செஞ்சாங்கன்னா அதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. நம்ம வந்து அதை திருப்பி எப்படியாச்சும் அவங்களுக்கு செய்ய முடியலன்னா கூட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றியோடு இருக்கணும். என்ன குட்டீஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் நான் இன்னொரு கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்க பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: எத்தனையோ சாதனை புரிந்த கலைஞர்கள் நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க, இவ்ளோயே வியக்க கூட வச்சிருக்காங்க. அவங்க நம்மள விட்டு நீங்கினாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே வானை தொட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கொடுத்த நேர்காணல உங்களுக்காக மறு ஒலிபரப்பு செய்யறோம். ரசிக்க வைக்கிற அவங்களோட குரலை மறுபடியும் கேட்கலாம்.
2: From Salute to the legends by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்டு ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

98.8. வணக்கம் மக்களே, நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ பாவனா. இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், மரக்கன்றுகள் நடுதல் விழிப்புணர்வு. ஆமாங்க, மரம் இருந்தாதான் மனுஷன் வாழ முடியும், மரம் இல்லைன்னா பூமிக்கு உயிர் இல்லை. சரி, கொஞ்சம் போன சைட்ல வச்சுட்டு அமைதியா யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது ரோடு ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். பறவைகளோட சத்தம் அல்லாற மாதிரி எழுப்பும். மழை வரும் முன்னாடி மண்வாசனை வந்த உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். மரத்தோட நிழல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா அந்த சந்தோஷம் இப்ப நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல மக்களே. இவ்வளவு அழகான இயற்கை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் கான்கிரீட் கட்டிடங்கள், நாளுக்கு நாள் அதிகரிக்கிற வெயில், வாகனத்திலிருந்து வரும் புகை, இதனால காற்று சுவாசிக்க கஷ்டமா இருக்குல்ல மக்களே. இது எல்லாம் ஏன் இப்படி மாறிச்சுன்னு யோசிச்சா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இயற்கைய கொஞ்சம் கொஞ்சமா மறந்ததுதான். நம்ம முன்னோர்கள் மரங்களை வெறும் செடியா பாக்கல, அவங்க அது உயிர் காக்குற தெய்வமா மதிச்சாங்க. வீட்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா ஒரு மரம் இருக்கும், குளம் பக்கம் மரம் இருக்கும், சாலை ஒரு போகிற மக்களுக்கு நிழல் கொடுக்க மரம் இருக்கும். அதனால அந்த காலத்துல காற்று சுத்தமாவும் மனசும் அமைதியா இருந்துச்சு. ஆனா இப்போ வளர்ச்சின்னு சொல்லிட்டு மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். புது ரோடு வேணும், மாலு வேணும், ஃபேக்டரி வேணும்னு சொல்லிட்டு தினம் தினம் மரங்களை அழிக்கிறோம். மரங்கள் குறைஞ்ச உடனே பூமியோட சமநிலையும் மாறுது மக்களே. வெயில் அதிகமாகுது, மழைக்காலங்கள் மாறுது, காற்று மாசு அதிகமாகுது. அதனோட எஃபெக்ட் நம்ம உடல் நல மேல கூட தெரியுது. திருக்குறள் கூட சொல்லிருக்காங்க, நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. இந்த குறளோட பொருள் என்னன்னா, இந்த உலகத்துல யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தண்ணி இல்லாம வாழ முடியாது. அதே மாதிரி மழை பெய்யலனா உலகத்தோட இயல்பு வாழ்க்கையும் ஒழுக்கமும் சரியா நடக்காது. ஆனா அந்த தண்ணீரை சேவ் பண்ண மரங்கள் ரொம்ப முக்கியம்னு நம்ம மறந்துட்டோம். மருத்துவர்கள் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, காற்று மாசுனால சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் மூச்சு பிரச்சனை, ஆஸ்துமா, அலர்ஜி, இந்த மாதிரி பல உடல் நல பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி நிபுணர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, மரங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல வாழும் மக்களுக்கு உடலும் மனசும் நல்லா இருக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், மரம் நடுறது ஈஸி, அத வளர்க்கறது தான் உண்மையான பொறுப்பு. சில பேர் நிகழ்ச்சி நடக்கும் போது மரக்கன்று நட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க, அப்புறம் அந்த செடிய பாத்துக்கவே மாட்டாங்க. அதனால மரக்கன்று நடுறதோட மட்டுமில்ல, தினம் தண்ணீர் ஊத்தணும், ஆடு மாடு கிட்ட இருந்து பத்திரமா பாத்துக்கணும், சூரிய ஒளி சரியா கிடைக்குதான்னு பாக்கணும். அப்பதான் அந்த சின்ன செடி நாளைக்கு பெரிய மரமா வளரும். அந்த பெரிய மரம் தான் பின்னாடி சுத்தமான காற்று கொடுக்கும், வெயிலின் தாக்கத்தை குறைக்கும், மழை வர உதவி பண்ணும், பறவைகளுக்கு இருப்பிடமாகும், நிலத்தடி தண்ணீர் அதிகரிக்கும், மனசும் அமைதி கொடுக்கும். காலையில பச்சையான மரங்கள் பக்கத்துல நடந்து போன உடனே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் பாத்தீங்களா, அதுதான் இயற்கையின் உண்மையான சக்தி. அதனால சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு மரம் நடுறத சொல்லி கொடுக்கணும். அப்பதான் இயற்கை மேல பாசம் வரும், பொறுப்புணர்வு வளரும், பூமிய பாத்துக்கணும்னு புரியும். சோ இனிமே நம்ம வீட்டுல நடக்கிற பிறந்த நாள், கல்யாணம், நினைவு நாள், இது மாதிரி மறக்க முடியாத நாட்கள்ல நினைவு படுத்துற விதமா நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுல மரக்கன்றுகளை நடணும். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கிற சின்ன முயற்சி நம்ம நாட்டையே மேல் நோக்கி நிறுத்த உதவும். அதனால இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுப்போம், அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்று நடுவேன், அத அன்போடு வளர்ப்பேன்னு. நம்ம கையில இருக்கிற சின்ன மாற்றம் நாளைக்கு பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பம் ஆகலாம். அதனால நம்ம இனில இருந்தே முடிவெடுப்போம், மரம் காப்போம், மனித வாழ்க்கைய காப்போம். இது உங்க அன்பு ஆர்ஜி ஸ்ரீ பாவனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஐரோப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.